எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில் குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில் மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில் வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில் நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Tangam.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. You are listening to MOP Community Radio 107.8.
1: Welcome back, listeners. You are listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல.

0: மதமெல்லாம் இல்லை. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது மனிதன் எப்பவுமே இயற்கையை வணங்கினான்னு பார்க்குறோம். இங்கே இயற்கையாக இருக்கக்கூடிய மழை, மழை நீர் எப்படி நமக்கு இன்றியமையாதது, அதை பற்றி சொன்னார். இப்போ மூன்றாவதாக மக்களை பற்றி, உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி பேச தொடங்கப் போகின்றார். அப்படி பேச தொடங்குவதற்கு முன்னால அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீத்தார் பெருமை என்று சொல்கின்றார். அப்போ இங்கே நீக்குதல் என்று சொன்னால் விட்டு ஒழிதல் என்று பார்க்கின்றோம். உன்னை விட்டு நம்மளை நீக்கி விடுவது, அதிலிருந்து விலகி விடுவது என்று பார்க்கின்றோம். அப்போ இங்கே சாதாரண சராசரி மனுஷனாக வாழாமல் உலக இன்பங்களிலிருந்து துறந்து தன்னை ஒரு மாறுபட்டவனா, வித்தியாசமா, டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்கின்றான். அப்போ இன்றைக்கு வந்து நம்ம நிறைய சாமியார்கள் துறவிகளை பற்றிலாம் நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். ஆனால் அன்றைக்கே வள்ளுவர் சொல்கின்றார், அவர்கள் வந்து சரியானவர்களாக இருக்க வேண்டும். சரியான துறவிகளாக இருந்தால் அவர்களுக்கு ஈடு இணையே கிடையாது என்று சொல்கின்றார். அப்படி சொல்ல வந்தபோது எப்பொழுதுமே வள்ளுவர் தான் சொல்ல வந்த கருத்தில் முதல்ல சொல்லும்போது இதை விட சிறந்தது வேறு இல்லை என்று சொல்வார் என்று நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த முதல் குறளில் வள்ளுவர் சொல்கின்றார், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு என்று சொல்கின்றார். ஒழுக்கத்து அதாவது நல்ல ஒழுக்கத்தை, இங்க ஒழுக்கம் என்று சொல்லும்போது இங்க வந்து விட்டு கொடுப்பதே இல்லை, காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லா ஒழுக்கங்களையும் சரிவர பின்பற்றக்கூடியவர்கள் தான், அவர்கள் தான் நீத்தார் என்கிற அந்த சொல்லுக்கு துறவி, அந்த துறவிங்கிற சொல்லிலேயே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. துரத்தல் என்று சொன்னா விட்டு விடுது. அப்ப எல்லாவற்றையும் விட்டவங்களை தான் தமிழை வந்து துறவி என்று சொன்னாங்க. அப்போ அந்த தமிழ் சொல்ல ரொம்ப அழகான சொல்லாக இருக்கு. அப்போ இங்கே அவர் சொல்லுகின்றார், ஒழுக்கத்து அதாவது எல்லா ஒழுக்கங்களையும் ஒன்றை கூட விடாம, எதிலையும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணாம, விட்டு கொடுக்காம, கொஞ்சம் கூட வழுவாம, தவறாம அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நீத்தார் அந்த துறவிகள், அவர்களுடைய சிறப்பை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி தான் நல்ல நூல்கள் எல்லாம், சிறந்த நூல்கள் எல்லாம் பேசுகின்றன. பணுவல், பணுவல் என்று சொன்னால் நூல்கள், நல்ல நூல்கள், உயர்ந்த நூல்கள் எதை பற்றி பேசுகின்றன என்று சொன்னால் இப்படிப்பட்ட நீத்தார்களை பற்றி, இப்படிப்பட்ட நல்ல துறவிகளை பற்றி பேசுகின்றது. அப்போ இங்கே துறவி எதை துறைகிறார் என்று சொன்னால், தீய தீயன எல்லாவற்றையும் விட்டு விடுகின்றார், கெட்டதை எல்லாம் விட்டு விடுகின்றார், நல்லதை ஒன்றை கூட விடாமல், அந்த நல்ல ஒழுக்கத்தை ஒன்றை கூட கைவிடாமல் அதை மட்டும் சிறப்பாக பின்பற்றக்கூடியவர் தான் ஒரு துறவி, ஒரு நீத்தார். அவருடைய பெருமையை தான் நம்முடைய நூல்கள் எல்லாம் சிறப்பாக சொல்கின்றன என்று முதல் குறளில் அந்த நீத்தாருடைய சிறப்பை சொல்கின்றார். நன்றி. அடுத்த குறளை நாளை காண்போம்.
1: Hi, this is Playback Singer MM Manasi. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Do not smoke. Smoking causes cancer.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: how many of us use air conditioners in our daily lives? Did you know that the usage of air conditioner releases harmful chlorofluorocarbons into the environment? This EFC leads to global warming and in turn gives faster melting of glaciers, more severe floods, prolonged drought and even UV rays to enter the earth, causing skin cancer, mutation, genetic disorders and what not. Do you still think AC is cool? Well, here's the eco tip of the day to help stop global warming. Minimize the usage of air conditioners, and even if you do not set the temperature below 24 degrees Celsius. So here's your chance.
1: Welcome back, listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8 FM. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலம நிகழ்ச்சியை கேளுங்க.
2: MOP சமுதாய வானொலி 107.8 டாக்டரை கேளுங்கள். இது ஒரு நேரலை நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இப்போ நாம் கேட்டுட்ருக்கிறது டாக்டரை கேளுங்கள் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு டாக்டரை வந்து சந்தித்து ஒரு ஒரு விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இஎன்டி ஒரு வாரம் டிஸ்கஸ் பண்ணோம், அப்புறம் ஐ கேர் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஒரு தலைப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு தலைப்பு எடுத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பெஷல் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்ருப்பீங்க, உங்களை மாதிரியே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்ருக்க நம்ம திருமதி கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் தான் இந்த நிகழ்ச்சியோடைய தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக வந்து தயாரித்து நமக்காக வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு இந்த டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி. ஹோமியோபதின்றது ஒரு அல்டர்னேட்டிவ் மெடிசன். அந்த அல்டர்னேட் மெடிசன் வந்து என்ன, அதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும்னா இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றதே கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு இருக்குது, அதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்காக டாக்டர் ஜெகதா நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. இப்போ நான் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் கிட்ட ஒப்படைக்கிறேன், அவங்க வந்து இந்த ஷோ வந்து நல்ல விதமாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் சொல்லுங்கள்.
1: வணக்கம் நேயர்களே. இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஆல்டர்னேட் மெடிசன்ஸ் வந்து நிறையா இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஆயுர்வேதா, சித்தா, அந்த மாதிரி நிறையா யுனானி மெடிசன், அதில் ஒரு பழமையான ஒரு மருத்துவத்தில் ஒன்று தான் ஹோமியோபதிங்கிறது. இது வந்து ரொம்ப பாப்புலராக ஆகிட்டு இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸே இல்லைன்றது இதோட ப்ளஸ் பாயிண்ட். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஹோமியோபதியை பற்றி நிறையா கொஞ்சம் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து நல்ல லாங் டைம் டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. பட் இதில் எல்லா விதமான வியாதிகளையும் குணப்படுத்த முடியும், அதில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் டாக்டர் ஜெகதா அவங்க நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க வந்து எம்டி ஹோமியோபதி. இப்போ டாக்டர்கிட்டே கேட்போம், அவங்க என்ன எங்கே படித்தாங்க அப்படின்ற டாக்டரை பற்றி அவங்களே சொல்லுவாங்க.
0: வணக்கம் டாக்டர், இன்றைக்கி எங்கள் ஸ்டுடியோவுக்கு எங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
2: வணக்கம்மா. வணக்கங்க. நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் டிஹெச்எம்எஸ்ன்ட்டு 4.5 இயர்ஸ் கோர்ஸ் படித்தேங்க. அதுக்கப்புறம் அகமதாபாத்தில் வந்து என்னுடைய பிஜி கோர்ஸ் வந்து பண்ணேன் நான். அது 2 இயர்ஸ் கோர்ஸு. இது வந்து ஹோமியோபதி வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவரே ஒரு அலோபதி டாக்டர் தான். அலோபதி டாக்டர்னா யாரோ ஒரு சாதாரணமான ஆள் ப்ராக்டிஸ் இல்லாமல் ஏதோ ஒன்று படிச்சுட்டே இருந்தாங்க, செஞ்சாங்க, அதில் வந்ததுன்ட்டு இல்லைங்க. அவர் வந்து அவருடைய காலகட்டத்தில், அதாவது 18th century மிடில் பார்ட்டில் வந்து அவருடைய நாட்டில் வந்து அவர் வந்து மிகச்சிறந்த ப்ராக்டிஷனராக இருக்கிறார். நிறைய ஏராளமான நூற்றுக்கணக்கான நோயாளர்களுக்கு அவர் வந்து நல்ல முறையில் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு வந்து திருப்தி இல்லை. ஏன் நம்ம பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப நல்லா இருக்காங்க, அதுக்கப்புறம் திருப்பி அந்த கம்ப்ளைண்ட் வருது, இல்லை அவங்க வந்து பரிபூர்ணமாக அவங்களால வந்து குணமாக முடியலைன்னு சொல்லிட்டு அதில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவர் நிறைய படிக்கிறாரு, நிறைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் பண்ணுறாரு, ஆராய்ச்சிகள் பண்ணுறாரு. அதோட அவுட்கம்மாக வந்து வர்றதாங்க ஹோமியோபதி. ஸோ ஹோமியோபதியுடைய முதல் சிறப்பு வந்து அதை கண்டுபிடிச்சதே வந்து ஒரு அலோபதி டாக்டர். அவர் அந்த மருத்துவம்ன்றது மனிதர்களுக்கு இன்னும் முழுமையாக வரணுன்றதுன்றதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சியுடைய பயன் தான் ஹோமியோபதின்னு நம்ம சொல்லலாங்க.
0: ஓகே டாக்டர், இப்போ அலோபதி ஹோமியோபதி இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்கிறது புரியுது. எனக்கு ஒரு அலோபதி டாக்டர் தான் ஹோமியோபதி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ஸோ அதுக்கு என்ன அதில் அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்,
2: அதாவது அலோபதி அப்படின்றதுன்றது வந்து அன்றைக்கு வந்து இப்போ வந்து ஒரு வலி இருக்குது அப்படின்னா வலியை குறைக்கிறதுக்கான ஒரு மருந்து, ஒரு பொருளை கொடுத்து குணப்படுத்துறதுங்க. இப்போ ஆனால் ஹோமியோபதின்றதுன்றது என்னென்னா இதை எப்படி வருதுன்னு சொன்னால் முள்ளை முள்ளால் எடுப்பது போன்றது. அப்போ வந்து இப்போ எது வந்து நோயை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ அந்த பொருளை அந்த நோய்க்குறிகள் கொண்ட ஒரு வியாதிக்கு வந்து கொடுத்து குணப்படுத்துகிறாங்க. இது வந்து சுருக்கமாக சொல்கிறதுனா முள்ளை முள்ளால் எடுப்பது.
1: அதாவது வலி வந்து எதனால வருதுன்னு ஒரு ரூட் காஸை கண்டுபிடிச்சு குணப்படுத்தணுன்ற மாதிரி நீங்க சொல்லி, இப்ப மேலோட்டமா ட்ரீட்மெண்ட் இல்லாம உள்ள ஆழமா குடுக்கறதுன்னு ஹோமியோபதியோட மருத்துவமனை. இப்ப ஹோமியோபதி வந்து எந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எதுவும் ரூல்ஸ் எல்லாம் இருக்கா, இல்ல எப்ப பிறந்த குழந்தையில இருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாமா?
2: பிறந்த குழந்தையில இருந்து இதை வந்து கொடுக்கலாங்க. பிறந்த முதல் நாள் ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஏதாவது தடுப்பு மருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட ஹோமியோபதி மருந்துகளை வந்து பயன்படுத்துறாங்க.
1: இப்ப இது உலக அளவுல எந்த அளவுக்கு இப்ப ரீச் ஆயிருக்கும் டாக்டர்? இது
2: உலகத்துல வந்து மிக அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய இதுல வந்து இரண்டாவது நிலையில இருக்குதுங்க. இது
1: ஹோமியோபதி
2: மாடர்ன் மெடிசன் வந்து முதல் இதுல இருக்குதுங்க, இரண்டாவது நிலையில இருக்கிறது ஹோமியோபதி மருந்தும் உலக அளவுல இருக்குதுங்க. இது
1: ஆனாலும் இந்த மக்களுக்கு வந்து அந்த ஹோமியோபதிய பத்தி ஒரு சில மிஸ்கன்செப்ஷன் சொல்ற மாதிரி சில நம்பிக்கைகள் வந்து அவ்வளோ கரெக்டா இருக்கிறது இல்லை இல்லையா? அது ஏன் நம்ம அலோபதிக்கு போனாதான் சரியாகும், ஹோமியோபதியில இதெல்லாம் ட்ரீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது, அதுக்கு என்ன காரணம்
2: இல்லைங்க? அதாவதுங்க ஹோமியோபதின்றது உண்மையிலே ஒரு முழுமையான வைத்தியம். எப்படி வந்து இது வந்து ஒரு சாதாரண சளி தும்மல்ல இருந்து கேன்சர் வரைக்கும் வந்து வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு முழுமையான வைத்திய முறைங்க. மக்களுக்கு வந்து அந்த கருத்துக்கள் போகக்கூடியதுன்றது வந்து மருத்துவர்கள் ஹோமியோபதி மருத்துவர்களுடைய கடமை கூட. ஹோமியோபதி மருந்தை பத்தி பக்க விளைவுகள் இல்லாம ஜனங்களுக்கு வந்து ஈஸியா கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய மருந்தை வந்து இந்த மருத்துவ முறையை வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில வந்து இதை வந்து பிரபலப்படுத்த வேண்டியதுன்றது அரசாங்கத்துடைய கடமையாகவும் இருக்குதுங்க. அதே சமயத்துல ஹோமியோபதி மருத்துவர்களுடைய கடமையாகவும் இருக்குதுங்க. இது
1: இப்ப நீங்க பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து குடுக்கலாம்னு சொன்னீங்க இல்ல, இப்ப இந்த தடுப்பூசின்னு இப்ப நம்ம அலோபதி மெடிசன்ல போடுறோம், அது இப்ப கொஞ்ச நாளா உங்களுக்கே நீங்களே பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஆனது, பட் அது நம்மளோட சில தவறுகள்னாலே நேர்ந்திருக்கலாம். ஆனா இந்த தடுப்பூசி அப்படின்ற முறையெல்லாம் ஹோமியோபதி மருத்துவத்திலேயே ஏத்துக்கிறாங்க இல்லைங்களா?
2: ஹோமியோபதி மருத்துவத்துல வந்து அதாவதுங்க இதுல வந்து ரெண்டு வகையான கருத்துக்கள் இருக்குதுங்க. ஹோமியோபதி மருந்துவத்தை கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னாங்க, இந்த தடுப்பு மருந்துகளுடைய பக்க விளைவுகளை வந்து கவனத்துல வச்சுட்டு அதை வந்து இது பண்றாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் வந்து அந்த தடுப்பு மருந்துகள்னால அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது, அதையே இன்னைக்கு வந்து இது பண்றாங்க. ஆனால் இப்ப வந்து இப்ப இருக்கிறது மாடர்ன் டெக்னாலஜில இன்னும் வந்து ஜனங்களுக்கு எப்படி சட்டில் டோசஸ் கொடுக்கறது, மிக மிக நுணுக்கமான அளவுல வந்து எப்படி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடியதுன்ற அளவுக்கு வந்து வேக்சினேஷன் வந்திருக்குது. ஸோ நம்ம அதோடைய பயன்பாடை வந்து நம்ம உணரணும், அதை வந்து ஜனங்களுக்கு வந்து போறதை வந்து எந்த விதத்திலையும் நம்ம வந்து மாற்று கருத்துக்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா அதனுடைய பயன்பாடு உண்மையிலேயே விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்டது.
1: ஸோ வேக்சினேஷன் அப்படிங்கிறது ஹோமியோபதியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று தான். சரி, இப்போ நம்ம குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒரு ஸ்டேஜில் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்ச காலமாகவே சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மாருக்கும் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அந்த ஒரு வயசுலேருந்து சாப்பிட வைக்கிறதுன்றது பெரிய கஷ்டமாக, அது என்னமோ ஒரு ரொம்ப பெரிய டாஸ்க் மாதிரி நினைக்கிறாங்க பேரண்ட்ஸு. அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம்? அந்த குழந்தைங்க பசி இல்லாமல் அப்படி சாப்பிடாமல் இருக்காங்களா, இல்லை ஜென்ரலாக அவங்க விளையாட்டு போக்கில் அப்படியே விடுறது நம்ம தான் ரொம்ப ஓவர் கான்ஷியஸாக இருக்கோம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்ற கவலையில்?
2: உண்மையிலே நம்ம தான் ஓவர் கான்ஷியஸாக இருக்கோங்க, தேவையில்லாத அதீத கவனம் அது. ஏன்னா உண்மை இப்போ வந்து விஞ்ஞான பூர்வமான உணவு கொடுக்கக்கூடிய முறை வந்து சப்ளை ஆன் டிமாண்ட் அப்படின்றது தாங்க. குழந்தைக்கு நேச்சுரலாக பசிக்கும், அதை விளையாட விடணும், அது விளையாட விட்டு அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசிக்குங்க. அந்த பசிக்கிறப்ப அதுவே வந்து கேட்கும், அப்போ அந்த ஃபுட்டு வந்து நம்ம வந்து அதோடைய தேவையை உணர்ந்து அது வந்து அந்த குறிப்பறிஞ்சு நம்ம கொடுக்கணுங்க. ரெண்டாவது நம்மளா வந்து என்ன நினச்சிக்கிறோம், இது வந்து காரம், இது குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது, இது நல்லதில்லை அப்படின்ட்டுலாம் நம்மளா சில கேட்டகரிஸ் வச்சுக்கிறோம். ஆனால் அந்த குழந்தையுடைய ருசியை தெரிந்து கொடுத்தோன்னு சொன்னால் குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிடும், விரும்பி சாப்பிடுங்க.
1: ஆனால் அந்த பசி இல்லாத தன்மைக்கெல்லாம் நம்ம ஹோமியோபதியெலாம் மருந்து இருக்கு,
2: தாராளமாக இருக்குதுங்க.
1: அந்த சின்ன குழந்தைங்க வாமிட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு,
2: மருந்து இருக்குதுங்க. இதில் இன்னும் என்னன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு வந்து மித்த மருந்துகளை கொடுக்குறப்ப வந்து அது மருந்து பாட்டில பார்த்தோன்னே அது ஓடும், பின்னாடி நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம ஓடணும், அம்மாங்க அப்பா எல்லாரும் வீட்டில் மொத்த குடும்பமே ஓடணும் அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் ஹோமியோபதி மருந்துகள் வந்து இனிப்பான சுவையுடையதுங்க, அதனால குழந்தைங்க ஆசையாக வந்து வாங்கிக்குங்க. சாப்பாடு வாங்குறதுக்கு முதல்ல இதை கொடுத்தோன்னு சொன்னால் இன்னும் ஆசையை வந்து அந்த மருந்தை வாங்கிக்கோங்க, எந்த சிரமமும் இல்லாமல் கொடுக்கலாம். அதன் மூலமாக பசியும் வந்து இம்ப்ரூவ் ஆகி நல்லா குழந்தைங்க சாப்பிடுங்க.
1: சரி, இப்போ அடுத்து நம்ம குழந்தையிலேருந்து அடுத்து ஒரு அந்த வளர் இளம் அந்த டீனேஜ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சீக்கிரமே குழந்தை பெண் குழந்தைங்களை வந்து மெச்சூர் ஆகிடுறாங்க. பட் அந்த சீக்கிரமாக ஆகிறதுனாலையா இல்லை இந்த காலகட்ட உணவு பழக்கத்தினாலையான்னு தெரியல, அவங்க எல்லாருமே அந்த பீரியட்ஸ் டைம்லாம் ஒரு இரிட்டேஷன், எல்லாருமே அந்த ஸ்டமக் பெயினுன்றது வந்து ரொம்ப காமன் ஆக்கிட்டாங்க அந்த பிள்ளைங்க. முன்ன காலத்துலலாம் அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எதனால, நம்மளோட ஃபுட் ஹேபிட் மாறினதுனாலையா, பட் இந்த வலி அந்த ஒரு இரிட்டேஷன் அதெல்லாம் வந்து ஹோமியோபதி மெடிசன்னால் குறைக்க முடியும்?
2: வலி வந்துங்க விஞ்ஞானபூர்வமாக என்னென்னாங்க, வலி வந்து பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வலின்றது அந்த பெண் வந்து ஃபர்டைல், அதாவது அவள் வந்து திருமணமானால் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளவள் அப்படின்றத உணர்த்துறதுங்க. அது வந்து இன்னைக்கு இருக்கிற பெண்கள்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னா அந்த இயல்பான இயற்கையை உணர்த்தக்கூடிய அந்த வலியை உருவாக்கக்கூடிய வலியை தாங்கக்கூடிய அளவுக்கு கூட இவங்களுக்கு ஸ்டாமினா இல்லை அப்படின்றதுதாங்க. அப்போ அந்த ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஃபுட் இவங்க எடுத்துக்கிறணுங்க.
1: பட் இன்கேஸ் அப்போ இது இப்போ பார்த்தீங்கன்னா யங் ஸ்டேஜில் வந்து அந்த பிசிஓடின்னு சொல்கிற பாலிசிஸ்டிக் ஓவரி ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்குது உங்களுக்கு, இப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஹோமியோபதி மெடிசனில் ட்ரீட் பண்ண முடியும்
2: ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் முழுமையாகவும் இதை வந்து சரி பண்ணலாங்க. ஹோமியோபதியில் வந்து பிசிஓடியை வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப எளிமையாகவும் சுலபமாக வந்து இதை சரி பண்ணலாங்க. இது
1: இப்போ நீங்கள் இந்த இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் இருக்க அந்த காலேஜ் கோயிங் டீனேஜர்ஸ் அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லணும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அவங்க இப்போ டயட்டில் இருக்கணுன்ற மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, வைக்க மாட்டேங்கிறாங்க, பட் அதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. இவங்களோ தெரிஞ்சுட்டே செய்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். பட் அவங்களோட அந்த மைண்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு எப்படி நம்ம இதெல்லாம் நம்ம ஹோமியோபதி
2: முதல்ல நம்ம மறக்க வேண்டிய வார்த்தை ஜென்ரேஷன் கேப்ன்றதுன்றதுங்க. அந்த ஜென்ரேஷன் கேப்ன்றதை மறந்துட்டு அழகாக வந்து இங்கே வந்து எல்லா வீட்டுகளையும் வயசானவங்க இருக்காங்க கண்டிப்பாக. ஒரு வயசானவங்களில் அவங்களுக்கு ஒரு மூத்த தலைமுறையினரை போய் குறிப்பாக பாட்டி இல்லை அதுக்கும் முந்தின தலைமுறையினரை கேட்டு அவங்கக்கிட்ட இருந்து உணவு பழக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த மாறுதல்கள்னால தான் ஒரு டயட்டிஷியன்ட்ட பேசுகிறப்ப அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் அந்தந்த நிலத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நிலத்தில் விளையக்கூடிய பயிர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னாலும் குஜராத்காரவங்க குஜராத்தி ஃபுட்டை வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதுங்க. இதே தமிழ்நாட்டுக்காரவங்க குஜராத்லேயோ பஞ்சாப்லேயோ இருக்காங்கன்னா அந்த ஊர் ஃபுட்டை விட தமிழ்நாட்டு மெத்தட் ஆஃப் ஃபுட்டு அவங்க குடும்பம் அவங்க பரம்பரையில் எப்படி வந்து உணவு பழக்கம் இருந்ததோ அதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா பெரும்பாலான நவீன மருத்துவ வியாதிகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இன்றைய காலகட்ட வியாதிகள் நிறையதை வந்து அந்த உணவு பழக்கங்கள்னாலேயே தவிர்த்துடலாம்.
1: இப்போ நம்ம ஹோமியோபதி டாக்டர்ஸ் கிட்ட வந்து எப்போவுமே போகிறப்ப வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த மைண்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க போன உடனே என்ன செய்ய

0: அப்படின்றத விட உங்களுக்கு எப்ப என்ன மாதிரியா தோணுது, நீங்க நைட் எப்படி தூங்குறீங்க, தூக்கம் சரியா இருக்கா, இல்லை தூக்கத்தில் எப்படி கனவு வருது அப்படின்லாம் தான் கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம் டாக்டர்?
1: அதாவதுங்க, இதுக்கு வந்து இது உண்மையிலேயே ஹோமியோபதி மருந்து முன்ன சொன்ன மாதிரி எப்படி மனோதத்துவத்துடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஃப்ராய்டின் இது தேரி அடிப்படை தாங்க. நம்மளுடைய மனசுல வந்து நம்ம தூக்கத்தில் இருக்கும் பொழுது, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கனவுகளா தோன்றதுன்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள சில பிரச்சனைகளோ இல்லை நம்ம ஆழ்மான உணர்வுகள் வந்து வருதுங்க, ஏக்கங்களோ அந்த உணர்வுகள் வந்து அந்த பாதிப்புகள் வந்து வருதுங்க. அப்ப அதனாலதான் அந்த பாதிப்பு வந்து உடல் அளவுலையும் பாதிப்பை கொடுக்கலாம், நோயா வரலாம் அப்படின்றதுன்றதுனால என்ன கனவு வருது, என்ன மாதிரி தூக்கம் இருக்குது அப்படின்னு கேட்கறதெல்லாம் அந்த அடிப்படையிலேங்க. ஏன்னா அவங்களுடைய கனவுகள் வந்து அவங்களுடைய நோயுடைய ஒரு ஒரு வகையான
0: பிரதிபலிப்பாடா இருக்கும். நீங்க
1: பிரதிபலிப்பு, டெஃபினட்டா பிரதிபலிப்புங்க அது.
0: அப்ப அந்த அதுக்கும் அவங்களோட நோயை ட்ரீட் பண்றதுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப்,
1: அதுதாங்க ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயங்க. அந்த ஏன்னா அந்த கனவுகள் வந்து அவங்களுடைய அடிப்படையை காட்டுது, அத பிரச்சனையுடைய வேரை காட்டுது. அந்த வேற நீங்க சரி பண்ணாம வெறுமன மேலே இருக்கிறத வந்து சரி பண்றதுன்றது ஒன்றும் இல்லைங்க. அதனால நம்ம முழுக்க நோயை வந்து குணப்படுத்த முடியாது.
0: ஏன்னா ஹோமியோபதி டாக்டர்ஸே ஜென்ரலாக வந்து நல்லா பேஷண்ட் கிட்டக்க ரொம்ப டீப்பாக பேசுவாங்க, பேசி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற, அதனால்தான் நான் கேட்டேன் இந்த கேள்வி. ஸோ அது மைண்ட் அண்ட் டிசீஸ் ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அவங்களுக்கு, இப்போ அந்த எஸ்பெஷலி அந்த எக்ஸாம் டைம்லாம் வந்துட்டால் அவங்க அவங்களும் டென்ஷன் ஆகி வீட்டில் இருக்கிறவங்களையும் டென்ஷன் ஆக்கி அது அவங்களால அவங்கள அறியாமலே வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் நம்ம இந்த ஹோமியோபதி மெடிசன்லாம் குறைக்க முடியுமா? அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி, அதாவது தட் இஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தெரியாமல் இருக்கிறதுக்கு
1: கண்டிப்பாக குறைக்கலாங்க, கண்டிப்பாக குறைக்கலாங்க. ஏன்னா ஹோமியோபதி மருந்துகள் வந்து இவங்களுடைய புரிஞ்சுக்கிற தன்மை, பாடங்களை வந்து பாடங்களை புரிஞ்சுக்கிற தன்மை, கிரகிக்கிற தன்மையை வந்து அதிகப்படுத்துதுங்க, அதிகப்படுத்துறதுக்கு உதவுது. அதனால ஹோமியோபதி மருந்துகள் வந்து ஒரு நம்ம படிக்கிறப்ப வந்து கிரகிக்கிற தன்மை அதிகரிக்கிறப்ப டென்ஷன் வந்து கண்டிப்பாக குறையுங்க. புரியலன்ட்டு இருக்கிறதுனால தான் டென்ஷன் இதாகிட்டு இருக்குங்க. ஸோ புரியறது அந்த தன்மை வந்து அதிகரிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அந்த டென்ஷன் குறையுங்க.
0: அப்புறம் டாக்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஒரு கேர்ள் பேபினா நெக்ஸ்ட்டு வந்து மேரேஜ்ன்றதான் பார்க்குறோம் நம்ம. இப்போ நிறைய நம்ம அந்த இன்ஃபர்டிலிட்டின்றது கொஞ்சம் காமன் ஆயிடுச்சு, பிகாஸ் ஆஃப் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறினது எல்லாத்தினாலும்.
1: எக்ஸாக்ட்லிங்க,
0: அது நம்ம அலோபதியில் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, பட் அதை நம்ம குறைன்னு சொல்ல முடியாது, பட் அதில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் அவங்க இது பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் ரொம்ப லாங் ஆனவளே ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து அந்த மனசுன்றது வந்து விட்டு போயிடுதுன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி அப்படிலாம் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்.
1: இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பிசிஓடி கேட்டிங்க. பிசிஓடி இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டிங்க. இட் இஸ் அப்போ வந்து பிசிஓடியை நம்ம சரி பண்ணுறதுன்றதுன்றது வந்து இன்ஃபர்டிலிட்டியை கரெக்ட் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு அடையாளங்க. அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணங்கள் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குதுங்க. கண்டிப்பாக ஹோமியோபதி மருத்துவத்தில் ஒவ்வொரு காரணங்களுக்கும் நல்ல மருந்துகள், சிறப்பான மருந்துகள், வேரோட அந்த பிரச்சனையை எடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்குங்க.
0: பட் இது டைம் வந்து எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர்? இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா, ஏன்னா ஒரு சிலருக்கு சிவியர் ப்ராப்ளமா இருக்கலாம், அப்போ கொஞ்சம் டைம் கூட ஒரு
1: ஜெனரல் கேக்குறது மாதிரி தாங்க. சிவியாரிட்டின்றது வேற எவ்வளவு ஆழத்துக்கு போயிருக்குன்றத பொறுத்து இருக்குங்க. அப்ப நம்ம வேற ஆழத்துக்கு போன வேற தோண்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும், கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா? அதே போலதாங்க, ரொம்ப நாள்பட்ட ஒரு பிரச்சனைக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு டைம் எடுக்குங்க,
0: டைம் எடுக்கும்,
1: ஓரளவுக்கு டைம் எடுக்கும். ஆனால் வந்து நீங்க சொன்னது மாதிரியே, ஏன்னா நீங்க உங்களுடைய கேள்விகள்லயே தெளிவான பதில்களும் இருக்குங்க. இதுல சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்றதுனால நம்ம சீக்கிரமாவே இந்த பிரச்சனைகளை, எவ்வளவு வேறுன்ற ப்ராப்ளமா இருந்தாலும் கூட கம்பேரிட்டிவ்லி அதை சீக்கிரமா சரி பண்ணிடலாம். பேஷண்ட்டுக்கு சிரமமும் இல்லாத வகையில, சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம, இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாதனால நம்ம வெகு விரைவிலேயே அவங்களுக்கு வந்து பூரண பூரண குணம் கொடுக்கலாங்க.
0: இது நம்ம வந்து கேர்ள் சைட்ல பார்த்தோம். இப்ப இந்த பாய்ஸ் சைட்ல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதையும் நம்ம ஹோமியோபதி
1: கண்டிப்பாங்க. இப்ப செமன் அனாலிசிஸ் பண்ணிட்டு கவுண்ட் கம்மியா இருக்கிறதுன்றது இப்ப வந்து ரொம்ப காமனா இருக்குதுங்க. அப்புறம் ஸ்பெர்ம்ஸோட மோட்டிலிட்டி கம்மியா இருக்குது அப்படின்றது. அப்ப இந்த மோட்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு, கவுண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா குறைக்கிறதுக்கு, அப்புறம் நீங்க ஏற்கனவே கேட்டது மாதிரி டென்ஷன் இருக்குது. டென்ஷன்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ரெசஷன் ஒன்று, ஆனால் அதுக்கு முதலேயே ஐடி ப்ரொஃபஷனல்ஸு இல்லை அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி டென்ஷனு, வேலை நேரம் கிடையாது, குறிப்பிட்ட நேரம்ட்டு கிடையாது. அப்போ அந்த டென்ஷன்லாம் வந்து ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ், ஸ்ட்ராங்கஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டிங்க. அப்போ அதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஹோமியோபதி மருந்துகள்னால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணலாங்க.
0: இப்போ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பீங்களா டாக்டர்?
2: பத்தியம்
1: அப்படிலாம் கிடையாதுங்க, ஹோமியோபதியில பத்தியம்லாம் இல்லைங்க. நல்ல உணவுகள், தாராளமா ஒழுங்கா முறையான உணவுகள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கலாங்க, பத்தியம் கிடையாதுங்க, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லைங்க.
2: ஓகே டாக்டர், இப்ப லைன்ல ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், எம்ஓபி சமுதாய வானொலி.
3: ஹலோ.
2: ஹலோ. ஆ சொல்லுங்க.
3: ஹலோ.
2: ஆ சொல்லுங்க.
3: ஆ மேம், நான் என் பேரு சாவித்ரி. ஹலோ.
2: ஹலோ.
3: என் பேரு சாவித்ரி மேம்.
2: எஸ்.
3: இப்போ ஹோமியோபதியில வந்து இப்ப பாருங்க, கொஞ்சம் பேருக்கு வந்து ஜெனட்டிக்காவே ஹேர் க்ரோத் வந்து கம்மியா இருக்கு.

0: ஓகே மேம்.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ மேம்.
2: இப்ப இவங்க கேட்டாங்க இல்லீங்களா டாக்டர், நிறைய ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் அவங்கள கேட்டாங்க. இப்ப நம்ம அந்த ஜெனட்டிக்லாம் இருந்தா கொஞ்சம் ட்ரீட் பண்ணலான்ற மாதிரி நீங்களும் பதில் சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ வந்து நம்ம அலோபதியோட சேர்த்து இதை சாப்பிட்லான்னு சொன்னீங்க. பட் நம்ம அலோபதியிலிருந்து சடனாக ஹோமியோபதிக்கு மாறுறப்ப வந்து அப்படியே டக்குன்னு நிறுத்த முடியாது இல்லைங்களா டாக்டர் அலோபதியை? ஹோமியோபதியை ஸ்டார்ட் பண்ண அப்போ நீங்கள் அதை வந்து எப்படி கிராஜுவலாக குறைக்க சொல்லுவீங்களோ?
1: ஆமாம், கண்டிப்பாக கிராஜுவலாக குறைக்க சொல்லுவாங்கம்மா. ஏன்னு சொன்னால் இந்த அலோபதி மருந்துகள் இவங்க ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கிறதே சில பிரச்சனைகளை வந்து உருவாக்கியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். இது வந்து நான் அந்த மருந்துகளுடையதுன்னு இல்லை, பேஷண்ட்டுடைய மனநிலைமையுமோ அதில் வந்து முக்கியம். அதை விட்டாங்கன்னா எப்படி இந்த சாராயத்தை விடுறப்ப வந்து வித்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ, இல்லை வேறு ட்ரக்ஸ் எடுக்கிறப்ப எப்படி வித்ராயல் சிம்டம்ஸ் சொல்கிறோமோ, அதே போல் ஒரு குறிப்பிட்ட மருந்து அது சாதாரண குரோசினர்னால் கூட தொடர்ந்து அதை எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் அதை விடுறப்ப அதோட அதனால வர பிரச்சனைகள் அதிகமாக இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால் வலிக்கு ஒருத்தவங்க வந்து எப்பயுமே ப்ரூஃபன் எடுத்துட்ருக்காங்க இல்லை ஓவிரான் எடுத்துட்டுருக்காங்க, அவங்கள அதை உடனே திடீர்னு நிறுத்த சொன்னோன்னா ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறதாட்டம் இருக்கும் அவங்களுக்கு, சைக்கலாஜிக்கலாகவும் இருக்கும். அதனாலேயே அவங்க வந்து பிரச்சனையை வந்து ரொம்ப பெருசாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னாங்க, ஹோமியோபதி மருந்து கூட கொடுத்துக்கிட்டே வருவோம் பேஷண்ட்டுக்கே, அவங்களுக்குள்ளார ஒரு உணர்வு. ஏன்னா ஹோமியோபதி மருந்துகள் உணர்வு மட்டத்திலையும் வேலை செய்யக்கூடியவை, அடிப்படையாக வந்து உணர்வு மட்டத்திலையும் வேலை செய்யக்கூடியது. அப்போ அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து அவங்களால உணர முடியும். அப்போ அவங்களுக்கே தோணும், ஏன் நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரூஃபன் எடுக்காமல் நிறுத்தலாமே, நிறுத்தி பார்க்குறேனே, ஒரு நாளைக்கு நான் நிறுத்தி பார்க்குறேன், ரெண்டு நாளைக்கு நிறுத்தி பார்க்குறேன், இல்லை நான் ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு, அதுதான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க.
2: ஓகே,
1: அந்த உணர்வு வந்து அது வந்து சும்மா தோணாதுங்க, வீம்பாக தோணாது. உடம்புல வந்து அந்த உடம்புல வந்து ஒரு ஆரோக்கியம் வந்து உடம்பு பூராத்துல எல்லா சிஸ்டத்திலயும் ஒரு ஆரோக்கியத்துக்கான அறிகுறிகள் இருக்குங்க. அந்த அந்த ஆரோக்கிய நிலை தான் வந்து மனசுல வந்து இது பிரதிபலிக்கிறது. அப்ப அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு தோணும், சரியே இன்னைக்கு மாத்திரை விடக்கூடாது, அதுதாங்க இம்ப்ரூவ்மெண்ட். முதல்ல ஒரு நாளைக்கு விடுவாங்க, அதுக்கப்புறம் மருந்தே இல்லாம கூட அந்த மாத்திரைகள் இல்லாம வந்து அவங்களால இருக்க முடியும். அப்ப ஹோமியோபதி மருந்து, அடுத்த கேள்வி என்ன வரும், நம்ம ஹோமியோபதி மருந்துக்கு அப்ப தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கணுமா? இப்போ அலோபதி மருந்து மாதிரியே வந்து ஹோமியோபதி மருந்துகளையும் தொடர்ந்து வருஷக்கணக்காக எடுத்துகிட்டே இருக்க மாட்டேன், அப்படி இல்லைங்க. ஹோமியோபதி மருந்துகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்தினாங்கனாலும் அந்த பிரச்சனை திருப்பி வராது. அவங்க எப்பயும் போல எல்லா மனிதர்களையும் போல நார்மலாக நடமாடிக்கிட்டு இருக்கலாம்.
2: இப்போ நீங்கள் வந்து ஹோமியோபதியில் பத்தியமே கிடையாதுன்னு நம்ம பேசணும் இல்லைங்களா? பட் இப்போ இந்த நம்ம சில டிசீஸ்க்கு நம்மளுக்கே தெரியும், இப்போ டயபெட்டிஸ்னா அதுக்கு வந்து சில ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு
1: சாப்பிடு அதோட ஹோமியோ மருந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு வீசிங் இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதை பார்த்த உடனே அவனோட பாட்டி வந்து ஹைலி டயபெட்டிக் வந்து கேட்கறாங்க, அதுக்கு தான் பத்தியம் இல்லைன்னு சொல்லிங்களா, அப்ப எனக்கும் ட்ரீட் பண்ணுங்கன்ட்டு. இவங்களுக்கு வந்து பத்தியம் வந்து ஹோமியோபதி மருந்துக்காக நம்ம இது பண்ணலங்க, டயபெட்டிஸுக்கு உணவு கட்டுப்பாடுன்றதுன்றது விஞ்ஞான பூர்வமானது, அது ஹோமியோபதிக்கான இது கிடையாதுங்க, பத்தியம் கிடையாதுங்க. இப்போ டயபெட்டிஸுக்கு அவங்க உணவு கட்டுப்பாட்டில் கண்டிப்பாக இருக்கணும், இவங்க ஹோமியோபதியில் மருந்து எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கு அர்த்தம் வந்து அவங்க வந்து எந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்களும் இல்லாமல் எடுத்துக்கலான்றதுன்றது இல்லைங்க. டயபெட்டிஸுக்கான டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க ஃபாலோ பண்ணணும், ஹோமியோபதி மருந்துகள் அவங்க பாட்டுக்கு எடுத்துக்கணும். ஹோமியோபதி மருந்துகளுக்காகன்ட்டு எந்த பத்தியமும் வேண்டியது இல்லைங்க.
2: பட் அந்த நேரத்தில் அவங்க அந்த கட்டுப்பாட்டோட இருந்து இந்த மருந்து எடுக்கிறப்ப அவங்களோட சுகர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும்,
1: கொஞ்சம் கண்டிப்பா
2: கூடாது. உங்களுக்கு அந்த ஆர்கன்ஸோட
1: இது ஆர்கன்ஸ் வந்து

0: சார், ஹோமியோபதி மருந்துகள்னால ரொம்ப ஈஸியா இதை சரி பண்ணிடலாங்க சார். ஆபரேஷன் அதெல்லாம் இல்லாமே சரி பண்ணலாங்க சார்.
1: மேம், அதுக்கு ஆபரேஷன் எல்லாம் எதுவும் தேவையில்லைங்களா மேம்? நான் ஒரு டாக்டர் கிட்ட போனா அதுக்கு வந்து என் நெத்தியில ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. இன்ஜெக்ஷன் பண்ண உடனே அது ஸ்வெல்லிங் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க.
0: சரிங்க சார். இல்லைங்க சார், இதுக்கு ஆபரேஷன் எல்லாம் வேண்டியது இல்லைங்க சார். ஆபரேஷன் வந்து பண்ணாமே இதை சரி பண்ணிடலாங்க சார். ஹலோ
1: ஹலோ,
0: சைனஸ்க்கான ஆபரேஷன் இல்லாமயே இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாங்க சார். வெறும் மருந்துகள் மூலமா, முறையா மருந்துகள் எடுப்பதன்
1: மூலமா
0: கண்டிப்பா குணமாயிடுங்க சார். பனிக்காலத்துல நீங்க வெளியில போனீங்கன்னால் கூட, நல்ல பனிக்காலத்துல பனியில வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா கூட, உங்களுக்கு வந்து அந்த பனியை வந்து என்ஜாய் பண்ற மாதிரி உங்க ஹெல்த் வந்துருங்க சார். ஹோமியோபதி மருந்துகள்னால அந்த டிசீஸோடைய டியூரேஷனை பொறுத்து இருக்குதுங்க சார். இப்ப அப்பதான் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் ஆகுதுன்னு சொன்னா, ஒரு 10-15 நாள் மருந்துல சரியா போயிடுங்க சார். வருஷ கணக்கா இருக்குதுன்னு சொன்னா, ஒரு 6-8 வருஷமா இருக்குதுன்னா, எப்படியும் ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்க வந்து வைத்தியம் பண்ணிக்க வேண்டியது இருக்குங்க சார்.
1: கொஞ்ச நாளைக்கு இருக்கு, கொஞ்ச நாளைக்கு இல்ல.
0: இல்ல, எந்த சீசன்ல இருக்குது, இல்ல எந்த டைம்ல இருக்கு.

0: ஊரில் ஒரு சர்ஜன் இருக்காருங்க, டாக்டர் வீரபத்ர ராவ்ன்ட்டு. ஹி வாஸ் தி டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் எல்லூரு ஹாஸ்பிட்டலுங்க, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுங்க. அவர் இஎன்டி சர்ஜன், ஆயிரக்கணக்கான இஎன்டி சர்ஜரியெல்லாம் பண்ணியிருக்காருங்க, செய்திருக்கிறாருங்க. அவர் எதேச்சும் ஹோமியோபதி புஸ்தகங்களை படித்து அப்புறம் அதில் வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இதாகிட்டு ஹோமியோபதியை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க அவர். அப்போ அவர்கிட்ட ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கப்போ கேட்டேன் நாங்கள், இந்த மாதிரி வந்து செப்டம் வந்து டிவியேட் ஆகிருக்கிறதுனால பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்களேங்க சார், என்ன அப்படின்னுட்டு கேட்டால், அப்போ ஒரே வார்த்தை தான் சொன்னாருங்க அழகா, கூர்மூக்கு இருக்கிறவன் நிறைய சுவாசிப்பான், சப்பமூக்கு இருக்கிறவனுக்கு வந்து சுவாசிக்கிறதுல பிரச்சனைன்னு நம்ம சொல்லுவோமா அப்படின்னு கேட்டார். இல்லை சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு. அப்போ அதே போல தான் இதுவும், அதனால ஒழுங்காக வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ், மெடிசன்ஸ், ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்தாங்கன்னா இந்த ஆப்ரேஷன்லாம் தேவையில்லைன்ட்டு ஒரு இஎன்டி சர்ஜனுடைய ஒப்பீனியனுங்க.
1: ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா பயப்பட வேணாம், நம்ம டாக்டர் சொல்றதுலேருந்து புரியுது. ஸோ தொடர்ந்து கேள்விகளை நம்ம வந்து,
2: அதனால இந்த மாதிரி இந்த எஸ்பெஷலி இந்த கோல்டு வீசிங்கெல்லாம் வந்து ஹோமியோபதி வந்து பெஸ்ட் மெடிசன் தான் சொல்ல முடியும். ஏன்னா அதில் நாங்களாம் வந்து அனுபவப்பட்டவங்கன்றதுனால என்னால் தைரியமாக சொல்ல முடியுது. இப்போ டாக்டர் வந்து நம்ம அடுத்து இதுக்கு போல, இப்போ நம்ம வந்து பெரிய பெரிய டிசீஸ் தட் இஸ் கேன்சர் மாதிரி இதெல்லாம் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு ஹோமியோபதியில் பண்ண முடியுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது.
0: ஆமாங்க,
2: பட் நீங்க வந்து அதுலயும் பண்ணலான்ற மாதிரி சொல்றீங்க.
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பா.
2: அப்ப நம்ம வந்து எந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்தா நம்ம கியூர் பண்ண முடியும், எப்படி அது நீங்க கேன்சர் இப்ப ஒரு லைஃப் முடியற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்க பேஷண்ட்னா நம்மளுக்கு அவருக்கு வந்து எந்த அளவுல இந்த ஹோமியோபதி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்?
0: அதாவது கேன்சருடைய ஆரம்ப கட்ட காலங்கள்ல நம்ம முறையான வைத்தியம் கொடுத்தோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வந்து முழுமையாக குணப்படுத்த முடியுங்க. அப்புறம் இடையில வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கீமோதெரப்பி, ரேடியம் தெரப்பிலாம் வேண்டான்ட்டெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. அந்த ஏன்னா அது விஞ்ஞானபூர்வமாக அதோடைய பயன்பாடு வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்குதுங்க. அதை வந்து ஜனங்க வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சொல்ல மாட்டேங்க. அதோட சேர்ந்து ஹோமியோபதி மருந்துகளை கொடுக்கலாம். நோயுடைய வீச்சில் இருக்கிறப்போ, பாதிப்பில் ஜனங்க இருக்கிறப்போ அந்த நோயாளிகள் வந்து கண்டிப்பாக அந்த ரேடியம் ட்ரீட்மெண்ட்டு, கீமோதெரப்பி அதெல்லாம் எடுத்துக்கிட்டே கூட ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்கலாங்க. எடுத்துட்டோன்னா அந்த சைட் எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு அதிகமாக தெரியாதுங்க. அந்த பாதிப்புகள், அந்த வீக்னஸ் அதெல்லாம் இல்லாத அளவுக்கு ஹோமியோபதி மருந்துகள் வந்து கொடுத்துட்டு இருக்கலாங்க. ஆனா அந்த கீமோதெரப்பியோட இதை வந்து இது வந்து ஆன்டிடோட் பண்ணாதுங்க. கீமோதெரப்பியோட எஃபெக்டை வந்து இது வந்து பிரயோஜனமான எஃபெக்ட்ஸ் வந்து ஆன்டிடோட் பண்ணாதுங்க ஹோமியோபதி மருந்துங்க அப்படின்னு. அப்புறம் மூணாவது அட்மோஸ்ட் ஸ்டேஜ், இப்ப பேஷண்ட் வந்து இனிமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் வருது. அவங்களால முடிஞ்ச மேக்சிமம் மருந்துகள் எல்லாமே கொடுத்துறாங்க, இதுக்கு மேல வேற எதுவும் கொடுக்க முடியாது, வேற எதுவும் செய்ய முடியாதுன்ற கட்டத்துல கண்டிப்பா ஹோமியோபதி மருந்துகள் அன்கொஷனபிளி பெனிஃபிட் பண்ணுதுங்க. எந்த வகையிலன்னு சொன்னா பேஷண்டுடைய வலி, கஷ்டங்க இதையெல்லாம் குறைக்குதுங்க ஒன்று. ரெண்டாவது அவங்களுடைய குவான்டிட்டி ஆஃப் லைஃப், அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் மட்டும் இல்லைங்க, வலி வேதனைகள் அதை மட்டும் குறைக்கிறது வந்து அது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிவிங்க. இன்னொன்று குவான்டிட்டி ஆஃப் லைஃப் ஆல்சோ இஸ் இன்க்ரீஸ் இம்ப்ரூவ்டு பை ஹோமியோபதி மெடிசன்ஸுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மாதம் தான் இருப்பாங்கன்னு சொல்கிற பேஷண்ட்டு ஹோமியோபதி மருந்து கொடுத்ததுக்கப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்காங்க, இன்னும் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் இருக்கவங்க கூட இருக்காங்கங்க.
1: ஓகே டாக்டர், ஒரு காலர் நம்ம லைன்ல வந்துட்டார், நம்ம தொடர்ந்து அதை பத்தி அப்புறமா பேசலாம். இப்ப காலர் கிட்ட பேசலாம்.
0: ஹலோ,
1: உங்க சந்தேகத்தை கேளுங்க.
3: என் பேர் பிரியா. எனக்கு ஒரு அடிக்கடி வரும்னு வச்சுக்கோங்களேன், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு.
0: சரிங்கம்மா.
3: கொஞ்ச நேரத்துல கிராஜுவலா வலிக்க ஆரம்பிச்சிடும், கண்ல இருந்து தண்ணியா வரும்.
0: சரிங்கம்மா.
3: அந்த அந்த ஐயை தரக்க முடியாதபடி ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்காக டாக்டர்கிட்ட போன போது அவர் எக்ஸ்ரே பிரிஸ்கிரைப் பண்ணாரு. எக்ஸ்ரே பார்த்துட்டு சைனசிட்டிஸ் சொல்லிட்டு நிறைய மாத்திரை ஆயிட்டு, அந்த டாக்டர் இது மாதிரி சளிதான் போய் கிளாக் ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படின்ற மாத்திரை ஆயிட்டு வந்தாரு, சின்னரெஸ்ட்ன்ற மாத்திரை ஆயிட்டு தந்தாரு. சின்னரெஸ்ட் எல்லாம் போட்டா நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது மேம், ஆனா அது டெம்பரரி ரிலீஃபா தான் இருக்கு, ஒன் டே கூட இருக்க மாட்டேங்கிறது. எகைன் நைட்டு திரும்ப ஆரம்பிச்சிடுறது. எனக்கு மோஸ்ட்லி தூங்கி எழுந்த உடனே வந்துடும் மேம், மார்னிங்கே எவ்ரி டே ஏர்லி மார்னிங் ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாக்கும்போது ஹோமியோபதியில சைடு எஃபெக்ட் இல்ல அப்படிங்கறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா சொன்னாங்க.
0: அதாவது
3: ஹோமியோபதியில இது எப்படி மேம் ட்ரீட் பண்ணுவாங்க?
0: அதாவது

0: என்ன சொல்றதுக்குமா, இட் இஸ் அலர்ஜிக் டிசீஸ். இப்போ உங்களுக்கு வந்து அங்கே வந்து சளி வந்து அதிகமாக, அதாவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கிருமிகளை வந்து உள்ளே போக விடாமல் தடுக்கிறதுக்காக அதிகபட்சமாக வேலை செய்யுது நம்மளுடைய உடம்பு சைனசஸுக. அதனால தான் உங்களுக்கு அதிக வேதனையும் இதுவும் வர்றதுன்றதுங்க. சளி நிறைய சேர்ந்துட்டு வேதனை வர்றதுன்றது. உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் பவரை இம்ப்ரூவ் பண்ணால் சரியாயிருங்கம்மா. ஹோமியோபதி மருந்துகள் வந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து அந்த சளியெல்லாம் குறைச்சிட்டு வெளியேற்றிடுங்கம்மா. ரெண்டாவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி சைனஸை வந்து முழுக்க க்யூர் பண்ணிடுங்கம்மா. அதாவது இப்ப நீங்க சொல்ற மாதிரி மருந்து
1: எடுக்கணும்
0: இல்லைங்கம்மா. ஹோமியோபதி மருந்துகள் அது வந்து ஒரு தவறான கருத்துங்கம்மா. அதாவது ஸ்லோன்றது என்ன, ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இருக்க ஒரு வியாதிக்கு வந்து வைத்தியம் பண்ண வருவாங்க, அது வந்து உடனே வந்து சரியாகாது. அதுக்கு வந்து எந்த டாக்டருமே எந்த வைத்தியத்துக்கு போங்க நீங்க? எந்த வைத்தியத்துல வந்து ஒரு 10 வருஷத்து வியாதியை வந்து 2 நாள்ல சரி பண்றாங்க இல்லைங்களா? அதே போலதான் ஹோமியோபதி வைத்தியத்திலே வந்து 10 வருஷத்து வியாதிக்கு வந்து 1 வருஷம் வைத்தியம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா எல்லா வைத்திய முறைகளையும் அதுதான். அதனால இது வந்து ஒரு தவறான கருத்துங்கம்மா. இப்ப சைனஸ் உங்களுக்கு இப்ப ஏற்கனவே இருக்க வாசகம் இருக்க சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளவு
1: அந்த நேரத்துல அந்த பெயின்ல இருந்து ரிலீஃப் கிடைக்குமா எனக்கு? அந்த
0: கண்டிப்பா கிடைக்குங்கம்மா.
1: அந்த பெயின்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கும்,
0: கண்டிப்பா கிடைக்குங்கம்மா. ஹோமியோபதி மருந்துகள் நாக்குல பட்ட நிமிஷம் உங்களோட அந்த செகண்ட்ல வேலை ஆரம்பிக்குங்கம்மா. ஹோமியோபதி மருந்துகள் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஆக்டிங் மெடிசன்ங்கம்மா. அப்போதைய கஷ்டங்களும் போயிடும், பெர்மனண்டாவும் அந்த பிரச்சனைகள் வந்து போயிடுங்கம்மா. ஜவ்வரிசி மாதிரி பில்ஸா இருக்குங்கம்மா, இனிப்பான மாத்திரைகள் இருக்கும்.
1: சரி மேம்,
0: அதுதாங்கம்மா.
1: சரி, அதாவது தைலம் இது மாதிரி உள்ள நேசல் டிராப்
0: அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா? அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா,
1: அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்கம்மா. இது வந்து ரொம்ப ஈஸி. ஹோமியோபதி மருந்துகள் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க பாட்டுக்கு வந்து அப்படியே டக்கு வாயில 2 மாத்திரை போட்டுட்டு நீங்க எந்த எந்த வியாதிக்குனாலும் அதை போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலைகளை பாத்துட்டு இருக்கலாம். அதுக்கு அப்படிங்க.
1: சரி மேடம், அதுதான் கேட்கணும். தேங்க்யூ மேம்.
0: வெல்கம்.
2: ஓகே, பெரிய அவங்களுக்கு நிறைய தகவல் தேவைப்பட்டுச்சு நினைக்கிறேன். நிறைய கேள்விகள் நிறைய.
3: இப்ப அவங்க கேட்டாங்க இல்லையா டாக்டர், அந்த செகண்ட் எனக்கு ரிலீஃப் வேணும் அப்படின்ட்டு. இப்ப கொஞ்சம் சிவியாரிட்டி இருக்கிறப்ப நம்ம இந்த மருந்து எடுத்துக்கிற டியூரேஷனா கொஞ்சம் கூட்டிக்கலாம் இல்லைங்களா?
0: ஆமாங்க ஆமாங்க, கொஞ்சம் அடிக்கடி மருந்துகள் எடுக்கிறது அந்த மாதிரி எடுத்தோம்னா இது வந்து சீக்கிரமா சரியாயிருங்கம்மா. ஆனா ஹோமியோபதி மருந்துகள் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ட் பண்றதுமா. டோசேஜ் அதிகம்ன்றது இல்லைங்கம்மா, அதாவது ஃப்ரீக்வெண்டா எடுக்கிறதுன்றது எல்லாத்திலயுமே சொல்றதுதான், எல்லா வைத்திய முறைகளையும் சொல்றதுதான். அதனால எந்த பாதிப்பும் வராது.
3: இப்ப நம்ம ஒரு ஃபீவர் இருந்தா 6 hours ஒன்ஸ்க்கு வந்து நம்மள பாராசிட்டமால் சாப்பிட சொல்லி சொல்றாங்க இல்லையா டாக்டர்? அந்த மாதிரி இது,
0: அந்த மாதிரி இப்ப ஹோமியோபதி மருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தா கூட சைட் எஃபெக்ட்ஸ் வராதுங்கம்மா. கண்டிப்பா அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே நீங்க வந்து இது வந்து ஓவர் டோசேஜ் ஆச்சு அதனால வந்து லிவர் டேமேஜ் ஆச்சு கிட்னி டேமேஜ் ஆச்சு அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் வராதுங்கம்மா.
3: இப்ப நம்ம அந்த கேன்சர் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்ப நீங்க வந்து அப்ப சொன்னீங்க அவங்களோட அந்த வலி அந்த வேதனையெல்லாம் குறைக்க முடியும்.
0: அந்த குவாலிட்டியை வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் கொடுக்குதுங்கம்மா. குவான்டிட்டி ஆஃப் லைஃப், அதாவது எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுடைய அனுபவங்களே 2 மாசம் தான் இருப்பாங்கன்ற பேஷண்ட் 20 வருஷம் கூட இருந்திருக்காங்க, 10 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்கம்மா.
3: பட் இது இந்த ஹோமியோபதி எடுக்கிறப்ப இந்த கீமோதெரபி எடுக்கிறப்ப நிறைய சைட் எஃபெக்ட்ஸ், அந்த ஹேர் லாஸ், பாடி வீக், வாமிட்டிங் எல்லாம் இருக்கும். அப்ப அதோட இந்த ஹோமியோபதி சாப்பிடுறப்ப அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம்
0: கம்மியாகும்
3: அவங்களுக்கு இல்லாம ஓரளவுக்கு
0: இல்லாம பண்ணலாங்கம்மா.
3: சரிதான். அப்போ நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்தா கேன்சரையும் கியூர் பண்ண முடியும் இல்லைங்களா?
0: ஆமாங்கம்மா, இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆரம்ப கட்டத்துல வந்தாங்கன்னா எப்பயுமே வேறு உள்ளுக்குள்ளார போறதுக்கு முதல்ல ஈஸி தானுங்களா?
3: ஆமா,
0: அவ்வளவுதான்.
3: சரி, இப்ப நம்ம இப்ப இந்த மாதிரி டியூமர்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா டாக்டர்? அதெல்லாம் வந்து நம்ம கியூர் பண்ண முடியுமா இல்ல அதுக்கு ஒன்லி ஆபரேஷன் தான் இது மாதிரி?
0: இல்லைங்கம்மா, டியூமர்ன்றது நீங்க எந்த உடம்போட எந்த உறுப்புல இருக்க கட்டிய சொல்றீங்கம்மா? கர்ப்பப்பையில இருக்கிற
3: வர்ற டியூமர்ஸ், இப்ப நம்ம சிலருக்கு வந்து இந்த தொண்டையில
0: அந்த கட்டிகள்லாம் கூட வந்து அதோட சைஸ பொறுத்துங்கம்மா எல்லாம். அதாவது ஹோமியோபதி வந்துங்கம்மா எப்படின்னு சொன்னா, நிறைய ஆபரேஷனால சரி பண்ணக்கூடிய நிறைய வியாதிகளுக்கு ஹோமியோபதி வந்து மருந்துகளே வந்து தீர்வு சொல்லக்கூடியதா இருக்குது. அதாவது ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகுன்ற மாதிரியான, ஆப்ரேஷன் பண்ணணும் இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணுன்ற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து மருந்துகளாலேயே ஹோமியோபதி மருந்தில் சரி பண்ணிடலாம். ஆனால் இட் டசன்ட் மீன் எவ்ரி சர்ஜரி டிசீஸ் கேன் பி ட்ரீட்டட் பை ஹோமியோபதி. எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். அப்போ அந்த கட்டியுடைய சைஸு, அது எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது, எதையாவது அடைக்கிற மாதிரி இருக்குதா செய்யுது, அப்போ அதையெல்லாம் பொறுத்து அந்த கட்டியுடைய சைஸு அதோட பொசிஷன் எல்லாத்தையும் பொறுத்து தாங்கம்மா நம்ம வந்து தீர்மானிக்கிறது. ஏன்னா பேஷண்ட்டுடைய உயிர்ன்றது விலைமதிக்க முடியாதது. அதில் வந்து உக்காந்துட்டு நான் மருந்து கொடுத்து பார்க்கலாம் ட்ரை பண்ணலான்றதுன்றது அதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கம்மா. பேஷண்ட்டுடைய உயிர்ன்றது வேற எதை விட முக்கியமான விஷயம். அதனால ஆபரேஷன்ன்றதுன்றது இது ஆபரேஷனுக்கான ஆபரேஷன் பண்ணா இன்னும் வந்து ஆமா இன்னும் வேகமா பேஷண்ட்டுக்கு வந்து சரி பண்ண முடியும், இன்னும் வேகமா வந்து பேஷண்ட்டை வந்து நல்ல பாதுகாப்பான கட்டத்துக்கு கொண்டு வந்துடலாம்னா அந்த ஆபரேஷன்ஸ் வந்து பண்றதுல தப்பு இல்லை அப்படின்றதுன்றதாங்க என்னுடைய கருத்து. ஆனால் நிறைய ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் சொல்லக்கூடிய எத்தனையோ வியாதிகள் வந்து ஹோமியோபதி மருந்துகள் ரொம்ப ஈஸியா சரி பண்ணிட்டு போயிடுது வெறும் மருந்துகள்னால.
3: அந்த டியூமர்னா அப்படி
0: நம்ம
3: அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்க லேடிஸ்க்கு வந்து இப்போ காமன் ப்ராப்ளம் ஓவர் பிளீடிங்.
0: ஆமாங்க.
3: இல்லை இந்த யூட்ரஸ் ஃபைப்ராய்டு யூட்ரஸ்
0: டிஸ்
3: இது வந்து இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. 10 in 7 லேடிஸ் வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இல்லை ஓவர் பிளீடிங்கு மெனோபாஸ் ப்ராப்ளம் அது ரெகுலர் ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு.
0: இப்போ
3: இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ண முடியுமா டாக்டர் ஹோமியோபதியில்?
0: தாராளமாக சரி பண்ணலாங்கம்மா. இப்போ நான் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு சொன்னது மாதிரி தாங்கம்மா, அந்த கட்டியினால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கான பிளீடிங் இருக்கு, கட்டியுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் வந்து அறுவை சிகிச்சைக்கு போயிடுங்கன்னுதாங்கம்மா சொல்லிடுறேன் நான். இதே கட்டியுடைய சைஸு சின்னதாக இருக்குது பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னால், ஏன்னா எல்லா கட்டிகளுமே வந்து கேன்சர் ஆகக்கூடியதோ பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியதோ கிடையாதுங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம மருந்துகள் மூலமாக கண்டிப்பாக வந்து இந்த கட்டிகளை வந்து கரைச்சிடலாம், இந்த கட்டிகளை வந்து கரைச்சிடலாம், பிளீடிங் வந்து கண்டிப்பாக குறைக்கலாம், மெனோபாஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து.
3: அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ன்றதே இப்போ வந்து லேடிஸ்க்கு வந்து அது ஒரு
0: நைட்மேர் மாதிரி இருக்குதுமா. ஆனால் அப்படி எல்லாம் இல்லாம ரொம்ப அது ஒரு புன்னகையோட ஈஸியாக கடந்துட்டு போயிடலாம்.
3: ஏன்னா தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் லைஃப்ன்ற ஏத்துக்கிற சூழ்நிலை இப்போ இல்லை லேடிஸை பொறுத்த அளவில். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாங்கம்மா
3: கண்டிப்பாக பண்ணலாம். சரி இப்போ நம்ம அடுத்து வந்து டாக்டர் நம்ம இப்போ நம்ம மைண்டை பற்றி முன்னாடி பேசணும். அப்போ அவங்க எப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் டென்ஷன் இல்லாமல் அப்படின்னு. இப்போ அந்த மைண்ட் ரிலேட்டடாக நான் இன்னொரு டாபிக் அதான் டிப்ரெஷன். இப்போ வந்து நிறைய நம்ம அது கேள்விப்படுறோம், அது பிகாஸ் ஆஃப் நம்மளோட லைஃப் ஸ்டைலாக என்னன்னு தெரியல. ஒரு ஹலோ ஹலோ இப்போ அந்த டிப்ரெஷன் பற்றிலாம் பேசணும் இல்லைங்களா டாக்டர்? அப்போ இப்போ வந்து நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷன் அப்புறம் அந்த மைண்டை வச்சு நான் கேட்குறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த எப்பிலப்சின்னு சொல்ற ஃபிட்ஸ் இருக்கு.
0: ஆமாங்க.
3: அதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கலா வருதா? இப்ப அந்த ஃபிட்ஸ் வரதை வந்து நம்மளால குணப்படுத்த முடியுமா?
0: கண்டிப்பா குணப்படுத்தலாங்கம்மா. ஹோமியோபதி மருந்துகள்னால கண்டிப்பா எப்பிலப்சியை குணப்படுத்தலாங்கம்மா.
3: எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நம்ம அதை
0: கண்டிப்பா குணப்படுத்தலாம்.
3: இப்ப அது அவங்க ஹோமியோபதிக்கு வர்றப்ப அவங்க இங்கிலீஷ் மெடிசன்
0: எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை உடனடியே நிறுத்தக்கூடாதுங்கம்மா.
3: கூடாது இல்லையா?
0: நிறுத்தக்கூடாது. அந்த பிரெயினுடைய எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் வந்து அந்த மருந்துகள் வந்து ஏற்கனவே அங்கே எடுத்துட்டு இருக்க மருந்துகள் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கோம். அதை திடீர்னு நிறுத்தணும்னு சொன்னா தறிகட்டு போனது மாதிரி ஆயிடுங்கம்மா. அதனால அந்த மருந்துகளை எடுத்துட்டே வரணும், எடுத்துக்கிட்டே ஹோமியோபதி மருந்துகளோ கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த மருந்துகளை வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். குறைச்சிட்டே வந்தாங்கன்னா முழுக்க ஹோமியோபதி மருந்துக்கு வந்துடலாம். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஹோமியோபதி மருந்துகளே கூட நிறுத்திடலாம், பேஷண்ட் வந்து நார்மல் ஆயிடுவாங்கம்மா.
3: அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமே வராது இல்லைங்களா?
0: வராதுங்கம்மா,
3: வராது.
2: ஒரு காலர் வந்திருக்காங்க டாக்டர், அவங்க கிட்ட பேசிடலாம். காலர் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம ஸ்டுடியோக்கு இப்போ வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பிரியா மேம் வந்திருக்காங்க. அவங்க எப்போவுமே இந்த மாதிரி லைவ் ஷோ தான் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ பிரியா மேம், உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்குன்னு நினைக்கிறேன்.
4: ஆமாம், நிச்சயமாக அது ஹோமியோபதியெல்லாம் நிச்சயமாக என்னோடய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கணும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன். என்னோடய டாட்டர் மேம் 6 இயர்ஸ் ஓல்டு, அவளுக்கு ஒரு 1.5 இயர்ஸ்லேருந்து வீசிங் இருக்குது. கண்டினியூஸாலாம் இருக்காது மேம், ஆக்சுவலாக பார்க்கும்போது வீசிங்கெல்லாம் தெரியாது. மைல்டு வீச ஸ்டெத்தோஸ்கோப்புக்கு மட்டும்தான் தெரியும், பார்க்கும்போதெல்லாம் தெரியாது. நைட்லாம் ஷூ யூஸஸ் ஆர் நோஸ் ஒன்லி டு ப்ரீத், நாட் அ மவுத், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அவளுக்கு வந்து டெஸ்ட் பண்ண டாக்டர் அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் வந்து இந்த ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் இதெல்லாம் தான் அலோபதி டாக்டர் அலோபதி டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 6 மந்த்ஸ் பேக் தான் ஹோமியோபதியில் அலர்ஜிஸ் எல்லாம் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதிக்கு மாறினேன். ஒரு 6 மந்த்தாக கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கான் மேம். மேஜராக டிஃப்ரென்ஸ் தெரியலை, மைல்டாக ஏதோ ஓரளவுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப இருமின்னு இருப்பாள். அவளோட மெயின் ப்ராப்ளமே இருமறது மட்டும்தான், நான் ஸ்டாப்பாக இருமுவா, நைட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் ஏதாவது ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் இந்த மாத்திரை இதெல்லாம் கொடுத்தா தான் கொஞ்சம் கம்மியாகும், இது மாதிரியே ப்ராப்ளமாகவே இருந்தது. இப்போ அந்தளவுக்கு இருமல் இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அது இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை டாக்டர். ஹோமியோபதியில் வந்து எனக்கு நேட்டம் செல்ஃப் அப்படின்ற மாத்திரை கொடுத்துருக்காங்க, அது ஒரு நாளைக்கு 3 அப்படின்னு எடுத்துக்க சொல்லின்னு இருக்காங்க. அது பண்ணிட்டு இருக்கோம். அபார்ட் ஃப்ரம் தட் அவங்க ஏதோ 2 pills ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதையும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஃபுட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா இல்லை இதுக்கு நான் என்ன பண்ண வேண்டாங்க?
0: இப்போ நீங்கள் கேட்டதே உங்கள் ஃபர்ஸ்ட் இதுலேயே என்னென்னா அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கம்மா. அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ்ன்னா இதை நிறுத்தணும் அப்படின்றது இல்லைங்கம்மா. அப்போ எது அலர்ஜி உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 1000 நூற்றுக்கணக்கான மருந்துகள் இருக்குதுங்கம்மா ஹோமியோபதியில். ஸோ என்ன அலர்ஜின்னு தெரியுதோ அந்த அலர்ஜிக்கு உரிய மருந்தை கொடுத்தோம்னு சொன்னால் வேக்சினேஷன் கொடுக்குற மாதிரி தாங்கம்மா. கண்டிப்பாக அந்த குழந்தை நான் பின்னாடி அதே பொருளை சாப்பிட்டுட்டோ இல்லை அந்த மாதிரியான கிளைமேட்ல இப்போ பணியில் இருந்தாலும் செஞ்சாலும் கூட அந்த வீசிங் வராத அளவுக்கு வந்து கொண்டு வந்துடலாங்கம்மா.
4: அவளுடைய ப்ராப்ளமே தான் மேம், சில்னஸ் அவளுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது, அந்த சில்னஸால தான் உடனே வந்துடுறாங்க.
2: பிரியா மேம், நம்ம காலர் வந்திருக்காங்க, பேசிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. டாக்டர் அவங்களுக்கு
0: வணக்கம்மா.
1: எனக்கு வந்து ஏதாவது சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் எடுத்து வச்சு சில்லுன்னு சாப்பிட்டாலோ இல்ல கூல் ட்ரிங்க் சாப்பிட்டாலோ இல்ல ஏசில இருந்தாலோ இல்ல வந்து தனி குளிச்சாலோ உடனே வந்து மூக்குக்கிட்ட தலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடுது, தலை வலிக்க ஆரம்பிச்சிடுது. இது சில பேர் சொன்னாங்க, சில டாக்டர் சொன்னாங்க இது வந்து சைனஸ் இருக்கு அதனால இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஆனா ஃபார்மலா எந்த செக்அப்பும் போல, ஒரு விக்டோ இல்லன்னா சாரிடோன் ஏதோ சாப்பிட்டோம்னாக்கா உடனே தும்மல் வரும், இந்த மூக்குல இருந்து கொஞ்சம் தண்ணி வந்துடும், கண்ணு தண்ணி வந்துடும், அப்புறம் கொஞ்சம் நேரத்துல சரியாயிடும். பட் இந்த மாதிரி ஏசில ஒரு 10 minutes இருந்தாலோ இல்ல டஸ்ட் இது இருந்தாலோ
0: தின்மண்ட
1: ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜென்மாயிடுது.
0: இல்ல எத்தனை எவ்வளவு நாளா இந்த பிரச்சனைக்கு இருக்குதுங்கம்மா?
1: எனக்கு
0: எவ்வளவு நாளா இந்த பிரச்சனைகள் இருக்குது, எத்தனை மாசம்?
1: எவ்வளவு நாள்னா இது ரொம்ப நாளா இருக்கு மேம், ஒரு 5 to 6 years மேலேயே இருக்கும்.
0: நீங்க வந்து ஹோமியோபதி மருந்துகள் எடுத்தீங்கன்னா மொத்தம் 1 வருஷத்துக்குள்ளார நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து என்ன வேணாலும் சாப்பிடலாம், 1 கிலோ ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், பனியில போய் நல்லா விண்டர்ல டிசம்பர் நைட்ல வந்து யூ கேன் ஹாவ் ஐஸ்கிரீம்.

0: செக் பண்றதுன்றது இல்ல, நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கனாலயே இப்ப என்ன அலர்ஜின்னு சொல்லிட்டு அதுக்கான அலர்ஜி டெஸ்ட் இருக்குது, அப்புறம் எக்ஸ்ரேஸ் எடுக்கலாம், இதெல்லாம் இருக்குதுங்கம்மா. அதெல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவாங்கம்மா டாக்டர்ஸ்.
1: இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து இட்ஸ் சிம்டம்ஸ் ஆஃப் சைனஸ் தானே?
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி.
1: ஓகே ஓகே டாக்டர், தேங்க் யூ வெரி மச். நாங்க கன்சல்ட் பண்றோம் டாக்டர்.
0: தேங்க் யூ அம்மா. தேங்க் யூ.
1: தேங்க் யூ.
0: தேங்க் யூ.
2: இந்த கேள்வியும் இப்ப பேசின காலரும் என்னோட பிரச்சனை மாதிரியே தான் பேசிருக்காங்க. அவளுக்கு சில்னஸ் அலர்ஜி ஆகுது மேம், அந்த சில்னஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறது, அதுதான் மெயின் ரீசனா இருக்கு. எனக்கு பார்க்கும் போதே அதுதான் ஐடென்டிஃபை பண்ண முடியாது.
0: இல்லைங்கம்மா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி குறையுதுங்கம்மா. நோயுடைய தன்மை நமக்கு தெரியுது, நோயுடைய ஆரம்பம் தெரியுது, அந்த பேஷண்ட்டுடைய கான்ஸ்டியூஷனல் இது தெரியுதுன்னா நம்ம வந்து ஹெரிடிட்டரி பேக்ரவுண்டை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் ட்ரீட் பண்ணிட்டு போகலாங்கம்மா.
2: ஹெரிடிட்டரின்ற வார்த்தையை சொன்னீங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய ரெண்டு பேர் சைட்லயுமே யாருக்கும் இருந்ததில்லை. பட் பேட் வெதர், பேட் பொல்யூஷன் இதெல்லாமும் அதுக்கான ஒரு காரணமா
0: இல்ல? அதான் இப்ப ஒரு வாரத்துக்கு முதல்ல பேப்பர்ல போட்டிருக்காங்கம்மா. அதாவது நமக்கு ஹெரிடிட்டரி பேக்ரவுண்டே இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, ஆனா டிராபிக் பொல்யூஷன் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல வசிக்கக்கூடிய ஒரு ஒரு கர்ப்பமான தாய் வந்து அந்த தாய் சுவாசிக்கிற காற்று, அந்த புகை, அந்த இதுல இருந்து வர்ற அந்த கெமிக்கல்ஸ் பிளாசென்டாவை கிராஸ் பண்ணி போய் அந்த ஃபீட்டஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஃபீட்டஸ் அஃபெக்ட் பண்றதுன்றது ஸ்ட்ரக்சர்ல ஜெனிட்டிக்கல் சேஞ்சஸ் தெரியறதில்ல, ஜீனோட ஸ்ட்ரக்சர்ல வந்து ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் தெரியறதில்ல, ஆனா அந்த ஜீனோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது வந்து இப்போதைக்கு நவீனமா வந்து இப்ப வந்து இதை வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மாதிரி இதுகளுக்கு கூட ஹெரிடிட்டரி ஃபேக்டரே இல்ல, ஆனா இப்ப வந்து வர்றதுன்றது வி ஆர் ஆன் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ். இந்த ஜெனரேஷன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து வி ஆர் இன் தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் அண்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட் சோ மெனி டிசீசஸ் விச் ஹவ் ஹூஸ் தோஸ் ரூட் வி கேனாட் ஐடென்டிஃபை ஆல்சோ. பழைய நம்ம டெக்ஸ்ட்களை எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் கூட தெரியாம கூட இருக்குங்கம்மா. ஆனால் நம்ம நமக்கு வந்து நம்ம ஒரு விஞ்ஞான பூர்வமா சிந்திக்கிறது, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, அட்மாஸ்பியர்ல என்ன நடக்குது, பொல்யூஷன் என்ன நடக்குது, என்ன ஏதுன்றது, உணவு முறைகள்ல என்ன மாற்றம், இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு பேசிக்கான புரிதல் அது இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளால வந்து உண்மையிலேயே ஜனங்களுக்கு நிறைய நல்லது செய்ய முடியுமா. அதுவும் குறிப்பா இந்த மாதிரியான அலர்ஜிக் டிசீசஸ் எல்லா சிஸ்டம்லயுமே, சைனஸ் பிராங்கைட்டிஸ் இல்ல, இன்னும் எந்தெந்த சிஸ்டம்ல என்னென்ன மாதிரி அலர்ஜி வருதுன்னு கூட நமக்கே தெரியாது. அந்த மாதிரியானதுகளுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அழகா வந்து வைத்தியம் பண்ணிட்டு போகலாங்க.
2: இந்த மாத்திரைகள் எடுத்துக்கும் போது இந்த நேரங்கள்ல எடுத்தா நல்ல எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? ஏர்லி மார்னிங் வெறும் வயித்துல அப்படி ஏதாவது இருக்கா?
0: அப்படி எல்லாம் இல்லைங்கம்மா, அப்படி எல்லாம் இல்லைங்கம்மா. சில சமயம் பேஷண்ட்டுக்கு தெரியாம கூட குடுக்குறோங்கம்மா. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதி மருந்துகள் வந்து தரமான மருந்துகளா இருந்ததுன்னா அது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவையில்லைங்கம்மா, அது பாட்டுக்கு அது வேலை செய்யுதுமா. சாப்பாட்டுக்கு முன்ன பின்ன எப்பனாலும் அது பாட்டுக்கு வேலை செய்யுது.
2: என்ன
0: பொறுத்தவரைக்கும் ஆனால் ஒரு வழிக்கு நீங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எடுத்துக்கிற சொன்னாங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க வந்து வாய் கொப்பளிச்சுட்டு எடுத்துக்கலாம் பெட்டர். ஏன்னா அப்ப அந்த நாக்கு வந்து சுத்தமா இருக்கு வாய் கொப்பளிச்சதுக்கு அப்புறம், அப்ப இந்த மருந்து மட்டும் அப்படியே நேரடியா நாக்குல படும், இடையில அந்த சாப்பிட்ட பொருளோட எந்த கோட்டிங் அதெல்லாம் இல்லாம இருக்கும். சோ மருந்துகள் வந்து இன்னும் சீக்கிரமா வேலை செய்யறதுக்கு
2: பெட்டரா
0: எஃபெக்டிவா இருக்கிறதுக்கா இருக்குங்கம்மா.
3: ஓகே டாக்டர், இப்ப மறுபடியும் ஒரு காலர் வந்திருக்காங்க நம்ம லைன்ல, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் டாக்டர், நீங்க வந்து ஹோமியோபதி சொன்னீங்க, அது அது அதுக்கு வந்து ஹோமியோபதியில வந்து ரொம்ப நாள் ஆகும் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அப்புறம் வந்து அந்த சில மெடிசன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காது, ரெகுலரா கிடைக்காது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா?
0: அப்படிலாம் ஒண்ணு இல்லையங்கம்மா, அப்படிலாம் கிடையாதுங்கம்மா, ரொம்ப நாள்ல ஆகாதுங்கம்மா. அதான் பத்து வருஷமா இருக்க ஒரு வியாதிக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல முழுக்க குணப்படுத்துறதுன்றது வந்து சீக்கிரம்னு தாங்கம்மா நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த பேஷண்ட்டுமே அப்படிதான் நினைப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த வைத்தியத்துக்கு வேணாலும் போய் பாருங்க, ஆயுர்வேதாவுக்கு போங்க, பத்து வருஷமா இருக்க முட்டி வலிக்கு அவங்க மட்டும் ரெண்டு நாளையே சரி பண்ணுறாங்க, அவங்களும் ஆறு மாசம் எடுங்க ஒரு வருஷம் எடுங்கன்னு தான் சொல்றாங்க. இல்ல நீங்க அந்த முட்டி வலிக்கான ஸ்பெஷலிஸ்ட போனீங்கன்னா அவங்களும் ஆறு மாசம் எடுங்க ஒரு வருஷம் எடுங்கன்னு தான் சொல்றாங்க. அப்புறம் ஹோமியோபதிக்கு மட்டும் வந்து தொடர்ந்து ரொம்ப நாள் எடுக்கணும் ரொம்ப நாள் எடுக்கணும்னு சொல்றீங்கன்ட்டு எனக்கு
4: ஜென்ரலா மக்கள் மனசுல ஹோமியோபதியை பத்தி தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, ஹோமியோபதினா ஸ்லோ ப்ராசஸ் ரொம்ப,
0: அது வந்து தவறான கணிப்பு, அதாவது
4: கருத்து வந்து பரவிருச்சு,
0: அதாவது அது வந்து ஒரு தவறான கருத்துங்கம்மா. அதாவது நம்ம யோசிக்கிறதே இப்படி யோசிக்கணும், ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசுங்க.

0: உங்களுடைய வியாதி எவ்வளவு நாளா இருக்குது, அப்ப எவ்வளவு வேர் வந்து எவ்வளவு அந்த வியாதி வந்து எவ்வளவு ஆழமா போயிருக்கும் நமக்குள்ளார, அதை பொறுத்துதான் எந்த மருத்துவ முறையானாலும், அது ஆங்கில மருத்துவ முறையோ ஹோமியோபதியோ சித்தாவோ ஆயுர்வேதாவோ எதுவானாலும் அந்த அத்தனை நாள் எடுக்கும். அந்த வேரை வந்து வேரோட நோயை சரி பண்ணணும்னா எல்லாருக்கும் டைம் எடுக்கும் இல்லைங்களா? அதான், அதனால ஹோமியோபதி வந்து ஸ்லோ ஆக்டிங் இல்ல ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் இல்லைங்கம்மா. இன்னும் சொல்ல போனா ஹோமியோபதி மருந்துகள் நாக்குல பட்ட உடனே வேலை செய்ய ஆரம்பிக்குது.
1: வெளியில வெயில்ல ரொம்ப நேரம் விளையாடினா அந்த மாதிரி சளி பிடிச்சிருது, இந்த கிளைமேட் மாறுது, கோல்டுல இருந்து ஹார்ட்டுக்கு போறப்ப என்ன ஏஜ்ல இருந்து குடுக்க ஆரம்பிக்கலாம் மேம்?
0: குழந்தை பிறந்த தேதியில இருந்து அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனை இருந்ததுனாலும் குடுக்கலாங்கம்மா.
1: அது வந்து ஆல்ரெடி வந்து இப்ப வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அது சைடு பை சைடு இது குடுக்கணுமா இல்ல ஸ்டாப் பண்ணிட்டு?
0: அது வந்து அந்த பேஷண்டோடைய அன்றைக்கு உடம்பு நிலைமை என்ன என்ன நிலைமையில இருக்குன்றத பொறுத்து அந்த ஹோமியோபதி மருந்து ஒரு மருத்துவர் வந்து முடிவு பண்ணுவாருங்கம்மா. ஹோமியோபதி மருந்துகளை நிறுத்திட்டு முழுக்க ஹோமியோபதி மருந்துல வைத்தியம் பண்ணலாங்கம்மா.
1: மேடம் இப்ப வந்து நம்ம வந்து டாக்டர் கன்சல்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸா இருக்கும், சீரியரா இருந்தது தலைவலியோ இல்ல அந்த மாதிரி ஒரு வெளியில அர்ஜென்டா ரோட்ல போயிட்டு இருக்கப்ப ஏதாவது ரொம்ப ஹர்னா சக்குன்னு வந்து ஏதாவது வந்து இந்த சரிடான் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஹோமியோபதியில வந்து ஹார்ம்லெஸ் தானே எல்லாமே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மருந்து வந்து இருக்கா மேம்? அதுக்கு
0: மருந்துகள் இருக்குங்கம்மா. ஆனா என்ன விஷயம்னா இந்த கிளைமேட்டுக்கு இந்த மருந்துட்டு இருக்குங்கம்மா. அதாவது இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு குரோசின் இருக்கிறதுன்றது வந்து எந்த கிளைமேட்ல எந்த ஊர்ல எடுத்துட்டீங்கனாலும் அது வலியை குறைக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம ஹோமியோபதியில வந்து முழுக்க அப்படி சொல்ல முடியாதுங்கம்மா. ஆனா ஒரு இப்போ குறிப்பிட்ட கிளைமேட்ல வர எந்த வலிக்கு வேணாலும் வந்து ஒரு மருந்து சொல்லலாம். இல்ல ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வர பிரச்சனைகளுக்கு அது வயிற்று வலியா இருந்தாலும் சரி தலைவலியா இருந்தாலும் சரி சைனஸா இருந்தாலும் சரி ஒரு மருந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஆனா இருக்குதுங்கம்மா, உங்களுக்கு அக்யூட்டா ஹெல்ப் பண்ற மாதிரி மெடிசன்ஸ் இருக்குது. வெல்கம்.
2: மேடம் நீங்க சொன்ன இந்த கருத்தை நான் வந்து ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஹோமியோபதி வந்து ஃப்ரம் த ரூட் சரி பண்ணும் அப்படின்னு தான் எல்லா இடத்துலயுமே பரவலா பேசிக்கிறாங்க. பிளஸ் அதுவும் தான் நிச்சயமா, ஏன்னா ஒன்ஸ் கியூர் ஆயிடுச்சுன்னா அதனுடைய ரிப்பீட்டடா அது வர்றது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது வந்து அலோபதியில வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: ஒரு சில கூட அப்படி கூட நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இப்ப அலோபதியிலே நிறைய வேக்சின்ஸ் வருது. உங்களுக்கு ஃப்ளூக்கான வேக்சின்ஸ் நிறைய வந்துருது. இப்ப எல்லாம் நிறைய வேக்சின்ஸ்ல அவங்களும் அலர்ஜிக்கான வேக்சின்ஸ் இப்ப நிறைய வந்துருச்சுங்கம்மா. சோ நம்ம அப்படி கூட வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுலயும் நிறைய வேக்சின்ஸ் வந்துருச்சு, நிறைய டெவலப்மெண்ட் வந்துருச்சு. அப்ப அது பயன்படுத்தக்கூடிய வைத்தியரை பொறுத்து இருக்குதுங்க. அது நம்ம வந்து அலோபதி ஹோமியோபதினு பார்க்க வேண்டியதில்லை. எந்த மருத்துவர முறையானாலும் எந்த மருத்துவரானாலும் அவங்களுடைய விஞ்ஞானத்தை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை எப்படி அவங்க பயன்படுத்துறாங்களோ அதை பொறுத்து இருக்குதுங்கம்மா.
2: கரெக்ட் மேம்.
3: இப்ப டாக்டர் நம்ம இந்த சைனஸ் ஆஸ்மா அதெல்லாம் பத்தி பேசணும். இப்ப வந்து அடுத்து நம்ம காமன் ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா இந்த முட்டு வலி, பேக் பெயின். இப்ப நிறைய டூ வீலர்ஸ்ல போறவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவங்க ஒரு யங் ஏஜ்ல இருக்க வரைக்கும் அவங்களுக்கு தெரியறது இல்லை, பட் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் ஆனாலே எல்லாமே இந்த கழுத்து வலி, கால் முட்டு வலி, பேக் பெயின்ல வந்து சிவியரா அஃபெக்ட் ஆறாங்க. ஏன்னா யங் ஏஜ்ல அது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஹோமியோபதியில கியூர் பண்ண முடியுமா?
0: தாராளமா பண்ணலாங்கம்மா. சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம வந்து அந்த அந்த மசில்ஸு, டெண்டன்ஸ், லிகமெண்ட்ஸ், போன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணி நம்ம வந்து சரி பண்ணலாங்கம்மா.
3: பட் யங் ஏஜ்னா பண்ண முடியும். வயசானவங்களா இருந்தா
0: வயசானவங்கனாலும் நம்ம தாராளமா பண்ணலாங்கம்மா. பண்ணலாங்கம்மா. அப்ப வந்து அந்த டேமேஜஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கிற பாதிப்புகள் என்னன்றதை பொறுத்து நம்ம வந்து ஒன்று லேசான பாதிப்போ இல்லை இல்லை மாடரேட்டாக இருந்ததுன்னா நம்ம மருந்துகள் மூலமாக சரி பண்ணலாம். இல்லாட்டி ஒரு முறையான அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட அனுப்பக்கூடியது நம்மளுடைய கடமைங்கம்மா. ஒரு மருத்துவர் நம்மளுடைய கடமை அது.
3: இப்போ நம்ம அந்த வலிக்கு அந்த பேக் பெயினுக்கு வந்து சாப்பிட்றாங்க டாக்டர், அது கியூர் ஆகுது. பட் அலோபதியில் அப்படி போனோம்னா பெயின் ரிலீவர் கொடுத்து குறைக்கிறாங்க. பட் கொஞ்ச நாள் வந்து நீங்கள் பெட் ரெஸ்டில் இருங்க, நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க, டூ வீலரில் போகாதீங்க ரொம்ப அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. பட் அதை நிறைய பேரால் ஃபாலோ பண்ண முடியறதில்லை. இப்போ இருக்க சூழ்நிலையில் வண்டி ஓட்டாமல் அவங்களால இருக்க முடிய மாட்டேங்குது. அப்போ நம்ம இங்கே வந்து இந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா, வண்டி ஓட்டலாமா, இல்லை கொஞ்சம் கம்மி
0: எல்லா இடத்துலையுமே. அதாவது இப்போ ஒரு ஆளுக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது இங்கிலீஷ் வைத்தியமா இருந்ததுனாலும் சரி ஹோமியோபதியா இருந்தாலும் சரி ஃப்ராக்சர்னா படுத்துருக்கணும் அவ்வளவுதானுங்களா. அப்ப இல்ல எனக்கு என்னதான் வந்து இல்ல என் வாழ்க்கை முறை வேற, எனக்கு வந்து என்னால முடியாது, அதனால நான் வண்டி எடுத்து ஓட்டிட்டு தான் இருப்பேன் சொன்னா கால் போக வேண்டியதுதான், ஃப்ராக்சரு அப்படியே மொத்தமா துண்டாக வேண்டியதுதான். அப்ப என்ன ரெஸ்டோ அந்த ரெஸ்ட் டாக்டர் சொல்றத ஃபாலோ பண்ணணுங்கம்மா. அது எந்த வைத்தியர் சொன்னாலும் அது வந்து பேஷண்டுடைய நல்லதுக்காக தான் சொல்றாங்கன்றது வந்து
3: புரிஞ்சுக்கணும்.
0: நம்ம இப்ப நாலு நாள் நடக்காம இருக்கிறது பெட் ரெஸ்ட் எடுக்கிறது பரவாயில்ல, மொத்தமா நாலு மாசம் படுத்துக்கிற கூடாது இல்ல, அந்த அளவுக்கு அதிகப்படுத்திக்க படுத்துக்காம இருக்கிறது நம்மளுடைய.
3: பேசிக்கா எடுக்க வேண்டிய ரெஸ்ட்
0: எடுக்க வேண்டியது ஆமா கண்டிப்பா எடுத்து ஆகணும்.
2: இந்த முதுகு வலி மூட்டு வலி மாதிரியே இப்ப யங்கர் ஜெனரேஷன் எல்லாம் அதிகமா இந்த கழுத்து வலியும் சொல்றோம் டாக்டர், கம்ப்யூட்டர் எல்லாம் பாத்துட்டு ஸ்பாண்டிலைட்டிஸ் இப்படின்லாம் ஒன்னு ஒன்னா சொல்றோம். கேட்டா எலும்பு தேஞ்செடுத்து, C4 தேஞ்செடுத்து, 3 தேஞ்செடுத்து அப்படின்னு சொல்றாங்க, இதுக்கு என்ன டாக்டர் பண்ணலாம்?
0: இல்லைங்கம்மா, நான் இப்போ நீங்கள் சொல்கிறது பாவம் அந்த கம்ப்யூட்டர் மட்டும் ஏன் நம்ம வந்து குத்தம் சொல்லணும்னு தெரியலைங்கம்மா. அதே இது இப்போ வந்து கையில் வந்து கோக்குக்கேனும் பெப்சிக்கேனும் இல்லாட்டி நம்ம வந்து வி வில் நாட் பி ஐடென்டிஃபைடு அவங்க த பியர்ன்றது, அது ஏதோ ஒரு இது மாதிரி யோசிக்கிறாங்கம்மா. ஆனால் இப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பெப்சி கோக்கு இதில் எல்லாம் கொக்கோ கோலாலெல்லாம் ஒரிஜினல் ஹியூமன் டூத்து, ஒரிஜினல் ஹியூமன் டூத்து விழுந்தது தூக்கி போட்டிருக்காங்க. நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு வந்து பார்த்தா டூத்து வந்து கம்ப்ளீட்டா கரைஞ்சு போயிருச்சு.
2: அதே மாதிரிதான்
0: அதே போலதான் நம்மளுடைய பல்லு எலும்பு, அதே போல எல்லா எலும்புகளும் தெரியும். அப்ப ஏன் நம்ம கம்ப்யூட்டரை போய் குத்தம் சொல்லணும்? ஏன் இதை குடிக்கிறதுக்கு பதிலாக அதே அந்த கடையிலயே வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இருக்கும்,
2: ஜூஸ்
0: இருக்கும், அதை குடிச்சிட்டு போக வேண்டியதான ஜனங்க. சோ இது நமக்கு பேசிக்கா சில ப்ராப்ளம் இருக்குது. நம்ம வந்து நம்ம படிச்சிருக்கோம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்காக வந்து நம்மள நவீனமா காட்டிக்கிறதுக்காக ஆடையில எல்லாம் வந்து மாற்றம் காட்டுறோம். உடனே ஒரு ஜீன்ஸ் போடுறோம், மிடி போடுறோம், மினி போடுறோம், என்னென்னவோ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஏன் அதே போல ஏன் சயின்டிஃபிக்காக இது நல்லது உடம்புக்கு நல்லது இது இதுன்றது தெரிஞ்சுட்டு ஏன் அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது? பெப்சி வந்து மோசம்ன்றது தெரியுது, அப்பயும் பெப்சி குடிக்கிறதான் ஸ்டைல்னு நினைச்சா அப்ப நானே என்னைய நாசப்படுத்திக்கிறேன்.
2: மீடியாவோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால
0: மீடியால நல்லதும் சொல்றேன் கெட்டதும் சொல்றேன், நமக்கு தான் அறிவு இருக்கணும். ஆண்டவன் எல்லாருக்கும் மூளையை கொடுத்துருக்கான், அறிவு கொடுத்துருக்கான், அப்போ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது, எஜுகேஷனல் சிஸ்டம் கொடுக்குது, அப்போ நம்ம நமக்கு தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த அறிவு இருக்கவங்க தானே எங்கர் ஜென்ரேஷனு, அந்த அறிவு இருக்கிறதுனால தானே கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அதே அறிவை இதுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாமே. ஜஸ்ட் ஐ டோன்ட் இம்ப்ரூவ் தேர் அனலைசிங் திங்ஸ், அனலைசிங் கெப்பாசிட்டி, தட்ஸ் வாட் ஐ கேன் சே.
2: மேடம் அப்புறம் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அப்படின்னு ஒரு சிலதை சொல்றா இல்லையா மேம், டயபெட்டிஸ் இது மாதிரி இருக்கிறது, அதுக்கு ஹோமியோபதியில எந்த வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு மேம்?
0: டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ லைஃப் ஸ்டைல் இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அகைன் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டே இருக்கும். அப்புறம் இப்போ அவங்க கேட்டது மாதிரி, மிஸ்ஸஸ் கிருஷ்ணகுமார் கேட்டது மாதிரி டூ வீலர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எல்லாம் கழுத்து எலும்புக்கு தேயிறதுக்கு பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சின்ன வயசுலேயே வருது அவங்க சொன்னது மாதிரி. இப்போது அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ், இப்போ காலம் மாறுதுன்னு சொல்லிட்டு நம்ம பியூட்டி பார்லருக்கு போகிறோம், இல்லை ஜிம்முக்கு போகிறோம், அதே போல் சின்ன சின்ன எக்ஸசைசஸும் நம்ம பண்ணலாமே. நான் கம்ப்யூட்டரில் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கேன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் கழுத்தை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான எக்ஸசைசஸ் செஞ்சுட்டு போகலாம். இல்லை முட்டி வலி இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு எக்ஸசைஸ். அதுவும் இப்போல்லாம் நிறைய மாறி போயிருச்சுங்கம்மா. எக்ஸசைஸ்ன்றதுன்றது ஒரு நைட்மேர் மாதிரி இருக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் முன்னதான் வந்து சொல்லுவாங்க காலங்காத்தால எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல வந்து 4 கிலோமீட்டர் நடக்கணும், 6 கிலோமீட்டர் நடக்கணும், ஒரு மணி நேரம் நடக்கணும், அரை மணி நேரம் நடக்கணும்ட்டு. பட் இப்போ கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறைய மாறிடுச்சுங்கம்மா. இது வந்து பிரிட்டன் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சி வென்எவர் யூ கெட் டைம், வென்எவர் யூ ஆர் மென்டலி இன்க்ளைன்டு ஃபார் எனி எக்ஸசைஸ், எனி செட் ஆஃப் எக்ஸசைஸ் விச் இஸ் கன்வீனியன்ட் டு யுவர் லைஃப் ஸ்டைல், யூ கேன் அடாப்ட் ஸோ தட் யூ கேன் கீப் யுவர் செல்ஃப் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. ஸோ டயபெட்டிக்ஸோ இல்லை ஜாயின்ட் பெயின்ஸோ இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய டைமில் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது எப்போ டைம் கிடைக்குதோ இப்போ நான் என் கிளினிக்லலாம் என் பேஷண்ட்டுக்கு எக்ஸசைசஸ் சொல்கிற டைம் வந்து டிவி கமர்ஷியல் பிரேக்ஸ் தான்.
2: ஓ, அந்த 2 மினிட்ஸ்
0: ஃபுல்லா அந்த டிவி கமர்ஷியல் பிரேக் அப்ப நீங்க வந்து எப்படினாலும் டிவி பாக்குறதுன்றது வந்து ஜனங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான மெத்தடா இருக்குது. சோ அவன் கமர்ஷியல் பிரேக் நம்ம என்னத்துக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், அந்த 2 மினிட்ஸ் நீங்க ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்க.
3: பட் பேசிக்கலா இப்ப நம்ம பார்க்க காமனா வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறினாதான் இல்லைங்களா டாக்டர்? நம்மளோட நம்மளுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம ஆயிடுச்சு. அதை வந்து யாரும் இப்ப கிடைக்கிற நேரத்துலயும் வந்து கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினைக்கவும் மாட்டேங்கிறோம் நம்ம யாருமே. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல இருந்துமே பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கேம்ஸ்ன்றதே இல்லாம போயிருச்சு. இப்ப
2: அகாடமிக்ல இருக்கிற இன்வால்மெண்டா ஸ்போர்ட்ஸ்ல வந்து காமிக்கிறதுக்கு பேரண்ட்ஸே விடுறது இல்ல.
0: அதுதான் முக்கியங்கம்மா, பேரண்ட்ஸ் தான், பேரண்ட்ஸோட ஆட்டிடியூடு தான் முக்கியமே தவிர, இஃப் தி பேரண்ட்ஸ் டிமாண்ட் சர்டன் திங்ஸ் ஃப்ரம் தி ஸ்கூல் ஆர் எனி இன்ஸ்டிடியூஷன், ஐ திங்க் வி கேன் மேக் சம் சேஞ்சஸ். இஃப் நாட் பெருசா சேஞ்சஸ் கொண்டுறமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் இல்ல ஒரு 5% சேஞ்சஸ் கொண்டுலாம். ஏற்கனவே நல்லா இருந்தது தானே, எல்லா ஸ்கூல்லயும் கிரவுண்ட் இருந்தது தானே, இப்பதானே அங்கெல்லாம் கட்டடம் வந்துருச்சு. அப்ப வந்து சொல்லி இல்ல நீங்க கட்டடம் வேணா கட்டிக்கீங்க, மேல மேல கட்டிக்கங்க, இருக்கிற கிரவுண்ட விட்டுட்டு இருக்கிற ஏற்கனவே இருக்க கட்டடங்க மேல கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு இப்பதான் கட்டடம் கட்டுற கலையில கூட நவீன டெக்னிக்ஸ் எல்லாம் எவ்வளவு வந்துருச்சுங்கம்மா. சோ சயின்ஸ் அப்படி யூஸ் பண்ணிட்டு போவோமே.
2: இப்ப டயபெட்டிஸ்க்கு மாத்திரையும் பிரஸ்கிரைப் பண்ணுவீங்களா மேம்?
0: கண்டிப்பா.
2: அவங்களும் இது மாதிரி உணவுக்கு முன் பின் அப்படி கிளாசிபிகேஷனோட இருக்கு?
0: இல்ல, டயபெட்டிஸ்க்கு நம்ம முன்னையே சொன்னது மாதிரி டயபெட்டிஸ்க்கான ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது.
2: ஆமா,
0: அதோட ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்குது.
2: ஓகே, அதோட எக்ஸசைசஸும்
0: கண்டிப்பா,
2: ஃபுட் ஹேபிட், எக்ஸசைஸ் பிளஸ் ஹோமியோபதி மூணும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நீங்க அந்த பிளட் சுகர் லெவல அகைன் அந்த பிளட் டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க?
0: எல்லாத்தையுமே பண்ணுவாங்கம்மா, எல்லாமே எல்லா டெஸ்டும் பண்ணுவோம் நாங்களும்.
2: சரி, ஓகே.
3: இப்ப டாக்டர் நம்ம நிறைய ஃபுட் ஹேபிட்ஸ் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப வந்து நல்ல ஜங்க் ஃபுட்லாம் ரொம்ப யூஸ் பண்றாங்க பசங்க, அதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருந்தப்ப இந்த இன்ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த சோயாவை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நேற்று நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப.
0: ஆமாங்க,
3: தட் இஸ் அதை நம்ம எப்படி இது பண்ணணும், ஏதாவது எதுவுமே வந்து ஒரு அளவுக்கு மீறி போகக்கூடாதுன்றதான் உங்களோட இது இல்லைங்களா?
0: ஆமாங்கம்மா, அதாவது நான் ஒரு டயட்டிஷியன்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்கம்மா, ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் தான் அப்போ சொன்னேன் நான், நம் எந்த பகுதியில் நாம் பிறந்து வளர்ந்துருக்கோம், நம்மளுடைய தலைமுறைகள் வந்து நம்மளுடைய நமக்கு முந்தின தலைமுறைகள்லாம் எந்த அவங்களுடைய நேட்டிவ் என்ன, அவங்களுடைய கல்ச்சர் என்ன, அவங்களோட ஃபுட் ஸ்டைல் என்ன, அந்த ஸ்டைலில் நம்ம ஓரளவுக்காவது நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, ஏன்னா நம்மளுடைய எல்லா விஷயங்களையுமே தீர்மானிக்கிறது நம்மளுடைய ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸுன்றது தலைமுறை தலைமுறையாக நம்ம கிட்ட வந்து வர்றது. அப்போ அந்த பழக்க வழக்கங்களே அதே பழக்க வழக்கங்களை கண்மூடித்தனமாக இல்லாட்டியும் ஓரளவுக்காவது நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளை சேஃபர் சைடில் வச்சுக்கலாங்கம்மா. இப்போ அதே போல் இப்போ நீங்கள் கேட்ட சோயா, சோயா வந்து பெண்களுக்கு ஆகாது அப்படின்றது ஏற்கனவே விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுங்கம்மா. பெண்களுக்கு வந்து அதாவது இப்போ ஒரு அதாவது லேடிஸுக்கு சொல்லுவோம் 14 to 35 years, அந்த ஏஜ் வந்து அவங்களுக்கு வந்து சைல்ட் பேரிங் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பருவத்தில் வந்து அவங்க வந்து கருத்தரிப்பதற்கு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற அந்த பீரியட்ல இருக்கிற ஒரு லேடி வந்து பிரெக்னெண்ட் ஆகிறதுக்கு முதல்ல வந்து சோயா அந்த மாதிரி இது சாப்பிட்டுட்டே இருக்காங்க, நிறைய சாப்பிட்றாங்க, அடிக்கடி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளார விசிபிளா ஆப்வியஸா இல்லை பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் வந்து தெரியறது இல்லைங்க. ஆனால் இந்த உணவு பழக்கத்துக்கு அப்புறமா அவங்க கருத்தரிச்சு பிறக்கிற குழந்தைக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படின்ட்டு விஞ்ஞானபூர்வமா சொல்லியிருக்காங்கம்மா. இது வந்து முதல்ல வந்து பெண்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம் சோயா யூசேஜ, பர்டிகுலர்லி சைல்ட் பேரிங் ஏஜ்ல இருக்கவங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஒரு 6-7 months முதல்ல ஆண்களுக்கும் இது வந்து பொருந்தும் அப்படின்ட்டு விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்கம்மா. ஸோ ஆண்களும் வந்து அதை எடுத்துக்கிறதுன்றது அவங்களுடைய ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்து குறைக்குது, அதுல வந்து பாதிப்பு ஏற்படுத்துதுன்றது விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்கம்மா.
2: சோயா வந்து ஹை புரோட்டீன் ஃபுட் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்றாங்க டாக்டர், ஆனா அதுக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறது வந்து இன்னும் நல்லா யாருக்கும் தெரிய வரல
0: இல்லைங்களா? இது பேப்பர்ல வந்து நமக்கு எல்லாருக்கும் என்னன்னா, எல்லாருக்குமே நான் யாரையும் குத்தம் சொல்லிங்க, எல்லாருக்குமே என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸ் பார்ப்போம், ஒன்னதுக்கும் உதவாத நியூஸ் இல்லாட்டி சினிமா நியூஸ் பார்ப்போம் அப்படிதாங்க. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்ட்டு ஒரு காலம் இருக்குன்றத பத்தியே விட்டுறதுங்கம்மா, அதுலதான் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்கம்மா. ஏன்னா அதுல வருது எத்தனையோ மாற்றங்கள் வந்து என்னென்னவோ நம்ம உணர முடியாதது, நம்ம எதிர்பார்க்க வேண்டியதெல்லாம் வந்து அதில் வந்து வந்துட்டு இருக்குது. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய கடமைங்க அது. ஒரு இப்போ சாதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா பெரிய நம்ம சோஷல் ரிஃபார்மர் அந்த மாதிரியெல்லாம் கூட யோசிக்க வேண்டாம். நம்ம லெவலில் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பெண்கள், நான் வந்து ஒரு பெண்ணை என்னோடய ஹஸ்பண்டை நான் பார்த்துக்கணும், என் குழந்தைங்களை கரெக்டாக பார்த்துக்கணுன்றது என்னோடய பொறுப்பு. அப்போ அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காலத்தை பார்த்தேன்னுச்சுன்னா என்ன பாதிப்புகள் வெளியில் வருதா, அட்லீஸ்ட் அதை நான் என் வீட்டில் எப்படி நான் வந்து
2: தவிர்க்கலாம்,
0: அவங்க மற்றவங்களுக்கு வந்து நான் எப்படி என் குடும்பத்தில் என்னுடைய குறைஞ்சபட்சம் என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய பொறுப்பில் இருக்கவங்கள நான் எப்படி பாதுகாக்கலான்றது வந்துடுது. அப்போ ஏன் அதை ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம ஓரளவுக்காக சேஃபாக இருக்கலாம் இல்லைங்களாங்கம்மா.
3: ஆனால் நம்ம மக்களை பொறுத்தளவில் ஒன்று நல்லதுன்னு சொல்லிட்டோம்னா அதே டெய்லி இல்லை அடிக்கடி சாப்பிடணும்னு நினைப்போம், இல்லை யாராவது ஒருத்தர் இது வேண்டான்னு சொல்லிட்டா ஒரேடியா அதில் எவ்வளோ நல்லது இருந்தாலும் அதை அப்படியே தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி எல்லாம் பேலன்ஸ்டா எதுவுமே ஒரு அளவோட வச்சுக்கணும் இல்லைங்களா டாக்டர்?
0: கண்டிப்பாங்க,
3: கண்டிப்பா. ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரை வந்து ரொம்ப பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப நல்லதுனால எல்லாம் டேப்லெட்டாக வாங்கி டெய்லி போட ஆரம்பிச்சிடுறாங்க.
0: ஆமாங்க.
3: பட் அந்த வல்லாரையில வந்து தினம் சாப்பிட்டா அது நர்வ் அஃபெக்ட் பண்ணுன்றத நிறைய
0: கிரியேட் பண்ணுதுங்கம்மா.
3: அது வந்து பிரெயின் அஃபெக்ட்,
0: அது வந்து ஒரு ஒரு பத்திரிகையில் வந்து போட்டிருக்குதுங்கம்மா, அது இம்பார்ட்டன்ஸி கிரியேட் பண்ணுறதா போட்டிருக்குது. அப்போ நம்ம ஏன் அதை போய் இது பண்ணணும் அப்படின்றதுதான். அப்போ ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு மெடிடேஷன் பண்ணலாம், ரிலாக்ஸிங் டெக்னிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். பரீட்சைக்கு நாலு நாளைக்கு முதல்ல உட்காந்து படிக்கிறதுன்றது முதல்ல இருந்து வருஷம் ஆரம்பத்துல இருந்து சும்மா ரெண்டு ரெண்டு வரியா படிச்சுட்டு வந்தாலும்
3: கூட காலத்துல கரெக்டா தான் இந்த ஒரு அதாவது இதை சாப்பிடணும்னா 10 நாளைக்கு இல்ல 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடணும்.
0: கண்டிப்பாங்கம்மா.
3: அந்த மாதிரி சாப்பிட்டா அது எந்த பாதிப்பு வராதுன்றத நல்லா சொல்லி பண்றது இல்ல. அதான்
0: இல்ல, அதுதான் சொன்னேன், வீட்டுல உள்ளவங்களை இந்த ஜெனரேஷன் கேப்ன்ற வார்த்தையை மறந்துட்டு எல்டர்ஸுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றதுன்றத உண்மையிலே போய் அவங்க கிட்ட எப்படி வளர்றது என்னன்னு கேட்டோம்னு சொன்னா நம்ம உருப்படுவோங்கம்மா.
3: அப்புறம் இப்ப நிறைய நம்ம பேசணும் டாக்டர், உங்களுக்கு இந்த ஹோமியோபதி மருத்துவத்துல வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம பேசாதது தவிர ஏதாவது நம்ம எங்களுக்கு தெரியாம நாங்க விட்டுருக்க ஏதாவது ஒரு டாபிக் நீங்க ஸ்பெசிபிக்கா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஹோமியோபதி மெடிசன்ல.
2: அந்த மருந்து ஆக்சுவலா எதனால பண்ணப்படுறது, எப்படி அந்த
0: சரியான விஷயம், அதாவது ஹோமியோபதி மருந்துகள்மா, இது ஹோமியோபதி மருந்துகளுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நோய் ஒரு ஒரு மனுஷ ஒருத்தருக்கு ஒரு நோய்க்கு நோய் அறிகுறிகள் இருக்குதுன்னா அந்த நோய் அறிகுறிகளை உருவாக்கக்கூடிய ஆரோக்கியமான மனுஷனில் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிற பொருள்களை தான் நம்ம மருந்தாக கொடுக்குறோம் அந்த பேஷண்ட்டுக்கு. அதை நம்ம வந்து வீரியப்படுத்துகிறோம், ஒவ்வொரு பொட்டன்சிக்கு வந்து கொண்டுறோம். அந்த மெத்தட்னால தான் வந்து அந்த தயாரிக்கிற முறையினால தான் இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறோம்.
2: வாக்சினேஷன் மாதிரி சொல்றீங்க, வீக் வைரஸை வச்சு?
0: நோ, இட் இஸ் நீங்க சொல்றது வந்து ஐசோபதி, அதாவது எப்படினாங்கமா அந்த அந்த கிருமிகளையே கொடுக்கறது சொல்லலாம்.
2: அந்த கிருமிகள்
0: அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிபி சொல்றோம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிபி டிபி வந்து டியூபக்குலர் பேசிலஸ் இது பண்ணதுன்னா இப்ப ஹோமியோபதியில டியூபக்குலர் பேசிலஸ் கொடுக்கறதுன்ட்டுல டிபி நம்ம கிட்ட இருக்க பேஷண்ட்டுக்கு என்ன அறிகுறிகள் இருக்குது, இந்த அறிகுறிகளை உருவாக்கக்கூடிய ஆரோக்கியமான மனுஷன்ல உருவாக்கக்கூடிய அந்த அந்த பொருள்களை மருந்தாக்கி அதை வந்து மருந்தாக்கினா அதோடைய தயாரிக்கிற முறையில் அதோடைய தேவையில்லாத பண்புகளை இல்லை பாதிப்புகளை குறைச்சிட்டு அதோடைய பயனான குணப்படுத்தக்கூடிய தன்மைகளை வந்து அதிகப்படுத்துகிறோம். அப்போது அந்த டியூபுலர் பேசிலஸே கொடுக்கறதில்ல. இப்போ உங்களுக்கு வேக்சினேஷன் சொன்னால் டியூபுலர்ஸ் பேசிலஸையே கொஞ்சம் இன்ஆக்டிவேட் பண்ணி இன்ஆக்டிவேட் ஃபார்மில் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து அந்த பேசிலஸையே கொடுக்கறது கிடையாது, அதை போன்ற அறிகுறிகளை உருவாக்கக்கூடிய வேறு ஒரு பொருளை கூட கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு இப்ப நீங்க சோர்ஸ் கேட்டீங்கன்னா ஹோமியோபதியில எல்லாமே இருக்குதுங்கம்மா. தாவர பொருள்கள்ல இருந்து எடுக்கிறோம், கெமிக்கல்ஸ்ல இருந்து எடுக்கிறோம், மிருக பொருள்கள்ல இருந்து எடுக்கிறோம். ஏன் அலோபதி மருந்துகளையே யூஸ் பண்ணியும் மருந்துகள் தயாரிக்கிறோம். அப்படி எல்லாத்துல இருந்துமே
3: ஹோமியோபதினா எல்லாமே இந்த குட்டி உருண்டை தான், எல்லா டிசீஸ்க்கும் அதே தான் குடுக்கறாங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ்
0: இருக்கு? ஹோமியோபதி டாக்டர் கிளினிக்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாட்டில் இருக்கு,
2: அதனாலதான்
0: உங்க கண்ணு முன்னாடியே ஆயிரக்கணக்கான பாட்டில் வச்சிட்டு இருக்காங்க டாக்டருங்க. நூத்துக்கணக்கான பாட்டில், நூத்துக்கணக்கான மருந்துக்கு ஏகப்பட்ட டிஃபரெண்ட் பொட்டன்சிஸ் இதெல்லாம் இருக்கிறப்ப யூ ஹாவ் டு பிலீவ். வெறும் தண்ணியில கூட பச்சை கலர் சாயத்தை போட்டா பச்சை கலர் இருக்குது, அப்ப அது ஒரு மருந்து தன்மை ஆயிடுமா? வெறும் தண்ணி தானே இல்லையா? அது மாதிரி
2: மேம் இந்த பவர்ஸ் எப்படி பண்றீங்க? 6x அப்படியே இருக்கா?
0: அதாவது அதான் இப்ப நான் சொன்னது, அந்த ஒரு ஒரு இப்போ ஒரு மத சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதில் வந்து நாங்கள் வந்து மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு சில மருந்து தன்மை இல்லாத பொருள்களை அதுக்குன்ற மருந்துத்தன்மை கிடையாத பொருள்களை சேர்ப்போம். சேர்த்து நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுனா வில் பி டைல்யூட்டிங் இட்.
2: சரி,
0: இப்போ ஒரு ஒரு பார்ட் ஆஃப் மெடிசனை இந்த மெடிசனல் எஃபெக்ட் இல்லாத பொருள் வந்து 9 பார்ட்ஸோ 9

0: 99 parts இல்லை 999 parts அந்த மாதிரி போட்டு வில் பி மிக்சிங் இட். ஸோ அந்த டைல்யூஷனில் கொடுப்போம். அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைல்யூஷனில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து பொருளே இல்லையோன்ற மாதிரி இருக்கும், தட் இஸ் அந்த மதர் சப்ஸ்டன்ஸே இல்லையான்றது, ஆனால் அதை குணப்படுத்துது.
1: ஓ,
0: அப்போ அந்த குணப்படுத்தக்கூடிய தன்மையின் மூலமாக நம்ம வந்து இது வந்து குணப்படுத்துது அப்படின்றது இது பண்ணுறோம். ஸோ அதனால தான் அது அஸ் டைல்யூஷன் இம்ப்ரூவ்ஸ் ஆர் இன்க்ரீசஸ் அதோட மெடிசனல் குவாலிட்டி ஆர் க்யூரிங் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ரீஸ்ட் வித் நோ சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் வித் நோ அன்வான்ட் எஃபெக்ட்ஸ் ஆன் த பேஷண்ட்.
1: இப்போ நம்ம அலோபதி மெடிசன்லாம் டாக்டர் எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று போட்டுருவோம், அதே மாதிரி சித்தாலையும் வந்து ஒரு இதுக்கு மேலே பண்ண முடியாது, பட் ஹோமியோபதியில் அந்த மாதிரி உண்டாகும் இல்லை நம்ம எனி டைம்
0: அந்த மருந்து தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள்களுடைய தன்மை மருந்து தயாரிக்கிற முறையினால அது நம்ம எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சிருக்கலாங்கம்மா. நம்ம அதை கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம்னா அது பாட்டுக்கு இருக்கும், ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் கூட இருக்குங்கம்மா.
1: இப்ப இல்ல நீங்க பேஷண்ட்டுக்கு குடுக்குறீங்க இல்லையா டாக்டர், இப்ப மருந்து குடுக்குறீங்க, இப்போ ஒரு 1 week மட்டும் சாப்பிட்டா போதும்னு சொல்லுங்க, பட் மருந்து மிச்சம் இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசனா ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் இருந்தா கூட நம்மளால யூஸ் பண்ண முடியாது, எக்ஸ்பயர் ஆயிடும், தூக்கி போடணும்.
0: இல்ல இப்ப நம்ம
1: இதை வந்து நாங்க வச்சிருக்க முடியுமா?
0: இதை நீங்க வச்சிருக்கலாம், வச்சிருந்துட்டு இப்ப நீங்க எந்த அறிகுறிகளுக்காக எந்த சீசன்ல என்ன மாதிரி டைம்ல என்ன அறிகுறிகளுக்காக நீங்க வாங்கினீங்களோ அதே போல எதிர்காலத்துல உங்களுக்கு அதே போல தன்மைகளோட வந்து அதே அறிகுறிகளோட வந்து பிரச்சனைகள் இருக்குது, இல்ல அதே குறிப்பிட்ட சீசன்ல பிரச்சனை இருக்குதுன்னா இந்த மருந்து எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா எஃபெக்டிவா இருக்கும்.
1: என்னக்குள்ளார
0: உண்மையிலே உறுத்திக்கிட்டு இருக்க விஷயம் என்னங்கம்மா, இப்போ ஜனங்க அதாவது அழகாக இருப்பதுன்றதுன்றது வந்து அழகாக இருக்கணுன்றதுன்றது எல்லாருடைய அடிப்படை உரிமை, அதை நான் வந்து மறுக்கலைங்கம்மா. ஆனால் அழகுன்றதுன்றது வந்து காஞ்சி போய் ஒல்லியாக இருக்கிறது இல்லைங்கம்மா, காஞ்சி போய் அப்படி எலும்பும் தோலுமாக இருக்கிறது கிடையாது. அதில் வந்து ஒரு ஒல்லியாக இருக்கிறது அழகு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதில் ஒரு க்ளோ இருக்கணும், ஒரு ஹெல்த் இருக்கணும். ஸோ இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் பழைய காலத்து ஓவியங்களை எடுத்து பாருங்கள், இல்லை பழைய ஃபோட்டோஸு பழைய காலத்து பத்திரிகைகளில் நல்ல ஒல்லியாக தான் இருப்பாங்க, அதுலேயும் அழகாக ஒல்லியாக தான் வரைஞ்சிருக்காங்க, நல்லா க்ளோவோட இருக்குது. அப்போ அப்போ இருந்த பசங்களை அப்படி தானே வரைஞ்சிருக்காங்க, இருந்ததை தானே வரைஞ்சிருக்காங்க. அதே போல் இப்போயும் இவங்களும் அழகாக இருக்கிறதுக்கான உரிமைகள் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் அழகுன்றதை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒல்லியாக இருக்கிறதுன்றது மட்டும், நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா இது பண்ணிட்டு அழகாக இருக்க வேண்டியதானே, யார் இவங்களை வேண்டாம்னு சொன்னது? ஜிம்ல போய் செய்யற எக்ஸசைஸை வீட்டிலேயே உட்காந்துட்டு செய்யலாமே, வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, அம்மாவுக்கு தேவையில்லாத வியாதிகளும் டென்ஷனும் இருக்காது. தட் வே தே கேன் ஹெல்ப் தி மதர். அதை விட்டுட்டு இவங்க வந்து ஒழுங்காக சாப்பிடாம செய்யாமல் இருந்து இவங்களா பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன பிசி போடியோ இன்ஃபர்டிலிட்டியோ ஒழுங்காக சாப்பிடாம, எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டு டாக்டர் எனக்கு வந்து வசதி இல்லை டாக்டர், அதனால் எனக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு படித்து செஞ்சு வேலைக்கு போய் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டேன் நான், ஆனால் ஒரு 8 ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் ஒரு குழந்தை பெற்றுக்க முடிஞ்சதுன்றாங்க. அந்த அம்மா வசதி இல்லாததுனால அந்த அம்மா நல்லா சாப்பிட முடியல. ஏன் இவங்க வசதி இருக்கவங்க ஒழுங்காக சாப்பிடலாம்ல, செஞ்சு வேற அம்மா வேற செஞ்சு கொடுக்குறாங்க, அப்பையும் அதை வந்து வேணான்னு சொல்லிட்டு வர்றதுன்றது இவங்களுக்கு வந்து நாகரிகமா இருக்குது.
1: இல்ல இந்த ஜெனரேஷன் அதோட பின்விளைவுகளை வந்து
0: இந்த ஜெனரேஷன் வந்து இல்லைங்கம்மா, நான் என்ன சொல்றேன்னா இந்த ஜெனரேஷன் வந்து அறிவாளிகள்ன்றத நான் வந்து மறுக்கல, அவங்களுடைய அறிவை வந்து இன்னும் வந்து தனக்கு பயன்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கணுன்றதான். பக்கத்துல இளநியும் இருக்குது கோக்கம் இருக்குதுன்னா இளநியை குடிக்கிறதுன்றதுன்றது அறிவு
1: பயன்படுத்திக்கிறோம்,
0: அதுதான் நான் சொல்ல விரும்புறதுங்கம்மா.
2: மேம் இந்த ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கும் போது ஏதாவது உணவு கட்டுப்பாடுகள் இல்லைன்னா வேற ஏதாவது உணவு?
0: ஒரு கட்டுப்பாடும் இல்லைங்கம்மா, எந்த உணவு கட்டுப்பாடும் எந்த பத்தியமோ கிடையாதுங்கம்மா. ஹோமியோபதி மருந்துகளுக்காகட்டு எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்கம்மா. நீங்கள் சொல்றது சரியா சொல்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதுன்றத நீங்க கரெக்டாக புரிஞ்சுட்டு சொல்றீங்க, அதை மருத்துவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்றத மருத்துவர் கரெக்டாக புரிஞ்சிட்டு இருக்கிறாரு, அதை பேஸ் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்றாருன்னா, குவாலிட்டி மெடிசன் குவாலிட்டி இருந்ததுன்னா, நல்ல குவாலிட்டி தரமான மருந்துகளாக இருந்ததுன்னா, சரியான அதே சமயத்தில் தரமான மருந்துகளாக இருந்ததுன்னா, எந்த உணவு கட்டுப்பாடும் இல்லாமல் அது பாட்டுக்கு வேலை செய்யுது, ஃபுல்லாக வேலை செய்யுது.
2: சரி மேடம்.
1: ஸோ இப்போ இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் இப்போ சித்தாக்கெலாம் போனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரிலாம் இதில் எதுவுமே கிடையாது,
0: ஒன்றுமே இல்லை,
1: ஒன்றுமே கிடையாது.
0: இன்னும் சொல்லப்போனா நல்லா எந்த பத்தியும் இல்லாம சாப்பிட்டுருந்தாங்கன்னா சீக்கிரம் சரியா போகுது. இப்ப என் அனுபவத்திலேயே வீசிங்காக நானும் ஒரு காலத்துல வந்து நீங்க இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க, மருந்து சாப்பிடறதுக்கு அரை மணி நேரம் முன்ன எதுவும் சாப்பிடாதீங்க, அரை மணி நேரம் பின்ன எதுவும் சாப்பிடாதீங்க, நோ காஃபி நோ டீ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்திருந்தேன், நிஜமாவே சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேற ஒரு அனுபவத்திற்கு அப்புறமா எல்லாமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நான். ஏன்னா பேஷண்ட்டுடைய பேஷண்ட்டுக்கு தெரியாம ஒரு பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்டுக்காக மருந்து கொடுக்க வேண்டியிருக்குது, நல்லா தான் இம்ப்ரூவ் ஆகுறாங்க, அதனால சரி எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் கொடுத்து பார்க்கலாமேன்ட்டு எந்த பத்தியும் இல்லாமல் கொடுத்து பார்த்தா உண்மையிலேயே பேஷண்ட்டு சீக்கிரம் சரியா போயிடறாங்க. வீசிங்க்கு கட்டுப்பாட்டுகளோட 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னா எந்த உணவு கட்டுப்பாடு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சு எல்லாமே பண்ணி கிரேப்ஸ் சாப்பிட்டு எல்லாம் பண்ணாலும் கூட 2 வருஷத்துக்குள்ளார சரியா போயிருது ட்ரீட்மெண்ட்டு, பிரச்சனையும் சரியா போயிடுது எல்லாமே சரியா போயிருது.
1: உங்க அனுபவத்துல நீங்க இது வரைக்கும் ஒரு ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கேஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கும் இல்லைங்களா டாக்டர் உங்களுக்குன்னு, ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடா அந்த மாதிரி நீங்க வந்து இது வரைக்கும் கேரியர்லாம் மறக்க முடியாதது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்கம்மா, அதாவது அவங்களுக்கு வந்து கேன்சர், ஸ்டமக்ல வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கம்மா, ஸ்டமக்ல கேன்சர்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த மருத்துவ நிபுணர் தான் அவங்களை பார்த்தது, பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணால் அதனால் எனக்கு என்ன பயன், அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் பண்ணணுன்றாரு. அப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃபா இல்லை குவான்டிட்டி ஆஃப் லைஃபா என்ன எனக்கு பெனிஃபிட் இருந்துச்சுன்னா அதை பற்றிலாம் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றாரு. அப்போ இவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க, வந்துட்டு ஹோமியோபதி மருந்துகளை வந்து ட்ரை பண்ணலான்ட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு கேட்டால் அவங்களுடைய பிரச்சனைகள் எப்போ ஆரம்பமாகுதுன்னா அவங்க கணவர் இறந்ததுக்கப்புறமா, அவங்க கணவர் இறந்து போகிறப்போ அவங்க வந்து அவர் பக்கத்தில் இல்லாத மாதிரியான சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போயிருச்சு. அதில் அவங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், என்னுடைய கணவருடைய கடைசி நிமிடங்களில் நான் அவர் கூட இருக்க முடியலைன்னு சொன்னால் கடவுள் ஏன் எனக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுத்தாரு, ஏன்னா நல்லா தான் அவர் அந்தமாக வழி அனுப்பி வைக்கிறார் வெளியூருக்கு, அவர் தான் வந்து வழி அனுப்பி வைக்கிறாரு, அந்தமா அந்த ஊருக்கு போய் சேர்றதுக்கு முதல்ல இவர் இறந்த தகவல் வருது. அப்போ ஏன் எனக்கு கடவுள் அந்த தண்டனையை கொடுத்தாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், என் கணவருக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா இல்லை கடவுளுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அந்தமா ஒரு மன இது, அதற்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வருது. அந்த உணர்வுதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்கம்மா, அந்த மருந்துக்கும் கேன்சருக்கும் சம்மந்தம் கிடையாது, புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த உணர்வின் அடிப்படையில் அந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மா வந்து 5 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. கேன்சர்ல இட் இஸ் இம்பாசிபிள், நேத்து இருந்த வெயிட் இன்னைக்கு இருக்காது, லாஸ்ல தான் இருக்கும். ஆனா இந்தமா 5 கிலோ 5.5 கிலோ வெயிட் கெயின் பண்ணாங்க. 1 மாசம் கூட இந்தமா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணா அதிகபட்சம் 1 மாசம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுன்றது, ஆப்ரேஷன் பண்ணாம 1 வருஷம் உயிரோட இருந்து இறந்தாங்க. எப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனால அந்த மருந்து கொடுத்தோம்னு சொன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ என்னால் இந்த மருந்தும் இந்த அனுபவமும் மறக்க முடியாத
1: ஒரு மருத்துவ முறைன்றது ஹோமியோபதி அப்படிங்கிறத நீங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க டாக்டர். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நிறைய வியாதிகளுக்கு அடிப்படை வந்து மனுஷனோட மனசு தான்
0: கண்டிப்பாக
1: நம்ம இல்லைங்களா, இது நம்மளுக்கு சரியாகும்னு நினைச்சா சரியாகுது, ஐயோ இப்படி வந்துருச்சே நம்ம ஃபீல் பண்ண அது கூட கொஞ்சம் தான் நம்ம அஃபெக்ட் பண்ணுதுன்றத நல்லா கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்புறம் வேற என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர் நீங்க, நம்மளை வந்து எப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக மாற்றிக்கணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா?
0: இல்லை இல்லை,
1: இப்போ நம்ம எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் வந்ததே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ இருக்க அந்த பொல்யூஷன் பேஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ் தான் நிறைய, அலர்ஜி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படி தான் நிறைய.
0: இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம் வந்து நமக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே இந்த ஹெட் ஆன் ஷோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நமக்கு வந்து நம்ம விஞ்ஞானபூர்வமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோன்ட்டு நிஜமாவே எல்லாரும் ஆண் பெண் கிராமத்தில் இருக்க ஆளுகள்லேருந்து அத்தனை பேர் வந்து வி ஆல் ஹாவ் ஹெட் ஆன் ஷோல்டர்ஸ். அப்படி இருக்கப்போ நிஜமாவே விஞ்ஞானத்தை புரிந்து கொண்டு விஞ்ஞானத்திற்கு தகுந்தாப்புல வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை வச்சுக்கிட்டோம்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்கம்மா, அதுதான் நான் வந்து நிஜமாவே விரும்புறது.
1: பாரம்பரியத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது,
0: பாரம்பரியத்தை கண்டிப்பாக விட்டு கொடுக்கக்கூடாது. அதோடைய பயனை வந்து விஞ்ஞானம் என்பது அல்லது அறிவுன்றதுன்றது நம்ம வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறது, கண்ணு முன்னாடி இருக்க ஒரு 10 பொருள் இருந்ததுன்னா 10 பொருளையும் குறைஞ்சபட்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆழ்ந்து அதை பற்றி ஒரு யோசித்து நம்ம வந்து தீர்மானிக்கணும் அப்படின்றதுதாங்கம்மா. எடுத்தாங்க அவுத்தோன்னு தீர்மானிக்கிறது இல்லை, அது சாப்பாட்டிலேருந்து உணவு உடையிலேருந்து நம்ம வெளியில் போகிறது வர்றதுங்கிறது எல்லா பழக்க வழக்கங்களும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நிஜமாகவே நிறைய வியாதிகளை நம்ம தவிர்க்கலாம், நிறைய மருந்துகளை தவிர்க்கலாம், நிறைய மருத்துவர்களை தவிர்க்கலாம், நம்ம வீட்டில் வந்து நிம்மதியாக நல்லா உண்மையான சந்தோஷத்தோடு இருக்கலாம்.
2: ஆயுர்வேதத்துக்கும் ஹோமியோபதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா டாக்டர் மேஜராக?
0: ஆயுர்வேதம்ன்றதுன்றதுங்கம்மா அது வந்து முழுக்க வந்து பெரும்பாலும் மூலிகைகளால் இது பண்ணதுங்கம்மா. ஆனால் ஹோமியோபதின்றதுன்றது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதில் அனிமல் ப்ராடக்ட்ஸ்லேருந்தும் வி ஹாவ் மெடிசன்ஸ், வி ஆர் ப்ரிப்பேரிங் மெடிசன்ஸ் ஃப்ரம் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ், வி ஆர் ப்ரொடியூசிங் மெடிசன்ஸ் ஃப்ரம் கெமிக்கல்ஸ், வி ஆர் ப்ரொடியூசிங் மெடிசன்ஸ் ஈவன் ஃப்ரம் அலோபதி மெடிசன்ஸ், வி ஆர் ப்ரொடியூசிங் மெடிசன்ஸ். ஸோ சோர்சஸ் ஆர் பேசிக்கலி டிஃப்ரெண்ட் அண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். அவங்களுடைய மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எனக்கு தெரியலைங்கம்மா, ஆனால் எங்களுடைய மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்றது டைல்யூட்டிங் ஆர் பொட்டன்டைசேஷன் சொல்கிறாங்கம்மா. அதாவது காமன் மேன் டேமாக டைல்யூஷன் சொல்லாங்கம்மா, எங்கள் டேம் வந்து பொட்டன்டைசேஷன் அப்படின்றது அட்டனிவேஷன் அப்படின்னு சொல்லுங்கம்மா. அந்த முறையினால் வந்து தேவையில்லாத விளைவுகள் வந்து வரதில்லை, அந்த மருந்து பொருளுடைய தேவையில்லாத விளைவுகள் வந்து நமக்கு வர்றது கிடையாது, நம்ம சொல்கிற காமனாக சொல்கிற சைட் எஃபெக்ட்ஸ். ஆனால் மருந்துடைய குணமாக்கக்கூடிய தன்மைகள் வந்து அதிகப்படுத்துது.
2: அந்த ஜவ்வரிசி மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல மேம், அப்போவே அதில் அந்த தன்மைகள்லாம் அதிகமாகிடுமா இல்லைன்னா அதுக்கு
0: அதுக்கு முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடில் இருக்குதுங்கம்மா.
2: ஓ ஓகே,
0: அதுக்கு முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் இருக்குதுங்கம்மா. அதுதான்
2: ஓகே டாக்டர்.
3: ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் இதை ட்ரீட்மெண்ட் இந்த இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தீங்க, இந்த ஆலோபதி மெடிசன் இந்த ஹோமியோபதி அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா எங்களுக்கு கிடச்சிருந்தது. நிறைய பேர் வந்து இந்த ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கிறாங்க, ஸோ என்ன பண்ணுறாங்க இன்பிட்வீன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் க்யூர் ஆகலையோ இல்லை வந்து சரியான இது ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கிலீஷ் மெடிசனுக்கு மாறிடுவாங்க. அந்த மாதிரி மாறும்போது அதனால ஏதாவது எஃபெக்ட்ஸ் வருங்களா இந்த மாதிரி, இல்லை இன்கேஸ் அலோபதி மெடிசன் எடுத்துக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ஹோமியோபதிக்கு மாறும்போது
0: வராதுங்கம்மா? அப்படியெல்லாம் மாறுதல் வராதுங்கம்மா, அதனால எல்லாம் எந்த பாதிப்பும் வராதுங்கம்மா.
3: ஓகே,
0: அதை நம்ம எடுத்து சொல்லக்கூடிய முறையில் இருக்குதுங்கம்மா, அதனால பாதிப்புகள் வராது.
3: ஓகே,
0: ஏன்னா ஏற்கனவே தலைமுறை தலைமுறையாக நிறைய வருஷங்களாக ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வந்து அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதற்கப்புறம் எத்தனையோ மருத்துவ முறைகள் வந்துருச்சு இல்லை, அப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக ஆயுர்வேதா இருக்குது சித்தா இருக்குதுன்னா அதுக்கப்புறம் அலோபதி மெடிசன்ஸ் வருது எல்லாம் தான் வருது இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கை முறையில் கொஞ்ச நாளைக்கு சித்தா எடுத்துருந்துருக்கோம், அப்புறம் அலோபதி வந்துருக்குது, அப்புறம் ஹோமியோபதி வருதுன்றது பாப்பா, அந்த இதெல்லாம் மாறுறப்ப வந்து எந்த பாதிப்புகளும் பெருசாக வரலையே இல்லைங்களா? அதனால் அப்படி வந்து ஒரு வைத்திய முறையிலேருந்து இன்னொரு வைத்திய முறைக்கு மாறினாங்க, அதனால் வந்து ஜனங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டாங்கன்ட்டு எந்த வரலாறும் கிடையாது. அதே போல் தான் இந்த இதுக்கும், ஆங்கிலத்திலேருந்து ஹோமியோபதிக்கு மாறுறதோ இல்லை ஹோமியோபதியிலேருந்து ஆங்கில மருத்துவத்துக்கோ இல்லை வேறு மருத்துவ முறைகளுக்கு மாறுறதுனாலையும் பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்கம்மா.
2: இப்போ ஹோமியோபதி எப்படி மேடம் எடுத்துக்கலாம், ப்ரிவென்டிவ் மெடிசன்னா க்யூரேட்டிவ் மெடிசன்னா எப்படி எடுத்துக்கலாம்? அந்த
0: எவ்ரி க்யூரேட்டிவ் மெடிசன் கேன் பி ப்ரிவென்டிவ் ஆல்சோ. யூ கேன் யூஸ், அதாவது கத்தியை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலான்றன்ற மாதிரி தான். அதை நம்ம வந்து இப்போ நல்ல இதை வந்து நீங்கள் வந்து க்யூரேட்டிவ் இதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், ப்ரிவென்டிவாகவும் யூஸ் பண்ணலாங்கம்மா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் இப்போ ஒரு சீசனல் இதுன்னு வச்சுக்கோம், ஃபீவர் இருக்குது. இப்போது ஒரு ஃபேமிலியில் வந்து யாரோ ஒருத்தருக்கு ஃபீவர் இருக்குது, மித்தவங்களுக்கு ஃபீவர் வரும்ன்ற மாதிரி இருக்குது. ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலியில் ரெண்டு பேருக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா அந்த மெடிசனையே மித்த ரெண்டு பேருக்கும் கொடுத்தா அவங்களுக்கு ஃபீவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும். So the same medicine can be used as preventive.
2: Age பொறுத்து நீங்க தர பவர்ஸ் மாறுமா?
0: பவர்ஸ் ஏஜ பொறுத்துன்றதுன்றதை விட ஏஜ பொறுத்து ஒரு விஷயங்கம்மா, இன்னொன்று நோயுடைய தன்மையை பொறுத்தும் இருக்குதுங்கம்மா. நோயுடைய தன்மை, அதோடைய ஆழம், டியூரேஷன் இதை பொறுத்து மருந்துகளுடைய பவர் வந்து ஸ்ட்ரென்த் வந்து மாறிக்கொடுக்கும்.
3: ஓகே டாக்டர், என்ன மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணாலும் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக வாழணும்னா என்ன செய்யலாம் அதை சொல்லுங்க.
0: நல்ல உணவு முறை, நல்ல பழக்க வழக்கங்கள், குறைஞ்சபட்சம் ஒரு மினிமல் எக்ஸசைசஸ்ஸு, இது தாங்கம்மா நான் சொல்கிறது. அப்புறம் எல்லாருக்குமே தன்னை பற்றி மட்டும் யோசிக்காமல் தான் எப்படி ஒரு சொசைட்டியோட மனிதன் உருவானதுன்றதே வந்து ஒரு கூட்டு வாழ்க்கை அப்படின்றதுன்றதுல தான் எவல்யூஷனே வருது இல்லைங்களா? அப்படி தானே எல்லா நாடுகளும் உருவாகுது, எல்லா கலாச்சாரமும் உருவாகுது இல்லைங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ நான் நல்லா இருக்கணும்னு சொன்னால்
3: என்னை
0: சுற்றி இருக்கிற விஷயங்கள் இருக்கிற ஆளுங்ககிட்டையும் சில மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு போகலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சமைச்சு கொடுக்குறாங்க, எடுத்துகிட்டு போமா எடுத்துகிட்டு போமாட்டப்ப வேண்டான்னு சொல்லாமல் நின்றுட்டே ஒரு ரெண்டு வயசு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்களோட சிப்ளிங்கு அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க அவங்களும் இன்னொரு ஒரு வாய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குவாங்க. நீங்கள் நாலு நாள் செஞ்சு பாருங்க, அஞ்சாவது நாள் அவ ரொம்ப தகராறு அடிக்கிறாள், அஞ்சாவது நாளாவது ஆரம்பிப்பாங்க.
3: ஓகே டாக்டர், நல்ல ஒரு கருத்துக்களை இன்னைக்கு எங்கள் லிஸ்னர்ஸ்க்கு சொன்னீங்க. அண்ட் மோரோவர் ஹோமியோபதி அப்படின்ற மெடிசனை பற்றி இது வரைக்கும் ஐடியா இல்லாதவங்களுக்கு கூட வந்து நிறைய ஐடியா வந்து கிடச்சிது. இவ்வளோ நேரம் நம்ம 1.5 மணி நேரம் டிஸ்கஷனில் பல வியாதிகளுக்கு என்னென்ன தீர்வு இருக்குது அப்படின்றத வந்து இந்த ஹோமியோபதி மருத்துவ முறையில் என்னென்ன தீர்வு இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பிரியா மேம் ஸ்டுடியோவுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சியோட தயாரித்து வழங்கணும் நம்ம கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் இந்த ஸ்டுடியோவில் இருந்தாங்க. அண்ட் மோரோவர் எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எங்கள் காலர்ஸ் எல்லாரும் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்துட்டு பொறுமையாக நிதானமாக தெளிவாக எங்களுக்கு புரிகிற மாதிரி பதில் சொன்னதுக்கு, அண்ட் மோரோவர் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து இத்தனை நேரம் ரொம்ப ரொம்ப நன்றி.
4: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்னாகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா, நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சுக்கிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

The word almost is the longest word spelled alphabetically. The word rhythm is the longest word without a vowel. Human thigh bone are stronger than concrete. Earth is the only planet not named after a god. Months that start on Sunday will always have a Friday the 13th. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேறு ஒரு நாள் வேறு சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

people are allergic to cow milk than any other food. More people are killed from bees than snakes. The average person laughs 10 times a day. The Atlantic Ocean is saltier than the Pacific. Your mouth produces 1 liter of saliva a day. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேறு ஒரு நாள் வேறு சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

your head contains 22 bones. The colored part of your eye is called iris. You breathe 23,000 times a day. If your DNA was stretched out, it would reach the moon 6,000 times. Everyone has a unique tongue print. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

You begin to feel thirsty when your body loses 1% of water. Hiccups are usually last for 5 minutes. Not all your taste buds are on your tongue. 10% are on the inside of your cheek. The lifespan of a housefly is between 10 to 25 years. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேறு ஒரு நாள் வேறு சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

a dolphin's top speed is 60 km per hour. The smallest dog is the Chihuahua. Top speed of shark is 70 km per hour. There are 70 million sheep in New Zealand. Sharks are immune to all known diseases. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேறு ஒரு நாள் வேறு சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

சிவப்பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹாய் எவ்ரிபடி, என் பேரு வைத்யா எம் சுந்தர். நான் ரேடியோ மிர்ச்சியில ஒரு ஆர்ஜியா வேலை பாக்குறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி அண்ட் ஆர் ப்ரைட். ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்லலாம்னா, இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஏன்னா இந்த ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது. ஆப்பிள் ஜூஸ்னா ஆப்பிள் ஜூஸ் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நைட்டு பார்த்தா 6 மணிக்கு மேலே வந்து கை நடுங்க ஆரம்பிக்கும் போது அந்த ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து டு நாட் டிரைவ், டு நாட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். பிகாஸ் நீங்கள் என்ன தான் ஸ்டெடி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினா கூட எத்தாப்பில் வரவங்க ஸ்டெடியாக வருவாங்களான்னு இல்லையான்னு தெரியாது நமக்கு. ஸோ அதனால் உங்களோட சேஃப்டிக்காகவும் சரி, ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களோட சேஃப்டிக்காகவும் சரி, டு நாட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். தேங்க்யூ.
1: Hi, this is Ganesh Venkatraman here and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னறி நிகழ்ச்சி வாங்க கேட்கலாம்.
3: We can develop every day if you listen to what we say.
4: You're listening to MOP 107.8. It's enriching.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க? டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: மற்றும்
2: சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
4: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடிங்க சொல்லி மேலயே கொட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா செயின் ஊக்க கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூக்கிட்டு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு சீட்டு எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டு கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ சேவ்.

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
1: கன்சியூமர்ஸ் பேனல். The consumer panel gives you information about the products which normally customers should read to know about what they buy. It should consist of the following: the manufacturer's and distributor's details, directions for use, recipe, and allergies advice. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி,
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
3: நமது பெருமை.
5: வணக்கம் நேர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இந்த நிகழ்ச்சி உணவே மருந்த தொகுத்து வழங்குவது நான் உங்க ஆர்ஜே அஸ்வினி. நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற ஒவ்வொரு உணவு பொருளையும் ஒவ்வொரு மருத்துவ தன்மை இருக்கு, அதை பத்தி ஒரு சின்ன ஸ்கிட் பண்றதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். நிகழ்ச்சிக்கு போகலாமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
6: என்ன ரேவதி, சகுனமே சரியில்லை, ஆரம்பத்திலேயே தும்புற, என்னாச்சு?
7: ஆமாண்டி, ஒரே கோல்டா இருக்கு.
8: ரேவதி, எனக்கும் கோல்டா தாண்டி இருக்கு. என் மூக்க பாரு, போண்டா முக் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ரெண்டு நாள் உனக்கும் அப்படி ஆயிடும் பாரு.
7: ஐயோ, இப்ப என்னடி பண்றது? நான் ஒரு வாரமா தைலம் தேய்ச்சு இருக்கேன், இன்னும் சரியாவல.
6: ஏன்டி தைல எல்லாம் தேய்க்கிற? ஸ்கின் அலர்ஜி ஆகாதா?
7: இப்ப என்னடி பண்றது?
9: நம்ம அன்றாடம் உணவே மருந்தாகும் போது எதுக்காக அலர்ஜி வர மருந்தெல்லாம் யூஸ் பண்ற? தேங்காய் எண்ணெய் தெரியுமா?
7: ஆ, தெரியும்டி. அதை வச்சு என்ன பண்றது?
9: தேங்காய் எண்ணெயில கற்பூரம் போட்டு சூடு பண்ணி தலையில தைலம் மாதிரி தேய்ச்சாலே உனக்கு கோல்டு 3 நாள்ல போயிடும்.
7: ஓ அப்படியா, சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்டி.
8: எனக்கு இன்னொரு மருந்தும் தெரியும்டி, கற்பூரவல்லி இலை இருக்கு தெரியுமா?
7: ஆ தெரியும்.
8: அதை வந்து நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு அப்புறமா அதை வடிகட்டிட்டு 3 நாள் நீ தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தாலும் உனக்கு மார்சல் எல்லாம் போயிடும்டி.
7: ஓ அப்படியா, சரி சரி.
6: ஓ மாறன்னு சொன்னாடி ஞாபகம் வருது, உங்க பாட்டிக்கு நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணீங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி?
7: ஆமா.
6: எப்படி இருக்காங்க?
7: ஆ, இப்ப ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்டாங்கடி. உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருந்தா சொல்லுங்களேன், வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு இருக்கும்.
6: நெல்லிக்கா தெரியுமா உனக்கு?
8: ஆ தெரியுமே, அரைநெல்லிக்காய் தானே, நான் உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு சாப்பிடுவேன்.
9: அரைநெல்லிக்காய் இல்ல, முழு நெல்லிக்காய் தான் நெஞ்சு வலிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவ சொல்றது நெல்லிக்காய் முழு நெல்லிக்காவா தான் இருக்கும், அப்படிதான் அபி?
6: ஆமாடி, முள் நெல்லிக்காய் தான்.
7: அது ரொம்ப கசக்குமே.
6: ஆமா கசந்துச்சா, கொஞ்சம் இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு, உப்பு, சர்க்கரை எல்லாம் சேர்த்து குடிச்சா நெஞ்சு வலி எல்லாம் பறந்து போயிரும். பாட்டியை யூஸ் பண்ண சொல்லடி அதை.
7: சரிடி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்.
6: சரிடி, நாங்க நேரமாச்சு, நாங்க கடைக்கு போயிட்டு வரோம். பாய்
8: பாய்டி.
9: பாய்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512133333. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம்.
6: என்ன அஸ்வினி, எப்படி இருக்க? பாத்திரமெல்லாம் ஆச்சு?
7: இப்பதாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர.
6: எதுக்கு போயிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு?
7: நான் எதுக்கிட்டே போவேன், கூந்தல் உதிர்வு, பொடுகு தொல்லை, பேனு, இந்த தொல்லாம் இருக்கிறதுனாலதான் போயிட்டு வரேன்.
9: நம்ம அன்றாடம் உணவே உனக்கு திருப்பி மருந்தாகும் போது எதுக்காக நீ ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோம்? ஹாஸ்பிட்டல் போனா இங்கிலீஷ் மெடிசன் எப்பவுமே நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். பொடுகு தொல்லைக்கு நான் சொல்றேன் பாரு, நல்லெண்ணெய் தலையில ஸ்கேல்ப்ல தேய்ச்சி நீ குளிச்சாலே உனக்கு பொடுகு தொல்லாம் இருக்காது. பேன் தொல்லைக்கு அபி நீ யூஸ் பண்ணி அந்த மருந்து சொல்லு பாக்கலாம்.
6: பெயின் தொல்லைக்கு தானே, நாட்டு மருந்து கடையில போய் வசம்பு இல்ல வசம்பு பவுடர்னு கேட்டு வாங்கிக்கோ. வாங்கி அதை குழச்சு தலையில தேய்ச்சனா பேன்லாம் பறந்து போயிடும், ஒரு நாள் போட்டாலே போதும்.
7: சரி, பேனுக்கு சொன்னீங்க, பொடுகுக்கு சொன்னீங்க, கூந்தல் உதிர்வுக்கு என்ன சொல்ல போறீங்க?
9: பேன் பொடுகு போனாலே முடி கொட்டுறது நின்றுடும். நீ எதுக்காக இதுக்கு மேல மருந்து கேக்குற? ஆனாலும் நான் சொல்றேன் கேள. தேங்காய் எண்ணெய தலையில தேய்ச்சி ஊற வச்சு ஒரு வாரத்துல ஒரு நாள் நீ டெய்லி தலை குளிச்சனா முடி நல்லா வளரும். அப்புறம் வெந்தயம் கூட நீ ஊற வச்சு தயிரோட சேர்த்து கலந்து தலையில தேய்க்கலாம், அப்ப கூட முடி நல்லா வளரும், கொட்டாது.
7: அப்படியா, ரொம்ப நன்றிடி.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
10: பிங்கி, கடையில இருந்து பழத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேமா. அண்ணாச்சி கடையில இந்த வாட்டி பழம் ரொம்ப நல்லா இருக்காமே.
11: வாங்கிட்டு வந்துட்டோமா.
10: வாங்க வாங்க, உட்காருங்க. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா?
12: ஐயோ இல்லங்க இல்லங்க.
10: என்னங்க இவ்ளோ நாள் கழிச்சு வரீங்க? கொஞ்சம் தர்பூசாவது சாப்பிட்டு போங்க. இந்த வாட்டி பிங்கி ரொம்ப சீப்பா முடிச்சிட்டா.
12: இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கே நல்லது இல்லங்க. இந்த கடைகள்லாம் சீப்பா விக்கிறாங்கல்ல, நல்லா செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இப்ப இந்த ரசாயனத்தை ஆட் பண்ணி பழுக்க வைக்கிறாங்க.
10: அப்படியா?
13: வணக்கம் நேயர்களே, இப்ப நடந்த கதையை கேட்டீங்களா? இவங்களுக்கும் இவங்க சாப்பிடுற பழங்கள்ல என்ன கலக்குறாங்கன்னு தெரியல. நம்ம குழந்தையா இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பழங்கள் சாப்பிடுறதோட நன்மைகள் பத்தி கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். புதுசு புதுசா ரெசிபி வர மாதிரியே வியாதிகளும் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த பழங்கள்ல சாப்பிடுறதுனாலயும் வியாதி வருது. காய்கள்னால இப்ப நர்வஸ் பிரேக் டவுன்ஸ், ஸ்டெரிலிட்டி போன்ற பல வியாதிகள் வருது. நாட்டு பக்கம் இருக்கிற விவசாயிகள் பெருசா வளர்றதுக்கும் பழங்கள் சீக்கிரமா பழுக்கிறதுக்கும் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, உயர் அதிகாரிகளுக்கு இத பத்தி தெரிஞ்சும் ஒன்னும் பெருசா பண்ணல. இந்த மருந்தை இந்தியாவில் ஒழிக்கப்பட்ட பின்பும் இதை ஆடு மாடு போன்ற விலங்குகள், பம்ப்கின், வாட்டர்மெலன், பிரிஞ்சால் அண்ட் கியூகம்பர் போன்ற காய் பழங்களையும் யூஸ் பண்றாங்க. இந்த இன்ஜெக்ஷன் பேரு தான் ஆக்சிடோசின். இதுக்கு வேற வேற இடத்துல வேற வேற பேர் இருக்கு. காசின், பானி, தாவை மாதிரி. இதோட விலை வெறும் 50 பைசா தான் பிளாக் மார்க்கெட்ல. இது இவ்வளோ விலை மலிவா இருக்கிறதுனாலையும் பழம் சீக்கிரமா பழுக்கிறதுனாலையும் இதை நிறைய இப்போலாம் யூஸ் பண்றாங்க. இந்த மருந்தை பத்தி இப்போ ஒரு சின்ன நிஜமா நடந்த கதையை கேட்கலாம்.
14: நான் ஒரு பழ வியாபாரி. காசுக்காக என்னோட பழங்களை மருந்து கலந்து விற்பேன். ஒரு நாள் என் பழத்தை என் பையனே சாப்பிட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. மருந்து கலந்த விஷயம் தெரிஞ்சு நான் அவனை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் மற்றவங்களை நினச்சி பார்த்தேன். நிறைய குழந்தைங்களும் பெரியவங்களும் என்னோட பழத்தை சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்களோ, அவங்களுக்கு இந்த மருந்து கலந்த விஷயம் தெரியாது. அவங்க உடம்புக்கு என்ன ஆயிருக்குமோ. அப்பத்துலேருந்து இந்த பழத்தில் மருந்து கலக்கிறது நிறுத்திட்டேன். காசு போனாலும் பரவாயில்ல, இனிமேல் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டேன். இதை கேட்டு மற்ற வியாபாரிகளும் பழத்தில் மருந்து கலக்கிறது நிறுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம ஆசைக்காக நம்ம மற்றவங்கள பாதிக்கிறோம்.
13: கேட்டிங்களா, இவர் கதையை கேட்டு மற்றவங்களும் நிறுத்தணும்னு MOP சமுதாய வானொலியும் விரும்புகிறது. இப்போ நம்ம பொதுமக்கள் கிட்டேயும் வியாபாரிகள் கிட்டேயும் கேட்கலாம், அவங்களுக்கு இந்த ஆக்சிடோசின் பத்தி என்ன தெரியும்.
15: I'm the busy streets of Pushpaka market. Let's see if people here are aware of oxytocin in vegetables. Hello ma'am.
16: Hello.
15: Do you buy vegetables regularly from here?
16: Yeah, I buy vegetables regularly.
15: So what did you buy today?
16: I got a bunch of juicy watermelons and brinjal.
15: Oh, so do you know that they put this oxytocin injection
16: I've heard about it from my friends, but I don't think so these people do it.
15: How are you so sure about it?
16: As I'm a regular customer here, so I don't think so they must have done all this.
15: Do you know how to find it out?
16: No.
15: So somebody in your family got affected by eating this type of food?
16: No one.
15: Okay, thank you. I'm here taking an interview of an organic shop owner. Hello sir, do you own this shop?
17: Yes, I own this organic shop.
15: So sir, what type of vegetables you keep here?
17: We keep organic vegetables here. We grow them on our farm. They grow naturally. We use manure to grow them. They are fresh and healthy.
15: Oh, that's really good. So are these vegetables costlier than what local vendors sell?
17: Yes, of course. These vegetables and fruits are little bit costly than local market because we use good quality of manure to grow them, and we have good farm, so vegetables and fruits are a bit costly. We have customers coming, but are very few.
15: Are you aware of injections in vegetables?
17: Yes, these local vendors inject chemicals in fruits to make them big and sweetful, but they are harmful for our body. We in our shop sell fresh organic fruits only.
15: Okay, thank you so much for your time, sir.
17: Thank you very much.
15: Do you buy vegetables from these local market?
18: No, not local market. I prefer particularly supermarkets, which are specially for vegetables only.
15: So do you think supermarket vegetables are safer from the local market vendors?
18: Yeah, I think so, but they have a section properly for organic vegetable also, but organic vegetables are so expensive ki sometime we have to think about that ki whether we should go for it or not.
15: Oh, so you mean not everyone can buy organic vegetables?
18: I don't think every time it is possible to buy the organic vegetables only.
15: So how do you identify vegetables and fruits that they are good?
18: No, some vegetables we can say are good, which are grown on the ground, but for some vegetables like spinach, cauliflower, you can't say ki where they grow, because spinach and cauliflower, they grow in the dirty waters, and if you will see the cauliflower, you will find some green insects inside. So it is, we can't say ki vegetables in these... we can't say ki vegetables are good.
15: Healthy,
18: yeah.
15: So what precautions do you take after going home? What do you do with these fruits and vegetables?
18: We wash them properly, and for like spinach and all these, we put in the water with salt, and so any insects or mud can remove properly. We put in those vegetables 2-3 times in the water, and we take care ki we should wash them properly.
15: So you think washing them is very necessary?
18: Every time it is necessary. Whatever the vegetable, I prefer first to wash them properly. Then only I use them.
15: Okay, thank you so much for talking to us.
18: Yeah, thank you.
19: Farmers themselves are using chemicals to make their vegetables look fresh. Eating vegetables got budded, it is causing health problems now. Farmers use chemicals on vegetables, mainly oxytocin is being used. This was earlier given to pregnant women, but it is being used illegally now. This oxytocin is now available everywhere. It is then injected into the vegetable to look fresh and into the fruits to ripe them quickly. It is given to brinjal, pumpkin and cucumber. Copper sulfate is also being used to bring about artificial growth of fruits and vegetables. Calcium carbide is used for ripening of skin. This damages the lungs. Such dangerous chemicals should be banned from being used for the health of the people. Steps should be taken under the Prevention of Food Adulteration Act. The state government should be asked to conduct raids and stop using the chemical.
20: எனக்கு இந்த பழம் காய்கள்ல கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிறது, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி காய்கறிகள் எல்லாம் செடிகளை வளர வைக்கிறத பற்றி ஓரளவுக்கு தெரியும். காய்கறிகள் வளர வைக்கிறதுக்கு செடிகளுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கெமிக்கல் மேன்யூர்லாம் யூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி பேட் ஃபார் அவர் ஹெல்த்து. அதை சாப்பிட்ற மாடு அந்த மாதிரி அனிமல்ஸுக்கும் அது ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ அது மூலமாகவும் பல வியாதிகள் நமக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த பழங்களில் வந்து ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க, ஆக்சிடோசின்னு சொல்கிறாங்க. அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி பழங்களை நல்லா பழுக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது கிடையாது. இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி பழுக்கிற பழத்தை சாப்பிட்ற மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்கின் டிசீசஸ் இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். அதாவது பழம் நல்லா பழுத்து மஞ்சள் ஒரே பிரைட் எல்லோவாக இருந்து திட்டுத்திட்டா க்ரீன் ஷேட்ஸ் அந்த மாதிரி மாம்பழத்தில் இருந்ததுன்னா தட் இஸ் ஆர்டிஃபிஷியலி ரைப்பண்டு. நேச்சுரலாக பழுத்த பழம்னா ஒரே சீரான எல்லோவாக இருக்கும், பிரைட் எல்லோவாக இருக்காது. இன்னொன்று அதில் புளி புளியாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி பழுத்த பழம் தான் நேச்சுரலாக பழுத்த பழம். இதெல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணி புகைப்பாட்டு பழுக்க வச்ச பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனோட டேஸ்ட்டும் நிச்சயமாக கம்மியாக தான் இருக்கும். அதை சீக்கிரம் நிறையவா பழுக்க வைக்கிறதுனால விலையும் ஓரளவுக்கு கம்மியாக கிடைக்குங்கிறதுனால மக்கள் வந்து அதை நிறைய வாங்கிடுவாங்க. பட் அதில் டேஸ்ட்டும் கிடையாது, உடல் நலத்துக்கும் கெடுதல். இதாக மாதிரி இந்த அவேர்னஸை மக்களுக்கு நிறைய எல்லாரும் தெரியப்படுத்துறதுனால நல்லது நடக்கும்.
0: இந்த காலத்துலலாம் மாம்பழம்னாக்க வைக்கோலை போட்டு படுக்க வைப்பாங்க. மரத்திலேயே பழுத்து நல்ல கலரோட மாம்பழம் இருக்கும், நல்ல ருசியாக சாப்பிட்றதுக்கு, உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போல்லாம் வந்து வியாபாரம் கூட மாம்பழம் பறித்த உடனே அது பழுத்து வியாபாரம் செய்யணும்னு கார்பேட் கல் என்ற வேதியப் பொருளை வச்சு அதை செயற்கையாக பழுக்க வைக்கிறாங்க. அதில் என்ன ஆகிடுது, மாம்பழம் ஒரே மஞ்சள் கலரில் இருக்கும், அதில் மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு நிறம் அதுக்கு வராது. இதை சாப்பிட்றவங்க வயிற்றுப்போக்கு அது இது வேறு ஜீரணக்கோளாறு நிறைய நீண்ட நாள் உபாதைகளும் வருதாக சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு வியாபாரம் கூட மக்களுடைய ஹெல்த்தை இது பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரியான ஒரு யுக்தியை அடாப்ட் பண்ணுறாங்க. காய்கறிகள்லையும் நல்லா பலபடம் இருக்கணுன்றதுக்காக அது மேலே மெழுகு மாதிரி ஒரு பொருளை தடவி பச்சைக்காயெல்லாம் பச்சையாகவும் நல்லா எல்லாம் ரொம்ப க்ளாஸியாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு, அதுவும் உடம்புக்கு கீடு விளைவிக்கும். இது மாதிரியான வியாபாரம் கூட நம்ம வியாபாரம் இந்த காய்கறிகளையும் கனிகளையும் பயன்படுத்தி மனதனுக்கு தீங்கு விளைவிப்பதை மக்கள் தவிர்க்க, அந்த மாதிரி காய்கறிகளும் பழங்களை மக்கள் தவிர்க்கணும். எப்பயும் வியாபாரம்னா கூட வியாபாரிகளும் பொதுநோக்குடன் கொஞ்சம் சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்.
21: And what about fruits?
18: I don't think these days nothing is safe, because in fruits also they are injecting a sweetener or something. Okay, so the fruits, fruit is more sweeter, like papaya and watermelon. They put lot of sweetener in that. So
21: to make them look colorful.
18: Colorful and right. Sweet, yeah.
21: And milk? Milk products?
18: Milk be, I don't prefer to buy from the local people. Mostly I prefer to buy the milk from dairy only. Dairy which is be only owned by the government. Because in if you will go for local, if you will buy from the local people, they add the water from dirty hand, they use, they take out the milk. So mostly I prefer from the dairy only.
22: அதுதான் அது வாங்கினா அது பழம் வாங்குவதே கண்டுபிடிச்சிடும், தெரியாமல் வாங்கிட்டா கூட அது என்ன சாப்பிட்டோம்னா வயிற்று வலி வரும். அது மெயினாக
21: தான்
22: பாதிப்பு இருக்கு. வயிற்று எனக்கே வந்தது அந்த மாதிரி எனக்கே ஆச்சு. அதான் எனக்கு நானே தெரியாத வாங்கிட்டேன் ஒருவாட்டி அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்ற கொஞ்ச நேரம் பார்த்து ஸ்டமக் பெயின் வந்துச்சு எனக்கு.
21: அதுக்கப்புறம்
22: ஆமாம் டாக்டர் போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி, அதான் டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன என்ன சாப்பிட்டீங்களா கேட்டார். ஆமாம் இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னா. சரி என்ன ஃப்ரூட்டு எப்படி இது பார்த்தீங்களா கேட்டார். இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இருந்தது, கருப்பு கருப்பாக இருந்தது. அந்த மாதிரி பழம்லாம் வாங்காதீங்க, அந்த கல்லில் கார்பன் கல்லில் வந்து பழுக்க வச்சு பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷாக போய் பெரிய கடையில் வாங்க சொன்னார். இந்த மாதிரி லோக்கல் யாரிட்ட வாங்காதீங்க அப்படின்னா அன்றில நாங்கள் அது வாங்குறதே விட்டுட்டோம்.
23: சடனாக லூஸ் மோஷன், வாமிட், உடனே ஹாஸ்பிட்டலில் எடுத்து சேர்த்தோம். அப்போது டாக்டர் கேட்டாங்க என்ன என்ன சாப்பிட்டு என்ன என்ன என்ன சாப்பிட்ட என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரியாக பழம் சாப்பிட்டான், அந்த பழம் சாப்பிட்ட பிறகு வாமிட் வந்தது. அது அப்புறமா குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றுனாங்க, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அதனால் டாக்டருங்கள்லாம் என்ன சொன்னதுன்னா கெட்டுப்போன பழமெல்லாம் சாப்பிடக்கூடாது, நல்லா இருந்தால் சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறமா அவன் ஒரு 15 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா டியூட்டிக்கு போனான்.
21: சரி அது என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன்,
23: மயிலாப்பூர் பாசாதி கோயிலாண்டு இருக்கோம். ஆனால் மயிலாப்பூர் பாசாதி கோயில் ஹாஸ்பிடல் பேர்
15: மறந்துட்டேன்.
13: நம்ம மக்கள் சொன்னதை கேட்டீங்களா?
15: ஸ்டே டியூன்ட் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
10: உடம்புக்கே
12: நல்லது இல்லங்க. இந்த கடைகள்லாம் சீப்பா விக்கிறாங்கல்ல, நல்லா செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இப்ப இந்த ரசாயனத்தை ஆட் பண்ணி பழுக்க வைக்கிறாங்க.
10: அப்படியா?
13: இப்ப நம்ம ஒரு டாக்டர் கிட்ட பேசலாம் இந்த மருந்தை பத்தி.
10: நாங்க இப்போ ஹரிணிங்கிற டீச்சர் கூட இருக்கோம். முதல்ல உங்ககிட்ட எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்வேஸ் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும்னா ரொம்பவே நல்லது. அந்த ஆர்கானிக் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்தும் அதில் போட்டு பண்ண மாட்டாங்க. ஆர்கானிக் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து விளைய வைக்கிறது உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிற மேன்யூஸை வச்சு தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ ஆர்கானிக் ஃபுட்ஸ் எப்போவுமே நம்ம வாக் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அதால் வந்து என்ன ஆகும்னாக்கா இப்போ சரியாக வாஷ் பண்ணாமல் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு அது வந்து நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணோம். அது வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகும், லிவர் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஆர்கானிக் ஃபுட்ஸ்.
10: இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ஃபுட் குரூப்ஸ் இருக்குன்னு தெரியும், இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்மள வந்து இப்போ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன சாப்பிட்ணுங்கிறத பற்றி கேட்கலாம்.
1: இப்போ வந்து பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ். இப்போ நியூட்ரிஷன் சத்துணவியல், நியூட்ரிஷன் அப்படின்னாலே சத்துணவியல்னு அர்த்தம். இதில் வந்து எப்படி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட வெயிட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் என்ன சாப்பிட்ணும்னு தெரியல, நான் சாப்பிட்றது வந்து கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரூல் என்னன்னாக்கா பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் டயட்டை வந்து நீங்கள் யார் வேணால் பேலன்ஸ் டயட்டை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கும். பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ்னால் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சீரியல்ஸ் வரும். சீரியல்ஸ்னால் தானியங்கள், உங்களுக்கு ராகி, ஜோவு, அதுக்கப்புறம் ரைஸு, வீட்டு, எல்லாமே வந்து பிரெட், எல்லாமே வந்து சீரியல்ஸில் வந்துடும். செகண்ட் வந்து பல்சஸ், பல்சஸ் அப்படின்னா பருப்பு வகைகள், ரெட் கிராம் தால், கிரீன் கிராம், அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ், அதெல்லாம் வந்து உங்களுக்கு பல்சஸில் வரும். தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ். மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மில்க்கு, சீஸு, பன்னீர், யோகர்ட்டு, ஸ்கிம்டு மில்க்கு, அதெல்லாமே வந்து மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸில் வரும் உங்களுக்கு. மீட் அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷு, எக்கு அதெல்லாமும் வரும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லும்பொழுது நீங்கள் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஒரு ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ், இதெல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். தென் ஃபிஃப்த் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ். ஸோ ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. பட்டர், கீ அந்த மாதிரி, பட்டர் கம்பேர் பண்ணும்போது கீ, ஆக்சுவலாக கீ, தென் ஆர்கன் மீட்ஸ். ஆர்கன் மீட்ஸ்னா உங்களுக்கு வந்து லிவர், கிட்னி அந்த மாதிரியான சாச்சுரேட்டட் ஃபேட்டை கம்மி பண்ணிட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது பூஃபா அப்படி சொல்லுவாங்க, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், லினோலெனிக், ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட், அதுக்கப்புறம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதில் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், பீனட் ஆயில் அந்த மாதிரி இருக்கு. ஸோ சாச்சுரேட்டட் ஃபேட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து சேராமல் இருக்கும். ரெண்டாவது கொலஸ்ட்ரால் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அனிமல் ஃபுட்ஸில் தான் கொலஸ்ட்ரால் இருக்குது, பிளான்ட் ஃபுட்ஸில் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது. அந்த பாயிண்ட்டையும் வந்து எல்லாருமே கவனம் வச்சுக்கணும். ஸோ இந்த பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸை நீங்கள் கரெக்டாக உங்களோட ஒவ்வொரு மீல்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்ஸ் பார்த்தீங்கனாக்கா வென் கம்பேர்ட் டு சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸில் உங்களுக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் நம்ம நிறைய எடுத்துக்கும் போது என்ன ஆகுனாக்கா எஸ்பெஷல் இப்போ டயபிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைபர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு சாலிபிள் ஃபைபருக்கு போவாங்க. சொல்லுவாங்க. தென் இப்போ இன்சாலிபிள் ஃபைபர் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னாக்கா, எஸ்பெஷலி ஃபார் கான்ஸ்டிபேஷன், காலன் கேன்சர், அதுக்கெல்லாம் வந்து இன்சாலிபிள் ஃபைபர் எடுத்துக்கலாம். ஸோ சீரியல்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் தவிர்த்துட்டு, ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ்னா ஆல்வேஸ் உங்களுக்கு எல்லாமே ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து பிரான் இல்லாம, மேல் தோல் இல்லாம ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லுவோம், அது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிட்டு கோ ஃபார் ஆல்வேஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். பிரானோட ஃபார் எக்ஸாம்பிள் ராகி தோசை பண்ணி சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வந்து வீட் ரவா உப்மா பண்ணி சாப்பிடலாம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்ல நிறைய கிடைக்குது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ரூட்ஸ் வந்து ஆல்வேஸ் கோ ஃபார் ஹோல் ஃப்ரூட். ஹோல் ஃப்ரூட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கிடைக்கும். அது ஜூஸ் பண்ணி எடுக்கிறத விட நீங்க வந்து ஹோல் ஃப்ரூட்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ சீரியல்ஸ்ல வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய நார் சத்து ஃபைபர் எடுத்துக்கோங்க. பல்சஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்ப்ரவுட்ஸ் நீங்க ஆஃப்டர் ஜெர்மினேஷன் உங்களுக்கு மொளை கட்டின பிறகு என்ன ஆகுதுனாக்கா விட்டமின் சி கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பல்சஸ்ல வந்து உங்களுக்கு ஆஃப்டர் ஜெர்மினேஷன் அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நீங்க சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம், பொரியல் சுண்டல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாப்பிடலாம். தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் ஹோல் ஃப்ரூட். தென் இது ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டை வந்து கம்மி பண்ணிட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட், உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு ஃபிஷ் ஆயிலில் கிடைக்குது நிறைய, வந்து ஃபிஷ்ல வந்து உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் லைக் சால்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ரால் இப்போதைக்கு வந்து இப்போ நிறைய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அதாவது ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியான்னு சொல்லுவோம், அது அந்த ப்ராப்ளம் இருக்கு நிறைய பேருக்கு. ஹெச்டிஎல் லெவல் எனக்கு இம்ப்ரூவ் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஹெச்டிஎல் லெவல் இம்ப்ரூவ் ஆகணும்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் வித் வெஜிடேரியன் டயட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெச்டிஎல் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தென் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ், ஏன்னா நம்ம ரொம்ப கோவப்பட்டோம்னாக்கா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோம்னாக்கா நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது, அந்த ஹார்மோன்ஸால நம்ம உடம்புக்கு நிறையவே வந்து இன்ஃப்ளமேட்ரி இன்ஃப்ளமேஷன் ஆகி உங்களுக்கு வந்து நிறைய டிசீசஸ் டீஜெனரேட் டிசீசஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணோம்னாக்கா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க நம்ம எப்பவுமே கற்றுக்கணும். தென் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணும். அது எந்த எக்ஸசைஸ் ஆனால் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங்காக இருக்கலாம், யோகா பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது பண்ணணும். அப்படின்னு இருந்தாலே நம்ம வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டு வித் பேலன்ஸ் டயட் சாப்பிட்டோம்னாலே நிறைய டிசீஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதெல்லாம் முக்கியம்.
10: கெமிக்கல்ஸ் போட்டிருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கு என்ன பாதிப்பு வருதுங்கிறத அடுத்தது தெரிஞ்சுக்கலாம்.
1: நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய ஆர்கன்ஸ் அதாவது நம்ம பெப்டிக் அல்சஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல பெப்டிக் அல்சஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தென் நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் வந்து அதோட ஆயுட்காலத்தை லைஃப் ஸ்பேனை வந்து ரொம்பவே வந்து நம்ம குறைக்கிறோம் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கொடுக்கறதால. நிறைய ஓவர்லோட் கொடுக்குறோம் கிட்னிக்கு, என்ன பண்றோம்னாக்கா ஓவர்லோடு, நிறைய வேலை பலு ஜாஸ்தி ஆக்குறதுனால சீக்கிரமாவே வந்து கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு. ஸோ நம்ம இந்த டாக்ஸிக் ஃப்ரீ கெமிக்கல் ஃப்ரீ டயட் எடுத்துட்டோம்னாக்கா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே வந்து நம்மளுக்கு நிறைய லைஃப் ஸ்பேன் அதோட டேஸை வந்து நம்ம நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம்னாக்கா நம்ம பாடியை வந்து இன்னுமே நல்லா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜின் நல்லா இருந்தால் தான் கார் நல்லா உங்களுக்கு வந்து ரன் ஆகும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நல்ல குவாலிட்டியான பெட்ரோல் போட்டால் தான் அந்த இன்ஜின் வந்து ரொம்ப நீண்ட நாள் வந்து உழைக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட பாடியும் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு, கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட்டு, நல்ல மேன்யூர் இயற்கை உரங்களால் செய்யப்பட்ட க்ராப்ஸ், அந்த மாதிரியான க்ராப்ஸ்லேருந்து நம்ம உணவு எடுத்துட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய டிசீசஸ் வர்றது வந்து ஸ்டாப் பண்ணலாம். எல்லா உள்ள இருக்கிற எல்லா இன்டர்னல் பாடி ஆர்கன்ஸும் வந்து நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டாக நல்லா ஒர்க் ஆகும்.
10: இப்போ நம்ம வந்து மிஸ்ஸஸ் ஹரிணி கூட பேசணும், லேடி சிவசுவாமி ஸ்கூல்லேருந்து. அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து நாங்கள் எங்களோட ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ மேடம். இப்போ நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி பேர் உணர்வே மருந்து. இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்களுக்கு நிறைய தெரிய வந்திருக்கும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அடுத்த வாட்டி நீங்கள் பழம் காயெல்லாம் வாங்க போகும்போது பார்த்து வாங்குவீங்கன்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்போ உங்ககிட்டேருந்து விடைபெறுவது பிரியங்கா, யுக்தா, சிம்ரன் மற்றும் சௌந்தர்யா. அடுத்த வாட்டி இன்னொரு நல்ல டாப்பிக்கோட உங்க கூட வந்து பேசுறோம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: இது உங்கள்
4: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: வணக்கம், நம்ம
4: இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது
3: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்களுடைய ரஜினிகாந்த் பேசுறேன். அதாவது இருக்கிறதுலே பெரிய தானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போறது இல்லை, இல்லை அது இல்லாம வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அது இல்லை, ஒருத்தருக்கு உங்க லைஃப்ல கல்வி அதாவது படிப்பு சொல்லி கொடுக்க முடிஞ்சா அதை விட பெரிய தானம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால லைஃப்ல ஒரே ஒரு தடவையாவது ஒரே ஒரு குழந்தைய படிக்க முடியும்.
2: You are listening to MOP Community Radio 107.8. Our society,
5: our radio,
2: our pride.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought to you by MOPCRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
1: சமுதாயம் அப்படிங்கறது வந்து எல்லாரும் இணைஞ்சு இருக்கிற ஒரு இடம். அதுல வந்து நிறைய பிரச்சனைகளோட மக்கள் அன்றாடம் தவிச்சிட்டு இருக்கும் போது கல்வியாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ், இந்த மாதிரி வந்து கல்வி நிறுவனங்கள், கல்லூரி நிறுவனங்கள் எல்லாரும் சேர்ந்து மக்களுக்காக நிறையவே விஷயங்களை பாடுபடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சமுதாயத்துக்காக பல வகையில் அவங்களுக்கு தெரிஞ்ச துறையில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு துறையில் கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்கவுங்க ஹெல்ப் பண்ணுறத நம்மளோட எம்ஓபி சமுதாய வானொலியில் நம்ம நிறையவே வந்து ஒளிபரப்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி கூட ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், அந்த நிறுவனம் பண்ற பணிகள், இது வந்து சமுதாயத்தில் என்னென்ன விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறது தான். பட் இந்த இவங்க எடுத்திருக்கிற ஒரு துறை வந்து ரொம்பவே இன்னைக்கு மக்களுக்கு தேவையான ஒரு துறை, அதாவது வந்து மனச்சிதைவு நோய். மனச்சிதைவு நோய் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து சரியா புரிஞ்சுக்காம சினிமாலையும் சரி சீரியல்ஸ்லையும் சரி மக்களும் குழம்பி அந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களையும் குழப்பி ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய ஜீவன்களை வந்து ரோட்ல அலைய விடுறது வந்து நிதர்சனமான உண்மை. அதை நம்ம நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மனச்சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக தொண்டு செய்யறதுக்காக ஒரு நிறுவனம் இருக்கு. ஒரு அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாகவே வந்து சென்னையில தொடங்கியிருக்கு. ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்களை நமக்காக சொல்றதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு இன்னைக்கு டாக்டர் ஆர் மங்களா வந்திருக்காங்க. இவங்க ஒரு கன்சல்டன்ட் சைக்கியாட்ரி, அதாவது இந்த மன சைக்கால். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: ஓகே, எங்க ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு முதல்ல வந்து எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.

0: எனக்கு நிறைய பேருக்கு மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது. சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கும் சைக்காலஜிஸ்ட்டுக்குமே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியறது கிடையாது. ஏன்னா அவங்களும் பிஹெச்டி பண்ணி டாக்டர்னு போடுறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட்டும் முதல்ல இதுக்கு என்ன வித்தியாசம்?
1: சைக்கியாட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து ரெகுலர் டாக்டர்ஸ். ஓகே, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைக்கியாட்ரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. இப்போ மெடிசன், கைனக் சர்ஜரி அது மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான் சைக்கியாட்ரி.
0: ஓகே, ஸோ அது ஒரு துறை.
1: அது வந்து ஆமாம், அது இவங்க வந்து முழுக்க முழுக்க மருத்துவர்கள்.
0: ஓகே,
1: ஸோ இவங்க தான் வந்து இந்த நோய்களுக்கான மருந்துகள் எழுதி கொடுக்கறது. இந்த சிகிச்சை, சில விதமான சிகிச்சைகள் இவங்க தான் செய்ய முடியும்.
0: ஓகே,
1: சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து உளவியலாளர்கள். அதாவது அவங்க உளவியல் ரீதியா ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு அவங்க பல்வேறு விதமான தெரபீஸ்னும் ஏதர் ஆலோசனை, கவுன்சிலிங், இல்லைன்னா வேறு சிலமான தெரபீஸ் இருக்கு. ஒவ்வொரு அந்தந்த நோய்க்கு தகுந்த மாதிரியான சில தெரபீஸ் இருக்கு. அவர்களுடைய மூளையினுடைய செயல்திறன் எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான சில சிகிச்சைகள் தரத்துக்கு அவங்க செய்வாங்க. சில நோய்களுக்கு இரண்டுமே தேவைப்படும். சில நோய்களுக்கு மருந்துகள் மாத்திரமே ட்ரீட்மெண்டா இருக்க முடியும். இன்னும் சில நோய்களுக்கு வந்து வெறும் கவுன்சிலிங், அந்த மாதிரி உளவியல் ரீதியான சிகிச்சை முறைகள் மாத்திரமே போதுமா இருக்கும்.
0: ஓகே மேடம், நீங்க வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கறதுனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கண்ணுக்கு பிரச்சனை வந்தா உடனே கண் டாக்டர்கிட்ட போறோம். தலை பிரச்சனைனா நியூரலஜிஸ்ட் கிட்ட போறோம். உடல் ரீதியான பிரச்சனைனா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறதுக்கு நம்ம அஞ்சுறதே கிடையாது. ஒரு டாக்டருக்கு நாலு டாக்டர் தேடி தேடி போய் பாக்குறோம். ஆனால் சமுதாயத்துல இன்னுமே மனநல மருத்துவர்கிட்ட போற பழக்கம் மக்கள் கிட்ட இருக்கா? அப்படியே போனாலும் தயவு செய்து வெளியில சொல்லிடாதீங்க அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு ஸ்டிக்மாவும் இன்னும் மக்கள் கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா?
1: இருக்கு, நிச்சயமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உடல் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் பொழுது அதை அவங்க உணர்றாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ஐயோ தலை வலிக்கிறது, எனக்கு கண்ணு பார்வையில பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மருத்துவரை தேடி போறாங்க. பட் மன ரீதியான பிரச்சனையில என்ன ஆயிடுது, பிரச்சனை வந்து அவங்க என்னன்னு அவங்களுக்கு உணர்றதுக்குள்ள சுத்தி இருக்கிறவங்க தான் அதை வந்து பிரச்சனையா பாக்குறாங்க. சோ அந்த பிரச்சனையை வந்து அவங்க அந்த நபரனுடைய நடவடிக்கைகள்ல அவருடைய காண்டாக்ட்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளமா பாக்குறாங்களே ஒழிய அது ஒரு நோயின்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகுது.
0: ஓகே,
1: இதுக்கு காரணம் இந்த நோய்கள் பத்தின விழிப்புணர்வு
0: இல்லாததான்.
1: ரெண்டாவது அதை வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு குறையாவோ இல்ல அவங்களுடைய சுபாவத்துல இருக்கிற ஒரு பிரச்சனையாவோ பார்க்கும் பொழுது அதை வந்து அவங்க சுட்டி காமிச்சிட்டு திருத்தறதுக்கு மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்களே ஒழிய அதை ஒரு நோயின்னு அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. சில சமயம் அதே நோய் கொஞ்சம்
0: உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுமா?
1: ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இவன் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஒன்னு அவங்கள திட்டுவாங்க, இல்ல அவனை ஒதுக்குவாங்க, இல்ல என்ன சரி இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அதை
0: முத்திரை
1: பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல அதை பெருசுபடுத்த மாட்டாங்க. பட் இதுவே வளரும் பொழுது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவருக்கு சில பயாலஜிக்கல் சிம்டம்ஸ், உடல் ரீதியான சில தொந்தரவுகள் ஏற்படும் போது, ஒரு உதாரணம் தூங்கவே மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வரும். இந்த பாக்கி பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் முன்னாடி வரும்போது இதை பெருசுபடுத்த மாட்டாங்க. பட் தூங்கவே இல்லை, ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லை, இல்ல சாப்பிடவே இல்லை, இல்ல அவருடைய உயிருக்கோ பொருளுக்கோ ஆபத்து விளைவிக்கிற மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடும் போதுதான் அவங்களுக்கு இது நம்மளால சமாளிக்க முடியாது, இது வெளிநபர் ஒருத்தருடைய இன்டர்வென்ஷன் தேவை அப்படிங்கறத அவங்க அப்பதான் உணர்வாங்க.
0: அப்புறம்
1: அந்த பாயிண்ட்ல வந்து யாராவது ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க, என்னன்னா இவங்க யாருக்குமே இது தெரியாதுங்கிறது இல்லை. இதுக்கு வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பார்க்கணும் அப்படிங்கறது வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்க உள்ளுணர்வு அவங்களுக்கு சொல்லியிருக்கும். ஆனா அதை செயல்படுத்துறதுல ஒரு பயம் ஒரு தயக்கம்,
0: ஏன்னா
1: அது என்னன்னு தெரியாது. சைக்கியாட்ரினா என்ன, ஏன்னா நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சின்றதை விட திரைப்படங்கள் வாயிலா கத்துன்றதுதான் அதிகம். சோ ஐயோ மென்டல் ஹாஸ்பிட்டலா, உடனே போய் ஒரு சங்கிலி போட்டு கட்டி போட்டுருவாங்க, நம்மள ரூம்ல நம்ம பையனையோ பொண்ணையோ போய் ரூம்ல போட்டு பூட்டிடுவாங்க. ரெண்டாவது எல்லா திரைப்படங்கள்லயும் வந்து ECT கரண்ட் ஷாக் கொடுக்கறத வந்து ஒரு பயங்கர பார்பாரிக்கா, அது ஏதோ ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி, அது வந்து ஒரு நோயாளியை தண்டிக்கிறதுக்கு இல்ல நோயை உண்டாக்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய தவறான கருத்துக்கள் திரைப்படங்கள் காமிச்சிருக்கு. சோ மென்டல் ஹாஸ்பிட்டல்னாலே அவங்க பயப்படுறது அதுக்குதான். நம்மளுடைய உறவினரை வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க, அவங்க இன்னும் மோசமாயிடுவாங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் நிறைய இருக்கிறதுனாலயே கூடுமான வரைக்கும் இதை நம்ம அவாய்ட் பண்ணுவோம், போறதை நம்ம வந்து தவிர்த்திடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகமா இருக்கு. ஒரு பாயிண்ட்க்கு மேல கை மீறி போகும்போது அவங்க வந்துடுறாங்க. பட் இந்த நிலைமை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சில பிரச்சனைகள் வந்து நல்ல மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1940s-30s எல்லாம் இந்த பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான். தேர் வாஸ் நோ மீன்ஸ், ஏன்னா பிசிக்கல் ரெஸ்ட்ரெயின்ட் தான் வந்து அவர்களை அடக்கிறதுக்கான ஒரே வழியா இருந்தது. இப்ப வந்து நிறைய மருந்துகள் வந்தாச்சு. அதுவும் இன்னும் சொல்ல போனா உலக அளவுல சைக்கியாட்ரியில மாத்திரம்தான் ஒவ்வொரு மாதமும் புதிது புதிதாக மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா அதற்கான தேவை அவ்வளவு இருக்கு. கார்டியாலஜி நியூரலஜிக்கெல்லாம் அவ்வளவு மருந்துகள் அவ்வளவு புதுசா ரொம்ப கண்டுபிடிக்கிறத விட சைக்கியாட்ரியில ஒவ்வொரு மாசமும் ஒரு புது மாலிக்யூல் வந்துட்டே இருக்கு. ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஏற்படுற டிசபிலிட்டி, அந்த அவர்களுடைய செயல் திறன்ல ஏற்படுற குறைபாடு எவ்வளவு தீவிரமானதுங்கிறது வந்து இப்ப உணர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ மருந்துகள் இப்ப நிறைய இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரியான பிசிக்கல் ரெஸ்ட்ரெயின்டோ இவங்களை அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. மருந்துகளால இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அவங்கள வந்து அவங்க எதிர்பார்க்க, இன்ஃபேக்ட் ECT-யை இப்ப ரொம்ப யாரும் யூஸ் பண்றதுல ரொம்ப செலக்டடா சில ரொம்ப அது வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு சில பேஷன்ஸ் தவிர, இன்ஃபேக்ட் நாங்க ஸ்கார்ஃப்ல ECT கொடுக்கறதே கிடையாது. கரண்ட் ஷாக் வி டோன்ட் பிராக்டிஸ் அட் ஆல். மருந்துகள்லயே இப்ப எல்லாத்தையுமே குணப்படுத்த முடியும். இன்னும் சொல்ல போனா அட்மிஷன்ங்கறதே இப்ப தேவையில்லை, ஹோம் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான்.
0: ஓகே,
1: சோ இந்த விழிப்புணர்வு இப்ப நிறைய பேருக்கு வந்திருக்கு. சோ ஆரம்ப நிலையில கூட்டிட்டு வர்றது இப்ப கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. பட் இன்னமும் வந்து இது வந்து ஒரு தீவிர மனநோய்க்கு இது நடக்குது.
0: ஆமா, நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து மருந்து ஒரு ஒரு துறையில இருக்கிறத விட இந்த மனச்சிதைவுக்கான துறையில வந்து அதிகமான தேவை இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து நிறைய வந்து மனரீதியான பிரச்சனைகளுக்கு மனிதர்கள் உள்ளாகிறாங்கிறது தானே அர்த்தமாகிறது?
1: அப்படி சொல்ல முடியாது. இருக்கிற மருந்துகள் மனரீதியான பிரச்சனைகள் வந்து அதிகம் ஆயிட்டு இருக்குங்கிறது உண்மை. பட் மனச்சிதைவு நோய் வந்து உலக அளவுல எப்பவுமே அதே ஒரு 1% ஆஃப் த பாப்புலேஷன், 1% தான் உலகத்தினோட மொத்த ஜனத்தொகையில 1% இந்த நோய் வாழ்க்கை முறைகள்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றம், வாழ்க்கையில வந்து நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம், இதெல்லாம் வந்து நிச்சயமா கொஞ்சம் மன அழுத்தத்தை அவங்களுக்கு வந்து சுற்றுப்புற சூழல்ல ஏற்படுற ஸ்ட்ரெஸ், சோ இதெல்லாம் வந்து நோய்கள் ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. பட் முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, இந்த நோய்கள் வந்து சுற்றுப்புற சூழல்கள்னால மாத்திரம் வரதில்ல, அந்த நோய் வர தன்மை அவர்களுக்கு இருக்கணும். அதாவது ஜெனிட்டிக்கலா அவர் மரபணு ரீதியான சில காரணங்கள் இருந்தாலொழிய இந்த நோய்கள்
0: வராது.
1: இப்போ
0: திரைப்படங்கள்ல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தவறாக ஒரு குழந்தைய வந்து கையாளப்பட்டுட்டா, உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை வந்து அதாவது வந்து பின்னாடி ஒரு கொலைக்காரரை மாறுற போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஷாக், நீங்க சொல்ற மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட், எனக்கு வந்து சின்ன வயசுல இப்படியெல்லாம் எனக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது, அதனால நான் இப்படி ஒரு சைக்கோவா மாறினேன், ஒரு கொலையாளியா மாறினேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைக்கு வந்து மனச்சித்து இருந்திருக்கு பிரச்சனை, அதை வந்து சமுதாயம் காரணமா இருக்கு, அதனால இவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படிங்க, அதனால அவங்களை விடுவிச்சிடலாம் அப்படிங்கிற தீர்ப்புகள்லாம் நம்ம நிறைய கதைகளை பார்த்துருக்கோம்.
1: இதெல்லாம் திரைப்படத்துல மட்டுமே சாத்தியம். அது மாதிரி சின்ன வயசுல பாதிக்கப்படுறவங்க உடனே எல்லாரும் வளர்ந்த உடனே கொலைகாரரா மாறணும்னு அவசியம் இல்ல. ரெண்டாவது, மனச்சிதைவு நோய் வரத்துக்கு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில பெரிய கலர்ஃபுல்லா ரொம்ப பயங்கரமான ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நல்ல சந்தோஷமான ஒரு பணக்கார குடும்பத்துல இருக்கிற எல்லா வசதிகளும் இருக்கிற ரொம்ப சந்தோஷமான உடல் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இல்லாம நல்ல மூளை நல்ல படிப்பு எல்லாம் இருக்கிற ஒருத்தருக்கு கூட மனநோய்
0: வரலாம்,
1: நோய் வரலாம். சோ இதுக்கு வந்து எனக்கு சின்ன வயசுல அம்மா அடி வாங்கின இல்ல அப்பா இல்ல இல்ல லவ் ஃபெயிலியர் ரொம்ப டீச்சர் அடிச்சுட்டாங்க இதெல்லாம் காரணம் கிடையாது. இது இது என்ன ஆயிடுது, இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனா மனநோய் வந்துடும், எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா மனநோய் வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து கதைகள்லயும் படங்கள்லயும் பார்த்து பார்த்து இப்படி எதுவுமே நம்ம பையனுக்கு நடக்கலையே அதனால இது மனநோய் இல்லன்னு நினைக்கிறவங்க நிறைய, அதனாலயே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வருது டிலே
0: ஆகுது.
1: மனநோய் வரத்துக்கு எந்த விதமான வெளி காரணங்களும் தேவையில்லை, அந்த வர தன்மை. பிகாஸ் இது வந்து இப்ப டயபெட்டிஸ் வரத்துக்கு நம்ம வெளியில வந்து எனக்கு அந்த ஹோட்டல்ல காஃபில சுகர் ஜாஸ்தி போட்டோம் அதனால டயபெட்டிஸ் வந்ததுன்னு நம்ம சொல்றது இல்ல. நம்ம வர தன்மை மரபணு ரீதியா நமக்கு வந்து சுகர் வர தன்மை இருக்குன்னா நமக்கு டயபெட்டிஸ் வரப்போகுது.
0: கரெக்ட்.
1: குடும்பத்துல வேற யாருக்காவது இருக்குன்னா நமக்கும் அது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நாம ஜாக்கிரதையா இருக்கணும்ங்கிறது தான் டாக்டர்ஸோட அட்வைஸ். அதே மாதிரி மரபணு ரீதியா இந்த மாதிரி மனநோய்களும் வம்சத்துல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுல என்ன ஆகும்னா இன்வேரபிளி எங்களுக்கு வர கேள்வி என்னன்னா எங்க குடும்பத்துல யாருக்குமே அந்த மாதிரி இல்லையே ஏன் இவருக்கு மாத்திரம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோய் வந்து முன்னாடி இருந்த அந்த தலைமுறையினருக்கு நோய் வெளிப்பட்டு இருக்காது. ஆனா அந்த மரபணுல ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் மாறும்பொழுது சின்ன சின்னதா மாற்றங்கள் ஏற்படும், மியூட்டேஷன் சொல்லுவோம், ஜெனடிக் மியூட்டேஷன். சோ அந்த மியூட்டேஷன்ல ஏதாவது ஒரு தலைமுறையில அந்த மாற்றம் இந்த நோயை வெளிப்படுத்துற ஒரு மாற்றமா இருக்கும். சோ அப்ப வந்து அந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வரும், அப்ப அதுக்கு அடுத்த ரெண்டு மூணு தலைமுறைக்கு மறுபடியும் வராமையே போகலாம்.
0: சோ
1: இந்த தன்மை இருக்கிறவங்களுக்கு சுற்றுப்புற சூழல்ல இருந்து சில தாக்கங்கள் ஏற்படும் பொழுது இந்த நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எதுவுமே இல்லாம நோய் வராது. பயாலஜிக்கல் ஃபேக்டர் இருந்ததுன்னா ஒரு காரணமும் இல்லாம தே கேன் கெட். இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு உடல் ரீதியா இந்த பிரெக்னன்சி அவங்க வந்து வயதுக்கு வர அந்த பீரியட் அதுக்கப்புறம் கர்ப்பகாலம் மகப்பேறு முடிந்ததுக்கு அப்புறமா டெலிவரிக்கு அப்புறமா இருக்கிற பீரியட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுற ஒரு பீரியட். சோ அதெல்லாமே வல்னரபிள் பீரியட்ஸ்.
0: ஓகே.
1: இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் மாசம் மாசம் மாதவிடாய் வர சமயங்கள்ல ரொம்ப வித்தியாசமான சில மனக்குழப்பங்கள், மன எரிச்சல், ரொம்ப கோபம், இந்த மாதிரி ஒரு எபிசோடிக்கா வரும். கரெக்டா மாசம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த அவ மூட் சேஞ்ச் ஆறதுன்னா ஓகே பீரியட்ஸ் டைம், இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆறது இவளுடைய தொந்தரவுன்னு கரெக்டா வந்து அவங்க அந்த சமயத்துக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும், என்ன மருந்து கொடுக்கணுங்கிறதும் அவங்க கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணிடுவாங்க. சோ இது எல்லாமே வந்து மேனேஜபிள் கண்டிஷன்ஸ் தான். பட் வரத்துக்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய உடல் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான். இது வந்து மூளையில ஏற்படுற சில சுரப்பிகள்ல இருக்கிற ரசாயன அளவுகள்ல ஏற்படுற மாற்றங்கள் அதுதான் காரணமே ஒழிய வெளியிலேருந்து எந்த காரணமும் இல்லை.
0: ஓகே. நேர்களே நம்ம ஸ்டுடியோக்கு இப்ப டாக்டர் மங்களா வந்திருக்காங்க, கன்சல் சைக்கியாட்ரிஸ்ட். இவங்க மனச்சிதைவு ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் நிறைய வந்து மனச்சிதைவுனால பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிறைய சேவைகள் இந்த நிறுவனம் செஞ்சுட்டு வருது. இவங்க செய்யற சேவைகளை பத்தி நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி மனச்சிதைவுனா என்ன, அது என்னென்ன காரணங்கள்னால வருது அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன சின்ன சந்தேகங்களை நமக்கு விவரிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. டாக்டர் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க மனச்சிதைவுக்கு வந்து சூழ்நிலை அதை பத்தி எல்லாம் விவரிச்சீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான மனச்சிதைவு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இப்படி தொடங்க வேண்டிய கட்டம், அதுக்கான தேவை எதுனால அப்படின்னு யோசிச்சு, இல்ல அதுக்கு தேவை எப்படி இருந்ததுன்னு உங்க ஆராய்ச்சி நிறுவனம் நினைச்சது, அதனால இந்த மாதிரி இது விளைவா இது மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் உருவாச்சு, அந்த கதையை பத்தி சொல்லுங்க கொஞ்சம்.
1: நம்மளுடைய மொத்த மாகாணத்துக்கும் வந்து ஆரம்பத்துல திருச்சியில தான் வந்து ஒரு மனநல காப்பகம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி அது சென்னைக்கு மாற்றப்பட்டது. இந்த ஒரே ஒரு மனநல காப்பகம் அதனுடைய மொத்த கெப்பாசிட்டி வந்து 1800 படுக்கைகள். சோ இந்த மொத்த மாநிலத்துக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 ஸ்டேட் சேர்ந்து இருந்தது. அதன் எல்லாத்துக்குமே வந்து இது ஒண்ணுதான் மனநல காப்பகமா இருந்தது. ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் இது ஒண்ணுதான் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல். சோ தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த மூலையில இருந்து வந்தாலும் அவங்களுக்கு இந்த ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் மனநலத்துக்கான ஒரே ஒரு தீர்வா இருந்தது. அண்ட் அதுல வந்து அத்தனை பேருடைய தேவைகளையும் நிச்சயமாக அந்த இடத்தால பூர்த்தி செய்ய முடியல. இதன் அப்ப வந்து அங்க சூப்பர்டெண்டா இருந்தாங்க டாக்டர் சாரதா மேனன். அவங்கதான் வந்து இந்தியாவுடைய முதல் பெண் மனநல மருத்துவர். பத்மபூஷன் அவார்டி. அவங்க வந்து அங்க அங்கேருந்து ரிட்டையர் ஆகி வெளியில வந்த போது நிறைய இந்த மாதிரி கொஞ்சம் வசதி படைத்த குடும்பத்தார், லைக் அவங்க குடும்பத்துல ஒருத்தர் பாதிக்கப்படும் போது நிச்சயமா வந்து அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களை கொண்டு போய் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்கு விருப்பம் இல்லாம அந்த மாதிரி இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. சோ வெளியில நிறைய பேர் அந்த மாதிரி தேவைகளோட இருந்தவங்க எல்லாம் ஒண்ணு கூடி, அண்ட் ரெண்டாவது நான் வெறும் ட்ரீட்மெண்ட் மாத்திரம் போறாது, அவங்களுக்கு வந்து ஒரு புனரமைப்பு தேவை, மறுபடியும் அவங்களை வந்து நம்ம சமுதாயத்தோட இணைக்கணும். மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒதுக்கிடுறாங்க கம்யூனிட்டியில இருந்து. அப்படி இல்லாம அவங்க வந்து they must be reintegrated into the society.
0: நிறைய கேவிங் கிண்டலுக்கும் கூட ஆளாறாங்க இல்லைங்களா? சாதாரணமாவே வந்து முதல்ல கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்த போது சாதாரண கீழ்பாக்கம், அதாவது அது வந்து ரொம்ப ஒரு கொச்சைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு நிலைதான் ஒரு சமுதாயத்தில் இருந்தது.
1: சோ அந்த மாதிரி
0: வேதனையான விஷயமே.
1: அந்த மாதிரி வந்து தேவை இருக்குங்கிறதுனால ரீஹாபிலிட்டேஷன் புனரமைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த மனச்சிதைவு ஆராய்ச்சி நிறுவனம். சோ கிட்டத்தட்ட 26வது வருடம் நாங்க இப்போ முடிச்சிருக்கிறது. இந்த இத்தனை ஆண்டுகள்ல வந்து புனரமைப்பு தான் எங்களுடைய முக்கியமான பணி. புனரமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டே கேர் சென்டர் இருக்கு, வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், அதாவது அவங்களுக்கு சில கைத்தொழில்கள் கத்து கொடுக்கறதுக்கு அதுல ஈடுபடுத்தி அதன் மூலமா அவங்கள வெளியில வேலைக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி நாங்க வேலைகள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள மறுபடியும் அவங்களால வந்து சமுதாயத்துல ஒரு கௌரவத்தோட வாழறதுக்கான உதவி பண்ணணும் அப்படிங்கறது தான். இது கூட வந்து எகெயின் இதெல்லாம் வந்து மருந்துகள் கொடுத்து ஓரளவு அவங்களுடைய நோய் கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ண முடியும்.
0: ஓகே,
1: சோ பிரைமரி ஃபோக்கஸ் ட்ரீட்மெண்ட் தான். சோ நாங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ 7-8 சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கோங்க. எல்லாருமே வந்து ஓபி தினம் அவுட் பேஷண்ட்ல பேஷண்ட்ஸ் வராங்க. ஒரு நாளைக்கு நிச்சயமா ஒரு 60-70 பேஷண்ட்ஸாவது வருவாங்க. அதுல எங்களுக்கு ஒரு 7-8 பேராவது டெய்லி புதுசா வரவங்க இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இப்ப விழிப்புணர்வு ஜாஸ்தியா இருக்கு. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்க கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயா தான் பண்றோம். யார் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் கன்சல்டேஷன் ஃப்ரீ தான். ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற சில குடும்பங்களுக்கு நாங்க வந்து மருந்துகளையும் இலவசமா தரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய குடும்பங்கள் அதனால பெனிஃபிட் ஆயிருக்கு,
0: நல்ல விஷயம்.
1: அண்ட் அதையும் தாண்டி அவங்களுக்கு இந்த டே கேர் அந்த வொகேஷனல் ட்ரைனிங் அது எல்லாமே ஃப்ரீ தான்.
0: ஓகே,
1: அதை தவிர வந்து இன்பேஷன்ஸ் இருக்காங்க, அங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் அதுல வந்து சில பேர் வந்து நாள் பட இருப்பாங்க, இன்னும் சில பேர் வந்து ஒரு குறைந்த காலகட்டம் ஒரு 2-3 மாசம் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறவங்க. அது மாதிரி எங்களுக்கு 3 இடத்துல சென்டர்ஸ் இருக்கு. ஒன்னு அண்ணா நகர்ல எங்களுடைய ஆபீஸ் பில்டிங்லயே ஒரு சென்டர் இருக்கு. இன்னொன்னு வந்து மகாபலிபுரத்துல இருக்கு, அது ஆண்களுக்கான ரெசிடென்சியல் சென்டர். இன்னொன்னு திருவேற்காடுல பெண்களுக்கான இருக்கு. அங்க திருவேற்காடுல வந்து இந்த வயது கொஞ்சம் முதிர்ந்த நிலையில, அதாவது கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஏற்படுற மனநோய்கள் இருக்கு இல்லைங்களா, சோ அந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்களும் அங்க இருப்பாங்க, மென் அண்ட் விமென்.
0: ஓகே,
1: சோ திஸ் இஸ் ஹவ் வி ஃபங்க்ஷன். இதுல வந்து இந்த இன்பேஷன்ஸ் இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நாங்க வந்து அங்க எல்லா ஸ்டாஃப் இருக்காங்க, நாங்க அடிக்கடி போறோம். இந்த இன்பேஷன் சென்டர்ஸ்லயும் தேர் ஆர் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ், அங்கேயும் வந்து அவங்க நிறைய கைவேலைகள், நிறைய பேக்கரி ப்ராடக்ட்ஸ், குக்கரி இதெல்லாம் வந்து நிறைய பண்றாங்க. அவங்க அவங்களுக்கு எந்த இது பிடித்தமா இருக்கோ அதுல வந்து அவங்க ஈடுபடுறாங்க. அந்த அந்த ப்ராடக்ட்ஸ வந்து நாங்க வந்து சில சமயம் நாங்களே வி ஹாவ் ஒரு சேல்ஸ் அவுட்லெட், இதுல விருப்பப்பட்டவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. இன்ஃபேக்ட் பேப்பர் பேக்ஸ் ஜூட் பேக்ஸ் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து நிறைய திருமணங்களுக்கான ஆர்டர்ஸ் அதெல்லாம் வந்து பீப்புள் டேக் ஃப்ரம் அஸ். ஏதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் இப்போ தீபாவளி இதெல்லாம் வந்ததுன்னா லைக் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க எங்க பேஷன்ஸ், ஏன்னா அவங்க நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். இதை வந்து அவங்களால பண்ணி கொடுக்க முடியுது.
0: ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து வரும்போது அவங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணி இவங்களுக்கு மருந்துனால ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இப்படி இவங்களுக்கு வந்து உள்ள வந்து தங்கி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு, அது திருப்பி அந்த தங்கி சிகிச்சை முடிஞ்சு அந்த அது அது அவங்களுடைய பரிபூர்ண குணம் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க வெளியில போய் அவங்களுக்கு வந்து வாழறதுக்கான அடிப்படை வசதிகளையும் நீங்க செய்து கொடுக்குறீங்க, அதாவது ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்க, ஒரு ப்ரொஃபஷனலா அவங்களுக்கு வழி காட்டுறீங்க. பட் இதுக்கப்புறம் வெளியில போய் சர்வே பண்ண முடியுதா? ஏற்கனவே அந்த மாதிரி ஆயிருக்கிறவங்களை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால?
1: இல்ல இல்ல, டெஃபினட்டா சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் கம்ப்ளீட்டா குணமாயி மருந்துகளை நிறுத்திட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, வெளிநாடுகள்ல வேலை பாக்குறவங்க இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க அங்கேருந்து வந்து போன் பண்ணி எங்களுக்கு தே ஆர் இன் டச் வித்
0: அஸ். ஓகே,
1: வேலை அங்கேருந்து அவங்க வந்து என்னன்னா வெளிநாடுங்கிறதுனால போகும்போது ஒரு 6 மாசத்துக்கான மருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வெளியூர்ல

0: தங்கி இருக்கிறவங்க இருக்காங்க, நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லா விதமான துறைகள்லயும் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கூட இருக்காரு. என்னன்னா
1: ஒரு ஸ்டிக்மா இருக்கு மக்கள்கிட்ட, வந்து இது வந்து ஒன்லி வந்து ஏழைகளுக்கு தான் வரும், வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க தான் வரும், இல்ல வந்து ஏதோ ஃபேமிலி பேக்ரவுண்ட், நீங்க சொல்றது பார்த்தா வந்து ஹையர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற எந்த ப்ரொஃபஷனல்ல இருக்கிறவங்களுக்கு கூட மனச்சிதைவ நோய்,
0: யாருக்குமே இந்த நோயை வந்து எனக்கு வராம என்னால தடுக்க முடியும்
1: சொல்ல முடியாது.
0: நம்மளால அதை தடுக்க முடியும், நாளைக்கு எனக்கு இந்த நோய் வரணும் இருந்ததுன்னா அதை என்னால தடுக்க முடியாது, யாருக்கு வேணா வரலாம்.
1: ஓகே,
0: இந்த நோய் வந்து இன்னாரதான் தாக்கும், அந்த மாதிரியான எந்த விதமான ஜாதி மத பாகுபாடும் இல்லாத ஒரு நோய், யாருக்கு வேணா எப்ப வேணா வரலாம். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 15 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நோய் அதிகமா தாக்குதல் பண்ணுது, ஏற்படுத்துது. சோ அதுல என்ன, அதுலயும் என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, ரொம்ப ஏர்லியா இந்த ஒரு 10-15 வயது 10 வயசு குழந்தைக்கு கூட ஸ்கிசோஃப்ரீனியா வரலாம். பட் இந்த ரொம்ப சின்ன வயசுல 15-16 வயசுக்குள்ள இந்த நோய் தாக்கம் ஏற்படும் பொழுது அது அவங்களுடைய வாழ்க்கைய அப்புறம் இந்த நோய் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் மச் பெட்டர், ஓரளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிருக்காங்க. அதனால அது அப்படியே அந்த விட்டதுல இருந்து தொடர்றது, ஒரு பிரேக் எடுத்துட்டு தொடர்ற மாதிரி தான் அவங்களால பண்ண முடியுது.
1: ஸோ வெளியில போய் அவங்களால எல்லா வேலைகளும் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இது இருக்கு. மேம் இப்போ வந்து இப்போ கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்க ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இத்தனை நாள் கம்பல்சரியா 1 வருஷத்துல 1 தடவை ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து செக்அப்க்கு வரணும்னு இருக்கு. ஸோ இந்த மனச்சிதைவு நோய்க்கு ஆளாகி முடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியில போய் நல்லா இருக்கிறவங்க எத்தனை தடவைக்கு ஒரு தடவை வந்து செக்அப் பண்ணிக்கணும் உங்க கிட்ட வந்து?
0: நாங்க வந்து அஸ் அ ரொட்டீன் எல்லாரையுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் பாக்கணும், அதாவது ஆரம்பத்துல வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை, அப்புறம் 1 மாசத்துக்கு ஒரு முறை. கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க, அதாவது ரெமிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நோய்க்கான அறிகுறிகள் எல்லாம் நல்லா கம்மி ஆயிட்டு அவங்க வந்து எந்த சிம்டமும் இல்லாம இருக்காங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தா போறோம். இன்னும் சில பேர் வந்து அவங்க போன்ல மாத்திரம் எங்க கிட்ட கான்டாக்ட் வச்சுட்டு மருந்து கண்டினியூ பண்ணுவாங்க, ரொம்ப வேலை ரெகுலரா போயிட்டு இருக்காங்க. நாங்க இன்ஃபேக்ட் ரொம்ப வேலை ரெகுலரெல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க வரணும்னு கூட நாங்க எதிர்பார்க்கறது இல்ல, அவங்க குடும்ப நபர் வந்து எங்களை பார்த்து பேசிட்டு மருந்து வாங்கிட்டு போன. சி மெடிசன்ஸ்ல வந்து பேஷண்ட்டை நாங்க மெயினா பாக்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்றது எப்போ அப்படின்னா மருந்துகளுடைய சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வந்திருக்கான்னு பாக்குறது. சோ அது வந்து குடும்பத்தார் மாத்திரம் சொல்றத வச்சுட்டு நாம முடிவுக்கு வர முடியாது, நிச்சயமா பேஷண்ட பாக்கணும். சோ அதுக்கு அடிக்கடி வந்து வரணும்னு சொல்றது மெயினா அதுக்காகத்தான். சில விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட பேசும்பொழுதுதான் கண்டுபிடிக்க முடியும். சோ அகெயின் சைட் எஃபெக்ட்ஸ், இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், எவ்வளவுதான் மருத்துவர்கள் மருந்துகள் சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் ரீஹாப் இதெல்லாம் பண்ணினாலும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தீவிர மனநோய்கள்ல இம்ப்ரூவ்மெண்ட் வெளிநாடுகளை விட மேலே மேற்கத்திய நாடுகளை விட நம்ம நாடுகள்ல கீழே நாடுகள்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் மச் பெட்டர், அவுட்கம் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் நம்மளுடைய குடும்பங்கள், ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல நம்பி நாங்க வைத்தியம் பண்றதில்ல, குடும்பத்தார நம்பிதான் we treat. அவங்களுடைய பங்கு இருக்கிறதுனாலதான் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது பெட்டரா இருக்கு. ஒரு ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருந்ததுன்னா அந்த குடும்ப அந்த நபருக்கு வந்து நோயால பாதிக்கப்பட்டவருக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும்.
1: கரெக்ட் மேம். இப்போ நீங்க அதாவது மனச்சிதைவு அப்படிங்கறது ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க, இதுல என்னென்ன சிம்டம்ஸ்ங்கிறத வந்து கொஞ்சம் இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா நேர்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும்.
0: ஆரம்ப நிலையில பாத்தீங்கன்னா சரியா தூக்கம் வராம இருக்கிறது, கொஞ்சம் அந்த படிக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப படிப்புல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். நல்லா படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் ஒரு 10 ரேங்க் குள்ள வாங்குற பையன் பார்த்தா ஃபெயில் ஆக ஆரம்பிப்பான், ரொம்ப டல்லா இருப்பான், எது கேட்டாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவான். ஒரு மத்தவங்க கிட்ட பழகிறதுல வந்து ஒரு தயக்கம் ஏற்பட்டு கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிப்பாங்க, யார்கிட்டையும் ரொம்ப அதிகமா பழகாம. சோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மலா நம்ம அடலசன்ஸ்ல பாக்குற சில மாற்றங்கள் தான், அந்த 13-15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கிட்ட இருக்கிற மாற்றங்கள் தான். பட் இது எதுவுமே வந்து கொஞ்சம் எக்ஸசிவா போகுது இல்ல அவனுடைய நார்மல் பிஹேவியர்ல இருந்து ரொம்ப மாறுபட்டு இருக்கு அப்படின்னா நாம அதை சீரியஸா எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி எப்பவுமே அவனை சுத்தி ஒரு கூட்டமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு 1 மாசமா அவன் யார்ட்டையும் பேசுறது இல்ல, ஃபோன் கால்ஸ் கிடையாது, வெளியில் விளையாட போகிறது கிடையாது, ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கான் அப்படின்னா தட் இஸ் நாட் நார்மல். அதை வந்து நாம் முக்கியத்துவம் கொடுத்து என்னன்னு பார்க்கணும். தூக்கம் சரியாக வராது. இதுக்கப்புறம் வந்து ஒரு மற்றவங்க எல்லாரும் நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ, நம்மளையே வந்து கவனிச்சிட்டு இருக்காங்களோங்கிற எண்ணம் அதிகமாகும்.
1: ஓகே,
0: எல்லார் மேலேயும் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வரும், சந்தேகம் வரும், இவங்க எல்லாருமே நமக்கு எதிராக இருக்கா மாதிரி தோணும். வாசலில் எவனோ ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு திரும்பி பார்த்தா கூட அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என் வீடை திரும்பி பார்த்தான், அவன் ஒருவேளை திரும்பி வந்து என்னையோ என் குடும்பத்தாரையோ ஏதாவது பண்ணிடுவானோ, இந்த மாதிரி பயங்கள் வரும். சோ என்ன ஆகும், தேவையில்லாம சண்டை போடுவாங்க. யாரோ ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தா கூட நீயே என்ன பத்தி பேசுற அப்படின்னு போய் சண்டை போடுவாங்க. இந்த சந்தேகம் வீட்டுல இருக்கிறவங்களையும் விட்டு வைக்காது. அம்மா அப்பா மேல கூட சந்தேகம் வரலாம், லைக் எங்க அம்மா சாப்பாட்டுல எனக்கு விஷம் கலந்து கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் வரும்.
1: போயிடும் சந்தேகங்கள்.
0: சோ வீட்டுல சாப்பிட பயப்படுவாங்க, வெளியில சாப்பிடுறத விரும்புவாங்க, இல்ல பட்னி கிடப்பாங்க, இல்லைன்னா தானே எடுத்து போய் போட்டு சாப்பிடுவாங்க, யாராவது போட்டு கொடுத்தா சாப்பிட பயப்படுவாங்க. சோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வார் ஜோன்ல நமக்கு எந்த நிமிஷம் எந்த பக்கத்துல இருந்து ஒரு தாக்குதல் வரும் அப்படிங்கறது தெரியாத ஒரு சூழ்நிலையில, ஒரு போர் நடக்கிற இடத்துல நடுவுல நம்ம மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு மனநிலையை உணர்வோமோ அந்த மனநிலையில தான் அந்த பையனோ பெண்ணோ இருப்பாங்க. சோ ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் ஃபியர், பயங்கிறது அதிகமா
1: யார் வேணா எப்ப வேணா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணுவாங்க.
0: சோ அந்த பயத்தினுடைய வெளிப்பாடா கோபம் நிறைய வரும், அழுக வரும், அவங்க எராட்டிக்கா பிஹேவ் பண்ணுவாங்க, எது கேட்டாலும் எரிஞ்சு விழுவாங்க,
1: தூக்கி எரியறது எல்லாம் கூட.
0: கோபம் ஜாஸ்தி ஆகும் பொழுது இட் கேன் ஹேப்பன், பட் இன்வேரியபிளி பாத்தீங்கன்னா ஒன்னும் ஒரு காரணம் இல்லாம அவங்க யாரையும் போய் அடிச்சு உதச்சு பண்றதெல்லாம் ரொம்ப கிடையாது, எல்லாமே ப்ரொவோக்டா தான் இருக்கும். நான் வந்து அம்மா இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறவன் வந்து சரியா இல்ல, அவன் என்ன வந்து ஏதோ பண்ண போறான்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருக்கிறவங்க இது நம்ம சுபாவம், அது தப்பு கிடையாது, நம்ம வந்து அது அவன் சொல்றது சரியில்லை அது தப்புங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நாம வந்து எதிர்த்து எதிர்த்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்போம். அந்த பாயிண்ட்ல அவங்களுக்கு கோபம் வரும்பொழுது அவங்க கொஞ்சம் முரட்டுத்தனம் காமிக்கலாம். நம்ம வந்து அவங்கள ப்ரொவோக் பண்ணலைன்னா அவங்க ஒன்னும் சும்மா காரணம் இல்லாம கோவப்பட போறது இல்ல, அது நடக்கும். பட் தட் இஸ் இன் அ வெரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த சந்தேகங்கள் வலுவடையும் பொழுது சில பேருக்கு காதுல ஒலிகள் கேட்க ஆரம்பிக்கும், யாருமே இல்லாத போது கூட யாரோ அவங்க கிட்ட பேசுற மாதிரி, அவங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ற மாதிரி கான்ஸ்டன்டா கூப்பிட்டு பேசிட்டே இருக்கும். அந்த குரல் யாருடையதா வேணா இருக்கலாம், அது உயிரோடு இருக்கிறவங்களுடைய குரலா இருக்கலாம், இறந்து போனவங்களுடைய,
1: அவங்கள கற்பனை பண்ணிப்பாங்க இந்த மாதிரி.
0: இது கற்பனை கிடையாது, இது வந்து அவங்களுக்கு மாத்திரம் கேக்குது. சோ இது வந்து இது எல்லாமே வந்து மூளையில ஏற்படுற ஒரு ரசாயன மாற்றத்தினால.
1: ஓகே,
0: சோ இந்த வாய்ஸஸ் வந்து நம்ம மூளையினுடைய டெம்பரல் லோபுன்னு சொல்லுவோம் ஒரு பகுதி, நம்மளுடைய ஹியரிங் வந்து அந்த ஏரியா தான், அந்த இடத்துல ஏற்படுற சில பிரச்சனைகள்னால அவங்களுக்கு இந்த மாதிரி
1: கேட்க
0: ஆரம்பிக்கும். சோ அந்த குரல்கள் வந்து சில பேருக்கு வந்து பராக் ஒபாமா யூஎஸ்ல இருந்து பேசுற மாதிரி கேட்கும், சில பேருக்கு ஒசாமா பின் லாடன் குரல் கேட்கும், சில பேருக்கு கடவுளுடைய குரல் கேட்கும், சில பேருக்கு வந்து வீட்டுல இருக்கிறவங்களே வந்து அவங்க வெளியே போயிருக்கும் போது அங்க இருந்து பேசுற மாதிரி கேட்கும் இந்த குரல், சில பேருக்கு ஃபேன போட்டா ஃபேன்ல இருந்து குரல் கேட்கும். சோ இந்த மாதிரி பல வித்தியாசமான அனுபவங்கள் அவங்களை பயமுறுத்துறதுக்கு அவங்களை சுத்தி நடந்துட்டே இருக்கும். சோ இந்த குரல்கள் வந்து நல்ல விதமா பேசலாம், இல்லைன்னா அந்த குரல்கள் வந்து அவங்கள மிரட்டலாம், நீ இத மாதிரி செய்யலைன்னா நான் வந்து உன்னை கொன்னுடுவேன், இல்ல நான் உன் குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவேன், இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க சில அர்த்தமற்ற செயல்கள்ல ஈடுபடுவாங்க. உதாரணத்துக்கு சில பேர் அந்த திடீர்னு போய் எதையாவது போட்டு உடைப்பாங்க, இல்லைன்னா ஒரு சாப்பிடக்கூடாத ஒரு பொருளை எடுத்து சாப்பிடுவாங்க. கேட்டா அந்த வாய்ஸ் வந்து என்ன கட்டாயப்படுத்துது, அதை நான் செய்யலைன்னா அது நிக்காது. எகெயின் நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டை சுத்தி ஒரு நாலு கோயில் இல்ல நாலு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்குது, நாலு சைட்ல இருந்து லவுட் ஸ்பீக்கர் அலறிட்டே இருந்ததுன்னா நம்மளால எவ்வளவு நேரம் அதை டாலரேட் பண்ண முடியும்? சோ இது கண்ணுக்கு தெரியாத ஒரு லவுட் ஸ்பீக்கர்ல இருந்து இவங்களுக்கு மாத்திரம் கான்ஸ்டன்டா சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இட் கேன் பி லவுட், இட் கேன் பி நாட் வெரி லவுட், பட் ஆனா அது ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டர்பன்ஸ்.
1: கரெக்ட்,
0: அது நிறுத்தணும் அப்படின்னா, இந்த செயலை நான் செஞ்சா அது நிறுத்தும் அப்படின்னா அவங்க அதை செய்ய தயாரா
1: இருப்பாங்க.
0: சோ அததான் அவங்க பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பதட்டத்துக்குமான ஒரு சூழ்நிலையில அவங்கள வந்து அவங்களால எனக்கு இது மாதிரி கேக்குதுங்கறத வெளியில சொல்றதுக்கு கூட முடியாத அளவு அவங்க பயந்துருப்பாங்க. ஏன்னா யார நம்பி சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது.
1: கரெக்ட்,
0: ஏன்னா சில சமயம் அந்த குரல்கள் வந்து இன்ஃபேக்ட் சொல்லுவாங்க, டாக்டர் நான் வந்து இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, ஆனா நீ இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு வாய்ஸ் சொல்லிட்டே இருக்கு. அந்த மாதிரியும் குரல்கள் கேட்கும். ஸோ இது இதெல்லாம் இப்படி ஒரு இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் இவங்களுக்கு நம்ம குளிக்கணும், சாப்பிடணும், ட்ரெஸ்ஸை மாற்றணும், ஷேவ் பண்ணணும், நம்ம அழுக்கா இருக்கோமே, அப்பியரன்ஸ் பத்தி கவலைப்படணும், இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமா படாது. ஸோ அதுலாம் ஆர்வம் குறைஞ்சிரும். அதனாலதான் வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்கிறது, ரொம்ப டிசேபிள்டா தலைமுடியெல்லாம் சரி பண்ணிக்காம அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் காரணம்
1: இதுதான்.
0: அண்ட் சில சமயம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா வீட்டுல யாரோ கேமரா வச்சு என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க, பொழுது அவ நான் எப்படி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியும், எல்லாரும் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க, சோ தே வில் நாட் சேஞ்ச். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கணவனுக்கு மனைவியுடைய நடத்தை மேல சந்தேகம், மனைவிக்கு கணவனுடைய நடத்தை மேல சந்தேகம், மாறி மாறி அவங்க வந்து எவ்வளவுதான் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னா கூட அவங்களால அந்த சந்தேகத்தை விடவே முடியாது. கான்ஸ்டன்டா அவங்க அதை பத்தி
1: யோசிச்சுட்டே
0: இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் வந்து ஒரு அர்த்தம் கற்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் அன்னைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேஷண்ட் ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் ஹஸ்பண்ட் சொன்னாரு, அவ மனைவியுடைய சந்தேகம் என்னன்னா அந்த கணவர் வந்து என்ன வந்து நடத்த கெட்டவன்னு நினைக்கிறாரு அப்படிங்கறது மனைவியுடைய சந்தேகம். கணவருக்கு அந்த மாதிரி எந்த சந்தேகமும் இல்ல. சோ அவர் கேஷுவலா ஏதோ பேசும் பொழுது 10 அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணினா அவங்க உடனே அதை வந்து ஓ 10 பேரோட நான் போனேன்னு தானே நீ சொல்ற, அதை அப்படித்தான் அவங்க இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி அவர் வந்து நான் ஒவ்வொரு வார்த்தையும் நான் அளந்தளந்து பேச வேண்டியிருக்கு, நான் எது பேசினாலும் தப்பாயிடுது. சோ இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவங்களுக்கு
1: தெரியல.
0: சோ தட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். சோ கணவன் மனைவி உறவுகள்ல இது ரொம்ப காமனா வர ஒரு பிரச்சனை. இது வந்து வெளியில எல்லாரும் யாரோட வேணாலும் பிரச்சனை வரலாம். என்ன இது எந்த குடும்பத்தாரா இருந்தாலும் இதை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்றது ரொம்ப ஈஸி, இதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறது. ஆனா அந்த சூழல்ல அது கஷ்டம்தான். இதுக்காகத்தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து ஒரு சப்போர்ட் வேணுங்கிறதுனால வி ஹாவ் அ ஃபேமிலி சப்போர்ட் குரூப். குடும்பத்தாருக்குன்னு வந்து ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் மெயின், அது வந்து மாசா மாசம் ஒரு சனிக்கிழமையில
1: குடும்பத்தார
0: கூப்பிட்டு அவங்களுக்கு மாத்திரம் வந்து ஒரு ஒரு செஷன். ஸோ அவங்க அவங்க பிரச்சனைகளை வந்து அவங்களால அவங்க தே வில் வென்டிலேட், அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத அவங்களுக்குள்ளேயே உட்கார்ந்து பேசி
1: சொல்லி சொல்லி
0: வி ஓன்லி ஃபெசிலிட்டேட். நாங்க அங்க இருப்போமே ஒழிய இது முழுக்க முழுக்க
1: அவங்களுக்குள்ள
0: வந்து பேசி இது பண்ணிக்கிறது. இது வந்து அவங்களுக்கு ஒரு மெயினா என்னன்னா இந்த பிரச்சனையை பத்தி நிச்சயமா அக்கம்பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேச முடியாது, அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு அதை பேசுறதுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நாங்க அமைச்சு தரோம். அதுதான் வந்து மெயின் இது. ஏன்னா குடும்பத்தார் வந்து நல்ல மனநலத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிற ஒருத்தரை அவங்களால ஹேண்டில் பண்ணும்
1: கண்டிப்பா.
0: ஆனா இதுல என்னன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நோய் ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துக்குள்ள நாம ட்ரீட்மெண்ட கரெக்டா ஆரம்பிச்சோம்னா முழுக்க முழுக்க இந்த நோயிலேருந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படியே வந்து கம்ப்ளீட்டா மருந்துகள் நிறுத்துறது தான் கோல்னு இல்லாம ஓரளவு மெயின்டெனன்ஸ் மெடிக்கேஷன்ல கம்ப்ளீட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொன்னீங்க இந்த ரோட்ல தெரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு, இந்த ரோட்ல தெரிஞ்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம மனநோயாளிகள்னு முதல்ல சொல்ல முடியாது. எத்தனையோ காரணங்கள்னால அவங்க குடும்பத்தில இருந்து துரத்தி விடப்பட்டிருக்கலாம்.
1: கரெக்ட்.
0: இருக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு தங்கறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடறதுக்கு வழி இல்லங்கும் போது குளிக்க அவங்க நிச்சயமா அவங்கள்ட்ட சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ் கிடையாது, அவங்களால குளிக்க முடியாது, எல்லாருமே அழுக்கா தான் இருப்பாங்க. நமக்கு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் எப்பவுமே அழுக்கா யாரையாவது பார்த்தா அவங்க எல்லாம் மனநோயாளிகள்னு, அது கிடையாது. அது வந்து ஒரு தவறான,
1: அது மாதிரி ரொம்ப நல்லா பெர்ஃபெக்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கவங்க
0: எல்லாரும் நார்மல்னு கிடையாது, அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள பிரச்சனைகள்
1: இருக்கு. ஓகே.
0: சோ இந்த வாண்டரிங் மென்டலிங்கிற பிரச்சனை எப்ப வருது அப்படின்னா விழிப்புணர்வு இல்லாம அதுக்கு மருத்துவம் சரியா செய்யாம அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நோயை முத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுக்க சமாளிக்க முடியாம விடுறவங்க தானே ஒழிய ஆரம்ப நிலையில ட்ரீட் பண்ணா இந்த பிரச்சனை வரவே வராது.
1: கரெக்ட் மேம். அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல கூட சதா பேசிட்டே இருப்பான், ஒரே விஷயத்த பேசுவாங்க. இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து தான் மைக் முன்னாடி இருக்கு, தான் ஒரு பொலிட்டீஷியன் நினைச்சிட்டு பேசுவாங்க. இல்லைன்னா வந்து ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாரும் பஸ்ல பாப்பாங்க, அவங்கள ரோட்ல பாப்பாங்க, கிட்ட போகவே பயப்படுவாங்க. பட் ஆனா அவங்க மட்டும் அதே அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இல்ல சதா பேசுவாங்க, அங்க போவாத அங்க போவாத அங்க அழுக்கு இருக்கு, அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க.
0: நீங்க
1: ரொம்ப பாவமா இருக்கும். ஆனா
0: நீங்க வந்து நிறைய பேர் ரோட்ல பாத்திருப்பீங்க இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ போட்டுட்டு போன்ல பேசிட்டே போறவங்கள.
1: ஆமா
0: இல்லையா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், இங்க போன் இருக்கு அங்க போன் இல்ல. நீங்க சொன்ன இந்த எல்லா பிஹேவியருமே அவங்களுக்கு காதுல கேக்குற அந்த குரல்களுக்கு அவங்க பதில் சொல்றதுதான்.
1: ஓகே,
0: கான்ஸ்டன்டா அவங்களுக்கு கேக்குற அந்த குரல்களுக்கு அவங்க சொல்ற பதில். சோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு டெலிபோன் கான்வர்சேஷனுடைய ஒரு பகுதியை மட்டும் கேட்டுட்டு இருக்கோம்.
1: ஓகே,
0: இன்னொரு பகுதி நமக்கு கேட்கலங்கிறதுனால நமக்கு புரியல
1: கரெக்ட்
0: அவங்க என்ன பேசுறாங்க. பட் அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு கொஹரன் கான்வர்சேஷன்.
1: அவங்களுக்கும் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு
0: குழப்பத்துக்கும் அந்த குரல், அந்த குழப்பத்துக்கு அந்த காரணமான அந்த குரலுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான்.
1: ஓகே,
0: அவங்க ரோல்ல நம்ம பாக்கறோம். ஓகே,
1: இப்ப இவங்களுக்கு இதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுங்கிறது இப்ப ஒரு நீங்க மனநல மருத்துவரா நீங்க இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுனாலதான் அவங்களுடைய பிரச்சனைகள் பத்தி நம்மளுக்கு இவ்வளவு தெளிவாகவும் ரொம்ப தீவிரம் போகுது. நேர்களை நம்ம இப்போ டாக்டர் மங்களா கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட் கார்ஃப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நம்ம நிறைய பேர் வந்து மனநல மருத்துவர்கள் மருத்துவ பேஷண்ட்ஸை பார்க்கும்போது, அந்த மாதிரி நோயாளிகளை பார்க்கும்போதும் மனிதர்களை பார்க்கும்போதும் நம்ம வந்து உங்களை பார்த்து சிரிப்போம். சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு கல்ல விட்ட அடிக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து அவங்கள ஒரு மனிதர்களை மதிக்காம ரொம்ப கேவலமாக கொச்சைப்படுத்துகிற விஷயங்கள் இருக்கு. பட் அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குதுங்கிறத ஒரு மருத்துவர், மனநல நோய் மருத்துவர் வந்து சொல்லும்போது தான் எவ்வளோ பரிதாபத்திற்குரிய ஒரு நம்ம கூட மனிதர்கள் அவங்கெல்லாம் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு இப்போ தெரிய வருது. இந்த மாதிரி தெரிஞ்சதுனால தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்கார்ஃப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று தொடங்கி அதுல வந்து நிறைய விஷயங்களை இந்த மாதிரி நோயாளிகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. இனிமே ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த மாதிரி மனநல மன நோய் பாதிக்கப்பட்ட யாராவது மனிதர்களை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்லீஸ்ட் அவங்கள வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க. முடிந்தா உங்களுக்கு மனம் இருந்ததுன்னா, நேரம் இருந்ததுன்னா இந்த மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க அட்லீஸ்ட் கைட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கும் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சமுதாய சேவை அப்படின்றத நான் நினைக்கிறேன் இல்லையா மேடம்?
0: நிச்சயமா, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க மேம்.
1: ஓகே, அது இந்த ஸ்கார்ஃப்ல வந்து வேற என்ன மாதிரி மேம்? இப்போ வந்து நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட 70 பேஷண்ட்ஸ் வராங்க, அங்கே மூணு இடங்கள்ல இருக்கு. அங்க நாங்க வந்து அங்க அவங்களுக்கு வந்து ரீஹாபிலேஷன் சென்டரும் நீங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூட் பேக் பண்றீங்க, அப்புறம் வந்து அந்த பேப்பர் கப்ஸ் பேப்பர் பேக்ஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேஷண்ட்ஸ், அதாவது வந்து இந்த மனநோய் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க திருப்பி இயல்பு வாழ்க்கைக்கும் போய் வாழறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. பட் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு இளம் வயதுல ஒரு 20 வயது 25 வயது ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்படணும், தாராளமா அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிட்டு நல்லா செட்டில் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு இல்லையா?
0: திருமணம் வந்து எகெயின் கொஞ்சம் ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன். நிறைய நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு மித், ஒரு தவறான கருத்து என்ன அப்படின்னா, என் மனநோய் வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா
1: போகும்.
0: இதை வந்து நோய் ட்ரீட்மெண்டே பண்ணாம கல்யாணம் பண்றவங்களும் இருக்காங்க, மறைச்சு கல்யாணம் பண்றவங்களும் இருக்காங்க. இல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது எங்க கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்றவங்களும் இருக்காங்க. கேட்டா இல்ல நாங்க உங்களை கேட்டுதான் பண்ணினோம் அப்படின்னு அதை திருப்பி வந்து எங்க கிட்ட அடிச்சும் சொல்லுவாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்க யார் கல்யாணம் பண்றதும் வந்து நாங்க தடுக்கல, ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து அந்த பொண்ணு நார்மல் பொண்ணு இல்ல நார்மல் பையனுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காகவே மருந்து நிறுத்திடுவாங்க. திருமணம் வந்து யாரா இருந்தாலும் மனநோய் இருக்கோ இல்லையோ எல்லாருக்குமே திருமணம்ங்கிறது வந்து இஸ் அ மேஜர் ஸ்ட்ரெஸ். ரொம்ப சந்தோஷமான விஷயம் வாழ்க்கையில, ஆனா இட் இஸ் அ மேஜர் ஸ்ட்ரெஸ். அந்த ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா நம்மளுடைய ஒரு வாழ்க்கை முறையை இனிமே பெர்மனண்டா மாத்துது. இப்போ ஒரு பெண் வயதுக்கு வர்றது வந்து அந்த பீரியட்ல அவளுக்கு ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டோ கைடன்ஸோ இல்லைன்னா எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குமோ அதே அளவு ஸ்ட்ரெஸ் தான் திருமணமும். புதுசா ஒரு குடும்பத்துக்குள்ள போறோம், நாம அங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அங்க யார் யார் எப்படின்னு நமக்கு தெரியாது, பொறுப்புகள் ஜாஸ்தி. நேத்தி வரைக்கும் காத்தால 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்த பொண்ணு இங்க காத்தால 5 மணிக்கு எழுந்து ஹஸ்பண்டுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிற விஷயம் கிடையாது யாருக்குமே. அதுவும் நம்மளுடைய சமுதாயத்துல வந்து கொஞ்சம் அந்த திருமணம்னு ஆன உடனே அந்த பெண்ணு கிட்ட நம்மளுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு 17 வயசு தான் ஆறுதுன்னா அதெல்லாம் நம்ம கணக்குல கிடையாது. திருமணம்னு ஆயிடுச்சுன்னா நம்ம திடீர்னு அவளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும்னு எதிர்பார்ப்போம். பிரஷர்ஸ் ஜாஸ்தி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நார்மலா இருக்கிறவங்களுக்கு கூட தீவிரமான மனநோய் கல்யாணம் ஆன உடனே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நேத்தி வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க, கல்யாணம் ஆனா நைட் தே கேன் ஹாவ் அ பிரேக் டவுன்.
1: கரெக்ட்.
0: சோ இது வந்து ரொம்ப காமனா நடக்கிறது. சோ ஏற்கனவே அந்த நோய் இருக்கு, அது வர தன்மை இருக்கு அப்படிங்கும் பொழுது இவங்களுக்கு இதெல்லாம் அதிகமாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. நிச்சயமா வந்து இந்த மருந்தை நிறுத்திட்டு ஒரு தொந்தரவு இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சா நோய் ஜாஸ்தி ஆகும். இது வந்து ஆகலாம் ஆகாமையும் போகலாம்லாம் கிடையாது, 100% ஆகும். அதுல ஒன்னும் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இதை நாங்க தினமும் பாத்துட்டு இருக்கோம். முந்தா நேத்திக்கா

0: கல்யாணம் ஆயிருக்கும், புத்தம் புது புடவையோட இன்னைக்கு வந்து ஓபியில வருவாங்க, ஐயோ இப்படி ஆயிடுத்து அப்படின்னு கேப்பாத்தா ஒரு 20 நாள் மாத்திரையை நிறுத்தி இருப்பாங்க. அப்ப வந்து இவங்க வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரை சாப்பிட்டு இருக்கணுமானா அப்படி கிடையாது. சில ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட்ஸ் போது நாம கட்டாயமா புத்திசாலித்தனமா
1: எடுத்துக்கிறது
0: நல்லது. சோ அதை வந்து நாம தடுக்க கூடாது. சரி, நாங்க என்ன அட்வைஸ் பண்றோம்னா, திருமணம் செய்யறது தப்பு கிடையாது, பட் திருமணம் வந்து எல்லாருக்கும் சரிப்படுமாங்கிறது தான் கேள்வி. நல்ல சிம்டம் கண்ட்ரோல் இருக்கு, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு ஆண் ஓரளவுக்கு பொறுப்பா ஃபங்க்ஷனலா இருக்காருன்னா தாராளமா அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பெண் நல்லா இப்போ நோய் தொந்தரவுகள் எதுவும் இல்லை, நல்லா ஃபங்க்ஷன் பண்றா, எல்லாரோடையும் நல்லா கலகலப்பா சிரிச்சு பேசுறா, ஒரு பெருசா பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை, நல்ல வேலையெல்லாம் செய்யறா அப்படின்னா தாராளமா கல்யாணம் பண்ணலாம். ஆனா சில மருந்துகளை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தே ஹாவ் டு கண்டினியூ. பெண்களுக்கு மெயினா அம்மா அப்பாக்கு என்ன பிரச்சனைனா, கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கும் போது இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா குழந்தைய
1: பாதிக்குமா,
0: அந்த மாதிரி பாதிப்புகள் வராம கர்ப்ப காலத்துல கூட தொடர்ந்து சாப்பிடுற மருந்துகள்
1: இருக்கு.
0: இன்ஃபேக்ட் நாங்க கல்யாணம் நிச்சயம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நாங்க வி வில் சேஞ்ச் தி மெடிகேஷன். ஏன்னா யாருக்குமே வந்து ஒரு பிரச்சனையோட ஒரு குழந்தை பிறக்கிறத வந்து யாருமே விரும்புறது இல்ல, ஏன்னா அது சமுதாயத்துக்கு இட் இஸ் அ பர்டன்.
1: கரெக்ட்.
0: சோ அதனால
1: அதுவும் நிச்சயமா மருத்துவர்கள் அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க.
0: அதனால நிச்சயமா வந்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு அந்த மருந்துகள் மாத்திக்கிறது, மாத்தி சாப்பிடுறது, அதெல்லாம் வசதிகள் இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, இவங்க யாருமே அதை வந்து யாரையுமே திருமணம் செய்து கொள்ளாதீங்கன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது டாக்டரோ லாயரோ யாரா இருந்தாலும் சரி, யாருக்கும் உரிமை கிடையாது, அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்.
1: கரெக்ட்.
0: பட் நம்ம கல்யாணம் யார்கிட்ட பண்ணி யாருக்கு பண்ணிக்கிறோமோ அவங்களுக்கு வந்து இத பத்தி சொல்லிட்டு பண்றது புத்திசாலித்தனம்.
1: ஓகே.
0: சொன்னா யார் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படி அப்படின்னா, சொல்லாம பண்ணினா எவ்வளவு நாள் இத சொல்லாம காப்பாத்த முடியும்,
1: பின்னாடி அதை இருக்கிற பிரச்சனை இன்னும் அக்ரிவேட்
0: ஆச்சுன்னா கஷ்டம். சில குடும்பங்கள் வந்து அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க, சொல்லாமையே பண்ணிட்டு மருந்த மாத்திரம் கொடுத்துட்டு எல்லாம் மேனேஜ் பண்றாங்க. ஒவ்வொரு குடும்பமும் அவங்க தே ஹாவ் தேர் ஓன் வேஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் ப்ராப்ளம்ஸ். பட் திருமணம் எங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம்ங்கிறது மனநோய்க்கு ஒரு தீர்வு கிடையாது. திருமணம் நிச்சயமா பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கே ஒழிய தீர்வு கிடையாது.
1: ஓகே மேடம்.
0: சோ தட் இஸ் தி மெயின் திங். ஆனா இவங்க நிச்சயமா இவங்க திருமணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது, தாராளமா கல்யாணம் பண்ணிட்டு எங்க பேஷன்ஸ் அவங்க குழந்தைங்களோட வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு ஆரோக்கியமான குழந்தைங்களை, அவங்கள விட நல்ல இன்டெலிஜென்டான குழந்தைங்களை எல்லாம் பெத்துட்டு நல்லா தான் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து நோய் வருமா அப்படின்னு கேட்டா இட் கேன் ஹேப்பன். நம்ம அதை இப்போல இருந்து வந்து அதுக்காக ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்கிற விழிப்புணர்வு இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் தெரியும் பொழுது உடனே கூட்டிட்டு வர்றது ஒண்ணுதான்
1: புத்திசாலித்தனம். கரெக்ட்.
0: நம்ம அதை தான் பண்ண முடியுமே ஒழிய இதுக்காக வந்துருமோ வந்துருமோன்னு பயந்துட்டு நம்ம அதை தடுக்க முடியாது.
1: ஓகே மேம், இப்போ இந்த ஸ்கார்ஃப் மூலமா நீங்க என்ன என்ன விஷயங்களை விழிப்புணர்வுகளை நீங்க செய்துட்டு வரீங்க?
0: ஸ்கார்ஃபினுடைய இந்த புனரமைப்பு ட்ரீட்மெண்ட், இதுக்கு அடுத்தபடியா ஒரு முக்கியமான பங்குன்னு அவங்க ஆரம்பிக்கும் போது இருந்த கோல் வந்து மக்களுக்கு மனநலம் பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. சோ ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து நாங்க அடிக்கடி இந்த மாதிரி வானொலிகள் மூலமாவும் இல்ல நேர்ல அங்கங்க வந்து மத்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமா அவங்களுடைய கூட்டங்கள்ல இல்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கு இந்த மாதிரி பல பேருக்கு வந்து நாங்க
1: புரிய வைக்கிறீங்க,
0: போய் மனநோய்கள் பத்தி எடுத்து சொல்லி, முக்கியமா வந்து இந்த மனநல வாரம், அப்புறம் மனச்சிதைவு நாள், மே மாசம் 23rd 24th வந்து உலக மனச்சிதைவு நாள். இந்த மாதிரி டேஸ் வந்து நாங்க ப்ரமோட் பண்றோம்.
1: அக்டோபர் மாதம் அதாவது மனநிலை சம்பந்தமா,
0: அக்டோபர் மாசம் 10th மென்டல் ஹெல்த் டே, உலக மனநல தினம். அந்த முதல் வாரம் முழுக்க, அக்டோபர் முதல் வாரம் முழுக்க வந்து உலக மனநல வாரமா கொண்டாடப்படுது. இது உலகத்துல ஃபுல்லா கொண்டாடுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு ஏதாவது அவங்கவுங்க ஊர்ல பண்றாங்க. சோ நாங்க வந்து இந்த மென்டல் ஹெல்த் வீக் எங்களுக்கு வந்து 2 வருடங்களுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்னு கண்டக்ட் பண்றோம்.
1: ஓகே.
0: மனச்சிதைவு நோய்க்குன்னு ஒரு கான்ஃபரன்ஸ், உலகத்துல இருக்கிற பல்வேறு நிபுணர்கள் வந்து அதுல கலந்துப்பாங்க. அது இட்ஸ் அ சயின்டிபிக் ஈவெண்ட் அது. சோ நம்ம வந்து அதை வந்து அகடமிக் சர்க்கிள்ஸ்ல ஒரு நாம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிசர்ச் ஓரியன்டா அது பண்ணும் பொழுது நாம ஏன் பொதுமக்களையும் இன்வால்வ் பண்ற மாதிரி இன்னொரு ஈவெண்ட் இந்த அக்டோபர்ல பண்ணக்கூடாதுன்னு நாங்க யோசிச்ச பொழுதுதான் 2006 நாங்க வந்து ஒரு திரைப்பட விழா ஆர்கனைஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணினோம். என்ன பார்த்தா எல்லாருமே வந்து நிறைய பேர் மனநோய் பத்தி திரைப்படங்கள்ல இருந்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணோம், ஒரு 1000 பேர் கிட்டத்தட்ட நாங்க கான்டாக்ட் பண்ண போது அவங்க நிறைய பேருடைய நாலெட்ஜ் மனநலம் பத்தின ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பொது அறிவு எல்லாமே சினிமால இருந்து தான் வந்திருக்கு. அதுவும் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்ன சினிமாக்கள் எதுவுமே மனநலத்தை சரியான முறையில சித்தரிச்ச திரைப்படங்கள் கிடையாது. சோ என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, மனநோய்னா நம்ம அன்பாதான் இருக்கு, அன்பா இருக்கணும், ஆசையா பாத்துக்கணும், அப்படி இருந்தா நான் அது வந்து சரியா போயிடும், இல்லைன்னா அவங்களை மென்டல் ஹாஸ்பிட்டல விட்டுட்டு நம்ம மறந்துடணும். மருத்துவ சிகிச்சை வந்து ஒரு ஒரு தேவையாவே அவங்களுக்கு அது போய் சேரல,
1: தேவை அது இருக்குன்னு தெரியல
0: தெரியல. ஏன்னா ட்ரீட்மெண்ட் அவங்க நினைச்சது எல்லாமே அந்த கரண்ட் ஷாக் கொடுத்து சங்கிலியால கட்டுறது, இதைதான் அவங்க ட்ரீட்மெண்ட் நினைச்சிட்டு இருந்தாங்க.
1: ஓகே,
0: சோ இதை பார்த்த போது சரி எந்த திரைப்படங்கள் இந்த மாதிரி தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கோம், அதே திரைப்படங்கள் வாயிலா நாம வந்து பாசிட்டிவா ஒரு மெசேஜ கொடுக்க முடியும்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க இந்த திரைப்பட விழாவை ஆர்கனைஸ் பண்ணினோம். சோ உலக அளவுல மனநலம் பத்தி வந்திருந்த பல்வேறு திரைப்படங்கள், பல மொழி திரைப்படங்களை அதுல நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து 3 ஒரு நாளைக்கு 3 படம் அந்த மாதிரி 9 திரைப்படங்கள் ஒவ்வொரு ஸ்கிரீனிங் முடிஞ்ச உடனேயும் அது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு திரைப்பட துறையை சார்ந்த ஒருத்தர் மக்களோட வந்து கலந்துரையாடி அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பாங்க. சோ இது வந்து நாங்க 2006 பண்ணினோம்.
1: எந்த இடத்துல பண்ணுவீங்க மேம் நீங்க?
0: முதல் முறை நாங்க பண்ணினது இங்க ரஷ்யன் கல்ச்சர் சென்டர்ல.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் 2000
1: பொதுமக்கள் வந்து கலந்துக்கோங்க.
0: இது முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கான ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு ப்ரோக்ராம். 2007
1: நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததா?
0: நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இன்ஃபேக்ட் எல்லா திரைப்படங்களையும் பாக்குறதுக்கு சில பேர் ரெகுலராவே வந்தாங்க. 2007 இதையே நாங்க கோயம்புத்தூர்ல பண்ணினோம். திரும்பி 2008 இங்க சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஜெர்மனி கிட்ட அங்கதான் பண்ணினோம். இப்போ மறுபடியும் இந்த வருஷம் அக்டோபர் 1, 2, 3 இந்த 3 வந்து நாங்க இந்த திரைப்பட விழாவை நடத்த இருக்கோம். அதாவது நல்ல இந்த மனநோய்களையே வந்து எவ்வளவு கரெக்டா அந்த நோய் அந்த நோயினால வர தாக்கம் அதனால ஏற்படுற பாசிட்டிவ் திங்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா காமிக்கிற திரைப்படங்களை தேர்ந்தெடுத்துதான் நாங்க காமிக்கிறோம்.
1: இது வந்து எந்த இந்தியால தயாரிக்கப்பட்ட படங்களா இல்ல வெளிநாட்டுல தயாரி?
0: எல்லாமே
1: கலந்திருக்கும்.
0: என்னன்னா வருத்தமான விஷயம், எங்களுக்கு கூட ஆசைதான் முழுக்க முழுக்க தமிழ் திரைப்படங்கள் மாத்திரமே வச்சு ஒரு திரைப்பட விழா நடத்தணும்னு. ஆனா இன்ஃபேக்ட் நாங்க முதல் திரைப்பட விழா நடத்தின போது நான் எங்களால ஒரு தமிழ் படம் கூட ஸ்கிரீன் பண்ண முடியல, ஏன்னா எதுவுமே வந்து அந்த கரெக்டா ஹேண்டில் பண்ணல. அதுக்கு அடுத்த வருடம் நடந்த போது ஒரு திரைப்படம் எங்களால தமிழ் திரைப்படம்
1: சொல்ல முடியுமா,
0: வெயில் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அதுல வந்து பேரண்டிங் அதாவது பெற்றோர் பிள்ளைகளை வந்து ஹேண்டில் பண்ற விதத்தை வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துலங்கிறதுனால அதை ஸ்கிரீன் பண்ணினோம். இந்த வருஷம் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு ஈடுபடுற சின்ன வயசு குழந்தைகள் அந்த குழந்தை பாலியல் பலாத்காரம் சைல்ட் அபியூஸ் இது வந்து நிச்சயமா நம்ம மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம்.
1: கண்டிப்பா,
0: ஏன்னா இத செய்யறவங்களும் வந்து கொஞ்சம் அவங்களுடைய மனநலத்துல பாதிப்பு இருக்கு, அதுல பாதிக்கப்படுற குழந்தைகளுக்கு நிச்சயமா மனநலத்துல பாதிப்பு இருக்கு. சோ இந்த இஷ்யூ பத்தி ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கறதுக்காக அத பத்தி ஒரு திரைப்படம் திரையிடுறோம். அச்சம் உண்டு அச்சம் உண்டுன்னு தமிழ்ல ஒரு திரைப்படம் வந்தது. அன்பார்ச்சுனேட்லி அது தியேட்டர்கள்ல வந்து ரொம்ப வெற்றிகரமா ஓடல. பட் நாங்க எடுத்துட்டு இருக்க அந்த காசுக்கு மென்டல் ஹெல்த் அவேர்னஸ்க்கு அது சூட்டபிளா இருக்கும்னு நினைச்சதுனால அந்த திரைப்படத்தை திரையிடுறோம். அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவுகள் பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த சந்தேகம் சொன்னோம் இல்லைங்களா, இது நோய்ங்கிற ப்ரொபோர்ஷன்ல இல்லைனா கூட ஓரளவுக்கு சில பேருக்கு அது இருந்துட்டே இருந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியாம பிரச்சனைகள் வருது, தாழ்வு மனப்பான்மை அதனால ஏற்படுற சந்தேகம். சோ இத வந்து இந்த பிரச்சனையை அடித்தளமா வச்சுட்டு ஒரு மலையாள படம் வடக்கு நோக்கி யந்திரம் அப்படின்னு ஒரு மலையாள படம், அதுதான் வந்து 1 காலையில முதல் திரைப்படமா
1: எங்க வெளியிட போறீங்க?
0: இது எல்லாமே வந்து சவுத் இந்தியன் பிலிம்
1: சேம்பர்ல
0: அங்கதான் காலையில 10 ஸ்கிரீனிங் ஆரம்பிக்கும். முதல் ஸ்கிரீனிங் வந்து 10.
1: ஓகே,
0: சோ அது முடிஞ்ச உடனே மத்தியானம் 2 கே பேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில படம். இது வந்து ஒரு மனச்சிதைவு நோய் பத்தின ஒரு படம், ஆனா ரொம்ப காமெடியா அதை வந்து சொல்லியிருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஒரு மனநல மருத்துவர் வந்து எப்படி இருக்கணுங்கிறத வந்து அதுல ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா திரைப்படங்கள்ல மனநல மருத்துவர் வந்து ஒரு கேரிகேச்சர் மாதிரி தான், அவங்க ஒண்ணு வில்லனா இருப்பாங்க இல்லைன்னா காமெடியனா இருப்பாங்க.
1: கரெக்ட்.
0: அது இல்லாம இதுல வந்து ரொம்ப ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ஈவினிங் வந்து டோம்பிவில்லி ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு மராத்தி படம், இது வந்து சமூக அவலங்கள்னால ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுற மன பாதிப்பு அண்ட் ஹவு ஹி ரியாக்ட்ஸ் அதை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்கிற ஒரு படம். அண்ட் தென் மறுநாள் வந்து வி ஹவ் மேனே காந்திக்கோ நை மாறான்னு ஒரு ஹிந்தி பிலிம். இது வந்து ஒரு இந்த வயதான முதியவர்களுக்கு வர மூளை சுருக்க நோய், அல்சைமர்ஸ் டிமென்ஷியான்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து அந்த மூளையில சுருக்கம் ஏற்பட்டு
1: மறதி.
0: இது வந்து ஒரு முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி கூட இந்த நோயினால தாக்கப்பட்டு இறந்து போனார். இன்ஃபேக்ட் அவருக்கு அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தின ஆராய்ச்சியே வந்து அமெரிக்கால ஜாஸ்தியாச்சு. ஸோ இப்போ அதை பார்த்து நிறைய மருந்துகள் வந்திருக்கு, அதுவும் ஒரு ட்ரீட்டபிள் கண்டிஷன், ஐ மீன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ அந்த நோய் பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த திரைப்படத்தை திரையிடுறோம். அப்புறம் மன அழுத்தமும் மன எழுச்சியும் மாறி மாறி வர ஒரு நோய் இருக்கு, பைபோலார் டிசார்டர்னு சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இல்லைன்னா ரொம்ப வருத்தமா சோகமா இருப்பாங்க.
1: அதுவும் ஒரு மனச்சிதைவு தான்.
0: இல்ல அது மனச்சிதைவு கிடையாது, அது பைபோலார் டிசார்டர். அது வந்து மன அழுத்தமும் மன எழுச்சியும் வர மாறி மாறி வர நோய். சோ அது வந்து மிஸ்டர் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில படம். 2nd சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கீன் அப்படின்னு ஒரு ஆங்கில படம். இது வந்து இளைஞர்களுக்கு கொஞ்சம் முக்கியமான படம், ஏன்னா இது வந்து மனச்சிதைவு நோய் பிளஸ் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், இந்த போதை பொருட்கள் உபயோகப்படுத்துறதுனால வர பிரச்சனைகள், அது எப்படி ஒரு மனநோயில இன்னும் அதுவும் சேர்ந்து இருக்கும்பொழுது மனநோயில ஏற்படுற மாற்றங்கள். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்கிற ஒரு படம். அது இளைஞர்கள் நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு படம்.
1: ஓகே.
0: ஞாயிற்றுக்கிழமை 3rd காலையில வந்து சாரான்ஷன் ஒரு ஹிந்தி பிலிம். இது வந்து அகெயின் ஒரு வயதான தம்பதியர் தங்களுடைய ஒரே மகனை வந்து யூஎஸ்ல இருக்கிற ஒரு பையனை அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பிரிவை தாங்க முடியாம ஒரு கிரீஃப் ரியாக்ஷன் சொல்லுவோம், அந்த அவங்களுக்கு ஏற்படுற அந்த துக்கம் அதை பேஸ் பண்ணி வந்திருந்த ஒரு படம். ரொம்ப ரொம்ப நிறைய அவார்ட்ஸ் வாங்கின படம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அச்சமுண்டு அச்சமுண்டு. சோ அதை வந்து ஸ்கிரீன் பண்றோம். லாஸ்ட் படம் வந்து 9th படம் ஷட்டர் ஐலண்ட் அப்படின்னு இப்போ ஒரு படம் சமீபத்துலதான் வெளியானது ஆங்கில படம். அது இது வந்து 1950களில் ஒரு மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும், அப்ப இருந்த சிகிச்சை முறைகள் அதெல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் சைக்கோ டிராமா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு திரைப்படம். ரொம்ப அழகா அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இகைன் அது வந்து மனச்சிதைவு நோய் பத்தி தான்.
1: ஓகே.
0: ஸோ இதை தவிர வந்து நாங்க ஒரு குறும்படங்களுக்கான ஒரு போட்டி ஒன்று நடத்தி இருந்தோம்.
1: ஓகே.
0: நிறைய என்ட்ரிஸ் வந்திருந்தது. இப்ப அதுல இருந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண பிலிம்ஸையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 படங்கள் இருக்கு, அதையும் வந்து நாங்க இந்த திரைப்படங்களுக்கு நடுவுல
1: போட்டு காமிப்போம்.
0: அந்த திரைப்படங்களுக்கு ஆன பரிசுகளை வந்து கடைசி நாள் 3rd சாயங்காலம் வேலடிக்டரி ஃபங்க்ஷன்ல
1: கொடுக்க போறீங்க. ஓகே. மேடம் இந்த இது வந்து என்ட்ரி ஃப்ரீயா இல்ல இதுக்கு ஏதாவது கட்டணம் வசூலிப்பீங்க?
0: இதுல வந்து காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் என்ட்ரி கிடையாது, வந்து படங்களை பாக்குறதுக்கும் என்ட்ரி கிடையாது. இந்த ஏன்னா இதோட பர்பஸ் வந்து அவேர்னஸ் தான்.
1: இது முடிஞ்ச உடனே அந்த டாக்டர்ஸ் வந்து அவங்க சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கும் அங்க இருப்பாங்க.
0: ஒவ்வொரு திரைப்பட முடிவுலையும் அந்த படம் சார்ந்த சந்தேகங்கள், அந்த நோய் சார்ந்த சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு ஒரு மீடியா பர்சன், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கூட வந்து சில திரைப்படங்கள் முடிஞ்சு டிஸ்கஷன் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகள்ல தான் வந்து நிறைய விஷயங்கள் மத்தவங்களுக்கு தெளிவாகும்.
1: ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. சோ இது வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் மட்டும் இல்லாம மக்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லீங்களா?
0: இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி இந்த திரைப்பட விழா முடிஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்ல நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த அந்த இடத்துல வந்துட்டு எனக்கோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கோ இந்த நோய் இருக்குங்கிறத வந்து இப்போ ஓப்பனாக வந்து வெளியில பேசுற அளவுக்கு தே ஃபீல் ஃப்ரீ.
1: ஓகே.
0: அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து
1: அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் கட்டம் வந்து
0: அதை பார்க்கும்பொழுது நிச்சயமா இன்னும் நிறைய பேர் வந்து சிகிச்சைக்காக வரா
1: முன் வருவாங்க.
0: இன்ஃபேக்ட் இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஓபியில நிறைய நியூ பேஷன்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. பார்த்தா நிறைய நாளா தொந்தரவோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க வந்து இதுக்கப்புறம் இந்த விழிப்புணர்வுக்காக நடத்துற ஃபெஸ்டிவலோட பர்பஸ் சால்வ் ஆன மாதிரி இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஸோ நேர்களை இப்போ நம்ம வந்து ஸ்கார்ஃப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல இருந்து டாக்டர் மங்களா சைக்கியாட்ரிஸ்ட் அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து

0: இருந்தது. உங்க வீட்டுல யாருக்காவது பிரச்சனை இருந்தது, உள்ள உங்க நண்பர்கள் உறவினர்கள் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, நீங்க அங்க ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க, இலவசமா நீங்க வந்து அந்த விஷயங்களை நீங்க வந்து அங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட நோய் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அதுக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளால நாலு பேருக்கு உதவக்கூடிய சூழ்நிலைகள் வந்ததுன்னா, அதை விட நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் நிச்சயமா அது வந்து ஒரு பொண்ணு போன்ற வாய்ப்புகள். இந்த மாதிரி வாய்ப்புகள் இப்போ எல்லாம் புதுசா வந்து ஒரு புது விஷயம் இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. முந்தியெல்லாம் வந்து ஐ கேம்ப், அதுக்கப்புறம் வந்து பிளட் ப்ரெஷருக்கான கேம்ப், இஎன்டி கேம்ப் எல்லாம் நடக்கும். இப்ப வந்து மனநோய்க்கான ஒரு கேம்ப் மாதிரி தான் இது வந்து நான் சொல்லுவேன், இல்லீங்களா? கரெக்ட்ங்களா?
1: கரெக்ட்.
0: அந்த மாதிரி இந்த கேம்ப்ல நீங்க போய் கலந்துக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் இதை பத்தின சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது சமுதாயத்துல மக்களுடைய பொறுப்பு. அதனால இந்த விஷயத்துல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். வேற என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க பப்ளிக்கு மெசேஜா?
1: பப்ளிக்கு மெசேஜ்னு நாங்க சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், மனநலம்ங்கிறது நாம ஆரம்ப கட்டத்துல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம்னா குணப்படுத்தக்கூடிய ஒன்று தான்.
0: கரெக்ட்.
1: ஸோ அதுக்கான விழிப்புணர்வை அவங்க வந்து பெறணும். ஸோ திரைப்பட விழாவுக்கு வந்து விழிப்புணர்வு பெறதுங்கிறது ஒரு மாதிரி. ஒரு சின்ன சந்தேகம் வந்ததுனாலும் நிச்சயமா தயங்காம ஒரு மனநல மருத்துவரை அணுகி கேட்கறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது.
0: கண்டிப்பா மேடம், இப்போ நீங்க சொன்னீங்க இங்க வர்ற பப்ளிக்கு நாங்க இலவசமாவே வந்து நாங்க வந்து சேவை செய்யறோம் அப்படின்னு உங்க முகவரியை நீங்க சொன்னீங்கன்னா பப்ளிக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சந்தேகங்களையும் அவங்க அங்க வந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: மனச்சிதைவு ஆராய்ச்சி நிறுவனம், R-7A நார்த் மெயின் ரோட், அண்ணாநகர் வெஸ்ட், சென்னை 101. லேண்ட்மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாநகர் வெஸ்ட் பஸ் டிப்போக்கு அடுத்த பில்டிங்.
0: அண்ணாநகர் பஸ் டிப்போக்கு கிட்ட இருக்கு. அப்ப அந்த ஓபனிங் டைமிங்ஸ் மேடம்?
1: மார்னிங் 9:30 1:00 வரைக்கும் ஓபி உண்டு.
0: ஓபி உண்டு. ஸோ ஜென்ரலா வந்து அங்க போன் பண்ணி கேட்டாலும் அந்த போன் நம்பர் கூட நீங்க சொல்லலாம்.
1: போன் நம்பர் வந்து 2615-3971.
0: ஓகே.
1: 2615-1073.
0: ஓகே. ஸோ இந்த ரெண்டு தொலைபேசி எண்லையும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உடல் நலத்துக்கான அக்கறைகள் எவ்வளவு தூரம் முக்கியமோ அந்த மாதிரி மன நலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலும் மனமும் சேர்ந்து நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிறது தான் ஒருத்தர் வாழ்நாளில் அவங்களுக்கு ஒரு ஒரு கெரியர்லையும் சரி ஒரு சமுதாயத்திலையும் சரி அவங்க நிம்மதியா வாழறதுக்கான விஷயங்களுக்கு வந்து ஒரு முக்கிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம உடலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியத்துவம் நம்ம மனத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த நல்ல செய்திகளோட இந்த ஷோவை நாங்கள் வந்து முடிவுக்கு கொண்டு வரோம். மேம், எங்க ஸ்டூடியோவுக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து மனச்சிதைவு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் மனச்சிதைவு நோய்க்கான காரணம், அதனால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியும். ஸோ திருப்பி வந்து ரோட்ல நாங்க ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வைக்கிறோம், ரோட்ல நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா மனநல நோய் ஆளிகளை தயவுசெய்து அவங்கள சித்திரவதை பண்ணாமையோ இல்லை கேலிக்காகாமையோ கேலி பண்ணாம அவங்களுக்கு வந்து தீர்வுக்கு வந்து நம்ம வழி சொன்னோம்னா நம்ம சமுதாயத்துக்கு செய்யற மிகப்பெரிய சேவையா இருக்கும். நல்ல கருத்து கூட நான் உங்களோட விடைபெறேன். மேடம், எங்க ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில் வந்து எங்களை நேயர்களுக்காக பல நல்ல விஷயங்களை சொன்னதுக்கு MOP சமுதாய வானொலி 107.8 சார்பா நேயர்கள் சார்பா மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
1: இல்ல, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது எனக்கும் ரொம்ப ஒரு நிறைவா இருந்தது. உங்க மூலமா என்னால நிறைய பேருக்கு ஒரு மனநலம் பத்தின ஒரு மெசேஜ் சொல்ல முடிஞ்சதுக்கு

எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தம்

0: வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னாச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ஏ வாடா முகேஷ், நம்ம விளையாட போலாம்.
1: வா விளையாட போலாம்.
2: ஏ முகேஷ், கௌதம் எங்க போறீங்க?
3: விளையாட போறோமா.
2: கால செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்க ரெண்டு பேரும்?
3: இப்பதாமா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லிப்பர் போட்டா விளையாடவே முடியலமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
2: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு.
3: மற்றும்
2: சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
4: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினனால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழிச்சு விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சிட்டு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடிச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியா சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: Do you still want to risk your life by traveling on a food board? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்துருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும்போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து இந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டை வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி.
2: வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். போன வாரம் முழுசும் நம்ம பொங்கல் திருநாள் அன்பு ரொம்ப உற்சாகமா கொண்டாடினோம். புது நெல், புது கரும்பு, புது மஞ்சள், பசுமையான காய்கறிகள் வச்சு புது பானையில பொங்கல் வச்சு இயற்கைக்கு நன்றி சொன்னோம். பால் பொங்கல் புதுப்பானையில பொங்கினப்போ உங்க வீட்டுல மட்டும் இல்ல, உங்க மனசுலயும் இன்பம் பொங்கி இருக்கும். அந்த திருநாள் இன்பம் உங்க தொழில் துறையிலையும் உங்களை முன்னேற்றி புது புது வெற்றிகளை எல்லோரும் கொண்டாடி முன்னேறணும் அப்படின்னு வாழ்த்திட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம்.

வார வாரம் நம்ம வந்து பல்வேறு தொழில் முனைவோரை சந்திச்சுட்டு வரோம். பல்வேறு தொழில் துறையில் இருக்கிறவங்க அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட சொல்லிட்டு வராங்க. பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சந்தர்ப்பங்கள் தான் ஒவ்வொருத்தரையும் ஒரு தொழில் துறையில் ஈடுபட்டு வெற்றி முனைவோர்களாக ஆக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இயந்திரமயமான வாழ்க்கையில எல்லாரும் வந்து காலில் சக்கரம் கட்டிட்டு பறக்குறோம். இன்ஃபேக்ட் வந்து விமென்ஸ்க்கு பெண்களுக்கு பாத்தீங்கன்னாக்க காலையில எந்திரிச்சா ஈவினிங் வரைக்கும் அவ்வளோ நிறைய வேலைகள் இருக்கு. நிறைய தூரம் அவங்களும் வந்து டிராவல் பண்றாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு வந்து வீட்டு வேலைகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு நிறைய இயந்திரங்கள் இருக்கு, ஆனாலும் அந்த இயந்திரங்களை கையாளுறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பம் பெருகி இருக்கிறப்பதான் இந்த இன்ஸ்டன்ட் பொடிகள் அதெல்லாம் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து தயாரிச்சு மார்க்கெட்டுக்கு கொடுத்து இது வந்து ஒரு பெரிய விற்பனை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இந்த காலை டிஃபன், அதாவது வந்து நம்ம அதுவும் முக்கியமா தமிழர்களுக்கு வந்து இட்லி தோசை இது வந்து ரொம்ப அவசியமானது, அது ரொம்ப சத்தானதுன்னு கூட நியூட்ரிஷியன்ஸ் சொல்றாங்க. இது வந்து அரைக்கிறதுக்கு முந்தையெல்லாம் ஆட்டுக்கல்லுல எல்லாம் அரைச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிரைண்டர் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. ஆனா அந்த கிரைண்டர் கூட நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இப்ப இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல இட்லி மாவையே அரைச்சு பாக்கெட்ல விற்பனை பண்றது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. அதுல வந்து பல நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டுட்டு அந்த துறையில வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இதுல பெரிய நிறுவனங்களோட இது வந்து ஒரு கைத்தொழிலா பலர் வந்து பல பெண்கள் வந்து இதுல ஈடுபட்டு வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அதுல வந்து வெற்றி பெற்ற ஒரு பெண்மணியை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திக்க போறோம்.

0: சிவாஸ் ஹோம்மேட்ஸ் அப்படிங்கிற பேர்ல இட்லி தோசை மாவு தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க திருமதி உஷா ராணி, இவங்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா.
0: இப்படி இந்த துறை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு கிடைச்சது?
1: நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் 7 வருஷம் ஒர்க்
0: பண்ணியிருந்தேன்.
1: அப்புறம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஆச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ஆச்சு. தொடர்ந்து உடம்புக்கு வந்த நேரத்தில் நான் லீவ் நிறைய போட ஆரம்பிச்சதால என்னால்
0: தொடர்ந்து அந்த வேலையை போக முடியல.
1: அதனால மேனேஜ்மெண்ட்ல எனக்கு முடிஞ்ச அளவு கோஆபரேட் பண்ணாங்க அவங்க. அப்புறமா சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க ரொம்ப லீவ் போட்டா எங்களுக்கு கஷ்டமா இருக்குமான்னு சொல்லி அப்புறம் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். ரொம்ப உடம்பு முடியாம நான் வீட்டில் சும்மா இருந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு வருமானத்துக்கு வழி இல்லாம இருந்தது. அப்போ என்ன பண்றது, உடம்பு முடியாதான் நான் வெளியில வேலைக்கும் போகாம இருந்தேன். இந்த வருமானத்துக்கு எதனா செய்யணும் இப்படின்னு பார்த்துட்டே
0: ஒரு தேவை வந்துருச்சு.
1: தேவை வந்தது என்னால ஆனா வெளியில போய் வேலை செய்ய முடியல. அந்த மாதிரி இருந்தது என் உடல் நிலை. அப்போ வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருந்தது. அந்த கடையில டாம் அப்படின்ற பேர்ல ஒரு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்ன, அவர் தான் எனக்கு இந்த மாதிரி நீங்க எதனா சுயமா பண்ணுங்க, உங்களால முடியும், எல்லாமே நல்லா வேலை செய்யற பட்சத்துல உங்களால அதை நிச்சயமா செய்ய முடியும்னு சொல்லி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரசனா ஜூஸ் போடுமா, அது போட்டேன். அப்புறமா மோர் போட்டேன். எனக்கு வந்து இந்த
0: பாக்கெட்ல குளிர்பானமோ இல்லனா வந்து இந்த மோர் அத மாதிரி விற்பனை பண்ணீங்க, அதுதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க.
1: எனக்கு வந்து இது பழக்கமே இல்லாத,
0: அந்த உதவினவர் வந்து ஒரு கடைக்காரர்.
1: கடைக்காரர் ஆமா. எனக்கு முதல்ல பழக்கம் இல்லாதல கொஞ்சம் தயக்கம், அவங்க கடைக்காரங்க எதனா சொன்னா கொஞ்சம் வெக்கப்படுறது, மனசு சங்கடப்படுறது, இதெல்லாம் இருந்தது.
0: ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த லைனே தெரியல, ஒரு வேலையில இப்போ
1: இந்த மாதிரி நேரத்துல நான் ஃப்ரீ டைம் எனக்கு நிறைய இருந்ததால நான் வந்து இந்த ராஜயோகா மெடிடேஷன் அந்த கிளாஸ்க்கு போயிட்டுருந்தேன். அங்க போக போக தொடர்ந்து போக போக எனக்கு வந்து மனசும் நல்லா திடப்பட்டது, நாளோட என் உடம்பும் ஓரளவு பிக்கப் ஆயிடுது. அப்போ வந்து நம்மளால வந்து இருக்கிறத வச்சுட்டு எதையுமே செய்ய முடியும். அதுக்கு முதல் காரணம் வந்து நம்ம எண்ணம் தான், எல்லாமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், எண்ணம் தான். இது வந்து அங்கே போன உடனே தீர்மானமாக புரிய ஆரம்பிச்சது, மனசில் தைரியம் வந்தது. அப்போ அந்த எதுவுமே இல்லைன்னா கூட எனக்கு தைரியம் மட்டும் வந்துடுது. அந்த பையனும் அந்த அவரும் வந்து எனக்கு ரொம்ப பெரியவரில், கொஞ்சம் சின்னவர் தான், அதான் பையன் சொல்லிட்டேன் சார். அவர் வந்து நீங்கள் அப்புறமா இது முடியலன்னா நீங்கள் மாவு போடுங்கம்மா, மாவு போட்டீங்களான்னு இது பண்ணும்போது முயற்சி பண்ணி, எப்படி மாவு போடுறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் வீட்டில் அந்த 2 லிட்டர் என்னுடைய பார்த்து பார்த்து ரொம்ப நானே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம கேர்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். சாதாரண பிளாஸ்டிக்
0: நீங்க தொடங்கினப்போ, இந்த மாவு போடலான்னு தொடங்கினப்போ என்ன ஒரு முதலீடுன்னு போட்டீங்க?
1: முதலீடுன்றது என் பர்ஸ்ல இருந்த சில்லறை தான், 27 ரூபாய்தான். அரிசி, உளுந்து, வெந்தயம், அந்த கவர் கூட அந்த கடையில இருந்த பையனே ஃபர்ஸ்ட் ஒரு 2 கவர் எனக்கு கொடுத்தான், இதுல இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தான். அப்புறம் 100 கிராம் கவர்
0: வாங்கினேன்.
1: அந்த பைசா எடுத்துக்காம வச்சு வச்சு வச்சு அப்படியே பண்ணி அந்த கவர்ல ஒரு சின்ன ஸ்லிப்ல எழுதினேன், இட்லி மாவு இவ்வளவு கிலோ என்ன ரேட் அப்படின்னு ஸ்கெச் பண்ணல எழுதி மேல் பக்கம் தனியா அதை சீல் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி ஒரு 2 பேக்கெட்டு, அப்புறம் 4 பேக்கெட்டு, 8 பேக்கெட்டு ஒவ்வொரு கடையிலயா போய் கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் போடணும் போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எழுதி கொடுத்தா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கம்மா, ஏன்னா நிறைய பேர் பிரிண்ட் எல்லாம் போட்டு நல்லா கொண்டு வராங்கன்னும் போது அதுக்கு போய் விசாரிச்சா நிறைய செலவாகும், நாங்க 1000 கணக்கில், என்னுடைய வருமானமே அவ்வளவே இல்லை, 100ல தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் ஜெராக்ஸ் எடுத்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி ஜெராக்ஸ் எடுத்து 2 கவர், 1 கவர்ல கொடுத்தது, இப்ப 2 கவர், 1 கவர்ல ஃபர்ஸ்ட் மாவு போட்டு அப்புறம் இன்னொரு கவர்ல ஸ்லிப் போட்டு 2 கவர் போட ஆரம்பிச்சேன்.
0: இது வந்து ஒரு நல்ல யுத்தின்னு சொல்லலாம். நீங்க ஜெராக்ஸ் எடுத்து இப்ப இன்னும் பல பேர் வந்து சுய உதவி குழுக்கள் வந்து வீட்டிலே தயாரிச்சு பர பெண்கள் வந்து இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும், பிரிண்டிங்க்கு போக முடியாத நிலையில இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து அவங்க கவர்ல பண்ணா அது இன்னும் ஒரு
1: கூடுதல் கஸ்டமர் வந்து குவாலிட்டி தான் பார்ப்பாங்க உங்களுக்கு, அந்த டைமுக்கு கிடைக்கிறது குவாலிட்டி தான் பார்ப்பாங்க, அதனால அதை நிச்சயமா அது மாதிரி பண்ணலாம். அப்புறமா அவங்க பெரிய கடையில் போய் கேட்கும்போது சொன்னாங்க, எல்லாருமே வந்து பிரிண்டட் கவரு நல்ல கலர் கவர் இப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னாங்க. அதுக்கே கொஞ்சம் எனக்கு உறுதியாக ஆரம்பிச்சு. அப்போ நான் வந்து ஒரு 2-3 வருஷம் இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் போக முடியாது, எங்ககிட்ட வண்டி வசதி கூட இல்லை, நாங்கள் நடந்து போய் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தோம்.
0: நடந்து போய் பக்கத்தில் இருக்க எல்லா கடைகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சு.
1: அடையார் போனால் என்னால் தூக்கிட்டு போகிற அளவு தான் என்னால் எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியும் பையில, என்னுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு, அதனால பஸ்ஸில் போய் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். அப்போ இந்த பிரிண்டட் கவர் போடுறதுக்கு ரெண்டு பணம் பைசா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு, அப்புறமா தான் இந்த கலர் பிரிண்ட் கவர். அது கூட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பாயிண்ட்ஸ்லாம் மெயினாக முக்கியமாக இருக்கும். பெரிய கடையில் கொடுக்கும்போது அவங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னவங்க கூட அப்புறமா நாலஞ்சு தடவை போய் பார்த்து பார்த்து பார்த்து இது பண்ணவுடனே வாங்க ஆரம்பிச்சாங்க.
0: நீங்கள் வந்து சொன்னீங்க யோகா கிளாஸ்க்கு போய் உங்கள் மனசில் இருக்கிறவங்களுடைய பாசிட்டிவ், அதாவது உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மூணு வருஷம் கேப்பில் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு, எப்படி யாராவது வந்து ஹர்ட் பண்ணுவாங்களா இல்லை வந்து கடையில் வந்து ரிட்டர்ன் வரும் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க?
1: நான் ரிட்டர்ன் வந்தால் வாங்கிப்பேன், அதை வாங்கிட்டு அந்த மாவு வந்து நல்லா இருந்தால் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், இல்லைன்னா வெளியில் சொல்லி சில பேர் கேட்பாங்க அம்மா எனக்கு மாவு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களும் கொடுத்துருவோம். அந்த கடையில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு ஃப்ரெஷ் மாவு கொடுத்துருவேன் நான். அதனால் கடைக்காரங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்ததால அவங்க தொடர்ந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ரிட்டர்ன் நிறைய வராதுங்க மேடம், ஏன்னா குவாலிட்டியாக இருக்கிறதால நாங்களே ரெண்டு நாளே கொடுத்துட்டு போய் பார்த்து மாற்றிடுவோம்.
0: ஓகே,
1: எல்லா கடையிலையும் சொல்லி
0: முதல்ல நீங்கள் வந்து இந்த

0: கடைகள் இவ்வளவு இவ்வளவு போடலாம்னு அவங்க ஆர்டர் கேட்பாங்களா, இல்ல நீங்களா வந்து ஒரு நம்பிக்கையில இவ்வளவு போடலாம் இவ்வளவு இந்த ஏரியால இவ்வளவு போட்டா ஓடும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு கணக்கு வச்சுட்டு போட்டீங்களா?
1: இல்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 4 பேக்கெட் கொடுங்கன்னு வாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் இல்ல இன்னும் கொஞ்சம் ஆனவுடனே சரிமா நான் சொல்லுவேன் நீங்க 4 பேக்கெட் உங்களுக்கு ரெகுலரா போறது இல்ல இன்னும் ஒரு 4 பேக்கெட் வாங்கிக்கலாமே, இல்லமா 2 கொடுன்னா கூட அப்படி கொடுப்போம், அப்புறம் அதுவே 10 ஆச்சு அப்படியே 20 ஆச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படி போலன்னா கூட நான் 2 நாள் மாத்திருவேன் உடனே, எந்த கடையா இருந்தாலும் மாத்திருவேன்.
0: ஓகே, இப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து இன்னொரு உங்களுக்கு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, அப்போ அந்த மிஷின்ஸ் அதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு முயற்சிகள் இறங்கினீங்களா?
1: இறங்கினேன் மேடம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 லிட்டர் டில்டிங் வெட் கிரைண்டர் தான் வச்சிருந்தேன், அது வச்சிருந்து என்னால நாள் ஃபுல்லா அரைக்கணும், 18-20 மணி நேரம் கூட நான் வேலை செய்வேன். என்னுடைய இதுக்கு உடல்நிலைக்கு அது ரொம்ப இதுவாக தான் இருந்தது. அப்போ வந்து பெரிய கிரைண்டர் இன்னும் 2 கிரைண்டர் வாங்கி போட்டுக்கலாம் நம்ம அப்படின்னு போகும்போது கடையில் போய் விசாரிக்கும் போது நிறைய கடை ஏறி இறங்கணும். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது 10 லிட்டர் கிரைண்டர் இருக்குது, நீங்கள் பெரிய கடையில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் விவரம் அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி போய் பார்த்தோம், எங்களுக்கு இருக்கிறது தெரிஞ்சுதாங்க, பார்த்து வாங்கினோம். லோனுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம், எந்த பேங்க்லையும் ஏறி ஏறி இறங்கினா, அந்த எனக்கு அப்போ வந்து 42 வயசு ஆகிடுது, உங்களுக்கு ஏஜ் ஒரு ரீசன்மா உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது நீங்கள், ஸோ நான் சொன்னால் என்னால் ஒழுங்காக ரீபேமெண்ட்லாம் பண்ண முடியும், நான் கரெக்டாக பண்ணிடுறேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ ஷாப்ஸில் கொடுக்குறேன் எல்லாம் சொன்னேன், உங்களுக்கு ஏஜ் இருக்கிறதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னாங்க. அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் கொடுத்தாரு பாருங்க, ஒருத்தர் டாம்னு சொல்லிட்டு, அவரே அவங்க அவர் ஒரு கடையில வேலை செய்யறாரு, அந்த கடைக்கு வர ஒரு கஸ்டமர் பேங்க் ஆபீசர் அவர்கிட்ட எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி, இவங்க இந்த மாதிரி பண்றாங்க இவங்களுக்கு எதனா உங்களால உதவி செய்ய முடியுமா பார்த்து பண்ணுங்கன்னு. அவர் வந்து எங்க ஹஸ்பண்ட் எல்ஐசி ஏஜென்ட், அவருடைய சேலரியை மெயினா வச்சுட்டு அந்த பேங்க் மூலமா எனக்கு லோன் வாங்கி கொடுத்தாரு.
0: அதுல அந்த அந்த பணத்துல நீங்க மிஷின்ஸ்
1: வாங்கினீங்க,
0: கிடையாது பெண்களுக்கு வந்து லோன்ஸ் ஈஸியா கொடுக்கறாங்க, சுய உதவி குழுக்கள் மூலமா வந்து ஒரு குரூப்ல சேர்ந்துகிட்டு அந்த மைக்ரோ ஸ்டேட் மூலமா கொடுக்கறாங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த உதவி கிடைச்சிடுச்சு. ஓகே, நீங்க வந்து இந்த தொடங்கின சமயத்துல ஏதாவது வந்து சர்டிபிகேட், அதாவது இது உணவு துறை இல்லையா, அதுக்காக வந்து அந்த அந்த மாதிரி ஏதாவது சர்டிபிகேட்ஸ் வாங்கிட்டீங்களா?
1: வாங்கினோம். நான் வந்து எங்க வாங்கி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு இல்லையா, அங்க போய் கேட்டதுல அவங்க வந்து எனக்கு டைனி குரூப்ல ஒரு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்
0: குடிசை
1: தொழில் இதை பார்த்துட்டு அந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்க, அது வாங்கி வச்சிருந்தோம்.
0: அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அது நீங்க வந்து அது அந்த உங்களுடைய பேக்ல எல்லாம் அதுல போடணுமா? அப்படி தேவையில்லை, அப்படி தேவையில்லை, சர்டிபிகேட்ஸ் மட்டும் வாங்கி
1: வச்சிருக்கேன்.
0: ஓகே, அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ வந்து அதுக்கு அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஓரளவு ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூட வந்து இதில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தொலைக்காட்சியில் வந்து விளம்பரங்கள்லாம் போட்டு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய பிராண்ட் நேம், யூனிவர்சல் பிராண்ட் நேம் போட்டு விற்பனை பண்ண காலகட்டம் எல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி போட்டியெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க?
1: அப்போ வந்து எங்களுதுல ஒரு கடையில 30 பேக்கெட் 40 பேக்கெட் வாங்கிட்டு இருந்தவங்க வந்து அந்த மாதிரி இல்லாம கஸ்டமர் வந்தா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல வர பேக்கெட் அப்படி கேக்குறாங்க, அந்த பிராண்ட் நேம் தான் கேக்குறாங்க, குவாலிட்டி கூட சில சமயம் அவங்க பாக்குறது இல்ல, அதாவது அதை சொல்லல, அந்த பெரிய இதுவா கேக்குறாங்கன்னு போது எங்களுக்கு சேல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சது. அதே நேரத்துல அந்த கடையில வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த சிவா மாவு தான் வேணும், ஏன்னா வீட்டுல அரைக்கிறதா நான் எதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்கறது இல்ல, தினமும் ஃப்ரெஷ்ஷா கொண்டு போய் போடுவேன். அதனால அவங்க வந்து எங்களுக்கு போன் கடையில போன் நம்பர் கேட்டு இந்த மாதிரிமா எங்களுக்கு உங்க கடையில இல்லைன்னு சொன்னவுடனே நீங்க கிடைக்குமா அப்படின்னு உடனே எங்ககிட்ட கொஞ்சம் டைரக்டா சில பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க அப்ப கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்க முடிஞ்சது எங்களால, டைரக்டா வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க சொல்லி அப்புறம் இன்னொருத்தர் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப இறங்காம இருந்தது.
0: மக்கள் வந்து இதுல இருந்து ஒண்ணு புரியுது, நம்ம வந்து என்னதான் வந்து விளம்பரங்கள் அது இது இருந்தா கூட நல்ல குவாலிட்டி ஆனா வந்து தரமான பொருட்கள் யார் செய்தாலும் அதுல வந்து அதிகபட்சம் விளம்பரம் இல்லைன்னா கூட ஒரு முறை ஒருத்தவங்க அதை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குவாலிட்டிக்கு அவங்க விடாம போராடி அதுக்கு வெற்றி பெற செய்வாங்க அப்படிங்கறது வந்து எல்லா தொழில் முனைவோருக்கும்
1: கஸ்டமர் தான் மேடம் மெயின். இது அவங்கதான் என்னோட முதலாளி கஸ்டமர் தான்.
0: சரி,
1: அந்த நேரத்துலதான் நான் வந்து அந்த அதை சமாளிக்கிறதுக்கு இந்த பொடியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா. தோசை மிளகாய் பொடி, பருப்பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, அப்புறம் அடமாவு பவுடரா, கருவேப்பிலை பொடி, இதெல்லாம்
0: இன்ஸ்டன்ட் மாவு,
1: இன்ஸ்டன்ட் பொடி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன்.
0: ஓகே, அதெல்லாம் எப்படி? அதுவும் இதே மாதிரி நீங்க வீட்லயே தயாரிச்சு
1: கடைகளில்
0: போட ஆரம்பிச்சு?
1: அது வந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்க கடை அது வரைக்கும் போடுறேன். வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறவங்க அது நல்லா வாங்கிட்டு போறாங்க, வெளியூர் போறவங்க எல்லாமே நிறைய வாங்கிட்டு போறாங்க.
0: இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா வந்து வேற கடைகளை மட்டும் தான் நம்பி இருக்கீங்களா, இல்ல இதுல வேற என்ன சோர்ஸ் இருக்கு இட்லி மாவு தயாரிக்கிறவங்களுக்கு?
1: இந்த சேல்ஸ் குறையிற நேரத்துலதான் எனக்கு என்ன பண்றதுன்னு பண்ணும்போது நான் இந்த கேன்டீனு இவங்க எல்லாம் போய் கான்டாக்ட் பண்ணேன். எனக்கு அதனால நிறைய வராட்டாலும்
0: என்னுடைய
1: பேலன்ஸ் பண்ற அளவு வந்துட்டு இருக்கு. ரெகுலரா வாங்கட்டா கூட
0: அப்பப்போ எங்க இருந்து வாங்கிப்பாங்க, கேன்டீன்ல
1: வாங்குவாங்க, அப்புறம் பெரிய ஹோட்டல்ஸ்ல வந்து கரண்ட் இல்ல ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்யறவங்க வரலன்ற வந்து அரைச்சு கொடுங்கம்மா அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு சமயத்துல ஒரு ஹெல்ப் நம்மளால முடியும். அந்த மாதிரி நேரத்துல அது
0: அந்த மாதிரி ரெகுலராவும் நீங்க
1: பண்ணிட்டு
0: இருக்கீங்க. ஓகே, இதுல எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறீங்க, குவாலிட்டி குவாலிட்டின்னு சொல்றீங்க? எல்லார் வீட்லயும் இப்ப ஒரு ஒரு இல்லத்தரசியும் உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் தான், ஏன்னா எல்லாரும் இட்லி மாவு அரைப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அது வந்து அதனால வந்து அது எப்படி ஒரு ஒரு இல்லத்தரசியும் நீங்க எப்படி அவங்களுக்கு அந்த டேஸ்ட்ல திருப்தி அடைறீங்க, என்ன என்ன மாதிரியான இது அதுல வித்தியாசப்படுத்தி காமிக்கிறீங்க? நல்ல தரமானதுல
1: நம்ம வீட்டுல நம்ம அம்மா பாட்டி எல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ எதுவுமே சேஞ்சஸ் எல்லாம் பிசினஸ்க்குன்னு தனி மெத்தடே கிடையாது. அந்த அளவுக்கு முறையெல்லாம் அதே மாதிரிதான் பண்றேன். அவங்க இன்னும் இது இன்னும் போட்டா நல்லா இருக்கும் கஸ்டமர் எதனா சொன்னா அதை அக்செப்ட் பண்ணி பண்ண தவிர எதுவுமே குறைக்க மாட்டேன். குவாலிட்டி ப்ராடக்ட், எனக்கு லாபம் நிறைய வரணும்னு நான் எதிர்பார்க்கல, கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கா அதை பார்த்துட்டு அதே மாதிரி குவாலிட்டியா கொடுக்குறேன். அதனால எனக்கு அதுல கரெக்டா வந்துட்டு இருக்கு.
0: இதை வாங்கிட்டு எவ்வளவு நாள்மா வச்சுக்கலாம்?
1: அந்த கவர்ல எழுதிருக்கேங்க மேடம், நான் 5 டேஸ் வச்சுக்கலாம். நம்ம கரெக்டா ஃப்ரிட்ஜ்ல ப்ரிசர்வ் பண்ணோம்னா மேல கூட வச்சுக்கலாம், 10 டேஸ், 15 டேஸ் கூட வச்சுக்கலாம். இது வரைக்கும் அப்படி நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்றாங்க. நான் எழுதிருக்கிறது அவ்வளவுதான் எழுதிருக்கேன். ஏன்னா வெளியே ஃபாரின் போறவங்க கூட சில பேர் மார்னிங் ஃபிளைட்ல ஏறினா ஈவினிங் போய் சேர்ந்துருவாங்க பாருங்க. அவங்க வந்து இதே மாவு ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு போயிட்டு நாங்க யூஸ் பண்றோமா எங்களுக்கு நல்லா இருக்கு, 10 டேஸ் வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும்.
0: வெளியூர் போறவங்க
1: அதே மாதிரி வெளியூர் போறவங்க இந்த 5-6 அவர்ஸ் ஜானில போறாங்க, அவங்க கூட மார்னிங் வாங்கிட்டு போய் ஈவினிங் நாங்க போன உடனே பண்ணிக்கிறோம் நல்லா இருக்கு. வீட்டுல பெரியவங்க யாரா வந்தா கூட இது குவாலிட்டி நல்லா இருக்குமா வீட்டுல பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. இப்ப எங்க அப்பா காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காருமா, இப்ப கூட நேத்து வந்து ஒரு கஸ்டமர் வாங்கி போனார், அதனால கொடுங்க ஃப்ரெஷ்ஷா கொடுங்க, கொடுத்தா வாங்கிட்டு போயிருக்கேன்.
0: இது எவ்வளவு இப்ப இப்ப எப்படி நீங்க வந்து கடைகளுக்கு நேரடியா போய் போடுறீங்களா இல்ல அவங்களே வந்து எடுத்துட்டு போவாங்களா? உங்க
1: நாங்க தான் கொண்டு போய் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுவோம்.
0: ஏதாவது ஒரு ஆள் வச்சிருக்கீங்களா?
1: நீங்க மார்க்கெட்டிங் அவர் ஒரு 2-3 மணி நேரம் வந்து போயிடுவாரு, மத்த நேரத்துல நாங்க பண்ணிடுவோம். எங்க ஹஸ்பண்ட் பண்ணுவாரு, நான் போவேன், இல்லன்னா என் டாக்டர்
0: உங்களுக்கு கூட வேலை ஆட்கள் யாராவது கூட வச்சிருக்கோம்.
1: ஒரு 2 லேடிஸ் வச்சிருக்கேன், அவங்க வந்து 2-3 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவ்வளவுதான். மத்த நேரத்துல நாங்க தான் ஃபுல்லா பண்ணிப்போம்,
0: நீங்களே ஃபுல்
1: அவங்களே ஹவுஸ் பண்ணுவாங்க. நடுவுல வீட்டுல கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஒரு வேலை வேணும், வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்படின்னு போது வந்து இங்க வேலை பண்ணிட்டு
0: போயிடும். ஓகே, இந்த இவ்வளவு அனுபவத்துல நீங்க வந்து இது வந்து என்னன்னா ஒரு உணவு, இது இதுல வந்து கஸ்டமர் கிட்டே இருந்து பல கம்ப்ளைண்ட்ஸ் வரும், திடீர்னு அந்த மாதிரியான புது புது சிக்கல்கள் வரும். அதை தவிர வேற ஏதாவது சிக்கல்கள் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுதா இந்த தொழிலை தொடர்ந்து நடத்துறதுப்போ?
1: வந்ததுங்க மேடம், ஒரு வாட்டி இந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து இந்த ஒருத்தர் வந்து நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் வீட்டுல எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க நிறைய பெனால்டி கட்டணும், நீங்க 2 லட்சம் கட்டணும், இத்தனை நாள் பண்றீங்களே, இத்தனை நாளைக்கு சேர்த்து 2-3 வருஷமா இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுக்கு பெரிய அமௌண்ட் கட்டணும் அப்படின்ட்டு சொன்னார். நான் சொன்ன இந்த மாதிரி நான் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், இந்த இவ்வளவு தாங்க நாங்க பண்றோம், இப்படி எல்லாம் பண்றோம் சொன்னதுக்கு அதெல்லாம் கிடையாது, நீங்க கட்டணும் அப்படின்னு ரொம்ப எங்களை அலக்கழிச்சார். அப்புறமா அப்போதான் என் டாக்டர் சொன்னான்,
0: சொல்லுங்கம்மா.
2: அப்போ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து எங்களுக்கு அப்போச்சே ஒரு ஃபார்மலா சப்போர்ட் கொடுக்கறதுக்குன்னு யாரும் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணினேன்னா, எனக்கு எங்க அம்மா பண்ற மாதிரி ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாம் பண்ணி விக்கிறவங்க ஒருத்தவங்களை தெரியும், அவங்கள அப்ரோச் பண்ணப்போ நீங்க ஏன் டைரக்டா எலக்ட்ரிசிட்டி போர்ட்லயே போய் பேசக்கூடாது, அந்த ஹெட் அத்தாரிட்டிஸ பார்த்து ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னப்போ, அப்போ நாங்க போய் அங்க இருக்கிற ஏஐயோட கான்டாக்ட் அவங்களும் கொடுத்தாங்க. அவங்கள போய் பார்த்து பேசுறப்பதான் அவர் என்ன சொன்னாரு, என்ன சர்டிபிகேட் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு காமி காமிங்க அப்படின்னு சொன்னப்போ இந்த டைனி இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில், அந்த சர்டிபிகேட் எடுத்து வச்சதுனால அவர் என்ன பண்ணாரு, அந்த சர்டிபிகேட் ஒரு பேசிஸா வச்சு எங்களுக்கு தனி கனெக்ஷன், ஒரு 3-phase கனெக்ஷன் எடுத்து கொடுத்து இந்த பிசினஸ் பண்றத தனியா ஒரு லைன்ல எடுத்துட்டு வந்து, அண்ட் அட் த சேம் டைம் அதோட காஸ்டிங் எல்லாமும் பாத்தீங்கன்னா அதோட காஸ்டிங் வந்து ஒரு குடிசை தொழிலுக்கு எவ்வளவு
0: கமர்ஷியலா இல்லாம
2: குடிசை தொழிலுக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுமோ அது பே பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. சோ கவர்மெண்ட் அத்தாரிட்டி சைட்ல இருந்தும் கூட
0: ஒரு நல்ல சப்போர்ட் தான் கிடைச்சு.
1: நம்ம போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசி நம்ம பொசிஷன் சொன்னோம்னா அவங்க நம்மளுக்கு கோஆபரேட் பண்றாங்க.
0: இது நிச்சயமா பாத்தீங்கன்னா பல பேர் நினைப்பாங்க ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னா எங்ககிட்ட பணம் கிடையாது, எங்ககிட்ட ஆள் பலம் கிடையாது, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு. பட் நீங்க உங்களை பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்க 27 ரூபாய் சில்லற என் பர்ஸ்ல இருந்தது, அதை வச்சு நான் வந்து ஒரு தொழில் தொடங்கினேன். எங்களுக்கு வந்து அதை வந்து பிரிண்ட் போடுறது கூட எனக்கு தெரியல, ஒரு ஜெராக்ஸ் வச்சு நாங்க பண்ணோம் அப்படின்னு ஒரு அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்திலயும் ஒரு ஒருத்தர் நம்மளுக்கு வந்து நிச்சயமா ஒரு தொழில நம்ம இறங்கிட்டோம்னா அதுல உதவுறதுக்கு நிச்சயமா வருவாங்க அப்படிங்கறது வந்து உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியில இருந்து இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு
1: பயந்துடக்கூடாது, அவங்ககிட்ட தெரிஞ்சு தெளிவா பேசி 2-3 தடவை அப்ரோச் பண்ணி சொன்னோம்னா
0: நிச்சயமா நம்மளுக்கு உதவுறதுக்கு வந்து பலர் வந்து நிச்சயமா காத்திருப்பாங்க, நம்ம முன்னேற்றத்திற்கு பலர் வந்து உதவியா இருப்பாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிய வருது. உத்ரா நீங்க சொல்லுங்க, உங்க மதர் வந்து இந்த பிசினஸ்ல இருக்காங்க, நீங்க வந்து எப்படி உங்க மதருக்கு உங்க ஃபேமிலி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு?
2: டு ஸ்டார்ட் வித் பாத்தீங்கன்னாக்க எங்க அம்மா பண்ண ஆரம்பிச்ச காலத்துல நான் படிச்சுட்டு இருந்தது 10th 11th அந்த டைம்ல, அப்போதான் ஆரம்பிச்ச டைம். ஸோ அவ்வளோ ஒரு இன்கம் கிடையாது, ஆனா ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு போதுமானதா இருந்தது. இன்ஃபேக்ட் எங்க சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா உத்தரம் என்னால ஒரு நல்ல காலேஜ்ல அனுப்பிச்சு படிக்க வைக்க முடியும்னு தோணல, நீ கரஸ்பாண்டன்ஸ்லயே படிச்சுட்டுன்னு சொல்ற நிலைமை தான் இருந்தது. ஆனா இந்த பிசினஸ் மூலியமா பாத்தீங்கன்னா நான் வந்து நிஜமாவே என்னோட ஃபர்ஸ்ட் இயர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு MOP வைஷ்ணவ் காலேஜ்ல ஜாயின் பண்ணி என்னால ஒரு நல்ல கோர்ஸ் படிச்சு முடிச்சு ஒரு வேலையோட என்னால வெளியே போக முடிஞ்சது. அதுக்கு மூலதனம் பார்த்தா கட்டாயமா இந்த பிசினஸ் தான். எனக்கு எங்க அம்மா சைட்ல இருந்து வந்த சப்போர்ட்டுங்கிறத விட எங்க அம்மா தான் எனக்கு டோட்டல் இன்ஸ்பிரேஷன். அவங்க தான் வந்து
0: கண் முன்னாடி ஒரு தொழில் முனைவோர் இருக்காங்க இல்லையா,
2: கட்டாயமா என்னைக்குமே வாழ்க்கையில வந்து ஒருத்தவங்க கீழே வேலை பண்ணாதான் அது வாழ்க்கை கிடையாது. நம்மளே கூட நம்மளுக்கு ஏதாவது நம்ம சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம ஒரு சுய தொழில் ஆரம்பிச்சு பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எங்க அம்மா தான் கட்டாயமா. அட் தி சேம் டைம் நான் காலேஜ்ல பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் நிறைய இருந்தது. அதே மாதிரி வந்து இது மாதிரி பஜார்னு வைப்பாங்க, அங்க வந்து சின்ன சின்னதா கேர்ள்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவங்க எக்ஸிபிட் பண்ணி எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா பட் போக போக பாத்தீங்கன்னா அதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு படிக்கற்களா கட்டாயமாவே இருக்கு.
0: கண்டிப்பா.
2: சோ அப்படி
0: பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க.
2: கட்டாயமா ஒரு பிசினஸ் பிளான் டிராப்ட் பண்றது எப்படி நம்ம ப்ரொசீட் பண்றது, காம்படிஷன்ஸ் மூலியமா நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அப்படியெல்லாம் போகவே எனக்கு ஒரு பெரிய IT கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சும் எனக்கு அதுல அவ்வளவு நிம்மதி கிடைக்கல. என்னைக்குதான் இருந்தாலும் பேர் தெரியாத ஒருத்தவங்க கீழே வேலை பண்ணி எவ்வளவு லட்சங்கள் சம்பாதிச்சாலும் நம்ம கையால நம்மளுக்குன்னு நம்ம கண்பட உழைச்சு ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சா அது அதிகம் இல்லையா. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ஷியூரா எனக்கு இனிமே வந்து எங்க அம்மா சைட்ல இருந்து கிடைச்ச மோட்டிவேஷன், காலேஜ் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்ட இருந்து கிடைச்ச மோட்டிவேஷன்ல எனக்கு ஒரு சுய தொழில் பண்றதுங்கிறது என்னைக்குமே நல்லது.
0: கண்டிப்பா. இப்போ உங்களுடைய பார்வை, அதாவது வந்து உங்க அம்மா வந்து முந்தின தலைமுறை, இப்ப நீங்க அடுத்த தலைமுறை, அது புதுசா ஃப்ரெஷ்ஷா படிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்களுடைய கல்வி உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கு, உங்களுக்குடைய அனுபவங்கள் எப்படி, உங்களுடைய ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ், ஏன்னா யங் ஜெனரேஷனுடைய தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப ஸ்பிரிட்டா இருப்பாங்க, ரொம்ப ஃபயரோட இருப்பாங்க, அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எப்படி உங்க அம்மாவோட பிசினஸ்ல போட்டு அதை வந்து நீங்க எப்படி டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணீங்க ஆக்சுவலா நீங்க படிச்சுட்டு வந்த உடனேயே, நீங்க பாத்துட்டே இருக்கீங்க உங்க அம்மா எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி பண்றாங்க அப்படின்னு, நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு, எப்படி நீங்க வந்து உங்க ஐடியாவை கொடுத்து ஏதாவது அவங்களுக்கு வந்து வித்தியாசமா வெற்றி பெற்றிருக்காது?
2: கட்டாயமா இருக்கு. எங்க அம்மா வந்து எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் யாரையுமே கேட்க கூடாதுன்னு என்னைக்குமே இருந்தது கிடையாது, என்கிட்ட கட்டாயமா ஒரு வார்த்தை கேட்பாங்க. ஒன்னும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா அந்த கவர் மாத்தினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, சோ ஒரு பிரிண்ட் பண்ணி ஒரு பேப்பர் அந்த கவருக்குள்ள போட்டு பேக் பண்றதுல இருந்து அந்த அடுத்த ஸ்டேஜ் ஒரு பிரிண்டட் கவர் அப்படின்னு போறப்ப கூட ஒரு கலர் காம்பினேஷன்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
0: இன்னும் பாத்தீங்கன்னா சில கவர் எல்லாம் பாத்தீங்கன்னா மெனு எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க.
1: ஆமா,
0: டிஃபரெண்டா
2: கட்டாயமா. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க பண்ற ஒரு ப்ராடக்ட்ல வந்து ஒரே ப்ராடக்டோட ஸ்டாப் பண்ண தேவையில்லை. இப்ப அடமாவு பொடின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, அதுல நீங்க வடை கூட பண்ணலாம், அட் த சேம் டைம் உப்மா மதி பண்ணலாம். சோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம ஏதாவது ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் கெமிக்கல்ஸ் ஏதாவது கலக்குறோமா அப்படி எல்லாம் பாக்குறப்போ அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருந்தது. சோ அந்த

0: இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்த உடனே ஒரு மாவுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான விஷயம் தண்ணி. தண்ணி எவ்வளவு குவாலிட்டி தண்ணியா இருக்கு, நம்ம நல்ல சுத்தகரிக்கப்பட்ட தண்ணி தான் யூஸ் பண்றோமாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ தண்ணி நல்லா இருக்குங்கறத அந்த
1: ஹைலைட் பண்ணிருக்கீங்க,
0: கட்டாயமா ஹைலைட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாவு வந்து பெரியவங்க தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, பிறந்த குழந்தை கூட கொடுக்கலாம். சோ இட் இஸ் நாட் ஒரு ஏஜ் பார் கிடையாது. அதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு குழந்தையோட போட்டோ, ஒரு அம்மா கையில ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போடலாம். சோ அது ஆட் பண்ணிடும். சோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டே போறதுக்கு எங்களுக்கு அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா, பாஷை தெரியாதவங்க, தமிழ் பேச தெரியாதவங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, நார்த் இண்டியன்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க, ஃபாரினர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. இது மாதிரி சமயத்துல எல்லாம் வந்து எங்க அம்மா அப்பாவால டக்குன்னு அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. சோ நான் ஈஸியா இன்ட்ராக்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைச்சிது. மோரோவர் இவ்வளவு நாள் வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாததுக்கு ரீசன் அவங்க ரொம்ப குவாலிட்டி கான்சியஸ், குவாலிட்டியை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் அவங்க பின்னாடி ஃபேமிலின்னு ஒரு விஷயம் இருந்தது, ஆனா இப்ப எனக்கு அப்படி கிடையாது. ஐ எம் எனக்கு அவங்க கொடுக்க வேண்டிய எஜுகேஷன் கொடுத்துட்டு
1: ஒரு தொழிலையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. பிளாட்ஃபார்ம் இருக்கு உங்களுக்கு,
0: முன்னாடி பர்டன் எதுவும் கிடையாது. சோ நான் தான் இனிமே அவங்க தொழில நான் தான் எடுத்துட்டு போகணும். சோ மொத்தமா டேக் ஓவர் பண்ணிக்காம நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, சின்ன சின்ன விஷயமா ஒவ்வொரு பிரான்ச்சா எடுத்து அதை சிஸ்டமைஸ்டா கொண்டு வந்து கொஞ்சம் மாடர்ன் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு சேர்க்க முடியுமோ, அந்த பழமும் வராம அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாடர்ன் எலிமெண்ட்ஸ் சேர்த்து, அட் த சேம் டைம் எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண முடியுமோ குவாலிட்டி ஓரியன்டா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம கமர்ஷியலா எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிறது கிடையாது, நம்ம குவாலிட்டி ஓரியன்டா எக்ஸ்பேண்ட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்கம்
1: வரையான நீங்க பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க.
0: இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுல மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போட்டிருக்கிற மிஷின் வீட்டுல கிச்சன்ல போட்டிருக்கோம், பேக்கிங் ஹால்ல தான் பண்றோம். வீடு வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ப்ரொடக்ஷன் யூனிட்டா இருக்கும், 5 மணிக்கு மேல எங்க வீடா இருக்கும். சோ இப்ப அப்படி இல்லாம வெளியில ஒரு ஸ்பேஸ் எடுத்து அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் வேலைக்கு வச்சு, மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு பிரான்சைசி மாடல் நிறைய பேர் எடுத்துட்டு வரது கிடையாது. சோ என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னாக்க, ஒவ்வொரு ஏரியால இப்போ எங்களுக்கு இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, சேல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அகைன் அ ப்ராப்ளம். நாங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பெரிஷபிள் ப்ராடக்ட்ங்கிறதுனால கெட்டு போயிடும் சீக்கிரம். சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், பண்ணலாம் பிரான்சைசிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல அலோகேட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம். சோ எங்க பிராண்ட் நேம் அவங்க யூஸ் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க எல்லா இடத்துக்கும் மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி.
1: இல்லைன்னா நீங்க வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணுவாங்க, ஒரு வீட்டுல இருந்துட்டு. இப்போ ஒரு மயிலாப்பூர் ஏரியா அப்படின்னு சொன்னாக்க, மயிலாப்பூர்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு தயாரிக்க முடியாது, ஆனா அவங்களால வந்து உங்க ப்ராடக்ட் எடுத்து அந்த ஏரியாக்களுக்கு கொடுக்கற அளவுக்கு நெட்வொர்க் இருக்கும். அந்த மாதிரி நெட்வொர்க் கூட நீங்க பயன்படுத்தலாம். நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா,
0: டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான்.
1: ஓகே, ரொம்ப வாழ்த்துக்கள்மா. நீங்க எடுத்திருக்கிற முயற்சி மேலும் வெற்றி அடைஞ்சு இன்னும் நல்ல சக்சஸ்க்கு கொண்டு வரணும்னு நான் உங்களை வாழ்த்து.

0: நீங்க சொல்லுங்கம்மா, உங்க டாட்டர் வந்து ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை கிடைச்சது, அதை விட்டுட்டு உங்க துறையில வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதையே வந்து ஒரு இன்னும் பெரிய அளவுல பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் உங்க பார்வையில உங்க டாட்டர் வந்து வேலைக்கு போறது நல்லா இருக்குமா, இல்ல அவங்களும் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற என்கரேஜ்மெண்ட் எப்படி நீங்க கொடுக்குறீங்க அவங்களுக்கு?
1: முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மேடம்.
0: உங்க டாட்டர் வந்து ஒரு தொழில் முனைவர் ஆகிறது உங்களுக்கு சந்தோஷம்
1: கொடுப்பேன். ஏன்னா அதுலதான் நம்ம வந்து எல்லாரோடையும் நிறைய கத்துக்கலாம். நம்ம சுயமா தொழில் பண்ணும்போது தான் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நிறைய லெசன்ஸ் அதை கத்துக்கலாம். இன்னொன்னு எல்லாருடைய ஒத்து போற சுபாவம் கூட அதுல நம்ம
0: இதுல நீங்க நிறைய கஷ்டங்களை பாத்துருக்கீங்க.
1: ஆமா,
0: படிப்படியா ரொம்ப கஷ்டப்பட்டு
1: ஒவ்வொரு கஷ்டத்திலயும் ஒரு நல்லது இருக்கு மேடம். ஒரு பாடம் எடுத்துக்கலாம், நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரோடையும் அனுசரிச்சு போறது, எல்லாரும் சொல்றதையும் கேட்கறது, அந்த குவாலிட்டிஸ் நம்ம பாருங்க, அந்த குணத்திலையும் இதன் மூலம் தான் நம்ம கொண்டு வர முடியும். அதனால எல்லாருமே ஒரு இந்த மாதிரி ஒரு தனி லைனுக்கு வந்தா இது ஒத்துருக்கு ஒத்துரு யாரும் காம்படிஷன் கிடையாது, அவங்களால நம்மளுக்கு முன்னேற்றம் தான். ஏன்னா அதை மறுபடியும் எப்படி நல்லா செய்யலாம், சரியா செய்யலாம்,
0: இன்னும் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அது ஒரு உந்துதலா இருக்கும்.
1: நிச்சயமா அதுதான்,
0: அதுதான் உண்மை கூட. கரெக்ட். நீங்க சொல்லுங்கம்மா, இப்ப வந்து ஒரு இவ்வளவு வருஷம், அதாவது வந்து நீங்க சொன்னீங்க நான் வந்து 42 வயசுலதான் தொழில் தொடங்க ஆரம்பிச்சேன், அப்ப வந்து ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்துதான் வந்து அதுல இருந்து படிப்படியா கடந்த 10 ஆண்டுகளா நீங்க வந்து ஒரு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கீங்க. எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ நீங்க தயாரிச்சு விற்பனை பண்றீங்க?
1: இப்ப வந்து 100 கிலோ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் மேலையும் பண்ணுவோம், அந்த அளவு முடியும்.
0: எந்த ஏரியா இங்க நீங்க சவுத் சென்னை ஃபுல்லும் கொடுத்து?
1: இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்

0: மாவு மில்லாம் கூட இப்ப வந்து கிரைண்டர் போட்டு அரைச்சு குடுக்கறாங்க. அப்புறம் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஒரு நாலு பேர் சேர்ந்து இங்க ஈரமாவு கிடைக்கும், இங்க இட்லி தோசை மாவு கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டுட்டு அங்க வந்து அரைச்சு அங்கங்க அப்படியே குடுக்கறாங்க. சோ இந்த மாதிரி குட்டி குட்டி காம்படிஷன்ஸ் எல்லாம் எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? யாராவது உங்க ஏரியால உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்ககிட்ட கைடன்ஸ்க்கு வராங்களா, ஹெல்ப்புக்கு வராங்களா?
1: வருவாங்க, வந்து ஆரம்பிக்கிறவங்களும் வந்து கேட்பாங்க, அவங்களுக்கும் சொல்லுவோம். அப்புறம் அதே மாதிரி ஒரு கடைக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் கூட நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேம்மா, அவர் ஒய்ஃப் பண்றாங்க, அவர் வீட்டில் பண்றாரு. அவர் கேட்டார், என்ன இந்த மாதிரி எனக்கு சில பிரச்சனைகள் வருது, என்னமா பண்றது அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல போய் ஒரு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வாங்குங்கன்ட்டு இது பண்ணி கைட் பண்ண அவரும் போய் வாங்கி வச்சுருக்காரு.
0: ஓகே, இந்த மாதிரி தயாரிக்கிறவங்க வந்து கிண்டியில போய்,
1: ஆமா அங்க போய் நம்ம
0: சிறு தொழில் அலுவலகம்
1: கேட்டோம்னா அவங்க நம்மளுக்கு, நம்ம தொடர்ந்து போய் பார்த்து பார்த்து கேட்டுருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு என்ன ஆலோசனை,
0: ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும். ஓகே, நீங்க வந்து எல்லாரும் நினைச்சுப்பாங்க வந்து ஒரு யூனிட் ஃபேக்டரி சுத்தமான சூழ்நிலை இருக்கிறப்ப எவ்வளவு இடம், எங்கள்கிட்ட இடம் இல்லை, நாங்களே ஒரு சின்ன ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்கோம், 800 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்கோம், அந்த வீட்டில் என்னால் தொடங்க முடியுமா அப்படின்னு பலருக்கு வந்து அந்த சந்தேகம் வரலாம். அதுக்கு பதில்,
1: நான் வீட்டில் தான் மேடம் பண்ணுறேன், கிச்சனில் தான் மிஷின் போட்டுருந்துருக்கேன். நம்மளுக்கு தேவைகள்னு வரும்போது அந்த கொஸ்டின்லாம், நம்ம ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு இறங்கிட்டோம்னா குறையே தெரியாது, அந்த வேலையை எப்படியாவது நம்ம செய்யணும்.
0: சின்ன இடத்துல கூட நம்ம மிஷின்ஸை போட்டுட்டு
1: பருப்பு வறுக்கிறது இதெல்லாம் கிச்சன்லேயே தான், சமையலெல்லாம் முடிச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு அதே அடுப்பில் அதே இதில் தான் எல்லாம் பண்ணுறேன். இப்போ அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன், வீட்லேயே தான் எல்லாம் பண்ணுறேன். எங்கள் வீடும் அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் சின்ன வீடு தான், அந்த கிச்சன்லேயே தான் ரெண்டு மிஷின் போட்டிருக்கேன். இதனால் என்னென்னா வேண்டாம்
0: அனுபவத்துல வந்து நீங்க சந்திச்ச ஒரு நிகழ்ச்சி, உங்களுக்கு சிக்கல் சொன்னீங்க, சந்தோஷங்கள் கூட சொல்லிருப்பாங்க, இந்த கல்யாணத்துக்கு வந்து வாங்கினோம், அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
1: இருக்க நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கணும் சொல்றவங்க இருக்காங்க, நல்லா இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நாங்க சில கடையில நடுவுல வாங்கலன்னு சொன்ன பாருங்க, சில கஸ்டமர் அதை கேட்டுட்டு இல்லை அப்படின்னும் போது அந்த கடையில அட்ரஸ் வாங்கி எனக்கு லெட்டர் போட்டாரு, இந்த மாதிரி நான் உங்க மாவு தான் வாங்குவேன், எனக்கு அது நல்லா ஹெல்த்துக்கு எதுவும் பண்ண நல்லா இருக்கு, நீங்க நல்லா பண்றீங்க, நீங்க வந்து எனக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கேன், அவரு சொல்லி இன்னும் நிறைய பேர் வாங்குறாங்க.
0: ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான தருணங்களா இருக்கும் இல்லையா? ஒரு யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஒரு நபர் வந்து உங்க ப்ராடக்ட வாங்கி அவங்க தொடர்ந்து உங்ககிட்ட கேட்கணும்னு கடிதம் அந்த முயற்சி எடுத்திருக்காங்க.
1: அவர் வந்து ஏன்னா நம்ம ரெஸ்பான்ஸ்
0: என்ன பிராண்ட் திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க?
1: சிவாஸ் ஹோம்மேட்.
0: ஓகே, சிவாஸ் ஹோம்மேட், அந்த அந்த பிராண்ட் நேம்ல உங்களுடைய பொருட்கள் எல்லாமே கடைகள்ல கிடைக்குது. ஓகே ஓகே சார், போதுமா? ஓகே அம்மா, நீங்க உங்களை பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா வந்து ஒரு சந்தர்ப்பம் தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பல புது முயற்சிகளை செய்யறதுக்கு தூண்டும் அப்படிங்கறதுக்கு கண் முன்னாட உதாரணம் நீங்க தான். ஒரு வேலையிலேருந்து உங்களால தொடர்ந்து வேலைக்கு போக முடியாம வேலையிலேருந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற சமயத்துல அந்த அந்த கிரைசிஸ் அந்த சூழ்நிலை உங்களை வந்து ஒரு அற்புதமான ஒரு தொழில் முனைவோர் ஆக்கியிருக்கு. உண்மையில நாங்க சொல்லணும் அப்படின்னா பலருக்கு வந்து இது வந்து ஒரு தன்னம்பிக்கை டானிக்கா இருக்கும், ஏன்னா இத்தனை வயசாயிடுச்சு எனக்கு, இனிமே நான் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்காம அவங்கெல்லாம் வந்து உங்களுடைய இந்த அனுபவங்கள் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நம்மள ஏதாவது சாதிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டியிருக்கீங்க. பல போராட்டங்கள் பல வெற்றிகள் இதெல்லாமும் கடந்து மேலும் மேலும் இன்னும் நல்லா வெற்றி அடைஞ்சு இன்னும் உங்க பொருட்கள் வந்து பல புதிய பொருட்களை வந்து தயாரிச்சு இன்னும் நல்ல விற்பனை ஏஐ, இன்னும் பல நிறுவனங்கள்லையும் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் இடிசெல் சார்பாகவும் எங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாகவும் வாழ்த்துறோம். நேர்களே, இந்த மாதிரி பல என்டர்பிரினர்ஸ் வந்து அவங்களே வந்து முன் வந்து நம்மக்கிட்ட பல அனுபவங்களை வந்து தொடர்ந்து பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. உங்கள் சார்பாக அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்களில் யாராவது வித்தியாசமான தொழில் முனைவர்களோ பல போராட்டங்களுக்கு அப்புறம் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு எழுதலாம். எங்களுக்கு வந்து நீங்கள் நேர்லேயே வரலாம். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் நாங்கள் அந்தந்த சம்பந்தப்பட்ட தொழில் துணை முனைவோர்கள்ட்டே கேட்டு அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கும் ஆலோசனைக்கும் நாங்கள் வந்து இங்கே காத்துட்ருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தொழில் முனைவோரோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு மகா, என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகான்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
3: இப்போ நம்ம பேச போற டாபிக் வந்து வேக்சினேஷன் பத்தி. இந்த வேக்சினேஷன்ல டாக்டர் சந்திரலேகா வந்து நம்மளுக்கு இத பத்தி சொல்ல போறாங்க. எதை பத்தி சொல்ல போறாங்கன்னா, எந்தெந்த மாசத்துல எந்தெந்த வேக்சினேஷன் போடணும் அப்படின்னு அதை பத்தி பேச போறாங்க.
4: ஹலோ டாக்டர்.
5: ஹலோ.
4: ஓகே, நான் இப்போ வந்து உங்ககிட்ட வேக்சினேஷன் பத்தி கேட்க வந்திருக்கேன். எப்படி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி அதோட யூசஸ், அப்புறம் அது பண்ணலன்னா என்ன மாதிரி காசஸ், அதை பத்தி எங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க.
5: ஓகே, வேக்சினேஷனுங்கிறது வேரியஸ் டிசீசஸை தடுக்கிற இன்ஜெக்ஷன்ஸ். They are very important for each child. It's a right for the child to have this, all these vaccines done for the baby. என்னன்னாக்க, ஒவ்வொரு பாப்பாக்கும் பிறந்த உடனே இது முக்கியமாக போட வேண்டிய வேக்சினேஷன்ஸ் வந்து ஒரு சில எல்லாம் இருக்குது. அதாவது தே கேன் பி கிளாசிஃபை, ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அதாவது நீங்கள் உடனே குழந்தைங்களை இப்படி ரிச் அண்ட் புவர்னு உடனே நினைக்க வேண்டாம். முக்கியமாக போட வேண்டிய ஊசிகள்ட்டு இருக்கு. சில வந்து ஆப்ஷனல்னாக்க, அதாவது சில இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பிகாஸ் அது நம்ம கண்ட்ரியில் அந்த வேக்சின்ஸ் எல்லாம் அவ்வளோ அவைலபிளாக இல்லாதல த கவர்மெண்ட் ஹேஸ் கிளாசிஃபைடு தெம் இன் டு ஆப்ஷனல் வேக்சின்ஸ். மேண்டேட்ரி வேக்சின்ஸ் ஆர் பிறந்த மூணு நாள்லேயே ஃபார் ஈஸி பர்பஸ்க்காக. பாப்பா வரலனாக்க, பிறந்த இடம் வந்து வேறு இடமா இருக்கும், குழந்தைக்கு வேக்சினேட் பண்ணுற இடம் வேறையாக இருக்கும். அதனால் ஃபார் ஈஸி பர்பஸ்க்காக பிசிஜி 3rd day அன்றைக்கே போட்டாக்க நல்லது. பிறந்த 3rd day பிஃபோர் டிஸ்சார்ஜ் பாப்பாக்கு வந்து அதாவது ஸ்கின்ல போடுவாங்க. தே யூஸ்வலி கொலோக்கியில் வந்து அதை வந்து தோல் ஊசிங்கிறாங்க. யூஸ்வலாக இட்ஸ் நாட் ஆக்சுவலி தோல் ஊசின்னு சப்கியூட்டினியஸாக போடுறதால தோல் ஊசிங்கிறாங்க. தட் இஸ் டிஏபி வேக்சின், பிசிஜி வேக்சின். அதுக்கு வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்த 3rd நாளே போடணும். இது வந்து 1 month எப்போ வேணால் போடலாம். ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, நான் வந்து குழந்தைங்களெல்லாம் 3rd day பிஃபோர் டிஸ்சார்ஜ் வந்து பிடிக்கிறது ஈஸிங்கிறதால அட் தி டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் இதை போட்டு அனுப்புகிறோம். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னாக்கா, டியூபர்குலோசஸ்ங்கிற வியாதி வந்து வராமல் தடுக்கலாம். இது நம்ம நாட்டில் வந்து டியூபர்குலோசஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி பிசிஜி போட்டாக்க இந்த குழந்தைங்களுக்கு டியூபர்குலோசஸ் வராமல் தடுக்கலாம். பட் நீங்கள் கேட்கலாம், எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த பிசிஜி போட்டால் எதுக்காக டியூபர்குலோசஸ் வருதுன்ட்டு. பிசிஜி போட்டால் கூட சில குழந்தைங்களுக்கு டியூபர்குலோசஸ் வரலாம். பட் இந்த மேஜர் டியூபர்குலோசஸ் லைக் பிரெயின் டியூபர்குலோசஸ், மெனிஞ்சியல் டியூபர்குலோசஸ்ன்னுவாங்க, டிஸ் டியூபர்குலோசிஸ், மெனிஞ்சைட்டிஸ், அது மாதிரி சிவியர் டைப் வராமல் இது திஸ் பிசிஜி இன்ஜெக்ஷன் போட்டாக்க தடுக்கலாம். தென் ஆன் தி சேம் டே ஃபார் ஈஸி பர்பஸ்க்காக ஜீரோ டோஸ் போலியோ கூட போட்டுடுறோம் இப்பெல்லாம். தென் ஹெப்படைட்டிஸ் பி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் போலியோங்கிறது வந்து போலியோ நோய் வராமல் தடுக்கிறதுக்கு, கை கால்லாம் ஜுரம் வந்து கை கால் விழுந்துடும் அதெல்லாம் வராமல் போலியோ நோய் வராமல் தடுக்கிறதுக்கு போலியோ சொட்டு மருந்து மூணாம் நாளே போட்டுறேன். தென் ஆன் தி சேம் டே வி கிவ் ஹெப்படைட்டிஸ் பி ஆல்சோ, விச் இஸ் அகேன் ரொம்ப முக்கியமான நோய்க்கு தடுப்பூசி. இந்த மஞ்சள் காமால பிங்கிற நோய் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த நோய் நோய் தடுப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜனங்க வந்து மஞ்சள் காமால பியில தான் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, லைக் இதாவது கொஞ்சம் லேட்ரான் அதாவது வயசு வந்த பிறகு கொஞ்ச நாள் ஆன பிறகு லிவர் கெட்டு போயிட்டு அதில் வந்து ஹெப்படைட்டிஸ் பியில் ரொம்ப லிவர் டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமாகும். அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் தெம் க்ரானிக் லிவர் டிசீஸ், சிரோசிஸ் லிவர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. சம் ஆஃப் தெம் அதாவது கேன்சர் வராமல் கூட அந்த ஹெப்படைட்டிஸ் பிங்கிற நோயில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அது வராமல் இந்த ஹெப்படைட்டிஸ் பி இன்ஜெக்ஷன் நம்ம போட்டோம்னா நல்லது. இது வந்து பிறந்த மூணாம் நாளே இது மூணும் போட்டு அனுப்பிடுறோம். தென் 45 நாள்லேருந்து லைக் ட்ரிபிள் ஆட்மிஷன் முத்தடுப்பு ஊசின்றாங்க. முத்தடுப்புங்கிறது வந்து டெட்டனஸ் பிங்கிறது வந்து டிபிடி டிப்தீரியா அண்ட் பர்டிசிஸ், பர்டிசிஸ்னாக்க ஊப்பிங் காஃப் அதாவது கக்குவானுங்கிற இரும்பல் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த மூணு நோய்க்கும் தடுப்பூசி ட்ரிபிள் ஆன்டிஜன் சொல்லிட்டு போடுறாங்க. அதோடைய போலியோ சொட்டு மருந்தும் 45 நாளில் போட்டுறாங்க. தென் இதே இன்ஜெக்ஷன் 45 நாளுக்கு போட்டதே தான் 75 நாளும் 105 நாளும் போடுறாங்க. தட் இஸ் மாதத்துக்கு ஒரு ஊசி ரேட்டில் இது மூணும் போடுறோம். இது வந்து கவர்மெண்ட்ல எல்லாம் கூட மேண்டேட்ரியாக இந்த வேக்சின்ஸ் இந்த மூணும் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதே டைம்லேயே இந்த முத்தடுப்பு ஊசியோடைய மூளைக்காய்ச்சல் ஊசி வராமல் போடுறது கூட ரொம்ப நல்லது. பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதால இத்தனை நாள் போட முடியாமல் இருந்தது. பட் நம்ம குழந்தைங்க டாக்டர்லாம் நிறைய இதோட கவர்மெண்ட்டோட வேக்சின் பீப்புளோடெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இப்போ வந்து இந்த அது மேண்டேட்ரியாக இந்த ட்ரிபிள் ஆன்டிஜனோடைய சேர்த்து பென்டாவேக்குங்கிற வேக்சின் வந்து இப்போது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாலேயும். அதனால் எல்லோரும் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டதுல பேபிஸ்க்கும் இனிமேல் நம்ம கவர்மெண்ட் பாப்பாக்களுக்கெல்லாம் கூட இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த பாப்பாக்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மூளைக்காய்ச்சல் ஊசி மஞ்சள் காமாலையும் முத்தடுப்பு ஊசியோடு சேர்த்து போடுறதுக்கு வசதி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 45, 75, 105 நாட்களில் அதாவது மாதத்துக்கு ஒரு ஊசி ரேட்டில் போடணும். தென் அதுக்கப்புறம் வந்து அதாவது நான் முதல்ல முக்கியமான இன்ஜெக்ஷன்ஸ் முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் ஆப்ஷனலுக்கு வரேன். தென் 10 மாதத்தில் வந்து 9 முடிஞ்சு 10 முடிஞ்சு 10 மாதத்தில் இது தட்டம தடுப்பூசி மீசல்ஸ் வேக்சின் சொல்கிறாங்க. அது கூட கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு அது முக்கியமாக போடணும்னு சொல்லிட்டு வசதி பண்ணி வச்சுருக்கு. ஒரு 10 வருஷமாகவே மீசல்ஸ் வந்து மீசல்ஸ் தடுப்பூசி இப்போ போட்டுருக்கு. அதனால் மீசல்ஸ்லாம் நாங்களாம் படிக்கிறச்சே ஒரு 30 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேபிஸ் மீசல்ஸில் வந்து தே யூஸ் டு கெட் அட்மிட் பண்ணுவாங்க. குழந்தைங்கள வந்து ஒரே அம்மா உடம்பெல்லாம் வாய்ப்புன்னு வரும், ஒரு ஹை ஃபீவர் 5 இருக்கும், கண்ணே துறக்காது, கண்ணில் இருந்து ஒரே தண்ணியாக கொட்டின்னு இருக்கும், வாயிலும் ஒரே புண்ணாக இருக்கும். தென் அந்த அதோட ஒரு 5 நாள் வந்து ஒரு சிகப்பாக ஒரு ஸ்கின் ரேஷ் வர ஆரம்பிக்கும். அது வந்து மேலே ஃபேஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வரும். அந்த அந்த அம்மா அதாவது இது இந்தியன் மீசல்ஸ்ன்னுவாங்க, இதை இப்போ இது தடுக்கலாம் டெஃபினட்டாக இந்த இன்ஜெக்ஷன் மீசல்ஸ் வேக்சின் போட்டு எல்லா பாப்பாக்களுக்கும் 9 முடிஞ்சு 10 மாதத்தில் இந்த வேக்சின் போட்டால் ரொம்ப நல்லது. தென் அதுக்கப்புறம் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸில் வந்து முத்தடுப்பூசி மறுபடியும் 45 டேஸில் போட்டோம் இல்லையா, 45, 75, 105 டேஸில் போட்ட இன்ஜெக்ஷனை ஃபஸ்ட்டு பூஸ்டர்னு சொல்லி போடுறாங்க. அதோட போலியோ ட்ராப்ஸும் சேர்த்து போடுறாங்க. தென் இன் பிட்வீன் 15 வந்து எம்எம்ஆர்ங்கிற இன்ஜெக்ஷன், அது எல்லா குழந்தைங்களுக்கும் போட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் குழந்தைங்க டாக்டர்லாம் இன்னும் ஃபைட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஊசி எதுக்குனாக்க அந்த அம்மைக்கு வந்து நான் முதலே சொன்னேன்லையா 9வது மாதத்தில் தட்டம்மாக்கு பூஸ்டராகவும் இருக்கும், அப்புறம் புட்டாளம்மங்கிற நோய் வராமல் இருக்கும், ருபெல்லாங்கிற ஜெர்மன் மீசல்ஸ், இந்த மூணு வியாதிக்கும், அதாவது ஜெர்மனியில் நம்ம தட்டம்மா மாதிரியே நம்ம இந்தியன் மீசல்ஸ் மாதிரியே ஜெர்மனில் ஒரு மீசல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது பேர் ஜெர்மன் மீசல்ஸ். அது அது சின்னது, ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும், ஃபீவர் இருக்கும், தென் ஸ்லைட் ரேஷ் வரும், இந்த கழுத்துலலாம் நெறியெல்லாம் கட்டும். அந்த ருபெல்லாங்கிற நோய் வராமல் தடுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ருபெல்லா நோய் அம்மாவுக்கு இருந்ததுனாக்க பிறக்கிற குழந்தைய வந்து ரொம்ப பாதிக்கும். லைக் குழந்தைக்கு வந்து மூளை ரொம்ப சின்னதாக இருக்கும், கண்ணெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், அப்படியே அப்படியே தேடுற மாதிரி கண் இது அசைவு இருக்கும், அப்புறம் கண்ணில் பாப்பா விழுந்திருக்கும், தென் வேரியஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் என்ன சொல்கிற பிடின்னு சொல்லுவாங்க ஹார்ட்டில், அது மாதிரி டிசீஸ் எல்லாம் வராமல் தடுக்கலாம். அப்புறம் வேரியஸ் மல்டி சிஸ்டம் கூட எஃபெக்ட் பண்ணும். சம் ஆஃப் தி ருபெல்லாஸ் வந்து வெரி ஏர்லி இன்ஃபென்ஸ், அதாவது அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்துச்சுனாக்க இந்த நிறைய அம்மாக்கள் வந்து அபார்ட் கூட பண்ணிடுறாங்க. அதனால் இந்த எம்எம்ஆருங்கிற ஊசி கூட 15வது மாதம் போட்டால் நல்லது. அது வந்து அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் இன்னும் அது போடுறதுக்கு இன்னும் வசதி பண்ணலை, போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் 1.5 வயசில் வந்து நான் சொல்லியிருக்கேன் முத்தடுப்பூசி போடணுன்ட்டு. அந்த இந்த எம்எம்ஆருக்கும் முத்தடுப்பூசிக்கும் நடுவில் சிக்கன் பாக்ஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ இந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் கூட போடுறது நல்லது. பட் கவர்மெண்ட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதால அந்த வேக்சின்ஸ் எல்லாம் இன்னும் போடுறதில்ல. தென் 4 to 4.5 வந்து லைக் மறுபடியும் செகண்ட் பூஸ்டர்னுவாங்க, இந்த ட்ரிப்பிள் ஆன்டிஜென்னையே மறுபடியும் 4 to 4.5 போடுறது, லைக் அதே நோய்களுக்கு தான் தடுப்பு. லைக் என்ன சொன்னா டிபிடினாக்க டிப்தீரியா, அதை தொண்டடைப்பான் கக்குவான், அப்புறம் ரணஜன்னி, இந்த மூணு நோயும் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த டிபிடி வேணும். அப்புறம் அதோட போலியோ ட்ராப்ஸும் போடுவாங்க. இது வந்து கம்பல்சரியாக போடுற வேக்சின்ஸு. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் வேக்சின் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன், லைக் எம்எம்ஆர் சிக்கன் பாக்ஸுக்கு, ஹெப்படைட்டிஸ் ஏங்கிற நோய்க்கும், அது என்னென்ன ஒன்று ஒன்றுக்கும் என்னென்ன நோய், எம்எம்ஆர் முதலே சொன்னேன் என்னென்ன நோய்க்கு தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு, லைக் அது வந்து புட்டாளம்மை, அப்புறம் புட்டாளம்மைனாக்க நிறைய பேர் இந்த கொலோக்கியில் பொண்ணுக்கு வீங்கினா என்னமோ சொல்கிறாங்க, மீசில்ஸ் அதாவது 9வது மாதத்தில் போடுற தட்டம்மை, அதுக்கு வந்து பூஸ்டர் அண்ட் ருபெல்லா இஸ் ஜெர்மன் மீசில்ஸ், இந்த மூணு டிசீசஸும் வராமல் தடுப்போம். தென் சிக்கன் பாக்ஸுங்கிறது வந்து சின்னம்மை, அது 1.5 வயசில் இல்லைனா 1.5 வயசு முடிஞ்சு 2 மாதம் அந்த டைமுக்கெல்லாம் போட்டுடலாம். சிக்கன் பாக்ஸுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரியம்மா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இராடிகேட் பண்ணிட்டோம், இப்போ சின்னம்மை வந்து சின்னது பயிர் சைஸில் இருக்கும், சின்ன பச்சை பயிர் சைஸில் இருக்கும், அதுக்கு பேர் வந்து பயிரம்மன்னு பேர், பயிரம்மை தடுப்பூசி. அது கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால பட் அது கூட எல்லாரும் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் நல்லது எல்லா பேபிஸ்க்கும், ஏன்னா பிகாஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதால எல்லாரையும் போட்டுக்கு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு முடிய மாட்டேங்கிறது. பட் எனிவே அது போட்டால் லைஃப் லாங், ஆல்மோஸ்ட் லைஃப் லாங் இம்யூனிட்டி வரும். அதர்வைஸ் தீஸ் பேபீஸ்க்கு வந்து திடீர்னு போர்டு எக்ஸாம் டைமில் வந்து ஃபீவர் வந்து சிக்கன் பாக்ஸ்லாம் வந்து எனக்கு ஸ்கூலில் ட்ராப் அவுட்ஸ், ஒரு எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு மாதிரி, எல்லாம் எக்ஸாம் லூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதனால் அது போட்டாக்க அது நல்லதுதான். தென் ஹெப்படைட்டிஸ் ஏங்கிறது வந்து இன்னொன்று, மஞ்சக்காமலை பி வர மாதிரியே ஏங்கிற நோயும் வரும், அதுவும் மஞ்சக்காமலை வரும். பட் அது வந்து ரொம்ப சின்ன மஞ்சள் கம்மல் தான். அவ்வளோ சிவியர் டைப் கிடையாது. பி வந்து ரொம்ப டேஞ்சரஸ் டைப். ஏ வந்து அவ்வளோ டேஞ்சர் வரதில்லை, பட் ரொம்ப ஃபியூ பீப்புளுக்கு, அன்ஃபார்ச்சுனேட் சில்ட்ரன் 1 in 10,000 ஆர் அது மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து வந்து ஃபல்மினன்ட் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர், அதாவது லிவர் சிவியர் பாதிப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த நோய் கூட தடுத்தக்க, அது மெயினாக இந்த கண்டாமினேட்டட் வாட்டர் வழியாக, இந்த டைஃபாய்டு மாதிரி கண்டாமினேட்டட் வாட்டர் வழியாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் அது கூட அந்த பிகாஸ் அது காஸ்ட்லிங்கிறதால அது கூட போட முடியறதில்ல, அது கூட போட்டால் நல்லாயிருக்கும். அது யூஸ்வலாக 1 year 4 months ஆர் 1 year 2 months போட்டக்க நல்லது. தென் 2 years வந்து டைஃபாய்டு போடணும். டைஃபாய்டுங்கிறது வந்து என்னென்னாக்க குடலில் புண்ணாயிருக்கும், குடலில் வந்து வயிறு ஃபுல்லாக புண்ணாயிடும். மஞ்சக்கமலி ஏ மாதிரியே இது கூட கண்டாமினேட்டட் வாட்டர் ஃபுட்டு வழியாக நிறைய பேர் ரோட் சைட்லலாம் ஈட்ரீஸ்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா, அது அப்புறம் நம்ம தண்ணி குடிக்கிற தண்ணி கொஞ்சம் அசுத்தமான தண்ணி இருந்தால் அது வழியாக அது ஸ்ப்ரெட் ஆகும் டைஃபாய்டுங்கிறது. அது டைஃபாய்டுங்கிற எப்படின்னா 4-5 நாள் ஜுரம் இருக்கும், வயிற்றில் புண்ணாயிருக்கிறதால குழந்தைக்கு வந்து வாயிலாமும் ஒரு மாதிரி இன்டேக் சரியாக இருக்காது, புண்ணாயிருக்கும். தென் அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ் டயக்னோஸ் பை டூயிங் சம் இது சம் டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி அது ஒரு 2 weeks அது மாதிரி ஆகும் டைஃபாய்டு ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு. வெரி அன்ஃபார்ச்சுனேட் பீப்புளுக்கு காம்ப்ளிகேஷன் எல்லாம் கூட வரும். அதனால் இது டைஃபாய்டு தடுப்பூசி போட்டாக்க அந்த நோய் வராமல் தடுக்கலாம். இது வந்து கம்பல்சரி, ஏதாவது ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு 7 diseases லைக் டிபி முத்தடுப்பூசியில் 3 diseases, அப்புறம் வந்து போலியோ நோய், தட்டம்ம தடுப்பூசி தட்டம்மங்கிற வியாதிக்கு, இந்த மாதிரி 7 வியாதிகளுக்கு வந்து, அப்புறம் மஞ்சள் கம்மலை பி, இந்த 7 diseasesக்கும் கவர்மெண்ட் மேண்டேட்ரியாக தருது. இப்போ முளைக்காய்ச்சல் ஊசிக்கும் வசதி பண்ணியிருக்கு. அதனால் இந்த அதர் ஆப்ஷனல் வேக்சின்ஸ் லைக் எம்எம்ஆர் தென் சிக்கன் பாக்ஸ் ஹெப்படைட்டிஸ் ஏ டைஃபாய்டு இந்த 4 இதுக்கும் இன்னும் குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதெல்லாம் கூட கவர்மெண்ட் கிராஜுவலாக ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அதர்வைஸ் மெயினாக ப்ரைவேட் பேஸ்டு சில்ட்ரன் எல்லாம் இந்த இந்த அதாவது வசதி இருக்கவங்க ப்ரைவேட் நர்சிங் ஹோம்ஸ் ப்ரைவேட் கிளினிக்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது இல்லாமல் இன்னும் நிறைய வேக்சின்ஸ் கூட நம்ம சில்ட்ரனுக்கு, அதாவது வசதி உள்ள சில்ட்ரனுக்கு கிடைக்குது. லைக் நியூமோகோக்கல் வேக்சின்ங்கிறாங்க, அதாவது நிமோனியாங்கிற நோய் வந்து நியூமோகோக்கஸ்ங்கிற நிமோனியா வராமல் தடுப்பூசி இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்கிறதால அது கூட நம்ம சில்ட்ரன் எல்லா சில்ட்ரனுக்கும் கிடைக்கிறதில்ல. ஈவன் வசதி இருக்கவங்களே அது போடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, ஏன்னா பிகாஸ் ரொம்ப காஸ்ட்லிங்கிறதால. தென் ரோட்டோ வைரஸ் வேக்சின் டிவியில எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, அதாவது டயரியா வந்து வைரஸ் ஒரு வைரஸில் வரும், ரோட்டாங்கிற ரோட்டோ வைரஸ்ங்கிற வைரஸில், அந்த வைரஸ் டயரியா வராமல் இந்த ரோட்டோ வைரஸ் வேக்சின் ஓரல் வேக்சின் தான், போலியோ வேக்சின் மாதிரி ஓரல் வேக்சின், அதுவும் கூட ரொம்ப காஸ்ட்லி, அதனால நிறைய சில்ட்ரனுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. வெரி ஃபியூ ரிச் ரிச் பீப்புள் அண்ட் வந்து ரொம்ப அவேர்னஸ் இருக்கிற பீப்புளுக்கு தான் இது வந்து கிடைக்குது. அதனால் இந்த வேக்சின் கூட போட்டாக்க நல்லது. அப்புறம் சில கேர்ள்ஸ்க்கு வந்து நாட் சில எல்லா கேர்ள்ஸ்க்குமே 9 years to 45 years லேடிஸ் 45 இயர் லேடிஸ் வரலாம், தி சர்வைக்கல் வேக்சின் ஒன்று இருக்குது, அது சர்வைக்கல் கேன்சர் வேக்சின், அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேக்சின் இருக்குது. அது கூட கொஞ்சம் நாளடைவில் ஐ திங்க் கவர்மெண்ட் மேண்டேட்டரியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது போட்டால் கூட அது நல்லது தான். இந்த வேக்சின் ரொம்ப அதாவது நிறைய கேர்ள்ஸ் அடாலசன்ட் கேர்ள்ஸ் இந்த வேக்சின் போட்டுக்கிட்டாக்க அவங்களுடைய லைஃப் டைமில் தே கேன் ப்ரொடெக்ட் தெம் செல்ஸ் அகேன்ஸ்ட் திஸ் கேன்சர் வைரஸ். ஓகே.
4: ஸோ டாக்டர், இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் வேக்சின் சொன்னீங்க, சப்போஸ் அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு வேக்சின் போட மறந்தாலும் ஆர் தேர் எனி கான்சிக்வன்சஸ்?
5: கான்சிக்வன்சஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்தந்த நோய்களுக்கு தடுப்பூசி போட்டாக்க நல்லது. சப்போஸ் போடாமல் இருந்தாக்க வை கேன் ரீஸ்டார்ட், அதாவது எங்கே ட்ராப் விட்டுருக்காங்களோ அங்கேருந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலாம்.
4: இப்போ ஃபிஃப்த் மந்த்ல போட வேண்டிய வேக்சின் போடலன்னா தே கேன் ஹேவ் இட் தி நெக்ஸ்ட் மந்த் ஆல்சோ.
5: ஓகே, யூஷுவலா தி ஏஜ் அட் விச் தி இம்யூனிட்டி, அதாவது தடுப்பு சக்தி உடம்புல உற்பத்தி ஆகிறதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு. இந்தந்த ஏஜ்ல இந்த இதுக்கு தடுப்பு சக்தி உருவாகும்னு சொல்லிட்டு இது பண்ணிப்பேன், அதாவது சயின்டிஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதனால குழந்தைங்களுக்கு அந்தந்த 45 days போடுற வேக்சினுக்கு தடுப்பு சக்தி அப்போவே டெவலப் ஆகும். அது எர்லியாக போட்டாக்க அந்த அந்த ஏஜில் போட்டாக்க அந்த குழந்தைக்கு அந்த நோய் வராமல் தடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் அவ்வளோதான். அதனால ஒரு குழந்தைக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா, ஐயோ பாப்பா இப்போ பஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம். அந்த மாதிரி இன்னொரு பஸ் பிடிக்கிற மாதிரி யூ கேன் ஃபாலோ, எங்கே விட்டுருக்குமோ அங்கேருந்து அந்தந்த ஏஜுக்கான வேக்சின் போட்டாக்க நல்லது.
4: ஸோ இவ்வளோ வேக்சின் சொன்னீங்க, இந்த இதை வந்து இந்தந்த டைட்டில் போடணும்னு எப்படி அந்த பேரண்ட்ஸ் ஞாபகம் வச்சு போடுவாங்க?
5: இதுக்கு ஒரு கார்டு இருக்கு சில்ட்ரனுக்கு, எல்லா கவர்மெண்ட்லேயும் ஒரு பச்சை கார்டு ஒன்று இருக்கு. டோல்ட் யூ 7 diseases மேண்டேட்ரி, தட் இஸ் கால்டு யூனிவர்சல் இம்யூனைசேஷன் வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த பச்சை கார்டு அம்மாவும் பாப்பாவும் போட்டு ஒரு சின்ன பச்சை கார்டில் எல்லாம் எழுதி தந்துருக்காங்க. இந்த முக்கியமான வேக்சின்ஸ் என்னெல்லாம் கவர்மெண்ட் போடுதோ அதெல்லாம், அம்மா அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுலேருந்து அவங்க போடுற வேக்சின்லேருந்து அதில் எல்லாம் இன்டிமேட் பண்ணி இருக்கோம். அதுலேயே நம்ம வந்து குழந்தைங்க டாக்டர்கிட்ட அவங்க எடுத்துன்னு போனாக்க அதுலேயே என்ட்ரி பண்ணி என்னென்னலாம் வேக்சின் போடணும்னு எழுதி தரலாம். ஆர் தே கேன் ஹெல்ப் ஹர் வித் அனதர் கார்டு வெறும் இது இது மாதிரி இது என்னெல்லாம் போடணுங்கிற வேக்சின் கார்டும் கொடுக்கலாம் டாக்டர்.
4: ஓகே, இப்போ வந்து வேக்சினேட் பண்ணோன்னே ஜுரம் வரும், பேசிக்காக எல்லாருக்குமே ஜுரம் வரும். ஸோ அது ஏன் வருது அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
5: ஆல் தீஸ் வேக்சின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தடுப்புக்காக போடுற இன்ஜெக்ஷன்ஸ். வேக்சின்ஸுங்கிறது வந்து தேர் ஆல் ப்ரோட்டீன்ஸ், அது எனி இதெல்லாம் ஃபாரின் ப்ரோட்டீன்ஸ், நம்ம உடம்புல அந்த ப்ரோட்டீனுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. அதனால் அப்போ வந்து உடம்புல எதிர்ப்பு சக்தி வரும்போது உடம்புல வந்து அந்த கொஞ்சம் என்ன சொல்கிறது ஃபீவர் ப்ரொடியூஸ் ஆகும், அது மாதிரி எதிர்ப்பு சக்தி தயாராகும் போது. அதனால் இப்போ வேக்சின்ஸ் போட்டாக்க ஸ்லைட்டாக டெம்பரேச்சர் வந்தால் நல்லது தான், வந்தக்க பயப்படணும்னு கிடையாது. அதுக்காக தான் நாங்கள் வந்து கான்ஷியஸாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு அது பேரஸ்மால் ஜஸ்ட் ஃபீவர் தடுப்புக்கு அவர் பெயினும் இல்லாமல் இருக்கும். பேரஸ்மால் வேரியஸ் நேம்ஸில் வருது, கேல்பால் க்ரூஸ் அது மாதிரி, அது பேபிக்களுக்கு அது கொடுக்க சொல்கிறோம்.
4: ஸோ இந்த மாதிரி வேக்சின் சொன்னீங்க, சர்டன் வேக்சின்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தா, சப்போஸ் அந்த வேக்சின் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்?
5: அது சொன்னேன், தி வேக்சின்ஸ் வந்து மேண்டேட்டரி வேக்சின்ஸ்னு சொல்லிட்டு சில டிசீசஸ்க்குன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ரஃப்லி 7 diseases வராமல் கவர்மெண்ட்டே இப்போ வந்து வசதி பண்ணி வச்சுருக்கு. முந்தி இருந்தது, இப்போ 1 more diseases லைக் மூளைக்காய்ச்சல் ஊசிக்கு இத்தனாலும் இல்லாமல் இருந்தது. இப்போ தான் வந்து கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் ஹோம் இந்தியா சென்டர் சப்ளை டு அவர் கவர்மெண்ட், எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டாக்க நல்லது. இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி வேக்சின், அவசியமாக போட்டுக்கணும். சில நீங்கள் சொன்ன மாதிரி காஸ்ட்லி வேக்சின்ஸ் எல்லாம் வந்து வசதி இருக்கிறவங்க இப்போ வந்து நிறைய சினிமாக்கு அதுக்கு எல்லாம் எப்படின்னாலும் செலவு பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி குழந்தைக்கு செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. அப்படியும் முடியலன்னா தே கேன் கோ டு சம் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் லயன்ஸ் ரோட்ரிஸ். அஃப்கோர்ஸ் தே ஆர் ஆல்சோ டூயிங் மாஸ் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறது, டைஃபாய்டு வேக்சின் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அது மாதிரி பிளேசஸ்லாம் இன்டென்சிஃபை பண்ணலாம்.
4: அதே மாதிரி இந்த வேக்சின் லிஸ்ட் பேஸ்டா ஒரு கார்டு கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க, பை சான்ஸ் இந்த கார்டை தொலைச்சிட்டாங்க, சப்போஸ் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இல்லை கிளீன் பண்ணும்போது எப்படியா தொலைச்சிட்டாங்கன்னா தே கேன் கெட் இட் பேக், அந்த கார்டை வந்து திருப்பி எழுதி வாங்கிக்க முடியுமா அதை பற்றி?
5: ஆமாம், நிறைய பேர் வந்து வீடு மாற்றினோமா இது தொலைஞ்சி போச்சு மழை வந்தது இதில் கூரையில் வச்சுருந்தேன் போயிடுத்துலாம் சொல்கிறாங்க. அது மாதிரி இருந்ததுன்னா டாக்டர்ஸ் கேன் ஹெல்ப் தெம் பை கிவிங் அனதர் கார்டு, ஆர் தே கேன் ரைட் என்னென்னலாம் எந்தெந்த ஏஜில் போட்டிருக்காங்கன்னு ரஃப்லி ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து எழுதி தரலாம். ஆர் அதே சென்டர்ஸ்க்கு போய் இது மாதிரி தொலைஞ்சிருத்தேன்னு தே கேன் ரிக்வெஸ்ட் அண்ட் கெட் அனதர் கார்டு.
4: ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் ஸ்பெண்டிங் ஏ வேல்யூபிள் டைம். ரொம்ப அழகாக வேக்சினேஷனா என்ன பேசிக்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.
5: ஓகே ரைட், தேங்க்யூ.
4: இப்போ கிளென்லினஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிளென்லினஸ்ங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க பேரண்ட்ஸும் அவங்க கிட்ஸில். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் பேரண்ட்ஸும் ரொம்ப லீனியன்ட் ஆயிடுறாங்க, கிளென்லினஸ்ங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஜஸ்ட் லைக் தட் விட்டுறாங்க. ஸோ அஸ் அ டாக்டர் நீங்கள் வந்து பப்ளிக் என்ன சொல்ல விரும்புறீங்க?
5: அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு வந்த உடனே செருப்பெல்லாம் அவுத்துட்டு நேராக பாத்ரூம் போய் கைகாலெலாம் அலம்பிட்டு தான் உள்ளே வரணும் வச்சிருந்தாங்க. ஐ திங்க் தட் இஸ் பெஸ்ட் வே, அது ரொம்ப நல்ல முறை. அந்த காலத்து ஜனங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா கூட அதாவது இது இப்படி பண்ணணும்னு ஒரு கம்பல்சரியாக ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்

0: ஓல்டன் டேஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து நம்ம கடைப்பிடிச்சிருந்தோம்னா நிறைய நோய்கள் வராமல் தடுத்திருக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ்பெஷலி வீட்டுக்கு வந்தோடனே வெளியில எல்லாம் நடந்திருப்போம், எங்கெங்கெல்லாம் என்னமோ மெதிச்சிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். நேராக போய் பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணி கை காலெலாம் அலம்பிட்டு தென் வீட்டுக்குள்ளே வந்து அது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி ஹேண்ட் வாஷ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு ஒரு மெத்தட் மாதிரி வச்சுக்கணும். கை கால் அலம்பிட்டு தான் சாப்பிட்ணுன்ற இது ஒரு சர்டன் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணோம்னாக்க சில நோய்கள்லாம் எங்கேயோ கையெல்லாம் எல்லா இடத்துலையும் தொட்டிருப்போம். அதனால் வந்தோடனே வாஷ் பண்ணி எஸ்பெஷலி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். அப்புறம் வேற என்ன சொல்றீங்க?
1: நிறைய பேர் இப்ப வந்து கை கழுவுறதே ஒரு சோம்பேறித்தனமா இருந்துச்சு, ஹேண்ட் பேக்ல வந்து ஹேண்ட் சானிடைசர் வச்சு அதை யூஸ் பண்ணாங்க. சோ இஸ் தட் அட்வைசபிள்? அது அந்த அளவுக்கு கிளீன் பண்ணுமா ஹேண்ட்ஸ்?
0: இல்ல, மொமெண்ட்ரியா சப்போஸ் தேர் இன் தி மூவிங் பிளேஸ் மூவிங் வெஹிக்கிள் தே கேனாட் மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ் டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்குன்னு அப்போ தட்ஸ் ஓகே.
1: பட் ஆஃப்டர் தி பிஃபோர் ஈட்டிங் இஸ் தட் அட்வைசபிள்? சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு சாப்பிடலாமா? அதாவது
0: தட் இஸ் நாட் தட்ஸ் நாட் ஃபேர். தட் வில் நாட் வாஷ் ஆல் தி திஸ் திங் ப்ராப்ளம்ஸ். ஆல் தி பாக்டீரியா வில் நாட் பி வாஷ். ஹேண்ட் வாஷ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது குப்பையில் வீட்டில் சமையல் கட்டையில் இருக்கிற அழுக்கு அதெல்லாம் அது அடுப்பு பக்கத்துலேயே வச்சுக்காம கொஞ்சம் தூரத்தில் வச்சு டெய்லி அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். அது ரெண்டு வகையான இது கழிவுகள் வந்து வெளியில் போடுறதுக்கு வசதி பண்ணினா நல்லது. அதாவது பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் ஒரே ஒரு இதுலேயும் இந்த டீக்ரேடபிள் தட் இஸ் நம்ம சாப்பிட்டது மீந்து போனதெல்லாம் வந்து அந்த மாதிரி குப்பை முருங்கைக்காய் அது தோல் மிளகாய் அந்த மாதிரி வேஸ்ட்டு சாப்பிட்ட மீந்த சாப்பாடு அதெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட்டில் போடணும். இது வந்து பிளாஸ்டிக் அது மாதிரி ட்ரை டஸ்ட்பின்ஸ் வந்து போட்டுட்டு அப்பப்போ வந்து அதை கார்பரேஷனும் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு வந்து இது மாதிரி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ பெட் எல்லாருமே இப்போ வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இது ரூல்ஸ் வச்சுருந்தா கூட ஒரு ஃபியூ டேஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மேண்டேட்ரியாக எல்லாருமே அது பேக்ஸ் வந்து கேரி பேக்ஸ் எடுத்துன்னு போனால் தான் நல்லது. பயோடிகிரேடபிள் பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதான் நல்லது. பிளாஸ்டிக் வந்து நான் முந்தா நாள் கூட பார்த்துருந்தேன், எல்லாம் ஒரு 10-15 ஆடுகள் மாடுலாம் அப்படியே பிளாஸ்டிக் சாப்பிட்றது. அந்த பிளாஸ்டிக் சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே அப்படியே படிஞ்சு போய் தேரால் கார்சினோஜெனிக்னுவாங்க, அதாவது கேன்சர் ப்ரொடியூசிங். அந்த மாடுகள்லாம் ஸ்லோவாக டிசீஸ் வந்து ஒரு கொஞ்ச நாளில் வந்து அப்படி இறந்து போயிடும். அந்த மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை வந்து நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும். எல்லாரும் தண்ணி காய்ச்சின தண்ணி குடிங்க. 100 டிகிரி காய்ச்சி குடிக்கலாம். காய்ச்சி குடிக்கிறதால சொன்னேன் இல்லையா, மஞ்சள் காமாலையே டைஃபாய்டுங்கிற நோய் அப்புறம் எலி ஜுரம் அது மாதிரி வைரஸ் எல்லாம் வராமல் நம்ம 100 டிகிரி காய்ச்சறதால ஆல்மோஸ்ட் 90-100% எல்லா கிருமிகளும் செத்து போயிடும். அதை வந்து மறுபடியும் வேரியஸ் ஃபில்டர்ஸில் போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷுங்கிற மெத்தடு ரொம்ப இம்பார்ட்டன் சொன்னேன். கை கழுவிட்டு சாப்பிட்றதால சில நோய்கள்லாம் தடுக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி என்வாயன்மெண்ட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதால நம்மளுக்கு மட்டும் இல்லை சுற்றுப்புற சூழ்நிலை அப்புறம் மாடுகள் முக்கியமாக மாடு ஒரே பிளாஸ்டிக்கு சாப்பிட்டு செத்து போகாமல் இருக்கும். அப்புறம் இது மாதிரி சில இது மருந்துகள் அது மாதிரிலாம் கூட கேர்ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணோம். அப்புறம் இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் ஈகிள்ஸுங்கிற பேர்ட்ஸு அந்த டைக்ளோஃபெனாக் அந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த ஜாதியே அழிஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் எல்லாம் நம்ம வந்து சர்டன் டிஸ்போசல் இந்த மாதிரி நம்ம ஜாகிரதையாக சர்டன் சுற்றுப்புற சூழ்நிலையில் வந்து நம்ம கவனம் வச்சுட்டோம்னாக்க சில முடிஞ்ச அளவு நம்ம வந்து சுத்தமான ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் இருக்கலாம். சுகாதாரம்ங்கிற இதில் வந்து சர்டன் திங்ஸ் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கினோடனே அதாவது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அலம்பிட்டு தென் குக் பண்ணினா நல்லது. அப்புறம் குக் பண்ணும்போது அந்த தண்ணி எல்லாம் சஃபிஷியன்ட் வாட்டர் போட்டு வேக வைக்கணும். நிறைய தண்ணி போட்டு அதை வடிச்சுட்டாக்கா அதில் இருக்கிற வைட்டமின்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் இந்த மெத்தடில் பண்ணாக்கா கொஞ்சம் வைட்டமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீட்டெயின் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் இது என்னன்னாக்கா, இப்போ கோல்டெல்லாம் பிடிச்சதுனாக்கா யாராச்சும் எதிர இருந்தாங்கன்னா அவங்க மேலே தும்மாமல் சைடில் திரும்பி இல்லைன்னா துணியோ இல்லை ஹேங்கியோ வச்சுக்கிட்டாக்கா இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கலாம். அதாவது இது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் வாங்க, அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்றுல இது மாதிரி தும்மலில் இது மாதிரிலாம் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் உள்ள போன வருஷம்லாம் ஸ்வைன் ஃப்ளூ பன்றிக்காய்ச்சல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அப்போ வந்து உடனே மாஸ்க் போட்டுக்கோங்கலாம் சொல்லியிருந்தாங்களே, அது மாதிரியெல்லாம் மெத்தட் ஃபாலோ பண்ணால் நல்லது. ஈவன் ஃபார் ஆர்டினரி வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஃப்ளூ அது மாதிரி திங்ஸ்க்கெல்லாம்
1: ரோட் சைட் ஃபுட் சாப்பிட்றது சேஃபா? அந்த இப்போ வந்து ஜென்ரலாக இந்த பிஸி லைஃப்ல எல்லாம் ரோட் சைட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பானிபூரி எஸ்பெஷலி அந்த தண்ணி எல்லாம் எப்படி இருக்கும், அந்த கிளென்லினஸ்ல இருக்காது. ஸோ அதை பத்தி
0: ஆக்சுவலாக ரோட் சைடு ஈட்ரீஸ் ஆர் நாட் கிளீன் பிகாஸ் நிறைய ரோட் டஸ்டில் இருக்கும், டஸ்ட் பொல்யூட்டட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அது என்ன தண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அது மாதிரி ரோட் சைடு ஈட்ரீஸ் எல்லாம் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணால் நல்லது. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி கையெல்லாம் அலம்பாமல் தான் சாப்பிட வேண்டியிருக்கும். இன் அடிஷன் டு தி அவங்க கொடுக்குற அசுத்தமான ஃபுட்டோட கையில் இருக்கிற அசுத்தங்கள்லாம் வேறு சேரும். அதனால் முடிஞ்சளவு ரோட் சைடு யூட்டிலிஸ் எல்லாம் டு பி டிஸ்கரேஜ்டு.
1: ஸோ கிளீனினஸ்ங்கிறது இட்ஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். எப்போவுமே கடவுளை வந்து நம்ம எப்படிலாம் பார்த்து பார்த்து கும்பிடுறோம், ரொம்ப பயப்பட்டு செய்கிறோம், அதே மாதிரி இதுக்கும் பயப்பட்டு செஞ்சால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ் அ டாக்டர் ரொம்ப அழகாக டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க.

0: எட்டு.
1: I'm Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம். நான் லவ்குரு. எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்ன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமா நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழி வாங்கணும்? பழி வாங்கறதுக்காக வாழ்ந்து காட்டணுமானா? இல்ல, நீங்க வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும். அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது.

யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாரி

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே கீர்த்தனா. இன்னைக்கு வாருங்கள் பூமியை காக்க நிகழ்ச்சியில நம்ம வந்து இயற்கை சீற்றங்களை பத்தி தான் கேட்க போறோம். நான் நேத்துக்கே சொன்னேன், இயற்கை சீற்றம் அப்படின்னு சொன்னோன்னா சுனாமி எப்படி பெரிய பெரிய அலையா வந்ததோ அதே மாதிரி இயற்கை சீற்றங்களை பத்தி பேசுறதுக்கு மக்களும் பெரிய பெரிய அலைகளா மோதிட்டு வந்தாங்க. சோ அவங்க எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியிலயும் நீங்க கேட்க போறீங்க. வாங்க கேட்கலாம்.

0: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
0: சரண்யா.
1: நீங்க என்ன பண்றீங்க?
0: நான் பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: இயற்கை சீற்றத்தை பத்தி உங்க கருத்து என்ன? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
0: இயற்கை சீற்றம்னா என்னங்க? நேச்சுரலா நம்ம உலகம் அழியிறது, காற்று அழுத்தத்தால் தாழ்வத்தால நிறைய மழை பெய்யுறது, சுனாமி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்ததே இது ஒரு பெரிய இயற்கை சீற்றம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிலநடுக்கம், ஃப்ளட்ஸ், இதெல்லாம் ஜென்ரலான இதை பத்தி தான் எனக்கு தெரியும்.
1: இதுக்கு என்ன காரணங்கள் நீங்க நினைக்கிறீங்க?
0: இதுக்கு இயற்கை சீற்றத்துக்கு காரணம்னா இயற்கை தான். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சுனாமி நிலநடுக்கத்துனா நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அது இயற்கையாவே நடக்குது.
1: இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி மனுஷனாலதான் நிறைய இயற்கை சீற்றங்கள் வருது அப்படின்னு. அதாவது வந்து வாகனங்கள்ல இருந்து வர புகைகள், அதாவது மனுஷன்தான் முக்கிய காரணம்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இத பத்தின உங்களுக்கு கருத்து என்ன?
0: ஆமாங்க, கண்டிப்பா. இப்போ டூ வீலர்ஸ்ல இருந்து புகை எல்லாம் நிறைய வரும். அந்த புகை வர்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய நம்ம டே லைஃப்ல நிறைய நம்ம சந்திக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா மரத்தை நிறைய வெட்டி நம்ம இயற்கை மக்களான நாமளே வந்து நிறைய சீரழிக்கிறோம். மரத்தை வந்து வெட்டி வெட்டி நம்ம நிறைய உபயோகப்படுத்துறோம். நம்ம வீட்டுக்கே வந்து ஜன்னலு, பெஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாம அதை வந்து மரத்தை வெட்டி பண்றோம். இதனால மரங்கள்லாம் அழியுது. இது வந்து மக்களான நம்ம செய்யற தப்பு தான். இது கூட ஒரு இயற்கை சீற்றத்துக்கு ஒரு வழியாகும்.
1: சுனாமி பூகம்பத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா?
0: கண்டிப்பா. நான் வந்து 10th படிக்கையில சுனாமி வந்தது. அப்போ வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால என்ன முடியுமோ அதை பண்ணோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க எங்க ஏரியால இருக்கிற பக்கத்துல இருக்கிற துணிமணி, அரிசி, கோதுமை எங்களால முடிஞ்ச கலெக்ட் பண்ணி கொஞ்சம் மணி இதெல்லாம் கொடுத்தோம், காசு கொஞ்சம் கொடுத்தோம். அதிகமா பாத்தீங்கன்னா நாங்க கலெக்ட் பண்ணதுல துணி தான் நிறைய நாங்க கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். துணி எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க ஏரியால மட்டும் இல்ல, மத்த ஏரியால இருந்தும் நாங்க துணி கலெக்ட் பண்ணி கொடுத்தோம்.
1: அதுக்கப்புறம் இந்த சுனாமி பூகம்பம் வரத்துக்கு முன்னாடி நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் பத்தி சொல்றாங்க. நாய் கொலைக்கும், மாடு எல்லாம் ஓடும், விலங்குகளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க. இத பத்தின உங்க கருத்து என்ன? இதை நீங்க நம்புறீங்களா?
0: ஆமாங்க, சாதாரண விஷயம் கூட வந்து இயற்கை சீற்றம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிருகங்களுக்கு, அதாவது அனிமல்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும்னு சொல்றாங்க. நமக்கு முன்னாடி 15 நிமிஷமோ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரியும்னு சொல்றாங்க. அது உண்மைதாங்க.
1: ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க.
1: வணக்கம். உங்க பேர் என்ன?
2: சௌமியா.
1: இயற்கை சீற்றத்தை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க?
2: இயற்கை சீற்றம்னா பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுராவே நம்ம நேச்சர்ல இருந்து வரக்கூடிய டிசாஸ்டர் தான் நம்ம வந்து இயற்கை சீற்றங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து அதுக்கு மெயினான நீங்க காசுன்னு பாத்தீங்கன்னா மக்களும் அதுக்கு ஒரு பெரிய காசா இருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து இயற்கை சீற்றம் ரொம்ப

0: போறதுல இருக்கும். நம்ம வந்து கவர்மெண்ட் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அது வந்து யாரும் வந்து பயன்படுத்துறதே இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து டிராபிக்ல வந்து அவங்களால வந்து ஒரு 2 நிமிஷம் கூட அவங்களால வந்து இன்ஜின் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்க முடியல. அவங்களுக்கு முன்னாடி நிறைய வண்டி சிக்னல்ல நிக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க வந்து ஹார்ன் வச்சுட்டு சும்மா இல்லாம அதையும் அடிச்சுட்டு இருந்துட்டு நாய்ஸ் பொல்யூஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற இப்ப ஹேர் கண்டிஷனர் எல்லாத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிஎஃப்சின்னு வந்து இருக்கு, அதாவது குளோரோஃப்ளூரோ கார்பன்றது வந்து நம்ம அது வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸா வந்து இது பண்ணிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பூமிக்கு மேல வந்து போய் வந்து படந்து நம்ம பூமியில இருக்க ஹீட்டை வந்து வெளியில போக விடாம தடுத்துட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப வந்து குளோபல் வார்மிங் அதுவும் வந்து இப்ப நம்ம மக்களாலதான் இதுவாயிருக்கு. நம்ம மக்கள் பண்ணனால இயற்கைக்கு பாதிப்புன்னு தெரியாம பண்றாங்க, நிறைய பேர் அப்படியும் பண்றாங்க, சில பேர் தெரிஞ்சும் வந்து கேர்லெஸ்ஸா அதை வந்து விட்டுட்டு இருக்காங்க. இதனால வந்து என்ன ஆபத்து வரப்போது பின்னாடி வந்து நம்மளுக்கே தெரியல. ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து இப்ப வந்து கொஞ்சம் தான் பாத்துருக்கோம் பாத்தீங்கன்னா, சுனாமி நிலநடுக்கம் இதெல்லாம் முன்னாடி காலத்திலேயே வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நான் இப்ப வந்து நேரடியா பார்த்தது பாத்தீங்கன்னா 2004 வந்து நிலநடுக்கம் வந்தது. நான் நிலநடுக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுலதான் நாங்க எல்லாரும் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வெளியில எல்லாம் ஒரே சத்தமா இருந்தது, வீடு அதிருதுன்னு. அதுக்கப்புறம் தான் நாங்கவே வந்து அதை வந்து உணர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து பெரிய நிலநடுக்கம் ஆகி அங்க வந்து நிறைய பேர் வீட்டெல்லாம் இழந்து அங்க எவ்வளவோ பணக்காரவங்களா இருந்தவங்க வந்து அந்த 1 நிமிஷத்துலயே வந்து எல்லாருமே வந்து வீடு நிலம் இல்லாம எதுவுமே இல்லாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எங்க நான் அப்ப வந்து நான் வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தேன். எங்க பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஏதாவது டொனேஷன்ஸ் மாதிரி நாங்க எங்க ஸ்கூல்ல இருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து அவங்களுக்கு அனுப்பணும். முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து அதாவது வந்து நாங்க ஃபுட்டா கொடுக்காம ரைஸா பல்சஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து அங்க கொடுத்து அமைச்சிருந்தோம்.
1: அதுக்கப்புறம் நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு. அதாவது சுனாமி பூகம்பம் வரத்துக்கு முன்னாடி நாய் எல்லாம் கொலைக்கும், மாடு எல்லாம் ஓடும், ரொம்ப விலங்குகள்லாம் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும்.
0: மூட நம்பிக்கைகளை பத்தி எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவும் உணர்ந்தது இல்ல. பட் ஆனா சயின்டிபிக்கா சொல்றாங்க அந்த மாதிரி வர வைப்ரேஷன்ஸ் வந்து இன்செக்ட்ஸுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து தெரியும்ன்றத பத்தி சொல்றாங்க. பட் ஆனா நான் இது வரைக்கும் அப்படி எல்லாம் எதுவும் உணர்ந்தது இல்ல.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: வணக்கம், உங்க பேர் என்ன?
2: வணக்கம், என் பேர் ரோஷன்.
1: நீங்க என்ன பண்றீங்க?
2: நான் படிச்சுட்டு இருக்கேன்.
1: இயற்கை சீற்றத்தை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க?
2: இயற்கை சீற்றம்னா அது இயற்கையா நடக்கிறது, இந்த மாதிரி பூகம்பம், அப்புறம் அந்த எர்த்குவேக், வால்கேனோ, அப்புறம் சுனாமி, இதெல்லாம்.
1: இதுக்கு என்ன காரணங்கள் நீங்க நினைக்கிறீங்க?
2: அது வந்து நம்ம பூமிக்குள்ள இருக்கிற என்ன சொல்ல மூமெண்ட்ஸ்னால அது மாதிரி வருது.
1: அப்பனா இதுக்கு மனுஷன் காரணம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
2: ஆமா, மனுஷன் காரணம், மனுஷன் ஒரு விதத்துல காரணமா இருக்கலாம். ஏன்னா அந்த பொல்யூஷன் எல்லாம் ஆக்கறதுனால குளோபல் வார்மிங் அந்த மாதிரி எல்லாம் வருது. சோ அதனால மாதிரி சுனாமி ரொம்ப பூமி வந்து ஹீட் ஆகுது. ஏன்னா பொல்யூஷன் ஓவர் பொல்யூஷன்னால அதனால மனுஷன் கூட ஒரு விதத்துல காரணமா இருக்கலாம்.
1: இந்த மாதிரி பூகம்பம் சுனாமியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா?
2: ஆ, பண்ணிருக்கேன். கொஞ்சம் அந்த மாதிரி சேரிட்டிக்கு வந்து காசு அனுப்பியிருக்கேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு.
1: அதுக்கப்புறம் இந்த பூகம்பம் சுனாமி வரத்துக்கு முன்னாடி வந்து நிறைய விலங்குகளுக்கு எல்லாம் வந்து அது தெரியும்னு சொல்றாங்க, அதனால உணர முடியும்னு சொல்றாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க இதை நம்புறீங்களா?
2: ஆமா, நான் கூட நம்புறேன்.
1: ரொம்ப நன்றி.
2: நன்றி.
1: வணக்கம், உங்க பேர் என்ன?
3: என் பேர் ஈஸ்வரி.
1: நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன்.
1: இயற்கை சீற்றத்தை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க?
3: இயற்கை சீற்றம்னா ஆக்சுவலா அது சுனாமி பூகம்பம் அதனை சொல்லுவீங்க?
1: ஆமா.
3: அது வந்துட்டு இயற்கையாவும் ஏற்படலாம், இல்லனா மனுஷங்களாலவும் ஏற்படலாம். இந்த பொல்யூஷன், இந்த டயர் எல்லாம் எரிக்கிறதுனால ஏற்படுற ஒரு அந்த புகையினாலையும், இல்லனா வீடெல்லாம் அங்கங்க பத்திட்டு எரியுது ஒரு ஒரு வெயில் காலத்துல எல்லாம், அதுக்கப்புறம் இல்லைனா வேல்கனோ எல்லாம் வெடிக்குது, சோ அதனால ஏற்படுறது. இதெல்லாமும் ஒரு காரணம், இயற்கையும் காரணம், மனுஷனும் காரணம்னு நான் நினைக்கிறேன்.
1: அப்ப இதுக்கு வந்து எல்லாருமே காரணம், மனுஷங்க மட்டும் இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
3: கண்டிப்பா, இயற்கையும் ஒரு விதத்துல காரணம் தான். இயற்கை சீற்றத்துக்கு இயற்கையும் காரணம், மனுஷனும் காரணம்.
1: இந்த மாதிரி சுனாமி பூகம்பம் இதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா?
3: பண்ணிருக்கேன். என் வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்னோட பழைய டிரெஸ்ஸஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு, ஏதாவது மணி, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன்.
1: சரி. அதுக்கப்புறம் நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு. அதாவது வந்து பூகம்பம் வரத்துக்கு முன்னாடி விலங்குகளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க. இத பத்தி உங்க கருத்து, நீங்க நம்புறீங்களா இதை?
3: கண்டிப்பா நான் நம்புறேன். என் அம்மா சொல்லிருக்காங்க, அதனால நான் நம்புறேன். ஒரு சில நாய் கொலைக்கும், ஒரு ஃபிளாட்ல எல்லாம், பெரிய ஃபிளாட்ல எல்லாம் நாய் வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பூகம்பத்துக்கு முன்னாடி கொலைச்சது. எங்க வீடு கிட்ட ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டா பூகம்பம் வந்தது, அதுக்கு முன்னாடி எல்லாம் நாய், நிறைய காக்கா எல்லாம் பறக்கும், அந்த மாதிரி ஒரு சில இது காமிக்கும், சிம்டம்ஸ் காமிக்கும். சோ அதை நான் நம்புறேன்.
1: ரொம்ப நன்றிங்க.
3: ரொம்ப.
1: வணக்கம், உங்க பேர் என்ன?
4: என் பேர் ஷாலினி.
1: நீங்க என்ன பண்றீங்க?
4: நான் ஸ்டூடெண்டா இருக்கேன்.
1: இயற்கை சீற்றத்தை பத்தி உங்க கருத்து அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க?
3: இயற்கை சீற்றமா பாதி உலகத்தை வந்து மனுஷன் அழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப இயற்கையை வந்து ரொம்ப நிறைய அழியுது, இயற்கையால உலகம் அழியுது. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா இப்போ பூகம்பம், சுனாமி, நிறைய எர்த் குயிக், இதனால வரதுனால நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. என்னோட குடும்பத்துல கூட நிறைய பேர் வந்து சுனாமினாலலாம் இறந்து போயிருக்காங்க. சும்மா சுனாமின்னு சொல்லும் போது தான் பாத்தீங்கன்னா நிறைய அந்த தண்ணி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உயிர் போயிடுச்சு. அப்புறம் வருஷத்துக்கு தண்ணி வருதோ இல்லையோ எர்த் குயிக் வருது, அதுலயே நிறைய பேர் போறாங்க. இதுல வேற நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வேற இருக்கு, இந்த மாதிரி உலகம் சீக்கிரம் அழிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இந்த உலகத்தை வந்து காப்பாத்த வந்து குளோபல் வார்மிங்ல இருந்து தடுக்கலாம். அதாவது இந்த சுற்றுச்சூழலை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கலாம். இந்த போகி அப்பெல்லாம் வந்து பொருள் எல்லாம் எரிக்காம பாத்துக்கிட்டாலே போதும். கவர்மெண்ட் எவ்வளவுதான் சொன்னாலும் வந்து நிறைய பேர் கேட்க மாட்டேன்றாங்க. அதுக்கு நம்ம தேவையான ஆக்ஷன் எடுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா இருந்து என்னால எடுக்க முடிஞ்ச ஆக்ஷன் நான் எவ்வளவு எடுப்பேன். நான் கூட நிறைய பேர்கிட்ட போய் அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவேன், சொல்லி அவங்களை ஊக்கப்படுத்துவேன். இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எரிச்சா வந்து இந்த மாதிரி நிறைய விளைவுலாம் வரும், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் வந்து சில பேர் கேட்க மாட்டாங்க. கேட்கவங்க கிட்ட கேட்காதவங்க கிட்ட கேட்கற மாதிரி சொல்லி புரிய வைக்கணும். அப்புறம் சுனாமி வந்ததுக்கு வந்து நம்ம தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடல் சீரழிவு அப்படின்றது வந்து அது இயற்கையாவே வந்தது. உலகம் வந்து என்னமோ சொன்னாங்க, அது எனக்கு என்ன காரணம்லாம் தெரியல. ஆனா மறுபடியும் சுனாமிலாம் வரக்கூடாதுன்னு தோணுது. அதுல ஒரு பாதி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் இறந்து போயிட்டாங்க. இது சுனாமி எர்த்குயிக் ஒரு பக்கம்னா, ஃப்ளட்டு அப்புறம் தண்ணி சரிவு அதெல்லாம் வந்து இப்ப நிறைய இருக்கு. இப்ப நம்ம சென்னையில இல்ல, ஆனா அது தவிர ஆந்திரா, ஒரிசா அங்கெல்லாம் வந்து நீல்கிரீஸ் அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்த ஃப்ளட்ஸ் எல்லாம். அதனால வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க. அவங்களுக்கு வந்து சரியான வாழ்க்கை கிடைக்கிறது இல்ல, ஒரு சரியான வீடு இல்ல, சாப்பாடு இல்ல. நம்ம இப்ப எவ்வளவு நல்லா இருக்குமோ அவங்க வந்து நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. அது நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க நம்மளால வந்து இயற்கை அழிவுலாம் காப்பாற்ற முடியாது, தடுக்க முடியாது. ஆனா நம்மளால முடிஞ்சது கொஞ்சம் செய்யலாம், இந்த உலகத்துக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம்.
4: இந்த மாதிரி சுனாமி பூகம்பத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா?
3: உதவி பண்ணிருக்கேன். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சுனாமியில வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. தப்பிச்சவங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு எல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதுல வந்து நானும் வந்து டீமா இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெபாசிட் பண்ணி காசு எல்லாம் போட்டு இந்த டவுன் ரோடன் ஏரியாஸ் பீப்புள்ஸ்க்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து காசு எல்லாம் போட்டு சாப்பாடு வேலை மூணு வேலை வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்கோம். அது நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க, இப்ப பண்ணிட்டும் வராங்க. அது சுனாமி பக்கம். இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபிளட் இருக்குல்ல, அதுல கூட பண்றாங்க. இல்லன்னு சொல்ல முடியாது, நம்ம நாட்டுல வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. உலகம் அழியுதுன்னா அவங்க என்ன பண்ண முடியும்?
4: இந்த மாதிரி பூகம்பம் வரத்துக்கு முன்னாடி விலங்குகளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க, இத பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க நம்புறீங்களா இத?
3: இது சயின்டிபிக்கா நம்புறேன்னு தெரியாது, ஆனா மூலதனமா வந்து எங்க பாட்டி எல்லாம் கூட நம்புவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேய் வர்றது கூட நாய்க்கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எங்க வீட்டுல நாயெல்லாம் வளர்க்குறோம், பூனையும் வளர்க்குறோம். பூனைக்கு வந்து தெரிஞ்சாலும் அது வந்து சொல்லாது, அது கண்ணுல காட்டி கொடுக்கும். பட் இது உண்மையானு தெரியாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஆனா பூகம்பம் வரத்துக்கு முன்னாடி, சுனாமி வரத்துக்கு முன்னாடி நிலநடுக்கம் வந்துச்சு இல்லையா அன்னைக்கு காலையில, அப்ப வந்து எங்க வீட்டு நாய் கொலைச்சிட்டே இருந்தது ரொம்ப கண்டினியூவா. என்னன்னே தெரியல, ஜானி அது பேரு, கொலைச்சிட்டே இருந்தது. நிறுத்தினதான் சொல்லும்போது கொலைச்சிட்டு அப்படி ரோட்ல ஓட ஆரம்பிச்சிருச்சு கத்திட்டு. பீச் பக்கம் நாங்க வாக்கிங் போலாம்னு நினைச்சோம், அது எங்களை யாரும் விடவே இல்லை. எங்க வீடு பீச் பக்கத்துல இருக்கு, சோ விடவே இல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்து நிலநடுக்கம் வந்தது, அதுக்கப்புறம் சுனாமி வந்தது. எங்க நாய் ரொம்ப பயந்து போயிட்டு எல்லாரையும் அப்படியே பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு, வாயால இழுத்துட்டு போயிடுச்சு. சோ நாய்க்கு வந்து கண்டிப்பா தெரியும், நாய்க்கு வந்து உலகத்தோட அழிவு கூட தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது கண்ணுல இருக்கிற பவர் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டி சொல்லி வளர்த்துறாங்க. அது உண்மையான தெரியல, ஆனா மூலாதாரமா அது உண்மைன்னு தெரியும். அப்புறம் மரத்து பக்கம் வந்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலமரம் பக்கத்துல வந்து நிலநடுக்கம் அப்ப நின்றா அதோட பாதிப்பு வந்து நிறைய இருக்கும், அது வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி எர்த் குயிக் வரப்போகுதுன்னு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த விலங்குகளை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, நாய் பத்தியும் பூனை பத்தியும் தெரியும்.
4: ரொம்ப நன்றி.
3: தேங்க்ஸ்.
4: வணக்கம், உங்க பேர் என்ன?
5: என் பேர் நிஷா.
4: நீங்க என்ன பண்றீங்க?
5: நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
4: இயற்கை சீற்றத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க?
5: இயற்கை சீற்றம்னா இந்த பூகம்பம், நிலநடுக்கம், கனமழை அதெல்லாம் தான், நாமி எல்லாமே.
4: இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: இதுக்கு காரணம் ரெண்டு பேர் இருக்காங்க, இயற்கையும் இருக்கு மனுஷனும் இருக்கு. இயற்கைனா இந்த மரம் வெட்டுறது, இயற்கையா இருக்க இதெல்லாம் வந்து அழிக்கிறது, அழிக்கிறது அழியறதும். அப்புறம் மனுஷங்க வந்து இந்த வண்டி ஓட்டுறனால வர புகை, அதிகமா ஏசி யூஸ் பண்றது, ரெஃப்ரிஜிரேட்டர், அதுல இருந்து வர எமிஷன், CFC கார்பன் சொல்லுவாங்க, அந்த இதனால இந்த பொல்யூஷன்னால இதாவது.
4: இந்த மாதிரி சுனாமி நிலநடுக்கத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்க? இருக்காங்களா?
5: அவங்களுக்கு வந்து வேலை இல்லைனா வேலை வாங்கி கொடுத்துருக்கோம், எங்க கம்பெனிலேயே வேலை வாங்கி கொடுத்துருக்கோம், துணினா கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கோம், காசு கொஞ்சம் எல்லாருக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
4: இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு, அதாவது சுனாமி பூகம்பம் வரத்துக்கு முன்னாடி இந்த விலங்குகளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு, இதை நீங்க நம்புறீங்களா?
5: இல்ல நம்பல. அவ்வளவு
4: தேங்க்ஸ்.
6: என்ன நேர்களே, கேட்டீங்களா? ஆனா இயற்கை சீற்றங்கள் நிகழ்ச்சி இதோட முடியல, நாளைக்கு அடுத்த பாகம் வரும். சோ தவறாம கேளுங்க. இது வாருங்கள் பூமியை காக்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: மகளிர்க்காக
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர் செந்தில்குமார், மிஸ்டர் அசோக். இதை பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம்,
1: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
2: You are listening to MOP Vaishnav.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர், அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர். இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய
1: வழங்குறாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கேன் நான் உங்க ஆர்ஜே பாலமீனாட்சி. சரி நேர்களே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ஒரே பாட்டை டிஃப்ரெண்டா ரெண்டு பேர் பாட போறாங்க. அதாவது ஒருத்தர் தனியா பாட போறாரு, இன்னும் மூணு பேர் சேர்ந்து பாட போறாங்க. ஃபர்ஸ்ட் தனியா பாட போறாரு, என்ன பாட போறாருன்னு கேட்கலாம். என்ன பாட போறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: யோகவேந்தன்.
1: சரி, என்ன பாட்டு பாட போறீங்க?
2: செந்தமிழ்நாடு முதுநிலை.
1: சரி, ஓகே. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: கலைமுகில் வித்யாலயம்.
1: சரி, பாருங்க.
2: செந்தமிழ்நாடு என்னும் பொதினிலே இன்ப தென்மந்து பாயுது கதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் ரம்பையர் போலிங்க கண்ணிய சுந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சையலும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, நிலத்திரை கடல் ஓரத்திலே நிறுத்தந்தாமல் செய்யும் குமரியலை, வட மாமல்லகுன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பலவிதமாயின சாத்திரத்தின் மனம் பாறைங்கும் வீசும் தமிழ்நாடு.
1: யோகவேந்தன், ரொம்ப நல்லா பாடுனீங்க. சரி, ஓகே, இதே பாடல ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நம்ம கேர்ள்ஸ் பாடுறத கேப்போம்.
3: வரராம, அந்த நாய் அடிக்கலாமா?
4: ஹே, அடிச்சா அந்த நாய் எப்படி கத்துது பாரு.
3: சூப்பர்டா. ஹே, இந்த பெரிய கால் இதால அடிப்போம்.
5: பாலு, விளையாடுனது போதும், வந்து சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கு.
3: டேய், இதோ வரமா. டேய், இந்த நாளைக்கு வரேன்டா.
5: பாலு, சாப்பிட்டு முடிச்சாச்சுல, டிவி எல்லாம் பார்க்காம நேரா தூங்க போ.
3: சரிமா, குட் நைட்.
5: குட் நைட் பாலு.
3: கனவுல என்னது இது? இன்னைக்கு நான் நடிச்ச நாய் நாயா அது? இந்த நாய் எப்படி என் கனவுல வருது?
4: ஆமா, நான் அதே நாய் தான். என்னால உன்னை திருப்பி அடிக்க முடியாதுங்கிறதுனால தான் என்ன நீ எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தின. ஏற்கனவே எனக்கு ஒரு கால் ஊனும், இப்போ என்னோட இன்னொரு காலும் எலும்பும் உடைஞ்சிருச்சு, காதுல இருந்து ரத்தமா சொட்டிக்கிட்டு இருக்கு. என்ன அக்கறையா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக கூட யாருமே இல்ல. உன்ன ஸ்கூல்ல உன்னோட டீச்சர் அடிச்சா எப்படி வலிக்கும்?
3: ஐயோ சொல்லாத, எனக்கு பயமா இருக்கு.
4: இவ்வளவு பெரிய ஹியூமன் பீயிங் உனக்கே பயமா இருக்கிறப்ப எனக்கு எப்படி இருக்கும்?
3: சாரி சாரி சாரி டாக், ஐ அம் ரியலி சாரி.
4: ப்ளீஸ், இனிமேலாவது என்ன மாதிரி அனிமல்ஸ் ஹார்ம் பண்ணாதீங்க. ப்ளீஸ்
3: பி குட் டு அனிமல்ஸ், தே ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
1: வெல்கம் பேக் நேர்களே. இவ்வளோ நேரம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோகவேந்தன் பாடினதை கேட்டோம். அடுத்து இப்போ வந்து கேர்ள்ஸ் பாட போறாங்க. சரி, உங்க பேர்லாம் சொல்லுங்க.
6: வி மோனிஷா.
7: எஸ் ஆர்த்தி.
6: டி ஜிஜி.

0: மூச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில் ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே.
1: ரெண்டு மூணு பேருமே ரொம்பவே அழகா பாடினீங்க. இந்த செந்தமிழ் நாடனம் பாட்டியை நம்ம வந்து ரெண்டு விதமா கேட்டோம் இல்லையா? சோ இந்த பூஞ்சலை நிகழ்ச்சி இங்க முடியுது. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. சமுதாய எல்லாரையும் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில திருப்பியும் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். இன்ஃபன்ட் ஜீசஸ் ஸ்கூல்ல இருந்து பெண்களை பத்தி பேசுறதுக்காக ஒரு மாணவி வந்திருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஆர் லாவண்யா.
1: சரி, பேசுங்க.
2: நாடு, மொழி, இனம், மாறுகள், கல்வி, செல்வம் எல்லாமே நம் நாட்டில் பெண்ணின் பெயர் பெற்று கண்ணின் உயிர் உற்று விளங்கும் காட்சிகள் தான். மங்கையராய் பிறப்பதற்கே மண்ணில் மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கவிமணியும், சக்தி வடிவே என்று பாரதியும், ஏசுபிரானும் நபிகளும் கூட பெண்ணினத்தை பற்றி போற்றியுள்ளனர். இருந்தும் பெண் சமுதாயம் ஏன் பிற்பட்டு கிடக்கிறது? இடைக்காலத்தில் பெண்களுக்கு பெருமைகள் குறைய தொடங்கின. மதங்கள் பொதுவாக பெண்களை பேதையர்களாகவும் பின்னறிவு கொண்டவர்களாகவும் மாற்றின. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்னும் நிலையை அடித்து தள்ளி பெண்களுக்கு சட்டங்களும் பட்டங்களும் சொல்லித்தர வேண்டும் என பாரதி தம் பாட்டில் திட்டவட்டமாக எடுத்துரைத்தார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தலைவாரி பூசூட்டி பாட சாலைக்கு போ என அன்பானையிட்டார். இன்று பெண்கள் கல்வி எனும் கண்கள் பெற்று முன்னேறுகின்றனர். கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம், அங்கு புட்கள் முளைத்திடலாம், நல்ல புதல்வர்கள் முளைப்பதில்லை. இன்று கணக்காயர் முதல் கணிப்பொறியாளர் வரை பெண்கள், மருத்துவம், பொறியியல் வல்லுநர் போன்ற எல்லா துறைகளிலும் பெண்கள் ஈடு இணையற்று ஏற்றம் பெறுகின்றனர். மாதர்களே, தம்மை இழிவு செய்யும் மடமையை முதலில் கொளுத்த வேண்டும். பெண்கள் முதலில் தன் இனத்தை தான் பகைக்கும் புன்தன்மையை போக்க வேண்டும். பொன்னகை, புடவை, சொத்து போன்றவற்றின் ஆசைகளை அழித்து அல்லது அடக்கி அறிவின் தீபங்களாய் தங்களை அலங்கரித்து காட்ட வேண்டும். பெண்கள் அழகே அறிவுதான் என்பதை நிலைநாட்டி, கவர்ச்சி பொருட்கள் அல்ல என்பதை நினைவூட்டி வெற்றி மேல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
1: லாவண்யா, ரொம்ப அழகா பெண்களை பத்தி சொன்னீங்க. அதாவது நீங்க சொன்னதுலயே அந்த அழுத்தம் திருத்தம், உங்களுடைய மாடுலேஷன் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. நீங்க இன்னும் இந்த திறமையை நல்லா வளர்த்துக்கோங்க. சரி, உங்களுக்கு இதை யார் ட்ரெயின் பண்ணா? ஸ்கூல்ல இதை பத்தி முன்னாடியே பேசிருக்கீங்களா?
2: எங்க மம்மி.
1: ஓகே, உங்க மம்மிக்கு நல்ல பாராட்டுக்கள். நன்றி. வணக்கம். இப்போ வந்து இவ்வளோ நேரம் லாவண்யா நல்லா பேசிட்டு இருந்தாங்க பெண்களை பத்தி. அடுத்து வந்து அபூபக் பேச வராரு, ஆனா ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம்.
3: இந்த டிராயிங் நல்லா இருக்கா?
4: ஏய், சீரியல் பாத்துட்டு இருக்கல, உயிரை வாங்காத, போ.
3: அப்பா, இந்த டிராயிங் நல்லா இருக்கா?
5: முக்கியமான கால் பேசிட்டு இருக்கல, போ.
3: அம்மா, நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன், நான் வெளியில போய் விளையாடுறேன்.
4: அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வீட்லயே இரு.
3: அப்ப நான் வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு வரேன்.
5: சரிடா கண்ணா, போயிட்டு வா.
6: உங்க குழந்தை நீங்க பாராட்டாம வேற யார் பாராட்டுவாங்க? ஒரு பெற்றோரா உங்க கடமையில இருந்து தவறிடாதீங்க.
7: சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும்.
1: வெல்கம் பேக் நேர்களே. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம் அபூபக், என்ன எதை பத்தி பேச போறீங்க?
8: ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு.
1: ஓகே, பேசுங்க.
8: நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்று தெரியுமா? ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு என்ற தலைப்பு. ஆம், ஒரு கை தட்டினால் ஓசை வராது, இரண்டு கைகள் ஒன்று பட்டால் தான் ஓசை வரும். அதுபோல என் இந்திய விடுதலை வீரர்கள் ஒன்று பட்டுதான் என் நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்தனர். கூடி வந்தால் கோடி நன்மை என்ற பழமொழியை எண்ணில் பலரும் அறிந்துள்ளவரும் அல்லவா? சமூகத்தில் சில நினைப்பார்கள் ஒன்றுபட்டால் சமூகத்தில் சிக்கல்கள் வரும் என்று நினைப்பார்கள். இல்லவே இல்லை. ஒன்றுபட்டால் அன்பு, பாசம், பண்பு ஆகிய அனைத்தும் நம்மிடம் வந்து சேரும். எனவே மாணவர் ஆகிய நாம் பலமற்று கண்களை நட்டு நாட்டின் நலப்பணிக்காக பாடுபட வேண்டும். ஒன்றுபடுவோம், நன்மை செய்வோம். கடைசியாக உங்களிடம் ஒரு கவிதையை கூற விளைகிறேன். கண்ணே, கண்மணியே, கனி அமுதே, கற்கன்றே என்று கொஞ்சினால் மட்டும் போதுமா? மகிழ்ச்சி ஒன்றினாலே குமரன் ஆகிவிட முடியுமா? அதுபோல என் நாடு, இந்நாடு, புலவர் போற்றும் திருநாடு என்று பாராட்டினால் மட்டும் போதுமா? நாட்டை பேணி காப்பது என்னை போன்ற மாணவர் கையில் இருக்கிறது என்பதை கூறி வாய்ப்பளி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி என்று கூறி என் இடத்தில் அமர்கிறேன். நன்றி. வணக்கம்.
1: அபுபக் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நேர்களே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அதாவது நீங்கள் இந்த இடத்துல வந்து அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி அவருடைய அபிநயங்களும் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. அபுபக் யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தந்தாங்க?
8: எங்கள் அக்கா.
1: ஓகே, உங்க அக்காக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. அவங்க சொல்லி கொடுத்ததை விட நீங்க இன்னும் நல்லா இங்க சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய மேடைகள் ஏறணும், நிறைய பரிசுகள் வாங்கணும். நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம அபுபக் வந்து உணர்ச்சி பெருக்கோட ரொம்பவே அழகா பேசினார். அதாவது அவர் பேசினதுலயே வந்து அவர் தேசப்பற்று அவருக்கு எவ்வளவு இருக்கு நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதாவது நீங்க வெறும்னா கேட்டாலும் கூட உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஒரு பேச்சை பார்ப்போம்.
9: என் பேரு ராஜா, என்னோட வயசு 15. எனக்கு 10 வயசு இருக்கும்போது நான் ஒரு டீ கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் 6 மணிலிருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை செய்வேன். ஒரு நாள் என்னோட தோள்பட்டையில் அடிபட்டுருச்சு, அதனால அந்த கடையில் என்னால் வேலையை தொடர முடியல. அப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு வேலையை தெரிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது. எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ரொம்ப இஷ்டம். சின்ன வயசுலேருந்தே என்னோட கனவு லட்சியமெல்லாம் ஒரு டாக்டர் ஆகணும்னு தான்.
6: எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அழகான கனவு உண்டு. அவர்கள் கனவுகளை வென்றிட கை கொடுங்கள் அல்லது கற்றுக் கொடுங்கள் கொடுங்கள்.
1: வெல்கம் பேக் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவ்வளோ நேரம் வந்து நம்ம ரெண்டு விதமான தமிழ் ஸ்பீச் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு, அதாவது இன்னைக்கு அவர் பிறந்தாலுங்கிறதுனால அவரை பற்றி இங்கிலீஷில் பேச வராங்க கவிதா. வாங்க கேட்கலாம்.
10: I am speaking from life of Jawaharlal Nehru. Jawaharlal Nehru was born on November 14, 1889 in Allahabad, Uttar Pradesh, born with the proverbial silver spoon. Jawaharlal had a western upbringing and studying in the famous Harrow School and Trinity College in England. In 1916, at the age of 27, Jawaharlal married Kamala Kaul and the following year saw the birth of their only child, Indira Priyadarshini. After an initial brush with legal practice, Jawaharlal Nehru joined the Indian Nation Congress and started his political career under the tutelage of Father Motilal. After the successful champion and Kheda Satyagraha, Mahatma Gandhi himself as the undisputed leader of the masses, and Nehru's son become one of his trusted aides. Under Gandhi's influence, Nehru sold his Western lifestyle and traveled extensively to garner resistance against the British. Through the 1920s, Jawaharlal Nehru entered accolades for his passionate anti-British stance and was elected Congress Party President in the 1929 Lok Sabha session.
1: ரொம்ப நன்றி கவிதா. கவிதாக்கு எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாமா? இவ்வளவு நேரம் கவிதா வந்து ஜவஹர்லால் நேரு அவருடைய லைஃப் ஹிஸ்டரி ஃபுல்லா சொன்னாங்க. நீங்க இவ்வளவு நல்லா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சி இங்க முடியுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
11: வணக்கம். கிட்டந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜய். சமுதாய வானொலி,
1: சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை. இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சியில நம்ம மூணு விதமான ஸ்பீச் பார்க்க போறோம். மூணு பேர் தமிழ்ல பேச போறாங்க. முதல்ல பேச போறது யோகவேந்தன். எதை பத்தி யோகவேந்தன் பேச போறீங்க?
12: காமராஜரை பத்தி
1: பேசுங்க.
12: காமராஜர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். தன் 6 வயதிலேயே தன் தந்தையை இழந்து போதிய கல்வி கற்கும் வசதியற்ற சூழ்நிலையில் வளர்ந்தார். பின்னர் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலையில் அமர்ந்தார். அங்கிருக்கும் பொழுது பே வரதராஜலு நாயுடு போன்ற தேச தலைவர்களின் பேச்சுக்களில் கவரப்பட்டு தன்னுடைய 16 வயதிலேயே காங்கிரசின் உறுப்பினராக ஆக்கி கொண்டார். 1954 சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரானார். 1954 முதல் 1963 வரை 9 பதவி வகித்தார். அங்கிருக்கும் பொழுது காமராஜர் ஆண்ட காலத்தை தமிழ்நாட்டின் பொற்காலம் என்பார்கள். காமராஜர் முதலமைச்சர் ஆகி செய்த சாதனைகள் எண்ணில் அடங்காதவைகளாகும். பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு, பள்ளி இலவச சீருடை போன்ற திட்டங்களை அமுல்படுத்தினார். 1974 இயற்கை எய்தினார். பின்பு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது.
1: முடிஞ்சிருச்சா? எல்லாரும் கைத்தடுங்க யோகவேந்தனுக்கு. அழகா சொன்ன தம்பி, நன்றி. ஓகே, ஒரு சிறு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம அடுத்து இன்னும் ரெண்டு பேஜ பாப்போம்.
13: சில்ட்ரன், டுமாரோ ரைட் தி மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் 11 அண்ட் 12 ட்வைஸ் இன் யுவர் நோட்புக்.
14: எஸ் டீச்சர்.
6: ராஜா, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்?
15: மேக்ஸ் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேம்மா.
6: கண்ணு, இப்ப அப்பாவால வேலைக்கு போக முடியாது கண்ணு. அந்த சம்பளம் இல்லைன்னா நம்மளால வீட்டுல ரெண்டு வேலை கஞ்சி கூட குடிக்க முடியாது ராசா. இப்பதான் அப்பாவோட முதலாளி கூட பேசிட்டு வந்தேன். அவருக்கு பதிலா உன்ன வேலைக்கு வர சொல்றாள்ரா. நீதான் வீட்டுக்கு தலைச்சம்புள்ள, போயிட்டு வாமா. அம்மா மேல கோவிக்காத ராசா.
15: அப்ப இனிமே ஸ்கூலுக்கு போக முடியாதா?
6: முடியாது ராசா. என்ன மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி தெரியலடா.
15: கவலைப்படாதம்மா, நாளையில இருந்து நானே வேலைக்கு போறேன். குட் மார்னிங் மேடம்.
16: என்னது குட் மார்னிங் மேடமா? ஐஎஸ் வேலைக்கு வந்திருக்கிற பாரு, இது மெக்கானிக் ஷெட். வந்தோம்னா வணக்கம் முதலாளிமான்னு சொல்லணும், புரியுதா? போப்போ, உள்ள போ. வந்துட்டாங்க காலங்காத்தாலேயே.
17: சைல்ட் லேபர் இஸ் நாட் எ கிரைம், இட்ஸ் இன் ஹியூமன், பிகாஸ் டு எர்த் இஸ் ஹியூமன்.
1: வெல்கம் பேக் நேர்களே. இப்போ இங்க திலகராஜ் வந்திருக்காரு. இவர் வந்து பாரதியாரை பத்தி பேச போறாரு.
18: சிற்பியாக இருந்து எங்களை சிலையாக வடிவமைக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கம். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல், இளமை பொழுது சோராத்திருத்தல் என்னும் கொள்கை முழக்கமிட்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆவர். இவர் 1882 டிசம்பர் திங்கள் 11 நாள் தூத்துக்குடி மாவட்டத்து எட்டையாபுரத்தில் பிறந்தார். இவர் பெற்றோர் சின்னசாமி ஐயர், இலக்குமி அம்மா. சுப்பிரமணியன் இளமையிலே பாப்புண்ணை ஆற்றலும் பெற்றிருந்தமையால் கலைமகள் என்னும் பொருள் தரும் பாரதி என்னும் சிறப்பு பெயர் பெற்றார். தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லையெனும் வசை நீங்க வந்து தோன்றியவர் பாரதியார். அவர் பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திரச் செய்தவர். பண்டிதர்களின் கரடுமுரடான நடையில் தேங்கி கிடந்த தமிழை பலரும் படித்தறியும் வகையில் எளிய இனிய பாக்களாக வடித்து உழவு விட்டவர் பாரதியார். இவர் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் எனவும், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எனவும் தமிழ்மொழி பரவிட விளைந்த தமிழ் பாவலர் ஆவார். ஆன்மீக விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலை முதலான விடுதலைகளை உள்ளடக்கிய நாட்டு விடுதலையை விளைந்த விடுதலை கவிஞர் ஆவார். 20 இலக்கிய மறுமலர்ச்சி வித்திட்டவர் இவர். கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு என்னும் பெரு பாடல்களையும் நாட்டு பற்று, மொழி பற்று, சமுதாய சீர்திருந்த உணர்வுகள் ஊட்டுகின்றன. நூற்றுக்கணக்கான பாடல்களையும் பாடியதோடு அமையாது நாணயத்தும் தராசு முதலான உரைநடை இலக்கியங்களையும் படைத்து தமிழனைக்கு வளஞ்சேர்த்தவர் ஆவர். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு முதலான பல மொழிகளில் புலமை பெற்றிருந்த மகாகவி யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாக தெங்கு காணும் என பாடி தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்தவர். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லு என தொழுது பாடித்திடடி பாப்பா என பாப்பாவுக்கு கூறுவது போல் பலருக்கும் கூறி தமிழ் பற்றை வளர்த்த மாபெரும் கவிஞர் ஆவார்.
1: திலகராஜ், ரொம்ப நல்லா சொன்னீங்க. திலகராஜ் கை தட்டலாமா? இவ்வளவு நேரம் திலகராஜ் வந்து பாரதியரோட அருமை பெருமைகளை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. அடுத்தது யார் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் நேர்களே. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இவ்வளவு நேரம் நம்ம ரெண்டு பேர் பேசுறத பத்தி கேட்டோம் இல்லையா? அடுத்தது வந்து இப்போ ராதாகிருஷ்ணன் அவர்கள் பத்தி பேச வந்திருக்காங்க.
19: டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1888 செப்டம்பர் மாதம் 5 திருத்தணியில் பிறந்தார். இவரது தந்தையார் திரு வீராசாமி ஐயர், தாயார் திருமதி சீதாம்மாள். கற்க கசடை என்பதற்கு தொடக்கல்வியை திருத்தணியிலும் திருப்பதியிலும் சிறப்பாக கற்றார். தம் உயர்கல்வியை வேலூரிலும் சென்னையிலும் சிறப்பாக கற்றார். பின்னர் மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியரானார். 1921 ஆண்டில் மைசூர் பல்கலைக்கழகத்தில் இருந்து பிரிய விடை பெற்றார். மைசூர் பல்கலைக்கழகமே திரண்டு வந்து அவரை வணி அனுப்பியது. மாணவர்கள் வண்டியில் இருந்த குதிரையை அவிழ்த்து தொடர்வண்டி நிலையம் வரை இழுத்துச் சென்றார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை நம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் 17 முறை டாக்டர் பட்டம் பெற்றவர். இவர் இந்திய குடியரசுத் தலைவராக பதவியேற்றார்.
1: முடிச்சிட்டீங்களா? ரொம்ப அழகா சொன்னீங்க, கை தட்டுங்க எல்லாரும். ஓகே, ராதாகிருஷ்ணன் அவர்களை பத்தி ரொம்பவே அழகா சொன்னீங்க. அடுத்து நம்ம கூட இங்க விக்னேஷ்குமார் இருக்காங்க, அவங்க மறுபடியும் காமராஜரை பத்தி சொல்ல போறார், கேளுங்க.
3: ஆலமரத்தில் அமர்ந்திருக்கும் நடுவருக்கும் அதன் விழுதுகளாயிருக்கும் ஆசிரியருக்கும் இன்றைய தூக்கி நாளி நாடு காக்கும் என்ன போன்ற மாணவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் இங்கே யாரை பற்றி பேச உந்தலன்னு தெரியுமா? அவர் தான் நம் இருவும் தலைவர் கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தி, தென்னிந்திய தலைவர், படிக்காத மேதை என வணங்கும் எம் தலைவர் யார் தெரியுமா? கர்ம வீரர் காமராசர். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலி நன்றி என்ற திருவுருக்கள் கேட்டவாறு எம் தலைவர் கர்ம வீரர் காமராசர் வாழ்ந்திருக்கிறார். 1905 ஆண்டு ஜூலை 15 நாள் அன்னை சிவகாமிக்கும் தந்தை குமாரசாமிக்கும் இம்மண்ணின் மைதனாய் பிறந்தார். புகழும் பெருமையும் தேடி தந்தார் அவர். தனது 6 வயதிலே தந்தையை இழந்தார். தந்தை இழந்த பிறகு அவரால் சரியாக படிக்க இயலவில்லை. தாம் தான் படிக்கவில்லை என்றாலும் இனி வரும் குழந்தைகளாகவும் படிக்க வேண்டும் என்ற உணர்வுடன் பள்ளிக்கூடங்களுக்கு இலவச உணவு, சீருடை, புத்தகம் என வழங்கினார். அப்படிப்பட்ட என் தலைவர் கர்ம வீரர் காமராசர் இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய புகழும் இப்பூ உலகில் நிலைத்திருக்கும். நன்றி. எனக்கு
1: ரொம்ப அழகா சொன்னீங்க விக்னேஷ்குமார், நன்றி, வணக்கம். பூஞ்சோலி நிகழ்ச்சி இங்க முடியுது. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
11: வணக்கம்.
1: நமது சமுதாயம்
11: சமுதாய வானொலி
1: 107.8. இன்னைக்கு இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கேன். நான் உங்க அஜய் பாலமீனாட்சி. நம்ம இந்த நிகழ்ச்சியில வெவ்வேறு பாடல்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்திருக்கோம் இல்லையா, அதாவது பேச்சு எல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது டிஃப்ரெண்டானது, அதாவது பாட்டு தான், ஆனா அதுலயே நம்ம விவேகானந்தருடைய பாட்டை பத்தி பார்க்க போறோம். சரி, நீங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, உங்க எல்லாருக்கும் விவேகானந்தரை பத்தி என்ன தெரியும், ஏதாவது சொல்லுங்களேன்.
20: அவர் வந்து இளைஞர்களுக்கு நல்ல கருத்து எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு.
1: சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் வந்து விவேகானந்தருடைய பேட்ச் குத்திருக்கீங்க இல்லையா, எதுக்கு குத்திருக்கீங்க?
20: அவருடைய பாட்டு பாடுறதுக்காக நாங்க குத்திருக்கோம்.
1: ரொம்ப சந்தோஷம். சரி, பாடுங்க.

0: 슬프구나.
1: ரொம்பவே அழகா பாடுனீங்க விவேகானந்தரை பத்தி. நன்றி, வணக்கம். இப்போ வந்து நம்ம இவ்வளவு நேரம் விவேகானந்தர் பாட்டை பத்தி பார்த்தோம் இல்லையா, ஒரு சிறு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தேசிய பாடலை பத்தி பார்ப்போம்.
2: மது சரக்கு நச்சுன்னுதான் இருக்கு கிட்ட வந்து.
3: Do not drink and drive.
1: வெல்கம் ஆஃப்டர் தி பிரேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இப்போ நம்ம தேசிய பாடலை கேட்கலாம். பாடுங்க, முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: கே காளியம்மாள்,
5: எஸ் அன்மேகா,
6: சி சாதனா,
7: என் ரூத்,
8: என் நந்தினி.
9: சுதந்திரம் சுதந்திரம் பா.

0: தான் நாங்க.
1: சூப்பர், நல்லா பண்ணீங்களே. இது வந்து ஒரு சினிமா பாடலுடைய மெட்டலியா, ரொம்பவே அழகா அதே மாதிரியே பாடினீங்க, நன்றி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்பவே அழகா வந்து ஒரு தேசிய பாடல் கேட்டோம் இல்லையா. இப்ப திருப்பியும் நம்ம வந்து விவேகானந்தரை பத்தியே பாட்டு கேட்க போறோம். ஆனா இது வந்து ஒரு வேற மெட்ல பார்க்க போறோம், கேளுங்க.

0: Ihnen.
1: ரொம்பவே அழகா பாடுனீங்க. நீங்க இதுல சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கடைபிடிப்பீங்களா?
2: பிடிப்போம்.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். ரொம்பவே அழகா பாடுனீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: தேங்க்ஸ்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன். நான் உங்க ஆர்ஜே பாலமீனாட்சி. இப்போ இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சியில நம்ம வந்து ஒரு அழகான மழலைகளோட கவிதையை கேட்க போறோம். இங்க நாலு பேர் நம்ம கூட இருக்காங்க. வாங்க, நாலு பேர் உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்ன?
3: என் மகாலட்சுமி.
4: ஆர் கீர்த்தனா.
5: ஆர் ஆர்த்தி.
6: என் ருக்ஷாபி.
1: சரி, இப்போ நீங்க நாலு பேரும் கவிதை சொல்ல போறீங்க இல்லையா? வரிசையா நீங்களே அழகா சொல்லுங்க பாப்போம் எல்லா கவிதையும்.
3: சுதந்திர சரித்திரம். வெள்ளையனே, வணிகம் செய்ய வந்த உன்னை தென்றலாய் நாங்கள் வரவேற்றோம். ஆனால் நீயோ புயலாக மாறுவாய் என்று நினைக்கவில்லை. புயலே, உன்னால் புழுதுகளை மட்டும்தான் அழிக்க முடிந்தது. அகிம்சை என்னும் மாலமரத்தை உன்னால் அசைத்து கூட பார்க்க முடியவில்லையே. கிருஷ்ண பரமாத்மா கூட ஆயுதபாணியாகத்தான் நின்றார். ஆனால் எங்கள் காந்தி மகானோ நிராயுதபாணியாகத்தான் நின்று வென்று விட்டார். பாரத் மாதாவுக்கு ஜெய்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா சொல்லுங்க. அடுத்து நீங்க சொல்லுங்க பாப்போம்.
7: உலகில் எத்தனை கடவுள் இருந்தாலும் உன்னை எனக்கு நண்பனாக தந்த உன் அன்னை தான் எனக்கு பெரிய கடவுள்.
1: சூப்பர், ரொம்ப அழகு. சின்னதா இருந்தாலும் ரொம்ப கியூட்டா சொன்னீங்க. அடுத்து சொல்லுங்க.
8: கனவில் ஒரு முகம், முகத்தில் ஒரு சிரிப்பு, சிரிப்பில் ஒரு பாசம், பாசத்தில் ஒரு நேசம், நேசத்தில் ஒரு இதயம், அந்த இதயத்தில் என் உயிர் நண்பன் நீ.
1: சூப்பர். உங்க ஃப்ரெண்ட் யார்? உங்க ஃப்ரெண்ட் பேர் என்ன?
8: ஆஷிகா.
1: சரி, ஓகே, நன்றி.
9: Birth is one time, death is one time, love is one time, marriage is one time, friendship is long time.
1: சூப்பர், இவங்க நாலு பேரும் ரொம்பவே அழகா சொன்னாங்க. நம்ம மூணு தமிழ் கவிதைகள் கேட்டோம். இவ்வளவு நேரம் இந்த குட்டி சூப்பரா கவிதை சொன்னாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எல்லாம் வந்து ரொம்பவே உணர்ச்சி பெருக்க அந்த தமிழ்லயும் கேட்டோம், இங்கிலீஷ்லயும் கேட்டோம் இல்லையா. அடுத்து இங்க நமக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இவங்க ஒரு கலந்துரையாடலுக்கு வந்திருக்காங்க. அது இங்கிலீஷ்ல பேச போறாங்க. குரூப் டிஸ்கஷன் கேட்போமா? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
10: எஸ், ஆர்த்தி. ஏ பூஜா.
1: சரி, பேசுங்க.
9: When was Nehruji born and where was he born?
10: Nehruji was born and place of the burning number 14, 1889 in Allahabad, Uttar Pradesh.
9: Where did he finish his schooling?
10: He finished his schooling in the famous Sara School and Greenity College in England.
9: When and to whom was Nehruji married?
10: In 1916, at the age of 27, Nehruji married Kamala Kaur.
9: How many children did Nehruji have?
10: Nehruji had only one daughter. She's name was Indira Priyadarshini.
9: Who was his father?
10: Nehruji's father name was Motilal Nehru.
9: When was Nehru elected as the Congress Party President?
10: Jawaharlal Nehru was elected as the Congress Party President in AD 1929.
9: When did the Salt Satyagraha take place?
10: And this all Satyagraha take place in 1930.
9: When did Nehruji assign post as the first Prime of India?
10: On August 15th, 1947.
9: When did the Chinese attack India during Nehruji period?
10: In 1962, the Northeastern States.
1: ஓகே குட்டீஸ், ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நேருஜியோட பிறந்த நாளுங்கிறதுனால எல்லாரும் அவரை பத்தி அந்த தகவல்களை கஷ்டப்பட்டு சேகரிச்சு அழகாவே பேசுறீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது இல்லையா? மழலைகள் வந்து அவ்வளவு அழகா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த நிகழ்ச்சி இங்க முடியுது. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே பாலமீனாட்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
11: ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் பிரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. ஆமா, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே லைஃப்ல. மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம், நமது வானொலி.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி சில ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா, நம்ம எஃப்எம். இது உங்க
6: எஃப்எம். Washroom which I maintain clean to prevent myself from any infection or my members of the family, and hygiene is the healthy habits that I follow.
7: What is hygiene? What is cleanliness? Mostly we interchange hygiene with cleanliness, though they are not identical, but we usually interchange. And what about hand washing?
6: Hand washing is to keep my hands clean, I hand wash, but it comes into the factor of hygiene when I do it regularly to maintain my healthy habit.
7: Hygienic means of promoting health. All of us, we have to survive, for which we need health. Ellarukku nalla aarogyam romba mukkiyam. Hygienic means of preventing health through prevention of human contact with hazards of waste. Enna waste nu theengi ulaiyikira ella kaliyume hazardous. Innonu enna enna proper treatment and disposal of excreta or waste products. What are hazards? Nammal hazardous appdi solrom. What are hazards appdi paathina there are so many. Physical, biomedical. Ipo paathina e-waste ella kuda or hazard. And noise pollution. So many things are hazardous to our health. Chemical agents are there. Don't disease coming. No, biological. So many things are there. What are the waste causing health problems? Main is on the human and animal excreta, solid waste, domestic water waste, industrial and agricultural waste. Then we all have to know that. ஸோ ஹைஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம். நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு எது ஆதாரமோ அதுதான் சுகாதாரம். இதில் வந்து பர்சனல் கேர் ப்ராக்டிசஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் கேர் ப்ராக்டிசஸ் இருக்குது. இது எல்லாமே மோஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிவிங் ஹெல்த்தி, அதுக்கு உதவுறது தான் ஹைஜீனிக் மீன்ஸ். இந்த ஹைஜீனிக் மீன்ஸ் எந்தெந்த சுகாதார வசதிகள் தேவைப்படுதோ அதுதான் நம்ம சானிடேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹைஜீன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னாக்க இட் ப்ரிவென்ட்ஸ் அக்வைரிங் டிசீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். இப்போ ஒருத்தர்களுக்கு ஒரு நோய் இருக்கு, நம்ம போய் அவங்களை தொடுறோம், இல்லை பக்கத்தில் உட்கா மூச்சு காத்துல வாங்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த நோய் தொடர்ந்து அக்வைரிங் டிசீஸ் அண்ட் தட் ஐ கமன் டிரான்ஸ்மிட் டு யூ ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ். ஸோ அக்வைரிங் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ் ரெண்டையும் தடுக்கிறது தான் ஹைஜீனிக் மெத்தட்ஸ், இன்க்ளூடிங் வித் ஹைஜீனிக் மெத்தட்ஸ் கம் அண்டர் சானிடேஷன். இதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராக்டிசஸில் திஸ் கேன் பி டன் பை சிம்பிள் பர்சனல் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ். பர்சனல் ஹைஜீன் ப்ராக்டிசஸில் என்ன சொல்லுங்கள், ஹேண்ட் வாஷிங் வித் சோப் அண்ட் ஆல்சோ பிஹேவியர் சேஞ்ச். இந்த பிஹேவியர் சேஞ்சு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ பேர் வில்லேஜ்லேருந்து வரீங்க ஆர் சப் சப் டவுன், நிறைய பேர் அந்த முக்கியமான இது பார்த்தீங்கன்னாக்கா ஓபன்டிஃபிகேஷன் இப்போவும் இருக்குது. புரிஞ்சுங்களா? இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தை நம்ம மாற்றணும்னு நினச்சோம்னா ஒன்று நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இது எது தப்பு, இது சரி அப்படின்னு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவங்கள எஜுகேட் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் கொடுத்து எஜுகேட் பண்ணணும். இது எல்லாத்தோட முக்கியமானது டஃப் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டிங் தம் டு சேஞ்ச். இந்த பிஹேவியர் சேஞ்சுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எஸ்பெஷலி இந்த கேஸ் ஆஃப் ஓபன் டிஃபிகேஷன் இன் ரூரல் ஏரியாஸ். How do we do that? How do you do that? You play a major role. Media. Keep on telling the same thing, then they will understand. And start from the beginning. School children. Maggie noodles every market for changa. School away free sample. So school children learn the army.

கிட்ட சொல்றதுக்கு நம்ம ஸ்கூல் லெவல்ல கிளாஸஸ் எடுக்கலாம். சிலர் என்ன பண்றாங்க, எல்லாமே பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ் டு டேக்கிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். There are so many methods. We can use simple methods. We can use some simple technologies like ஒருத்தர் போனாக்க அங்கே டாய்லெட் போகணும்னு போயிருக்காரு, போயிட்டு வந்துட்டாரன் போகணும். என்ன விஷயம் அப்படின்னா அவ்வளோ கிளீனாக இருக்குது, அந்த இடத்த போய் நான் அப்படி டர்ட்டி பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டும் இருக்குது, டர்ட்டியாக இருந்தால் தான் டர்ட்டி பண்ண முடியும், கிளீனாக இருந்தால் பண்ண முடியாது. ஆக அவங்களுக்கு டாய்லெட்டை கிளீனாக வச்சுக்கிறோங்கிற பேசிக் கான்செப்டே இல்லாமல் ஹவு டு ப்ரொவைட் சானிடேஷன். இது ஒரு ஒரு லெவலாக இல்லாமல் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சாக போகணும். இப்போதைக்கு ஹைஜீன் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு விட்டுடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு லெவல்லையும் நம்ம இந்த சானிடேஷனை ப்ரொவைட் பண்ண முடியும். இதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த யூஸர் வந்து அவங்க ஓப்பன் டிஃபிகேஷன்லேயே பழகி போயிருந்தாங்கன்னா அவங்க மைண்ட் செட்டை கிராஜுவலாக மாற்றணும். திஸ் வில் டேக் டைம், வி அக்ரி, பட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி அவங்க மைண்ட் செட்டை மாற்றணும். வேஸ்ட் கலெக்ஷன் மெத்தட்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் தி வேஸ்ட் அண்ட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட், reuse or disposal of the waste. அது இப்போ கொஞ்சம் பண்ணிட்டு வர்றாங்க சில இடங்கள். பட் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் சென்னை கார்பரேஷன் வேஸ்ட்டை கொண்டு போய் இன்னொரு இடத்துல அப்படியே டம்ப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுவும் முக்கியமான வாட்டர் பாடிஸில் டம்ப் பண்ணிட்டு வர்றாங்க, இன்க்ளூடிங் இ வேஸ்ட். தட் ப்ரொடியூசஸ் மோர் ஹெசார்ட்ஸ், ஹெல்த் ஹெசார்ட்ஸ் தேன் பை இட் செல்ஃப். சானிடேஷன் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சானிடேஷன் விட் இஸ் கம்யூனிட்டி லெஃப்ட் டோட்டல் சானிடேஷன், எக்கலாஜிக்கல், என்விரான்மெண்டல், on-site, improved, unimproved, and sustained. Community-led total sanitation level. Behavior change mainly rural people by process of triggering, leading to spontaneous and also long-term arrangement of open defecation. இது ரொம்ப கஷ்டமான வேலை தான், but we have to try to do that. This facilitates communities recognize the problem of open defecation and take collective action. பஞ்சாயத்து அந்த மாதிரி குரூப் இவங்களை இன்வால்வ் பண்ணலாம், குரூப் லீடர்ஸை இன்வால்வ் பண்ணலாம். அண்ட் பிகம் ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ. இக்கலாஜிக்கல் சானிடேஷன் ஹைஜீனிக்கல் இஸ்டே எக்கனாமிக்கல் க்ளோஸ் லூப் சிஸ்டம் கன்வெர்ட் ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டன்ட் நியூட்ரியன்ஸ் டு பி ரிட்டர்ன் டு த சாயில். அந்த எக்கலாஜிக்கல் சிஸ்டமை அப்படியே மெயின்டைன் பண்ணும், டஸ்ட் டு டஸ்ட், வாட்டர் டு வாட்டர், இந்த மாதிரி சாயிலிருந்து வந்தது திரும்ப சாயில் கொடுக்குறோம். அண்ட் வாட்டர் டு பி ரிட்டர்ன் டு லேண்ட். So that is also called resource-oriented sanitation. Next is environmental sanitation. Environmental sanitation, control of environmental factors, links in the disease transmission. Solid waste management, water and wastewater treatment, industrial waste, noise and pollution control. What is improved sanitation and unimproved sanitation? Improved sanitation and unimproved sanitation refers to the management of human feces at the household level. வந்து காலத்துல பாத்தீங்கன்னா மோஷன் பண்ணீங்கன்னா மேல அந்த சாம்பல் இதை ஊத்தி விட்டுருவாங்க. வீட்டில் சமைச்ச இது கரிசி பாத்திரம்ல சமைச்ச அந்த சாம்பல் எடுத்து மேல அப்படியே தூவி விட்டுருவாங்க. His feces will not sit. Five flies will not sit on the feces and transmit the disease. This terminology is indicated used to describe the target of the Millennium Development MDG on sanitation. ஸோ ஹவுஸ்ஹோல்டு என்ன பண்ணலாம், வாட்டர் ட்ரீட்மெண்ட்னா மினிமம் வி கேன் டூ இஸ் பாயிலிங் வாட்டர். ஒரு பாயிலிங் நல்லா கொதிக்கிற தண்ணியை வச்சு ஆற வச்சு குடிக்கலாம். இப்போ வேஸ்ட்டை வந்து இது பண்ணலாம், அந்த வாட்டரை இன்னொரு விதமாக மற்ற யூசேஜுக்கு என்ன பண்ணலாம்னா குளோரினேட் பண்ணலாம். அப்புறம் வெயிலில் வச்சு இந்த அம்மை வாத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் வச்சு குழந்தைக்கு குளிப்பாட்டுவாங்க, அது ஒரு விதமான சானிடேஷன் தான். இந்த ஸ்லோ சானிடேஷன் சில இடங்கள் வந்து அந்த காலத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கீழே பெரிய சைஸ் கூழாங்கல், அப்புறம் சின்ன சைஸ் கூழாங்கல், அப்புறம் மணல், அப்புறம் கைத்தூள் அப்படின்னு போட்டு அதில் ஃபில்டர் ஆன தண்ணியை குடிப்பாங்க. இட்ஸ் ஆல்சோ சேஃப். சானிடேஷன் இல்லைன்னா என்ன ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா லேக் ஆஃப் சானிடேஷன் மீன்ஸ் ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸ் லேக் ஆஃப் டாய்லெட்ஸ், லேக் ஆஃப் ஹைஜீனிக் டாய்லெட் டெய்லி ஒன் வுட் லைக் டு யூஸ். How many public places we most

for the paper, they don't want to use it because they are not clean, they are not usable. Lack of sanitation, finally they go to open defecation. On-site sanitation, this we can see, boys usually they can urinate, and this elder girl is telling the younger girl, say you cannot do what the boys do on the street. On-site sanitation is a system where the treatment of excreta sewage takes place at the same location where it is generated, pit latrines and septic tanks. Septic tank and drain combination is the oldest and most common type. Then what we mean by sustainable sanitation? It should be economically viable, socially acceptable, technically, institutionally appropriate, and protect the environment and the natural resources. Here we have to break the cycle of disease. What are the health problems? Why should we bother about sanitation? Because it leads to disease or ill health. For any social and economic development, adequate sanitation in conjunction with good hygiene, safe water are essential. Lack of proper sanitation causes diseases, that we all know. They have direct relation to poverty. Lack of clean water, poor sanitation, many diseases, and it is aggravated by poverty. It is estimated inadequate sanitation responsible for 4% of the total of 5.7 billion. 4%, very high figure. This is the basic of to break the disease coming in contact with the human beings. The future victim on one side and species of the affected person on this side. We have so many ways of conveying this or transmitting these germs to the future victim, where we can help or break this cycle, vicious cycle. At the level species, once they have taken proper care of, through sanitation methods and through clean water supply, we can prevent body fluids or fingers, fly files and all those things coming in contact with food, contaminating the food and making future victims those who consume that food. When we touch upon the waterborne disease, 5 million people die each year from preventable waterborne diseases. What are the waterborne diseases? You all know. Typhoid, dysentery, cholera, these are the waterborne diseases. And sanitation is basic necessity, fundamental right of human life. When we see so many children die of diarrhea, the child mortality, as you see, the figures are very high, 3.7 billion under 4 years of age have died, but it is down by from 3.7, from 7.6 down to 3.7. Half of child deaths occur in sub-Saharan Africa, we are all included there. United Nations Millennium Development Goal, this is the fourth agenda, preventing diarrhea, diarrheal deaths. Diarrhea plays a significant role. Death resulting from diarrhea are estimated to be between 1.6 to 2.5 million deaths every year. Again, under 5. Children suffering from diarrhea are more vulnerable to become underweight, stunted growth, more prone to get other diseases because of malnutrition. Many studies have shown improvements in drinking water and sanitation alone has led to the decreased risk of diarrhea. Such improvements include provision of high quality piped water and sewage connections. What are the diseases that are caused by lack of sanitation? Just now we enumerated the waterborne diseases, fecal oral route, and we have seen, most of you would have seen in villages, most of them will be anemic. Ratta Sahila Kesham. And then, hookworm is a motion. Barefoot அவங்க நடக்கிறப்போ அந்த ஹூக்வம் அவங்க காலில் ஒட்டிட்டு போய் பிளட் வந்து இன்டெஸ்டின் வந்து பிளட் எல்லாம் சாப்பிடும். அதனால அவங்களுக்கு ரொம்ப காமனாக அனிமியா இருக்கும். அதே மாதிரி நாக்கு பூச்சியும் தெளிவிட்டுருக்கீங்க, காஸ்காரியாசிஸ். இது எல்லாமே இந்த பேஷிஸ்லேருந்து ஹியூமன் ஓரல் இருக்கிறது. ரொம்ப மோசமானது பார்த்தீங்கன்னா போலியோ கூட இந்த மாதிரி பீகோ ஓரல் ரூட்டில் பரவுகிற நோய் தான் போலியோ கூட. லேக் ஆஃப் சானிடேஷன் விச் மீன்ஸ் ஓப்பன் டெஃபிகேஷன் மேஜர் ஃபேக்டர் இன் காசிங் வேரியஸ் டிசீசஸ். Most notably, diarrhea in the children. Infectious diarrhea is in about 0.7 deaths in children under 5. 250 million have lost their school days. Malnutrition, stunted growth, already we have discussed. Open defecation is a leading cause of diarrheal deaths. In this age, typhoid and paratyphoid enteric fevers. I am reminded of a story about a typhoid Mary.
This is in 1900, last century. She is Mary Malone, New York. படிக்காம ஒரு வேலை செய்துட்டு அப்புறம் பார்த்தா நம்ம குக்கோ போனால் நமக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும். அவள் சமையல்கார வேலைக்கு போகிறான். சமையல்கார வேலை 906 900 to 907 ஏழு வருஷம். இப்போ நிறைய குடும்பங்கள் 6-7 நல்ல பணக்கார குடும்பங்கள் எல்லாம் சமையல்காரராக இருந்து நிறைய சம்பாதிச்சாங்க. எங்கெங்கே அவங்க போனாங்களோ அந்தந்த குடும்பத்தில் சிலருக்கு ஜுரம் டைரியான்னு வந்து அந்த டைஃபாய்டு கண்டுபிடிச்சாங்க. இது மாதிரி இன்னொரு பணக்கார குடும்பத்துக்கு அவங்க போவாங்க. 10 பேர் இருந்த குடும்பத்தில் 9 பேருக்கு டைஃபாய்டு வந்து ஒரு மெம்பர் இறந்துட்டாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பப்ளிக் ஹெல்த் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டர் ஒரு சிவில் இன்ஜினியரை போட்டு இது என்னன்னு கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தாரு. அவர் எல்லாம் ஸ்டூல் வாட்டர் எல்லாம் பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த படிச்சு பார்த்தா இந்த அம்மா வந்து ஒன்று தான் புது ஃபேக்டர் அவங்க லைஃப்பில், இது ஒன்று தான் புது ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சி இவங்க எங்கெங்கே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு ரெட்ரோஸ்பெக்டிவாக ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அந்த 7 ஃபேமிலியில் எல்லோரும் ஜுரம் இது வந்து டைஃபாய்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி பிளட்டு யூரின்லாம் சாம்பிள் கூட உன்னை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த காலத்தில் டைஃபாய்ட் கேரியர் அப்படின்ற வேர்டு யாரும் நினச்சி கூட பார்க்கல. அவர் வந்து தண்ணியெல்லாம், அவர் சிவில் இன்ஜினியர், தண்ணியெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு, அதில் எல்லாம் ஒன்றும் மிஸ்டேக் இல்லைன்னு. இது ஒரு ப்ராபபிள் காஸ் அப்படின்னு அவர் நினச்சார். இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஷீ ரெஃப்யூஸ் ஃபார் அண்டர்கோயிங் எனி இன்வெஸ்டிகேஷன். எனக்கு என்னமோ கிடையாது, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், ஐ வில் நாட் அண்டர்கோ எனி டெஸ்ட் அப்படின்ட்டார். பட் திரும்ப இன்னொரு ஃபேமிலி போனப்போ திரும்ப இதே கதை வந்தோன்னே போலீஸ் பிகம் சஸ்பிஷியஸ் அண்ட் அரெஸ்ட். அரெஸ்ட் பண்ணப்போ ஷீ ரெஃப்யூஸ் டு அண்டர்கோ எனி இன்வெஸ்டிகேஷன். அவங்க அப்புறம் கடைசியில் வந்து கால் கார்டரில் தான் உங்களுக்கு இது இருக்கணும், கால் கார்டரை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் ஷீ ரெஃப்யூஸ் டு. அப்புறம் கவர்மெண்ட்டில் வேறு எந்த லாவும் இல்லை அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிறுத்தி வைக்கிறதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. திரும்ப ஒரு ஃபேமிலி போய் திரும்ப இதே டெத்து டைஃபாய்டு இது வந்தப்பறம் அவங்கள ஐசோலேட் பண்ணாங்க. அந்த காலத்தில் அந்த லேடியை மட்டும் ஐசோலேட் பண்ணி கம்பல்சரியாக அவங்க யூரின் இதெல்லாம் பார்த்தா கால் பிளாடர் இஸ் ஸ்டோரிங் தட் பாக்டீரியா, டைஃபாய்டு பாக்டீரியா. அதை கண்டுபிடிச்சி அவங்க பேர், அவங்க வந்து அதுக்குள்ள மத்தியில் மேரிய ப்ரௌன் பேரை மாற்றிக்கிட்டெல்லாம் வேறு ஊருக்கு வந்ததுனால அவங்களை தொடர்ந்து ஒரு கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலாக கண்டுபிடிச்சி ஷி வாஸ் கெப்ட் அண்டர் ஐசோலேஷன், குவாரண்டைன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நோய் இருக்கவங்கள தனியாக போட்டு ஒரு 5 வருஷம் அவங்கள வச்சு அவங்களுக்கு வேறு நோய் இல்லாததுனால அவங்கள ட்ரீட் பண்ண முடியாது. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஏ சிம்டமேட்டிக் கேரியர் ஆஃப் டைஃபாய்டு. அதுதான் அந்த டைஃபாய்டு மேரி அப்படின்னாங்க. போலியோ, ஹெப்படைட்டிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க மஞ்சள் காமால், தட் இஸ் ஆல்சோ கில்லர் டிசீஸ், நல்ல வெரி கேர்ஃபுல். காலரா அனதர் கில்லர் டிசீஸ். அனீமியா, மன் நியூட்ரிஷன், ஆஸ்கரைசஸ், டெங்கல்பர், லெப்டோஸ்பைரோசிஸ்னு ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. மஞ்சள் காமாலில் தான் அதுவும் எலி ஜுரம்னு காமனாக சொல்லுவாங்க. அதுவும் வாட்டர் பாண்டு இன்ஃபெக்டட் ரேக் வந்து எங்கேயாவது யூரின் பாஸ் பண்ணி அந்த தண்ணியாக அந்த ஃப்ரூட்டை ஹியூமன்ஸ் கன்சியூம் பண்ணாங்கன்னா லெப்டோஸ்பைரோசிஸ் வரும். ரெயின் பான்ஸ், கேபிஸ், ட்ரக்கோமான்னு ஒரு டிசீஸ் இருக்குது, அது கூட கான்டாக்டில் வர்றது தான். சானிடேஷன் ஃபுட் இன்ட்ரஸ்ட்ரி வேணும் அடிப்பை ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபுட் கான்டாக்ட் சர்வீசஸ் பை ப்ராசஸ் தட் இஸ் இஃபெக்டிவ் இன் டிஸ்ட்ராயிங் த வெஜிடேட் செல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சிக்னிஃபிகன்ஸ். வேர் வாஸ் ரைட் ஃப்ரம் கலெக்டிங் த கிரெயின் டவுன் டு வேர் இட் இஸ் கன்வே டு த கன்சியூமர் ஆஸ் ஃபுட், ஆல் த வைல் வி ஹவ் டு மெயின்டைன் ஹைஜீன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேன் திஸ் ஸ்டெயின் இஸ் ப்ரோக்கன் த ஹவ் ஃபுட் பாய்சனிங். இட்ஸ் அ சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ். Even now, 2.6 million people remain without access to any kind of improved sanitation. So, sanitation-related diseases and poor hygienic conditions cause approximately 2.2 million annual deaths, mostly under 5 children. So, the cooperative effort is very important. At present, promotion of sanitation hygiene mainly carried out through water institutions. தண்ணி நல்லா கொடுத்து டாய்லெட்டு நல்லா வச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இட் இஸ் நாட் ஸோ. மெனி இன்ஸ்டிடியூஷன் ஷுட் கேரி அவுட் ஆக்டிவிட்டீஸ் டு டெவலப் பெட்டர் சானிடேஷன் ஹைஜீன் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூ கேன் டீச் அபவுட் ஹைஜீன் அண்ட் மீடியா பீப்புள் கேன் கேரி டு த பப்ளிக். பீப்புள் லைக் யூ கேன் கேரி டு தி பப்ளிக். ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் டெடிகேட் ரிசோர்ஸஸ் டு ப்ரிவென்டிங் ஒர்க் ஆர் பிரேக்ஸ் அப் ஆல் தட் வி ஹவ் சீன் கிவிங் காலரா வேக்சின். Civil society organizations providing necessary infrastructure where national government cannot do it on their own. When you talk about personal hygiene or
children, we have to start in the antenatal period. குழந்த கருவுல இருந்து கருவறை வரைக்கும் தான் நம்ம மனித வாழ்க்கையில் நடந்தது. கருவுக்குள்ள இருக்கிறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாய்க்கு வந்து பல்லு ரொம்ப முக்கியமான, டென்டல் கேர், டென்டல் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல சில பாக்டீரியா இருந்தா கூட அது குழந்தைய பாதிக்கும். பிரஸ்ட் கேர் எல்லாருக்கும், வெஜைனல் கேர், அதுல சில இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது நேரம் கர்ப்ப, இது பெண்களுடைய உள் உறுப்பு பார்த்தீங்கன்னா, யூரின் பாஸ் பண்றதும் கர்ப்பப்பையோட இதுவும் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால யூரின் இன்ஃபெக்ஷன் வெரி ஈஸிலி வில் அஃபெக்ட் அ பிரெக்னென்ட் உமன் அண்ட் த ஃபீட்டஸ் இட்செல்ஃப். இந்த ஹேண்ட் வாஷிங் இந்த பிரெக்னென்ட் உமனுக்கும் ரொம்ப முக்கியம். என்னன்னா, சைட்டோமெகலா வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்கு, அது சரியா அந்த கான்டாக்டில் தான் அந்த அம்மாவுக்கு வரும், அம்மாவுக்கு வந்துச்சுன்னா ஃபீட்டஸ்க்கு போகும். பை சிம்பிளி ஹேண்ட் வாஷிங் அ உமன் கேன் ப்ரிவெண்ட் சைட்டோமெகலா வைரஸ். சைட்டோமெகலா வைரஸ் என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா, ஹியரிங் இம்பேக்ட் அண்ட் விஷுவல் இம்பேர்மெண்ட் இன் தி க்ரோயிங் ஃபீட்டஸ். இட்ஸ் அ வெரி சிவியர் டிசபிலிட்டி. நியூ பார்னை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, நியூபார்ன் ஒரு பூ மாதிரி, அது வந்து ரொம்ப ரஃப்பாக எதுவும் ஹேண்டில் பண்ணாமல் சாதாரண காட்டன், நம்ம கண்ட்ரிக்கு காட்டன் இது பூ, காட்டன் இதை வச்சு நல்லா தொடச்சு, தண்ணி தொடச்சு, காட்டன் காட்டன் டவல் வச்சு தொடச்சு விட்டுட்டு, கீப் த பேபி ட்ரை, தட் இஸ் தட்ஸ் அ பேசிக். முக்கியமான ஒன்று, கேர்ள் பேபிஸ்க்கு நீங்கள் கூட சொல்லலாம், இந்த பவுடரை போட்டு இந்த எக்ஸ்டர்னல் ஜென்ரேட்டர் போட்டு போட்டு போட்டு அப்புவாங்க, இந்த பவுடர் பக்க வச்சு. வி ஹவ் சீன் அ சைல்ட் அட் ஏஜ் ஆஃப் டூ ஹேட் அன் அப்டோமினல் ட்யூமர், வயிற்றில் ஒரு கட்டி இருந்தது அப்படின்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா, இந்த டால்கம் பவுடர் வந்து உள்ளே போய் அது ஒரு கட்டியாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் அப்படி பவுடர் போடுறதா இருந்தால் கையில் கொஞ்சமாக எடுத்து தடவி அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் தடுமே தவிர பஃபில் ஒத்தி ஒத்தி போட்டு அப்பக்கூடாது. இங்கே மேபி இந்த வடிப்பெல்லாம் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் பவுடர் இது மாதிரி போட்டோம்னா, நம்ம ஊரில் வேர்வை அதிகமாக வரும், எங்கெங்கே மாய்ச்சர் இருக்கோ அங்கங்கே பாக்டீரியல் க்ரோத், ஜெர்ம்ஸ் க்ரோத் ரொம்ப சாதாரணமாக வரும். ஸ்கின் இன்ஃபெக்ஷன், செகண்டரி இன்ஃபெக்ஷன், ஸ்டெஃபலோகாக்கஸ், ஸ்டெஃபலோகாக்கஸ் பிளட் உள்ள போச்சுனாக்கா செப்டிசிமியான்ற இது வந்து குழந்தைகள் இறக்கிறது கூட காரணமாக இருக்கும். இப்போ இப்போ ரீசன்ட் கல்ச்சர் என்னன்னு பார்த்தா, எல்லா குழந்தைக்கும் அந்த நாப்பியை போட்டு கொடுக்குறாங்க. அது 5 வயசு 6 வரைக்கும் அந்த நாப்பிலே தான் சுற்றி போகிறோம், 24 மணி நேரமும் அதே நாப்பி தான். எனக்கு தெரிஞ்ச அந்த நாங்களே என் குழந்தைங்களை அப்படியே வளர்க்க கிடையாது. கிராமத்தில் அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்க, திறந்தே இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. பெஸ்ட் ஏரேஷன் இருக்கிறதுனால அங்கே வந்து மாய்ச்சர் ரொம்ப நேரம் நிற்காது, மாய்ச்சர் ரொம்ப நேரம் இல்லைன்னா கிருமி வளராது, குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையும். இப்போ வந்து நாப்பியை போட்டு விட்டு அது யூரின் போகுதோ மோஷன் போகுதோ அதையே இருக்கு, அது ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றவும் மாட்டேங்கிறாங்க. நாப்பி போட்டால் எவ்ரி 4 hours யூ ஹேவ் டு சேஞ்ச். Quite costly. Not everybody can afford, but still they use it on the child's surface. யூரியான்றது வந்து யூரிக் ஆசிட், அதெல்லாம் காஞ்சி போச்சுன்னா அங்கேயே இருந்து அந்த ஸ்கின்னோட வந்துச்சுன்னா டைப்பர் ரேஷன் இருக்குது. அதெல்லாம் இதுக்கு முன்னால் வெள்ளக்காரங்கிட்ட தான் நாங்கள் புக்கில் பிடிப்போம், இப்போ நம்ம குழந்தைகிட்டே நம்ம பார்க்கணும். இது தேவையில்லாத நம்மளா வளர்த்துக்கிறாங்க. கேர் ஆஃப் அம்பலைக்கிஸ் இஸ் ஆல்சோ வெரி, கேர் ஆஃப் அம்பலைக்கிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தன் நியூ பார்ன் பேபி. அது எந்த விதமான ஆயின்மெண்ட்டும் ஆன்டிபயோட்டிக்கும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இஃப் யூ கீப் இட் ட்ரை இட் வில் ஃபால் ஆன் இட்ஸ் ஓன் ஆன் 6th or 7th day. 5th செவன்த் டேக்குள்ள அது தானாக அப்படி விழுந்துடும். விழுந்த இடத்துல தண்ணியும் வேற எதுவும் நிற்காம தொடச்சி எடுத்து ட்ரையாக வச்சுக்கிட்டோம்னா தெரியும். இப்போ மோஷன் போனப்போ குழந்தைங்களுக்கு கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னிக்காக சொல்லலாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாலேருந்து பின்னால் எடுப்பாங்க, அதுவும் ஃபார் கேர்ள் பேபிஸ் முன்னாலேருந்து பின்னால் தொடக்கிறப்போ அதுதான் பெஸ்ட் மெத்தட். ஏன்னா திரும்பியும் பாக்டீரியா அதெல்லாம் வெளியில் கொண்டு போயிடணும். பின்னாலேருந்து முன்னால் கொண்டு வந்தாங்கன்னா ஃபீட்டல் மேட்டரை கொண்டு வந்து ஜெனிட்டல் யூரினரி ட்ராக்டில் சேர்த்தாங்கன்னா உள்ள இன்ஃபெக்ஷன் போய் யூட்ரைன் இன்ஃபெக்ஷனும் வரலாம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனும் வரலாம். அதனால் ஃப்ரண்ட் டு பேக் மோஷன் வந்து ரொம்ப முக்கியமான சின்ன டெக்னிக், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓரல் ஹைஜீன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தை சொல்லியிருக்காங்க பல் வளர்க்கணும் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட், பிஃபோர் ஆஃப்டர்நூன் கெட் அப் ஃப்ரம் பெட் அண்ட் பிஃபோர் ரிட்டையரிங் டு பெட். டென்டிஸ்ட்டை கேட்டிங்கன்னா ஒரு ஒருவரும் ஏதாவது சாப்பிட்றப்போ பல் வளர்க்குன்னு சொல்லுவாங்க, நம்மளால் அது ப்ராக்டிக்கலாக முடியுமோ ரொம்ப தெரியாது. அட்லீஸ்ட் பிஃபோர் ரிட்டையரிங் டு பெட் சில இடங்களில் அந்த ஓரல் ஹைஜீனை வச்சா பாடி இருக்கிற சிஸ்டமிக் டிசீஸை கண்டுபிடிப்பாங்க. கம்ஸ் சரியாக இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துக்கு போகிற மைக்ரோ வெசல்ஸும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது. இன்னொன்று கம்ஸுக்கு வரலனாக்கா ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா டயபெட்டிஸ், அவங்களுக்கு இந்த
பாலியூரியா, பாலிடிப்ஸ், அடிக்கடி ஒண்ணுக்கு போறது, தாகம் எடுக்கிறது, அந்த சிம்டம் எல்லாம் இல்லாமலே கம்ஸ்ல இன்ஃபெக்ஷன் இருந்தாலே டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாம். அதனால ஓரல் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கமிங் டு ஹேண்ட் வாஷிங், இட்ஸ் அ சிங்கிள் மோஸ்ட் ஃபேக்டர் ரிலேட்டிங் டு ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், நாட் ஜஸ்ட் தி சில்ட்ரன் பட் எனி ஏஜ். சில்ட்ரன் ஆர் மோர் வல்னரபிள் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த ஹேண்ட் பிகாஸ் தே பிளே இன் டர்ட், பிளே இன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் வாட்டர். மழை பெஞ்சா கேட்க வேணாம், மழை தண்ணியில் போய் விளையாடுவாங்க. சில்ட்ரன் ஷுட் என்கரேஜ் வாஷ் த ஹேண்ட் பிஃபோர் ஈட்டிங், ஆஃப்டர் யூசிங் த டாய்லெட். வாஷிங் இஸ் இம்பார்ட்டன்ட் டெவலப்பிங் பிளட்வார்ம் பிகாஸ் இட்டிங் அரவுண்ட் த ஏனஸ் அண்ட் ஜெனிட்டல்ஸ். And if they don't wash their hands and put their hands into the mouth, a vicious cycle is formed. Infection of the threadworm eradication becomes very deep. Fungal infections. So, when we go to school, all of us have socks, shoes, all of us have to wear. If we wear it, we have to wear it for 11 months. So, you get arthritic foot and also fungal infections of the feet. அதை ட்ரையாக வச்சுருந்தாலே இந்த நோயெல்லாம் தடுக்கலாம். சில சமயங்களில் நம்ம நம்ம நெயில்ஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அழுக்கு இல்லாமல் ப்ரஷ் பண்ணி வச்சுக்கோம். அண்ட் கீப்பிங் த பிளேஸ் இன் பிட்வீன் ஃபிங்கர்ஸ் ட்ரை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவென்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். நெயில்ஸ் சின்னப்பவே வாத்தியாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இப்போ வாத்தியாரெல்லாம் சொல்கிறாங்களா என்ன தெரியல, எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க நகத்தை கடிக்காத, நகத்தை கடிக்கக்கூடாதுன்னு. பிகாஸ் You get all the germs under your nails. You cannot grow long nails. This is basic in school. We have a civic class in the school. That's why we have a nails and nail webs are a perfect environment for the germs to live and grow. Nails and brain biting permits the transfer of these bugs to the mouth and then lead to the digestion and cause many problems. Hair length is short, sweating. ஸ்கால்ப்ல நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து இதெல்லாம் சேர்ந்து அங்கே கொஞ்சம் அழுக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அன்லஸ் வி கீப் த ஹேர் கிளீன், யூ ஆர் லைக் டு கெட் இன்ஃபெக்ஷன், எஸ்பெஷலி ஹெட் லைஸ். ஹெட் லைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, தலையில் பெயின் இருக்கிறது வந்து ஸ்க்ராச் பண்ணோம்னா செகண்ட் இன்ஃபெக்ஷன். இந்த லவ்ஸ்னால என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, ஹியூமன் இதில் வந்து ரிக்கெட்சியான ஒரு குரூப் இருக்கு. நம்ம டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா வைரஸ்லாம் சொல்கிற மாதிரி ரிக்கெட்சியான ஒரு குரூப் வந்து வியாதியை உண்டாக்குறது இருக்கு. அந்த அந்த ரிக்கெட்சியாவுக்கு இது வந்து ஒரு இன்டர்மீடியட் போஸ்டாக இருக்குது. தலையில் இருக்கிற பெயின் அதில் வளர்ந்துச்சுன்னா ஹியூமன் பெயின்க்கு டைஃபஸ்னு ஒரு ஃபீவர் வரும். அதனால் ஹெட்லைஸ் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அந்த என்டையர் ஃபேமிலி மஸ்ட் பி ட்ரீட்டட் சைமல்டேனியஸ். சில்ட்ரன் ஷுட் என்கரேஜ் டு வாஷ் தர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் மீல்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் ஷுட் பி டிஸ்கரேஜ் ஃப்ரம் ஈட்டிங் ஆஃப்டர் தோ. ஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் இஃப் தேர் ஆர் பெட்ஸ் இன் த ஹவுஸ். Teaching to correct principles of hygiene should begin at an early age, as early as possible. இளமையில் கல் ஐந்தில் உடையாது, ஐம்பதில் உடையுமா எல்லாம். அதனால தான் ஸ்கூல் சில்ட்ரனை எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஸ்கூல் சில்ட்ரனை இன்வால்வ் பண்ணுறாங்க. Help to prevent the disease of infections can damage the digestive tract, respiratory tract and external features of the body. So, adults should also practice. Before you preach, we have to practice what we try to tell the children. What are the things to wear? Cotton dress is the best for us. And some fabrics are not healthy. And undergarments must be changed minimum twice a day. No tight-fitting clothes. After swimming, the wet clothes must be changed immediately. Care of the feet, already we have discussed. Then coming to hand washing. Many of you must be knowing that the hand wash, World Hand Washing Day falls on October 15th. The slogan is raise a hand. So raise a hand to be counted by people who want to decide policy, and you raise a hand to create awareness, and to raise a hand from parents association to be involved in any programs. Hand washing minimizes the germs passed around your family. Make sure regular hand washing is a rule for everyone. Especially before eating and cooking, after using the bathroom, after cleaning around the house, after touching animals and pets. And when you visit a sick friend or a relative, coming back, you must wash your hands. I used to just remind myself, hand washing is only for doctors,
And most of the doctors, they do only after examining a patient, not before examining a patient. Between patient to patient, you have to wash your hands, not to transmit the disease from one person to another, not only doctors. This is how she is instructing the child before eating to go and wash your hands. Hand washing, when to do that. Do not underestimate the power of hand washing. This is very important. This picture shows how to wash the hands. This is not for a surgeon. Please, I repeat you, this is not for a surgeon before he performs the surgery. That is scrubbing. That will take minimum 30 minutes we have to scrub. Remove all the rings and watches and whatever you wear and then scrub nicely. And you should not allow the water from the elbow to pass it out. You have to keep your hands like this before we start wearing the gloves and the apron. All this takes minimum 20 to 40 seconds. Each time we wash our hands as informed, the whole day it may take around an hour or two in hand washing. But spending few seconds in hand washing prevents many visits to doctors and expensive treatment, loss of school days, loss of office days, and so many losses and running tension, running from hospital to home, getting investigated, all these things. So by simply observing proper hand washing technique, we can prevent many diseases, and especially diarrheal diseases or waterborne diseases by 50% we can reduce. Hand washing, if not practiced, you have diarrhea, pneumonia, trachoma is an eye disease. It's a very severe disease. Few years ago, Madras had an epidemic of trachoma. Scabies, cholera, dysentery, and also bird flu. When we had the epidemic of bird flu, you might have seen the papers, wash your hands and keep, before coughing and sneezing, keep your tissues and throw them off, not use it again. When somebody is sick, we try to isolate them, but nowadays, even people with asymptomatic fevers like chicken pox, they are sent to school. They are sent to school. They are not isolated. Isolating and hand washing and practicing some simple measures. இருமுறப்போ வாயை குத்திட்டு இருமு தும்முறப்போ வாயை குத்திக்கோ இதெல்லாம் நமக்கு சின்னப்போ சொல்லிக் கொடுத்த பழக்க வழக்கங்கள் தான். அதெல்லாம் விடாமல் ஃபாலோ பண்ணோம்னா ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் கேன் பி ப்ரிவென்டட். ஹேண்ட் வாஷிங்கில் கூட லிக்விட் சோப் இஸ் ப்ரிஃபரபிள் தேன் அ பார் சோப். பார் சோப், ஒன்ஸ் வி வாஷ் த ஜெர்ம்ஸ் மே கெட் அட்டாச் டு தி பார் அண்ட் தட் மே இன்ஃபெக்ட் த அதர் பர்சன் ஹூ கம்ஸ் வாஷ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். த பார் சோப் இட்ஸ் மே காஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். ஸோ லிக்விட் சோப் இஸ் ப்ரிஃபரபிள் டு பார் சோப். What are the hygienic practices that we can practice at home? Cleaning material, you know, it's a very tough job. Floor, kitchen, bedroom, living room, especially toilet and bathroom. This must be cleaned regularly, at least twice a day. If not twice a day, at least once a day. And the most important area is kitchen. In kitchen, the scrubs and the swabs, what we use to wash the vessels, they are the contaminant area, most frequent contaminant area. Simple method is to boil water, put rock salt and soak the sponges or whatever material with which we wash the vessels and keep it for half an hour.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைடு.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why,
3: just recycle. It's worth a try.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌள ராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: நான் உங்க சிவகார்த்திகேயன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ்,
2: அதாவது
1: சோசியல் மெசேஜ் பேசுனாங்களா? யோசிச்சேன், கண்டிப்பா சொல்லணும். போற இடத்துல எல்லா இடத்துலயுமே பொல்யூஷன் அதிகமா இருக்கு. இப்ப பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பா குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில போடுங்க. ஆமா, டைலாக் மறந்துருச்சு, எடுத்து கொடுத்தாரு.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரெஞ்ச் அண்ட் அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். Ms. Shrunika is an alumni of Etharaj College for Women, where she pursued her undergraduation in BA English Literature. She always had a passion for French, which drove her to take up Masters in French at the University of Madras. After MA, she was one among the few selected from India as assistant d'anglais in France, where she taught English in France, an opportunity everyone would envy. I'm happy to mention here that I'm indeed very lucky to have been her student. She has always been very inspiring and motivating. I hereby thank Ms. Shrunika for having accepted our invitation and be present here. Last but not the least, I extend my warm welcome to the students of the French department who are present here and have contributed their part to make this event happen. I also welcome my colleagues of other departments who will be joining us shortly and thank them for taking their time off their tight schedule. Thank you.
5: We now have a few first years to entertain us with a song. Yeah.

0: ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு.
2: மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்தில போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
5: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: உடனே மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்படா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துரு, கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போறேன்னு.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தி ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொந்தக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
2: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது. சுத்தலாம் வாங்க.

0: all you listeners out there, we just finished the hit list of the famous places in Chennai. That is how the places were before and how they are now. Covering from Tinagar, Triplicane, Mylapore, Alvapet and Anna Nagar.
1: Now we have our next program on Chennai. We're going to talk to people and find out which is their favorite place and what they like the most in Chennai.
2: You're listening to MOP Community Radio 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆச்சி கீதா பேசுகிறேன். என் கூட ஆச்சி அனிஷா இருக்காங்க. எல்லாருக்கும் வெளியே போகுதான் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் பிடிக்கும். எல்லாருக்கும் ஏன் அந்த இடம் பிடிக்கும்ன்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
4: ஹாய் ஹாய், உங்கள் பேர்
5: சார்மி.
4: என்ன பண்ணுறீங்க?
5: நான் ஸ்டூடெண்ட்.
4: உங்களுக்கு சென்னையிலே பிடிச்ச பிளேஸ் எது?
5: பெசன் நகர். அங்கே பீச், அந்த சர்ச், அந்த டெம்பிள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கவே எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: அங்கே உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்?
5: ஸ்பெஷல்னா சர்ச்சும் டெம்பிளையும் பக்கத்தில் இருக்கிறதுனால சர்ச்சுக்கும் போவோம், டெம்பிளுக்கும் போவோம். ஸோ அதுவும் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பீச்சில் கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் பிடிக்கும்.
4: தேங்க்யூ. ஹாய்
6: ஹாய்,
4: உங்கள் பேர் என்ன?
6: தீபிகா.
4: என்ன பண்ணுறீங்க?
6: நான் இப்போ தான் காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டுருக்கேன்.
4: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
6: சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ்னா என் வீடு தான்.
4: வீடு தானா? ஏன் பிடிக்கும்?
6: ஏன்னா எப்போ போனாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து திறந்தே இருக்கும் யார் வந்தாலும். அப்புறம் என்ன, மூணு வேலையும் நல்லா சோறு கிடைக்கும்.
4: அவ்வளோ ரொம்ப தேங்க்ஸ். ஹாய்
7: ஹாய்,
4: உங்கள் பேர்
7: பாக்கியலக்ஷ்மி.
4: என்ன பண்ணுறீங்க?
7: ஸ்டூடெண்ட்.
4: உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச பிளேஸ்?
7: மகாபலிபுரம்.
4: எதனால பிடிச்சிருக்கு?
7: அது அப்படி தமிழச்சி அப்படின்னு சொல்லும் போது பெருமையாக இருக்கும் மகாபலிபுரத்தை பார்க்கும்போது.
4: ரொம்ப தேங்க்ஸ். ஹாய்
8: ஹாய்,
4: உங்கள் பேர்
8: மேகா.
4: என்ன பண்ணுறீங்க?
8: நான் காலேஜ் படிச்சுட்டுருக்கேன்.
4: உங்களுக்கு இது சென்னையிலே பிடிச்ச பிளேஸ்?
8: சென்னையிலாம் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்க ரொம்ப பிடிக்கும். குயின்ஸ்லாண்ட் போகிறது ரொம்ப பிடிக்கும்.
4: உங்களுக்கு ஏன் அந்த இடம் பிடிச்சிருக்கு?
8: சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலி எல்லாம் கெட் டுகெதர்னா குயின் அம்யூஸ்மெண்ட் பார்க்க அந்த மாதிரி தான் போவோம். அதனால.
4: ஹாய்
9: ஹாய்,
4: உங்கள் பேர்
9: நந்தினி.
4: என்ன பண்ணுறீங்க?
9: பிஎஸ்சி மேக்ஸ் தேர்ட் இயர்.
4: உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச பிளேஸ்?
9: எனக்கு பேசிக்காக எல்லா ஹோட்டல்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ரொம்ப பிடிச்சது வந்து பிண்டுன்னு ஒரு ஹோட்டல் வேலைச்சேரியில். ஏன்னா அங்கே எல்லா ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும்.
4: தேங்க்யூ.
10: ஹாய்
11: ஹாய்,
10: உங்கள் பேர் என்னது?
11: காவேரி.
10: நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
11: ஒர்க் பண்ணுறேன்.
10: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
11: ட்ரிபிள்கேணி. பார்த்தசாரதி கோயில் பிடிக்கும் ரொம்ப.
10: உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்?
11: அது ரொம்ப அந்த இடம் ரொம்ப இதுவாக நீட்டாக இருக்கும். கோயில் ரொம்ப மனசுக்கு வந்து சாந்தமாக இருக்கும். அது போயிட்டு வந்தால் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்.
10: சரி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஹாய்
12: ஹாய்,
10: உங்கள் பேர் என்ன?
12: என் பேர் வந்து ஷம்ஷு நிஷா.
10: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
12: ஹவுஸ் ஒய்ஃப்.
10: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
12: சென்னையில் வந்து பீச் தான் ஃபஸ்ட். பீச்.
10: ஏன் உங்களுக்கு பீச் பிடிக்கும்?
12: பீச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளேஸ். அது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது பீச் தான்.
10: ரொம்ப தேங்க்ஸ். ஹாய்
13: ஹாய்,
10: உங்கள் பேர் என்ன?
13: விஜிலா.
10: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
13: பெசன்ட் நகர் பீச்.
10: உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்?
13: எங்கள் சர்ச்சு பக்கத்தில் இருக்குது, சர்ச்சுக்கு போயிட்டு.
10: பாய், தேங்க்ஸ்.
13: பாய், தேங்க்யூ.
10: ஹாய்
14: ஹாய்,
10: உங்கள் பேர் என்ன?
14: மேரி சுகன்யா.
10: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
14: பிஎஸ்சி ஃபைனல் இயர்.
10: ஓகே, உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
14: மெரினா பீச்.
10: மெரினா பீச்சா? உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்?
14: என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ தட்.
10: ஓகே, தேங்க்யூ. ஹாய்
15: ஹலோ,
10: உங்கள் பேர் என்ன?
15: முத்து.
10: நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க?
15: ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன்.
10: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச
15: பிளேஸ்? ஹலோ,
10: உங்கள் பேர் என்ன?
15: முத்து.
10: நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க?
15: ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன்.
10: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
15: சென்னையில் பிடிச்சது ரயில்வே ஹெட் ஆஃபீஸ்.
10: உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு?
15: இந்த 50 வயசில் 27 வருஷமாக நான் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால தினந்தோறும் நான் காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருக்கிறதுனால அந்த பில்டிங்கினுடைய அழகு, அந்த வெள்ளைக்காரன் பார்த்து பார்த்து கட்டின நூற்றாண்டுகளை கலக்கிறதுனால அந்த ஏன்னா முழுக்க நான் அந்த பில்டிங்லேயே வாசம் செய்கிறதுனால அது பிடிச்சிருக்கு.
10: பாய், தேங்க்யூ.
16: ஒரு ஒருத்தவங்களுக்கும் சென்னையில் பிடிச்ச இடத்த பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். சென்னையில் இருக்க எல்லா இடமே சூப்பர் தான், எல்லாமே சம மாஸ். சென்னைனாவே கெத்து தான். தேங்க்யூ. பாய். சைனிங் ஆஃப் பை ஆர்ஜே அனிஷா அண்ட் ஆர்ஜே கீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
2: You're listening to MOP Community Radio 107.8.

0: இவங்கெல்லாம் ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கே இன்னொரு கேள்வி தான் பதில். தமிழ்நாட்டுக்கே சென்னை கேபிட்டல்னா சென்னைக்கு எந்த ஏரியா கேபிட்டலாக வைக்கலாம்?
1: சென்னைக்கு கேபிட்டல் வைக்கணும்னு நினச்சேன்னா அது கண்டிப்பாக மயிலாப்பூரா தான் இருக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா மாமிஸ் மெஸ் இருக்கு, சிட்டி சென்டர் இருக்குது, கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் செகண்ட் பீச்சும் அங்கே தாங்க இருக்குது.
2: பீச் வச்சு என்ன பண்ணுவேன் மாமி? சுண்டல் தானே போய் திங்குவேன். உஸ்மான் ரோட் போயிருக்கியா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போயிருக்கியா, அதுதான் ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்க.
1: அங்கே ஏதாச்சும் தியேட்டர் இருக்கா? கிருஷ்ணவேணி தியேட்டர்லாம் தியேட்டர்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். கிருஷ்ணவேணிலாம் ஒரு தியேட்டர்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ப்ளீஸ், நிறுத்திக்கோங்க.
3: நீங்கெல்லாம் சென்னை சென்னைன்னு உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்களே, படம் எடுக்கணும்னா வடபழனி கோடம்பாக்கம்னு அந்த சைடு தான் நான் வந்தானோ? கோலிவுட் கோலிவுட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நம்ம கோடம்பாக்கம் தான். ஓகே, நாங்கள் எடுக்கிற சினிமானால தான் உலகத்துக்கே சென்னைனா என்னன்னு தெரியுது. காக்கா முட்டை படம் பார்த்தீங்கல்ல, வடபழனி த கேபிட்டல் ஃபார் சினிமா அண்ட் ஆல்சோ த கேபிட்டல் ஃபார் சென்னை, அவ்வளோதான். என்னதான் நீங்கள் சினிமான்னு எடுத்தாலும் வீக்கெண்ட் வீக்கெண்ட் அதுக்கு ஆடியன்ஸ் அப்ளை பண்ணுறது நாங்கள் தான். வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் பாத்திருக்கீங்கல்ல, வேளச்சேரி இஸ் தி ஹேண்ட்ஸ் டவுன் சாய்ஸ் மா.
1: சென்னையோட ஜிடிபி என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஜிடிபி என்ன தெரியுமா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, என்ன வடபழனி புரிஞ்சதா?
3: சரி சரி, சீனோட
1: we are the industry dust, we provide 50.7% of employment of the city. சென்னையோட டெவலப்மென்ட் கே நாங்க தான் காரணம். சோ கிண்டி இஸ் தி கேபிடல் ஆஃப் தி சிட்டி.
3: என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? பெரிய ஆளாயிட்டா உங்க ரூட்ஸே மறந்துடுவீங்களா? அடியார் இஸ் தி எஜுகேஷனல் எபிசென்டருங்க. அண்ணா ஜெம் ஸ்கூல், சென்ட் மைக்கேல், சென்ட் பேட்ரிக், கேஆர்எம்எம், சென்ட் பேட்ரிஷியன், மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பிவிஎம், கவர்மெண்ட் ஸ்கூல், பாரத் ஸ்கூல், சிஇஜின்னு ஐஐடி வரைக்கும் எல்லாமே எங்க ஏரியால தாங்க இருக்கு. எங்க ஏரியா மேல சேட்டலைட் வச்சா நாட்டுக்கே டிகிரி கிடைச்ச மாதிரி. Dude, what you guys are saying is just oblivious to me. I mean, let's get to the real deal, man. Talk premium. Talk KNK. Chennai's very own Times Square, Van Heusen, NLP Sandys, Haagen-Dazs. It's Nungambakkam, man. Enga solu papa? We have the best food, the best properties, and most importantly, the best girls.
4: Bro, keep your eye candy to yourself, because at the end of the day, all of you along with your eye candy are going to come here to time pass. So what's the point in fighting? You guys need to learn how to chill like us. Look at us. We are not competing for the Chennai's capital post. This is Bessie, ma'am.
1: அப்போ இங்க வந்து நீ என்ன பண்ற?
4: ஃப்ரீயா காஃபி ஆஃப்டர் மீட்டிங் சொன்னாங்க இல்லையா?
3: பாஸ் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அண்ணா நகர் பக்கம் வந்திருக்கீங்களா? பிளான் ரோட்ஸ், பக்கா லேஅவுட்ஸ். அண்ணா நகர் டவர் பார்க் மேல போய் பாத்தீங்கன்னா அண்ணா நகர் ஃபுல்லா தெரியும் பாஸ். அண்ணா நகர் ஆட்சியை பத்தி சொல்லவே தேவையில்லை.
1: பாஸ் நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை. அண்ணா நகர் வேற ஒரு நாடு தெரியாம நாங்க உங்களை கூப்பிட்டுட்டோம்.
3: பாஸ் பாஸ் பாஸ் சென்னை பாஸ்
1: அதை நாங்க சொல்லணும் பாஸ். மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ் மேன். ஜர்னி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பி கேர்ஃபுல் சார்.
3: சரி,
1: காஃபி கொடுப்பாங்க, வெளியே போய் சாப்பிடுங்க. டைம் ஜோன் மாத்திக்கோ மச்சான், சீக்கிரமாவே.
3: ஏ கே போல்ற தூ கே போல்ற கேபிட்டல் கேபிட்டல்னு சொல்றீங்கோ, நாங்க தான் எல்லாருக்கும் கேபிட்டல் தரோம் சிட்டில. எங்க ஏரியாக்கு வாங்கோ, எத்தனை ஸ்வீட் கடை இருக்குதோ தெரியுமா? ஹோலி கொண்டாடுறதெல்லாம் எங்க ஏரியா தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. ஏ கிண்டி வரே பச்சா, ஜலேபி தரே வரியா?
1: ஜலேபி தராங்களா? எங்க எங்க மடப்பழனி தூங்கி எழுந்தாச்சா?
3: அரே கொடம்பாக்கம் உனக்கு வேணுமா?
1: கெட் லாஸ்ட்.
3: போடா போடா, படம் எடுக்க எங்க ஏரியாக்கு தானடா வருவேன் வட்டிக்கு கடன் வாங்கறதுக்கு. உனக்கு மட்டும் அஞ்சு வட்டிக்கு தருவேண்டா. You oldies are all boring. All our pet is the shiz, yo. US oda capital enna theriyuma? New York, the big apple. The city that never sleeps, just like all our pet. Small world munja Havana. Havana munja Dublin. Dublin munja illusions. You know what? Tonight the party is on me. And guess who's DJing? Ha. Yours truly. Peace out, bro. All our pet for capital.
5: Now, I, RJ Sanjana, I'm going to talk about something very nice, interesting to hear. The top 10 places one must visit when they visit Chennai. And stay tuned. You are listening to MOP Community Radio 107.8. Our community, our radio, our pride.
6: T Nagar, KK Nagar, Anna Nagar, Besan Nagar.

0: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞிக்கும் வேலை வாய்ப்புக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம், அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப் போகிறது எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது. வணக்கம். எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம், இளைஞர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து ஒரு முக்கியமான நபரிடம் பேசியிருக்கோம். இவர் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, திரு எஸ்பி சக்கரவர்த்தி ஐஆர்எஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஐயா தான் இப்போது இந்த அறிவு பயணம் நிகழ்ச்சியில் நமக்காக தொடர்ந்து ஆங்கில வகுப்புகள் எடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னதாக சில உரையாடல்கள் மிக முக்கியமானதாக இருக்குது. இப்போது திரு எஸ்பி சக்கரவர்த்தி ஐஆர்எஸ் அவர்களோட நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி கொஞ்சம் பேசிப்போம். வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: சார், வி ஆர் ஸோ ஹாப்பி டு வெல்கம் யூ டு தி ஷோ அகைன். நீங்கள் ஏற்கனவே ஒரு முறை நம்ம ஷோவுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் பாடத்தை பற்றிலாம் பேசியிருக்கீங்க. இப்போது எங்களுக்கு வேண்டியது என்னென்ன சார், இப்போது இங்கிலீஷ் பாடத்தில் இந்த கேள்விகள்னு வருகிற போது எதேனும் ஒரு இடத்துல நாங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, வாட் ஷுட் பி தி ஸ்டார்டிங் பாயிண்ட், எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தா அது சரியாக இருக்கும் ஒரு போட்டித் தேர்வுக்கு போகக்கூடிய எந்த ஒரு இளைஞர்களும் இளைஞருக்குமே, எது சரியான ஒரு ஆரம்பமாக இருக்கும்?
1: இது ஒரு நல்ல கேள்வி. எந்த கேள்வித்தாளை எடுத்தாலும், பரீட்சைக்கு போட்டிக்குரிய எந்த கேள்வித்தாள் எடுத்தாலும், ஒரு 30-40%
0: சரி
1: உங்களுடைய வார்த்தை, அதாவது இங்கிலீஷ் வார்த்தையின் பலத்தை தான் அவங்க வந்து டெஸ்ட் பண்றாங்க.
0: ஓ, வொகாபுலரி பவர்.
1: வொகாபுலரின்னு சொல்றோம். வொகாபுலரி இஸ் நத்திங் பட் டிக்ஷனரியில இருக்கிற வார்த்தைகள் எவ்வளவு நம்ம மனசுக்குள்ள போயிருக்குன்றது முக்கியம்.
0: ஓகே.
1: அதுக்கு வந்து சில முன்னேற்பாடுகள் செய்யணும், சில பணியை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கணும். அது இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி உட்கார முடியாது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை
0: சொல்லுங்களேன் இங்கிலீஷ்ல, இல்லையா? ஃபேசினேஷன்.
1: சரி, ஃபேசினேஷன்ற வார்த்தை, அதுக்கு நான் அது அர்த்தத்தை அப்புறம் சொல்கிறேன். ஃபேசினேஷனுக்கும் ஃபார்மசிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இதுலேயும் அதுலேயும் எஃப் போட்டு தான் ஆரம்பிப்பாங்களோ ஃபார்மசிலையும்?
0: இல்லை, எனக்கு இருக்கு. இல்லை சார், அது பிஹெச்ல வருது.
1: பிஹெச்ஏஆர் எம்ஏ. ஸோ ஃபார்மசி, அங்கேயும் வந்து எம்ஏஎஸ்ஐ இல்லை, எம்ஏசிஒய். ஸோ இது இங்கிலீஷோட ஒரு கட்டுக்கோப்பு அது. ஸோ அதனால வந்து நம்ம ஃபேசினேஷன்றது எஃப்ல ஆரம்பிக்குமா இல்லை பிஹெச்ல ஆரம்பிக்குமான்றது முதல் தெரியணும். சரி, ஃபேசினேஷனா என்ன? ஃபேசினேஷனா ஒரு சாதாரண வார்த்தையில் சொன்னால் டு அட்ராக்டட். இப்போ ஈர்க்கப்படுது, ஒரு எதையோ பார்த்து நான் ஈர்க்கப்பட்டது, அந்த இது நம்மளுடைய சந்தோஷத்துலயோ இல்ல ஒரு ஆச்சரியத்திலயோ அட்ராக்ஷன். சரி, இது வந்து இப்போ டிக்ஷனரிக்கு போகும். முதல்ல வந்து ஒரு நல்ல ஒரு உங்க வீட்டுல எல்லாருடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாதனம் என்னன்னா இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி. நல்ல மார்க்கெட்ல நல்ல நல்ல குவாலிட்டியா இருக்கிறது வாங்கிக்கோங்க.
0: சரி,
1: இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரியும் ஒன்று வாங்கிக்கோங்க.
0: அதுதான் எங்களுக்கு தேவைப்படும்.
1: ஏன்னா அது புரட்டி பார்க்கறதுக்கு அது வேணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க சொன்னது வந்து ஃபேசினேஷன், டு பி ஃபேசினேட்டட். இப்போ ஃபேசினேட்டுக்கு அர்த்தம் தெரியும் எனக்கு. ஸோ நான் டிக்ஷனரியில புரட்டி பார்க்குறேன். அங்கே போனேன்னா அங்கே வந்து டு இவோக்.

0: இன்டென்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் அட்ராக்ஷன். இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்
1: அதாவது என்னன்னா டு எவோக் இன்டென்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் அட்ராக்ஷன், அதுதான் ஃபேசினேஷன்.
0: இப்போ இந்த ஒரு வாக்கியத்துக்கு நாலு வார்த்தைகள் இருக்கு, இது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் வந்து இது இப்போ இதுக்கு என்ன திரும்ப நம்ம அந்த பரட்டி போகணும். இப்போ யுவோக்னா என்ன, இன்டென்ஸ்னா என்ன,
1: ஓகே
0: இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அட்ராக்ஷன்
1: இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அட்ராக்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பொதுவா
0: யுவோக்ங்கிறதுக்கும்
1: இன்டென்ஸ்ங்கிறது தான் ஒரு வேளை மீண்டும் இன்னொரு முறை போய்
0: சாதாரண அதாவது சாதாரணமாக ஈர்க்கப்படுவது இல்லை, ஒரு ஆச்சரிய ஒரு பலமான ஒரு தாக்கல்
1: ஆழமான
0: தாக்கத்தோட ஈர்க்கப்படுகிறது.
1: ஸோ
0: இது இதுக்கு வந்து இப்போ நம்ம அங்கே போகணும்.
1: இப்போ இன்டென்ஸ்ங்கிறது தீவிரமானு கூட சொல்லலாம் இல்லையா, ஆனால் இன்டென்சிவ் கேரி யூனிட்லாம் போகலாம். ஸோ தீவிரமான ஒரு ஈடுபாடு.
0: இப்போது இது இந்த மாதிரி இப்போ ஃபேசினேஷன் ஃபார்மசி சொன்ன மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ரொம்ப சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, சி சி இப்போ சி சினா என்ன,
1: ஆமா எஸ்இன்னு ஒன்று இருக்கு சி,
0: ஆமா
1: எஸ்இஏ கடல்,
0: பார்ப்பது கடல், ரெண்டுமே வந்து ஒரு சரி ஒரே மாதிரி இருக்கு, ஆனா அதனுடைய ஸ்பெல்லிங் வந்து வேற மாதிரி.
1: சரி சரி, அர்த்தமும் வேற. ஆமா ஸ்பெல்லிங் வேற, அர்த்தம் வேற.
0: இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேஷன்ஸ், பேஷன்ஸ்.
1: ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமா ஆமா, சரி.
0: இது என்ன இது என்ன ரெண்டுமே ஒரே மாதிரி இல்ல, பேஷன்ஸ்ன்றது பொறுமை, அது ஒரு நவுன். இப்போ நவுன்னு ஒரு புதுசா ஒரு எதையோ ஒன்னு சொல்றேனே, இது கிராமர். இது நவுன்ன்றது கிராமருக்கு உகந்தது. இது வந்து பிறகு நம்ம படிக்க வேண்டியது இருக்கும், அப்போ நம்ம வந்து அதை பத்தி டச் பண்ணுவோம்.
1: சோ
0: பேஷன்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ பேஷன்ஸ் டாக்டர் கிட்ட போயிருக்கிற நோயாளிகள்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: பேஷண்ட்னா நோயாளி. சோ பேஷன்ஸ்,
1: ஆமா
0: பேஷன்ஸ்,
1: ஆமா.
0: சோ இது வந்து பொறுமை,
1: இது பொறுமை, அது நோயாளிகள். ஆமா ஆமா, ஃபை ஆஃப் பேஷன்ஸ் மஸ்ட் ஹேவ் சம் பேஷன்ஸ் நினைக்கிறேன். டாக்டர் பார்த்ததுனால பொறுமையோட காத்துட்டு இருக்கணும் அப்படிங்கறதாக இருந்திருக்காரு.
0: இது இப்போ இது வந்து வார்த்தை ஜாலங்கள். இது இது இது ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து நம்ம படிக்கிற ஒரு ஒரு நாளிதழோ இல்லை படிக்கிற ஒரு விஷயத்துலையோ, எந்த இப்போ நெட்டில் வந்து நிறைய பேர் வந்து விக்கிபீடியாலாம் போகிறாங்க, கூகுள் பண்ணுறாங்க. இப்போ பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய வந்து வரும் படிக்க வேண்டியது இருக்கும்.
1: இப்போது இதில் எனக்கு என்ன தோணுது, இப்போ போட்டித் தேர்வில் இப்போது என்ன மாதிரி கேட்பாங்க, இப்போ இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு கேட்பாங்களா, ஒரே மாதிரி கொடுத்துட்டு பேஷன்ஸ் அந்த மாதிரி இதனோட வேறுபாடு கேட்பாங்க.
0: அதாவது ஒரு ஒரு வார்த்தை கொடுப்பாங்க, அது அது சரி சரி நிகரா இருக்கிற மாதிரியே நாலு வார்த்தை கொடுப்பாங்க.
1: ஓகே ஓகே,
0: அது சரியா எது எது சரியான வார்த்தை,
1: அந்த இடத்துல எந்த வார்த்தை போடணும்,
0: எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல நம்ம அது கூர்ந்து கவனிச்சு அந்த ஒரு வார்த்தையை நம்ம சரி.
1: ஆமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிக்கடி நாங்கள் பாக்குறது என்னன்னா இந்த மாதிரி போகலாம். இப்போ குவிக்னு ஒரு வார்த்தை, ஃபாஸ்ட்னு ஒரு வார்த்தை, ரேபிட்னு ஒரு வார்த்தை,
0: ஸ்விஃப்ட்னு
1: ஒரு வார்த்தை நீங்க சொன்ன மாதிரி. இப்போ அதுதான் இப்போ இது மாதிரி நான் விஷயங்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எனவே நீங்க வந்து தொடர்ந்து வகுப்பு எடுக்க போறீங்க. இப்போ நீங்க கேட்கும்போது தான் தோணுது, இப்போ குவிக்னாலும் ஃபாஸ்ட்னாலும் ரேபிட்னாலும் ஸ்விஃப்ட்னாலும் ஒன்று தானே, ஆனால் அதில் ஏதோ
0: சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. அது அது நம்ம அது அது நம்ம அடுத்து பார்க்கும்போது விவரமாக பார்ப்போம். ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த வினாக்களை நம்ம எடுத்து
1: இப்படிதான் வரும், போட்டித்தேர்வு தான் கேட்பாங்க இல்லையா, இந்த நாளில் எது சரியா இருக்கும்.
0: உண்மை உண்மை, அதுல நீங்க வந்து இப்ப எனக்கு ஒன்னு தான் தெரியுதுன்னு நீங்க பரீட்சையில் உட்கார முடியாது, அஞ்சையும் தெரிஞ்சுதான் உட்கார முடியும். எந்த பரீட்சைக்கு போனீங்கனாலும் இப்ப 30% சொல்லிட்டேன், 30%னா மினிமம் வந்து 20-25 கேள்வி வரும். இந்த 25-30 கேள்வி வரும்போது 30 × 5 150 வார்த்தைகளுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் உங்க பரீட்சையில அந்த இடத்துல எழுத முடியும். இப்போ இது பரீட்சைக்காக போன 150 பரீட்சையில வந்த கேட்கப்பட்ட 150 வார்த்தைகள், இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அட்லீஸ்ட் 10 மடங்காவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும்.
1: இப்போ இந்த மாதிரியான ஒரு போது இப்போ எனிவே நீங்க வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு வகுப்பு எடுக்க போறீங்க அப்படிங்கறதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இப்போ அர்ஜென்சி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க, ரெண்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் டைம் அப்படிங்கிறதும் பீரியட் அப்படிங்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு, எங்களுக்கு அது தெரியல. ஸோ இது மாதிரியான இந்த வேறுபாடுகள்லாம் வச்சு கேள்வி கேட்கறது எந்த அளவுக்கு போட்டித் தேர்வுகளும் முக்கியமானதாக இருக்குது. இது வந்து
0: இது வந்து ஒரு ஆக்சுவலி சமயோஜித நிலைமையை வந்து பரிசோதிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எனக்கு ஆமாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், எனக்கு நான் எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அந்த கேள்வி கேள்வித்தாளில் வந்திருக்க அந்த கேள்வி தெரியுமா, அவ்வளோதான். அது அதுக்கு வந்து ஒரு உங்களை வந்து ஒரு என்ன சொல்றது நறுக்குன்னு போட்டு பார்க்குறேன்.
1: ஓகே ஓகே சார், இப்போ இது வரைக்கும் நீங்கள் இந்த வொக்காபுலரி பேஸ் பண்ணி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கக்கூடியது, ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கக்கூடிய வார்த்தைகள் கூட அந்த வித்தியாசம்லாம் சொன்னீங்க. இதை பற்றி தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்து எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆங்கிலம் பற்றிய பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கணும், உங்களுக்கு நல்ல வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு அழைப்பு விடுக்கிறேன். இதுவரையும் எங்களோட வந்து கலந்துகிட்டு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய வகுப்புகள் எங்களுக்கு தேவை. அநேகமாக
0: நன்றி பாஸ்கர், மீண்டும் வருவதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி, கண்டிப்பாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன்.
1: தேங்க்யூ ஸோ மச். அன்பர்களே, ஆங்கிலம் மொழி தொடர்பான பல்வேறு ஐயங்களுக்கும் வினாக்களுக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் விளக்கங்கள் அளிக்கப்படும். ஆங்கில வகுப்புகள் இன்னும் ஒரு சில நாட்களில் தொடங்க இருக்கின்றன. அதற்கு முன்னதாக சில அடிப்படை வினாக்களை நம்ம இங்கே ஏற்பட்டு இருக்கோம். இது தொடரும், மீண்டும் சந்திப்போம். இது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். தேங்க்யூ. எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம், அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமூக வானொலி 107.8. இது நமது சமுதாயம்,
1: நமது பெருமை.
0: இந்த கொரோனா காலத்தில் கோவிட் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஃபுட் சப்ளை செய்யும் ஒரு வயதான பெண்மணியும் ஒரு கல்லூரி செல்லும் பெண்ணும் பேசிக் கொண்டிருக்கும் உரையாடல். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? அங்கிள் எப்படி இருக்காங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம்மா, நீ எப்படி இருக்க?
0: ஹாய் ஆண்டி, நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்தேன், அதுக்குள்ள மறந்துட்டேன்.
1: அப்படி என்ன சொல்ல வந்த? சரி, நீ யோசிச்சு பாரு என்னன்னு. நான் அதுக்குள்ள ஆர்டர் ஏதாச்சும் வந்திருக்கான்னு பாத்துட்டு வரேன்.
0: அதேதான் இப்ப சொன்னீங்களே, அத பத்தி தான் பேச வந்தேன். எப்படி போகுது உங்க குக் ஃபார் கோவிட் பிளான்லாம்? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தேன் நீங்க கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு ஃபுட் சப்ளை பண்றீங்கன்னு. இத சொல்லியே ஆகணும் ஆண்டி, நீங்களும் அங்கிளும் ரொம்ப பெரிய மனசு இந்த மாதிரி ஒரு விஷயம், அதுவும் இந்த கோவிட் டைம்ல பண்றதுக்கு.
1: ரொம்ப நன்றிமா. இந்த டைம்ல நல்ல உணவு ரொம்ப முக்கியம் இல்ல? அதான் இந்த பிளானை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா இது பண்றப்போ.
0: நீங்க சொல்றது சரிதான், ஆனா இப்பெல்லாம் சின்ன வயசு பசங்களே கோவிட்க்கு பயப்படுறாங்க, அஃபெக்ட் கூட ஆகுறாங்க ரொம்ப. நீங்க ஏஜ்டு வேற, உங்களுக்கு பயம் இல்லையா?
1: இருக்கிற வர நல்லது செய்யணும், அவ்வளவுதாம்மா இப்ப தோணுது. பயம் எல்லாம் இல்ல எங்களுக்கு, எங்களால 4 பேர் நல்லா இருக்கிற மகிழ்ச்சி போதும்னு தோணுது.
0: நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க மத்தவங்க ஹெல்த்துக்கு தர முக்கியம் உங்களுக்கும் கொடுக்குறீங்கன்னு நம்புறேன்.
1: நாங்க மாஸ்க்கும் சானிடைசரும் எப்போதும் யூஸ் பண்ணுவோம்மா. இத்தனைக்கும் சப்ளை முடிஞ்சிட்டு வந்த உடனே கபசுர குடிநீரும் குடிக்கிறோம்.
0: இதெல்லாமே சரிதான், ஆனா வேக்சினேஷன் அதை விட முக்கியம் ஆச்சு ஆண்டி. இப்பெல்லாம் அதுக்கே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. கவர்மெண்ட், டாக்டர்ஸ், அப்புறம் கார்பரேஷன்ல கூட ரெகுலரா வந்து சொல்றது வேக்சினேஷன் பத்தி தானே ஆண்டி?
1: ஆமாமா, ஆனா நாங்க இன்னும் போடல, வயசாயிடுச்சு, இப்ப எதுக்கு இதெல்லாம்?
0: ஐயோ ஆண்டி, நீங்க பல கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு ஃபுட் சப்ளை பண்றீங்க, அப்படி இருக்கிறப்போ நீங்க முதல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. அதுக்கு வேக்சினேஷன் ரொம்ப முக்கியம், அதுதான் உங்க இம்யூன் சிஸ்டமும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். இவ்வளவு நல்லது பண்ற நீங்க, உங்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் தானே? முதல்ல போயிட்டு வேக்சினேஷன் போடுங்க. இப்பெல்லாம் கவர்மெண்ட் ரெகுலரா கேம்ப் கூட போடுறாங்க. சோ உங்களுக்கு அதை பத்தி தெரியலன்னா சொல்லுங்க, நான் விசாரிச்சு சொல்றேன். மத்தபடி வேக்சினேஷன் பத்தி நீங்க பயப்படலாம் வேணாம். அதை பத்தி உங்களுக்கு இன்னும் தெளிவா இன்ஃபர்மேஷன் வேணும்னா WHO வெப்சைட் இல்லனா mygovernment.in பேஜ்ல உங்களுக்கு தேவையான கோவிட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம கோவிட் ஹெல்ப்லைன் நம்பர் கூட இருக்கு ஆண்டி, அது 1075. சோ நீங்க யோசிக்காம வேக்சினேஷன் போட்டுக்கலாம்.
1: எங்களுக்கு கொஞ்சம் பயமா கூட இருந்துச்சு, ஆனா நீ சொல்றத கேக்குறப்போ இது எவ்வளவு முக்கியம்னு புரியுதுமா.
0: நல்லதா ஆண்டி, வேக்சினேஷன் போட்டுக்கோங்க, பயம் எதுவும் இல்லாம. அப்புறம் நீங்க இன்னும் தைரியமா கோவிட் பேஷண்ட்ஸ்க்குலாம் ஃபுட் சப்ளை பண்ணலாம். உங்க கூட நானும் ஃபுட் சப்ளைல ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்.
1: நானும் அங்கிளும் வேக்சினேஷன் போட்ட உடனே உங்ககிட்ட வந்து சொல்றோம்மா. அப்ப நீ கண்டிப்பா எங்களோட ஃபுட் சப்ளைல ஜாயின் பண்ணிக்கலாம்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமூகம்.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பெருமை சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். சமுதாயம் நமக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இதே சமுதாயத்துக்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறத உங்க மனசாட்சி கிட்ட கேட்டு பாருங்க. உங்க மனசாட்சி என்ன பதில் சொல்லுது? இல்லன்னு சொல்லுதா? சமுதாயத்தொண்டு செய்யணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும், அப்புறமா நமக்கு வந்து ரொம்ப நேரம் செலவாகும் அப்படின்னு நினைப்பாங்களேன்னு ரொம்ப டெலிகேட்டா ஃபீல் பண்றீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நமக்கு ஒரு வெள்ளை தேவதையான மதர் தெரசா கிடைச்சிருப்பாங்களா? இந்த மாதிரி சமுதாய தொண்டுகளை தங்களோட மனசு உணர்ந்து செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்திற்காக பணி செய்யற மனிதர்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுற நிகழ்ச்சி தான் MOP சமுதாய வானொலி வழங்கும் சமுதாயத்திற்காக இவர்கள். நிகழ்ச்சிக்கு போலாமா?
4: வணக்கம் நேர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில் நான் பேசுறது நான் உங்கள் ஆர்ஜே திவ்யா,
1: மகாலட்சுமி,
5: ரோஸ் மர்லின்.
4: ஹாய் மகா.
1: ஹாய் மர்லின்.
4: என்ன டல்லா இருக்க, இதே யோசிச்சுட்டு இருக்க போல?
1: ஆமாம், கதையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: அப்படி என்ன சம்பவம்?
1: கதையில் ஒரு குழந்தைய பார்த்தேன் மர்லின்.
4: குழந்தை தானே, குழந்தை இல்லைன்னு இருக்கு.
1: அந்த குழந்தையில தான் விஷயமே இருக்கு.
4: அப்படி என்னடி விஷயம்
1: சொல்றேன் கேளு. கதை, நான் காலேஜ் கிளம்பி வந்துட்டு இருந்தேன்னா, அப்ப நான் ஷேர் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
4: சரி,
1: ஈத்தாப்ல ஒரு குழந்தைய பார்த்தேன். திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தை கிட்ட போய் நம்ம வந்து அப்ரோச் பண்ணி ஏதாவது கேட்கலாமா, ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
4: சரி,
1: ஆனா மனசுக்குள்ள ஒரு டைலமா, கேட்கலாமா வேணாமா அப்படின்ட்டு.
4: கடைசியா கேட்டியா இல்லையா?
1: மனசு அப்புறம் தேத்திட்டு போய் நான் கேட்டேன் அந்த குழந்தை கிட்ட, ஏன் இங்க நிக்கிறேன், திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு.
4: வீட்டை விட்டு ஓடி வந்துடுச்சம்மா?
1: ஆமா மாலு.
4: அப்படி என்ன கஷ்டமா அதுக்கு?
1: எல்லாருக்கும் இருக்கிற காமனான ஒரு கஷ்டம் தான்.
4: அது என்னடி?
1: எக்ஸாம் ஃபியர் தான்.
4: ஐயோ,
1: அந்த குழந்தை எக்ஸாம் பயத்துல ஓடி வந்துருச்சான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அங்க ஒரு டிராபிக் காப் இருந்தது, நான் பார்த்தேன். அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சு, சார் இதனாலதான் இந்த குழந்தை ஓடி வந்துருச்சான், கரெக்டா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவரும் சரிமா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
4: அதான் போலீஸ் கிட்ட சேஃபா இருக்கேன், நீ எதுக்கு இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்க?
1: இல்ல, அந்த குழந்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், சின்ன குழந்தையா இருக்கா, அழுதுட்டு வேற இருந்துச்சு, கரெக்டா சேஃபா வீட்டுக்கு போயிருக்குமா போகாதா அப்படிங்கிற ஒரு டவுட் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு.
4: ஏய், நீ ஒப்படைச்சது தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட, அவங்க எல்லாரும் கரெக்டா பாத்துப்பாங்க, நீ கவலைப்படாத, வா கிளாஸ்க்கு போலாம்.
1: சரி மல்லன், வா போலாம்.
4: இப்ப ஒரு சின்ன உரையாடல் நீங்க கேட்டீங்க. தினம் தினம் குழந்தைகள் காணவில்லை அப்படின்னு நம்ம நியூஸ் பேப்பர்லயும் டிவிலயும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைங்களை என்ன ஆறாங்க அப்படின்னு யாருமே யோசிக்கிறதில்ல. அப்படியும் யோசிக்கிற ஒருத்தர் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. அவர் தான் லயன் ஜவஹர்லால் நேரு. இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை சம்பவத்தை பத்தியும் அவர் சமுதாயத்திற்கு செய்த தொண்டை பத்தியும் நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்காரு. வணக்கம் சார்.
6: வணக்கம்
4: சார். உங்க பேரே முதல்ல எங்களுக்கு கேட்ட உடனே ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த பேர் வர காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
6: காரணம் என்னன்னா, எங்க அப்பா வந்து வில்லேஜில் இருந்தாரு, திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டைங்கிறது அருகில் உள்ள ஒரு வில்லேஜ். எங்க அப்பா காங்கிரஸ் பற்றாளர், தியாகி அவர், ஐ மீன் ஃப்ரீடம் ஃபைட்டர். அதனால என் கூட பிறந்த எல்லாருக்குமே நேஷனல் லீடர்ஸ்னுடைய நேம் தான் வச்சாங்க. எல்லாத்துக்கும் மூத்த எங்க அண்ணன் பேர் ஜெயபிரகாஷ் நாராயணன், அடுத்த அண்ணன் பேர் சுபாஷ் சந்திர போஸ், என்னுடைய பேர் ஜவஹர்லால் நேரு. இப்போ என் பொண்ணுக்கு பேருக்கு கூட இந்திரா காந்தி.

0: வந்தேன். வந்த புதுசுல பார்த்தா நான் கோட்டூர்புரம் ஒரு பகுதியில் வச்சு வந்தேன். ஸ்லம் ஏரியா அது. அங்குள்ள பிள்ளைங்கள்லாம் காசு வச்சு கோலி ஆடுறது, கில்லி ஆடுறது, காத்தாடி வர்றது, இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் திருத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும். அங்கே ஒரு இரவு பாடசாலை ஆரம்பித்தேன், இலவச இரவு பாடசாலை. ஒரு 20 வருஷம் நடத்தினேன். அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதோடு நல்ல டிசிப்ளினை கற்றுக் கொடுத்தேன். நல்ல பேர் இருந்தது பிள்ளைகள் மத்தியில், பெற்றோர் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது, நல்லா இருந்தாங்க. அடுத்தபடியாக ஸ்கூலுக்கு கட்டடிச்சு சுற்றுற பசங்கள் நிறைய உண்டு சென்னையில். எல்லாம் ஸ்கூல் பேக்கோட யூனிஃபார்மோட அங்கங்கே பார்க்கு, பீச்சு, பிளே கிரவுண்டு அங்கங்கெல்லாம் சுற்றுவாங்க. சினிமா தியேட்டர் முன்னாடியெல்லாம் பார்க்குறது உண்டு. அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்து கண்டுபிடிச்சி அவங்க ஸ்கூலில் உள்ள ஐடென்டி கார்டு இல்லை நோட் புக்கில் அவங்க பேர் எழுதியிருப்பாங்க. அதில் பார்த்துட்டு அவங்க எந்த ஸ்கூல்னு தெரிஞ்சுட்டு முடிஞ்சால் அவங்கள என்னோட கூட சைக்கிள்லையோ அப்புறமா பைக்கிலையோ கூப்பிட்டு போவேன். இல்லைன்னா அந்த அட்ரஸை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுருவேன். அவன் மறுபடியும் அவங்க ஸ்கூலில் போய் அவனுடைய நேமு, எந்த செக்ஷன், கிளாஸ் எல்லாம் சொல்லி அவனுடைய பர்டிகுலர்ஸை கேட்பேன். அட்டண்டன்ஸ் பர்டிகுலர்ஸ், இவன் எத்தனை நாள் ஆப்சண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு 1 or 2 days அப்படின்னா விட்டுடுவேன். மோர் தென் 1 week 1 month ஆப்சண்டான கேசத்தெல்லாம் எத்தனையோ பேர் என்கிட்ட மாட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் அட்ரஸை வாங்கிட்டு எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸ் போய் மீட் பண்ணி அவங்களுக்கு இந்த தகவலே தெரியாது. எப்பவும் போல அவன் ஸ்கூலுக்கு வருவான், வீட்டுக்கு போயிடுவான், அந்த டயத்துக்கு லீவ் நாள்லாம் வீட்டில் உட்காந்துக்குவான். இப்போ ஸ்கூலுக்கு போகிறானா வரானாங்கிறது அவங்க கண்டுக்கிறது இல்லை, அவங்க அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் போய் சொன்னப்பறது அவங்களுக்கு ஷாக் ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போய் எல்லாம் விசாரித்து திரும்ப அன்னையிலேருந்து அவங்க அந்த பிள்ளைங்களை சரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்களை நான் சந்திச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்தில் ஒரு 10,000 பிள்ளைகளை நான் அந்த மாதிரி சந்திச்சிருக்கிறேன். அதோடு கூட வெளியூர்களிலிருந்து, தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு ஓடி வர்ற பிள்ளைகள் நிறைய, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் நான் சந்திச்சிருக்கிறேன் கடந்த 25-30 வருஷங்களில். என்ன காரணத்துக்காக வர்றாங்க அப்படின்னா, சினிமா முகத்தில் வந்துடுறாங்க. அடுத்து மாற்றாந்தாய் கொடுமையினால் அந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்க முடியாமல் ஓடி வந்துடுறாங்க. தகப்பனார் குடிச்சிட்டு அடிக்கிறதுனால ஓடி வந்துடுறாங்க. ஸ்கூலில் ஃபெயில் ஆகிறதுனால பயந்து போய் வீட்டில் அடிப்பாங்கன்னு சொல்லி ஓடி வந்துடுறாங்க. சில பேர் நண்பர்களாக 2-3 பேர் சேர்ந்துட்டு சினிமாவில் நடிக்கலாங்கிற எண்ணத்துலையும் ஓடி வந்துடுறாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் நான் நிறைய அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறேன். இன் அடிஷன் டு தேட்டு கோட்டூர்புரத்தில் அந்த இரவு பாடசில் நடத்தினேன். அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருந்தேன், ஒரு 800 members சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாக. அது ஒரு 10-12 வருஷம் நான் ரன் பண்ணேன். நான் தான் ஆர்கனைசராக இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் 50 பேர் எங்களுடைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க. நான் தான் அதுக்கு ஆர்கனைசராக இருந்து இது பண்ணோம். நல்ல திருட்டுகள்லாம் நிறைய குறைஞ்சிது அதனால.
1: இப்பவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், இரவு பாடசாலை அதெல்லாம் நடக்குதா சார்?
0: இல்லை, இரவு பாடசாலை 20 வருஷம் நடத்திட்டு இப்போ நான் விட்டுட்டேன். அதன் பிறகு என்னோட படித்த மாணவர்கள் அதை தொடர்ந்து நடத்தினாங்க. இப்போ அவங்களும் அதை கார்பரேட் ஸ்கூலில் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்காதனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து நான் 20 வருஷம் நடத்தின பிறகு ஐடென்டி கார்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணாங்க டிபார்ட்மெண்ட்டில். முதல்ல ஒரு 2-3 ஸ்டேஷனில் வச்சுருக்கும் போது கொடுத்துட்டாங்க. சவுத் மட்டத்தில் 20 ஸ்டேஷன் இருக்குது. அவ்வளோ ஸ்டேஷன்லையும் பண்ணும்போது ஜாயின்ட் கமிஷனர் தான் அதுக்கு இன்சார்ஜு, அவர் தான் ஐடி கார்டு கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்திக்கிட்டே வந்தனால என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராப் அவுட் பண்ணி போயிட்டாங்க. அதனால் சுத்தமாக விட்டாச்சு. இப்போ இல்லை அந்த சர்வீஸ்.
1: கரெக்டான கனெக்டிவிட்டி கிடைக்காததுனால உங்களால் அதை இன்னும் தொடர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: ஆமாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்கரேஜ்மெண்ட் இல்லாததுனால நாங்கள் விட்டுட்டோம்.
1: சார், நீங்கள் இதுவரைக்கும் 10,000 குழந்தைங்களை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. முதல் சூழ்நிலை உங்களுக்கு எப்படி உருவாச்சு, யாரை காப்பாத்தினீங்க அப்படின்னு ஏதாவது ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: அதாவது வெளியூர்லேருந்து ஓடி வந்தது யாருங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஸ்கூல் கட்டடிச்சதுல முதல்ல ஒரு பையனை சந்திச்சேன். இப்போ என் பேர் ஜவஹர்லால் நேரு, அந்த பையன் பேர் ஜவஹர். அவங்க அப்பா வந்து சென்னை யூனிவர்சிட்டியில பெரிய ப்ரொஃபஸர்,
1: நல்ல ஒரு தொடர்பு பேரும்.
0: அவன் நான் டி நகர் பகுதியில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருந்தது. டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சைக்கிளில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பிளே கிரவுண்ட்லாம் விளையாடிட்டு இருந்தான் யூனிஃபார்மோட. அவனை கூப்பிட்டு என்ன அதுன்னு கேட்டால் அவன் சும்மா ஏதோ போய் சொன்னான். அப்புறம் அவனுடைய அட்ரஸை நோட் பண்ணிட்டு எந்த ஸ்கூலு என்ன செக்ஷன் தெரிஞ்சிட்டு ஸ்கூலில் போய் விசாரிக்கும் போது பார்த்தா கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அவன் ஸ்கூலுக்கு போகலை. அவங்க ஸ்கூலில் நேம் ரிமூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெட் மாஸ்டர் தயாராக இருந்தாங்க. நான் உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன் சொல்லிட்டு சாட்டர்டே எனக்கு லீவ் இருந்தது. அந்த டைமில் அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீடு கேகே நகர். அந்த கேகே நகரில் போய் அவங்க வீட்டில் அவங்க அப்பாட்ட சொன்னோம். ஷாக் ஆகிட்டார். ஒரு பெரிய ப்ரொஃபஸர், நம்ம பையன் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி 7th படிச்சுட்டு இருந்தான் அந்த பையன். அதன் பிறகு நெக்ஸ்ட் டே அவர் போய் ஹெட் மாஸ்டர் பார்த்து அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்து அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி திரும்ப ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தோம். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஸ்கூலுக்கு கட்டடிக்கிற பசங்கள்.
1: ரொம்ப நல்லா இருக்கு சார் கதை கேட்கவே. எங்களுக்கு இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் வெளியே சுத்திட்டு இருக்காங்க ஸ்கூல் கட்டடிக்கிற பசங்க, இவங்களை எப்படி நீங்க ஐடென்டிஃபை

0: பண்றீங்க சார்? பசங்க கட்டடிச்சுதான் சுத்துறாங்க, இவங்களை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க? அது கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க சார்.
1: ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே யூனிஃபார்மோட தான் சுத்துவாங்க. பார்க்கில் விளையாட்டு இருக்காங்க, கிரவுண்டில் இருக்கிறாங்க, பீச்சில் சுற்றுறாங்க அப்படின்னா அவங்க யூனிஃபார்மோடு இருக்கிறதுனால நிச்சயமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நமக்கு தெரியும். ஸ்கூல் பேக்கெல்லாம் ஒரு வாரம் வச்சு தான் விளையாடிட்டு இருப்பாங்க. உடனே அவங்கள போய் கூப்பிட்டு பேசி அவன் ஸ்கூல் நோட் புக் எடுக்க சொன்னால் அந்த லேபிளில் தெரியும் அவன் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கான், எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி. இல்லை ஸ்கூல் ஐடென்டி கார்டு கொடுத்துட்றாங்க இப்போ எல்லாருக்குமே சென்னையில். ஈவன் கார்பரேஷன் ஸ்கூலில் கூட ஐடி கார்டு கொடுத்துட்றாங்க. அந்த ஐடி கார்டை வச்சு கரெக்டாக அவன் எந்த ஸ்கூலு எந்த கிளாஸ் அப்படிங்கிறத டீட்டெயில் நான் நோட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக அவங்கள நான் ஸ்கூலில் போய் அவங்களுடைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் மீட் பண்ண முடியுது.
2: சார், நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு தனி நபருக்கு இருக்கக்கூடிய வேலையை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். தன்னுடைய வீட்டில் இருக்க குழந்தைகளை பார்த்துக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். அது அப்படி இருக்கும் போது நீங்க உங்களுக்கு எதனால இந்த மாதிரி எண்ணம் தோணுச்சு? அடுத்தவங்களுடைய குழந்தை இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து பண்ண நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அடிபட்டிருக்கீங்களா? எதனால இந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு தோணுச்சு இதை சொல்லுங்களேன் சார்.
1: நான் ஏற்கனவே சொன்னது போல எங்கள் அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டர், அவர் ரொம்ப சமூக தொண்டு செய்கிறவர் எங்கள் கிராமங்கள்லையே. அந்த இது பாரம்பரியமாக எனக்கு அது உள்ளூரவே ஊறி போச்சு. அதனால் சென்னையில் வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது, இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, ஏன் இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அவங்கள நம்ம திருத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி. ஏன்னா ரோட்டில் போகிறவங்களாம் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போயிட்டே இருப்பாங்க. நான் சில சமயம் சில பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து எங்கள் ஆஃபீஸில் என் பக்கத்தில் ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார வச்சு பேசிட்டு என்னுடைய ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் ஆஃபீஸர் கேட்பார், என் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தான் எங்களுக்கு ஆஃபீஸர், அவர் கேட்பார், நாங்களாம் ரோட்டில் போகிறோம் வரோம், எங்கள் கண்ணிலலாம் யாரும் மாட்ட மாட்டேங்கிறாங்க, உங்கள் கண்ணில் மட்டும் எப்படி மாட்டிடுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் யாரும் இதான் அந்த எண்ணத்தோடு போகிறதில்ல, நான் அந்த மென்டாலிட்டியோடய போகிறதுனால ரோட்டில் சைடில் பார்த்துட்டே போகும்போது நான் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன், சைக்காலஜியில் நான் கண்டுபிடிச்சிடுறேன் அவங்களோட நேச்சரை பார்த்து இவங்க ஸ்கூலுக்கு கட்டடிச்ச பசங்க தான் அல்லது இவங்க வெளியூர்லேருந்து ஓடி இருந்த பிள்ளைங்க தான் அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சிடுறேன். நான் திங்க் பண்ணால் 99% அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு.
3: சார், எந்த ஏஜ்ல இருந்து இந்த மாதிரி பசங்க இப்படி மிஸ் ஆறாங்க? அதான் ஏஜ் குரூப் இருக்கா?
1: மோஸ்ட்லி டீனேஜர்ஸ் தான், 13-19 வரைக்கும் உள்ளவங்க, ஸ்கூல் பாய்ஸ் தான் மோஸ்ட்லி.
2: அப்படி டீனேஜா இருக்கவங்க எதனால சார் மிஸ் ஆகுறாங்க? ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா அதுக்கு?
1: இப்போ வீட்டை விட்டு ஓடி ஓடுறாங்கன்னா மோஸ்ட்லி சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி ஓடி வந்துடுறாங்க. சினிமா நடிகர் நடிகைகளை பார்க்கணும்னு வர்றாங்க. அடுத்து வீட்டில் மாற்றாந்தாய் கொடுமை, அதனாலையும் பிள்ளைகள் அங்கே இருக்க பிடிக்காம நம்ம விட்டு விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பழச்சிக்கலாம் அப்படின்னு மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. கையில் காசு இல்லைனாலும் திருட்டு ரயில் ஏறியாச்சும் வந்துடுறாங்க. சில பேர் வீட்டில் காசை எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் ஏறி வந்துடுறாங்க, அதோட காசு சரியாக போகுது, வந்துங்க கஷ்டப்படுறாங்க. அதன் பிறகு குடியார தகப்பனார் இருப்பார், அந்த பிள்ளைகள் எவ்வளோதான் நல்லா இருந்தால் கூட அவன் சும்மா வேணும்னே என்ன செய்யறது, அடிக்கிறது, தொல்லை பண்ணுறது, இந்த தொல்லை தாங்க முடியாமல் பிள்ளைகள் மன அழுத்தத்தினாலையும் ஓடி வந்துடுறாங்க.
2: அப்படி மிஸ் ஆகுற குழந்தைகள் ரொம்ப சேஃபான இடத்துல போய் சேர்றாங்களா, இல்ல அவங்க யாராவது மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா?
1: சென்னைக்கு வர்ற பிள்ளைகள் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி ரெண்டு மூணு பிள்ளைகளை நான் சந்திச்சேன். நான் டிநகர் ஏரியால எங்க ஆபீஸ் இருந்தது. அந்த ஏரியாவில் ஒரு நடிகருடைய வீட்டு வாசல்ல ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அவன் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி நான் வீட்டு விட்டு வந்துட்டேன், எனக்கு வேலை வாங்கி தரேன் சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு போனாரு. கூப்பிட்டு போய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 50 ரூபா தவளை கொடுத்து அந்த கடையில் போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. நான் வாங்கிட்டு வந்து கொடுத்து சில்லறையை கொடுத்தேன். திரும்ப என்கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, 500 ரூபா கொடுத்தேன்னு சொல்லி அந்த கடையில் போய் நீ சொல்லு, 500 ரூபா கொடுத்தேன் எனக்கு மீதி தரல, நீங்க 50 ரூபாய்க்குள்ள சில்லறை தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லு. அந்த நேரத்தில் நானும் பின்னாடி வந்துடுறேன், வந்துட்டு அவன்கிட்ட அந்த 500 ரூபாய வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கடைக்காரன்ட்ட சொல்லி, கடைக்காரன் அவன் பார்ப்பான், 500 ரூபாத்தாலும் நிறைய கிடந்ததுன்னா இவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் 500 ரூபாய் கொடுத்துருவான். இந்த மாதிரி 1-2 இடங்களில் பண்ணும்போது எனக்கு பயமாகி போச்சு, எங்கே நம்ம போலீஸில் மாட்டிக்குவோமோ சொல்லிட்டு. அதனால அந்த ஆள் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அதன் பிறகு அவன் அட்ரஸ் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே டிக்கெட் எடுத்து கொடுத்து பஸ் ஏற்றி ஊருக்கு அனுப்பிச்சு விட்டேன்.
2: இதை கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? ஏதாவது பசங்க தொலைஞ்ச பசங்க மிஸ்யூஸ் பண்ற மாதிரி, இதுவும் வந்து ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி இன்னும் வேற ஏதாவது?
1: ஒரு தடவை நான் பல்லாவரத்துல பைக்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு ஆள் இருந்தாரு, ஒரு பையன் ஒரு 10-12 வயசு இருக்கும். அவன் அடிச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு போனார். அவன் வரமாட்டேன்னு சொன்னால் அவர் அடிக்கிறாரு இழுக்கிறாரு இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. நான் உடனே கொஞ்சம் தூரம் போகணுமே பைக் அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வந்து என்ன அது சச்சா டே இவர் யார்றா ஏன்டா அவன் அடிக்கிறார் அப்படின்னா, அந்த ஆள் அவன் பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், என் பையன் தான் அப்படிங்கிறாரு. இந்த பையனை கேட்டால், இல்லை இல்லை எனக்கு பெசன் நகர், என்னை அங்கேருந்து இவர் கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே டக்குன்னு நான் பிடிச்சிட்டு போய் பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன், பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் ரோட்டு மேலே இருக்குது. உடனே அங்கே போயிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணேன். ஹேண்ட் ஓவர் பண்ண அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஆள் பைத்தியம் மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் எங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே நான் திருவான்மூர் ஏரியா தான், அந்த பையன் பசங்க நான் உடனே அவங்க பேரண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி என் வண்டியில் என் கூடவே கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் உடனே நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது, திருடுறதுக்கு பயன்படுத்துறது, இன்னும் சொல்ல போனால் சென்னையில் இப்போ நிறைய கிட்னி தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆளை கிட்னி எடுத்துட்டு ஆத்துல தூக்கி போட்டுருவாங்க, ஒரு கிட்னி எடுத்தா உயிரோடு இருந்துருவான், ரெண்டு கிட்னி எடுத்துட்டு ஆளை சாகடிச்சு ஆத்துல கூவத்துல தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. சில இடங்கள்ல கண்ணு வேணுங்கிறதுக்காக கண்ணை நோட்டிட்டு, கண்ணை பயன்படுத்துறதுக்கு இல்ல, கண்ணை நோட்டிட்டு பிச்சை எடுக்க ஓடுறாங்க.
2: நீங்க அந்த மாதிரி ஏதாவது பாத்திருக்கீங்களா சார்?
1: இல்ல, நான் கேள்விப்பட்டதுதான்.
2: கேள்விப்பட்டிருக்கீங்க
0: சார். நீங்க இவ்வளோ காலமா இந்த சேவைகள் செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்றீங்க, இதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கிறவங்க யாரு சார் இவ்வளோ வருஷங்கள்ல, சொல்ல முடியுமா யாராவது?
1: சென்னை கோட்டூர்புரத்துல இரவு பாடசாலை நடத்தும் போது முத முதல்ல ஆரம்பிச்சது ஒரு நண்பருடைய வீட்டில் வச்சுதான் ஆரம்பிச்சேன். அவர் பேர் மிஸ்டர் காசிராமன், அண்ணா யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ணி இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவர் அவருடைய வீட்டில் ஒரு ரூம் எனக்கு கொடுத்தாரு. அப்போ ஒரு 40 பிள்ளைகள் வரைக்கும் அங்கே வந்தாங்க. இங்கிலீஷ் கிராமர் மட்டும் சொல்லி கொடுத்தேன். கிராமர்னா என்ன பர்பஸ்னா, அந்த ஏரியாவில் உள்ள பிள்ளைகள் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள டிசிப்ளின் கொண்டு வரணும், டைரக்டாக நாம் சில அட்வைஸ் பண்ணோம்னா சரி சரிம்பாங்க, அப்புறம் நம்ம இந்த பக்கம் போனோம்னா இவருக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறத ஒபே பண்ண மாட்டாங்க. டெய்லி நம்மகிட்ட வந்து பாடம் படிக்க வந்தாங்கன்னா நம்ம சொல்கிறத அவங்க நிச்சயமாக கேட்பாங்க, அவங்க திருந்துவாங்க. அந்த ஒரு நல்லெண்ணத்தில் அந்த இரவு பாடசாலை, ஐ மீன் கிராமர் மட்டும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு ஆசிரியர் ரொம்ப எளிய முறையில் கிராமர் சொல்லிக் கொடுத்தார் நான் செங்கோட்டையில் படிக்கும்போது. அந்த மெத்தடில் சொல்லிக் கொடுக்கும்போது நல்ல வரவேற்பு வந்தது. அப்போ அவருடைய வீட்டில் எனக்கு இடம் கொடுத்தார். அவர் தான் எனக்கு ஆரம்பத்தில் உதவி செஞ்சது. ஸ்ட்ரென்த்து சேர சேர சேர அவர் வீட்டுக்குள்ளே இடம் இல்லை. அப்போ லைன்ஸ் கிளப் ஆஃப் சென்ட்ரல் மெட்ராஸ்னு இருக்குது சென்னையில், அவங்க எங்கள் கோட்டூர்புரம் ஏரியாவை அடாப்ட் பண்ணாங்க. அவங்கள்ட்ட போய் மூவ் பண்ணி சென்னை கார்பரேஷன் அவங்க மூலமாக அணுகி அவங்க வந்து அங்கே இருக்கிற லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. ஈவினிங் டெய்லி 2 hours 6 to 8 ஃப்ரீ டியூஷன் சென்டர் மாதிரி ஆரம்பித்தேன். முதல்ல கிராமர் மட்டும் சொல்லிக் கொடுத்தேன், நான் பேரண்ட்ஸோட ரிக்வஸ்ட்னால மேத்ஸும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th standard வரைக்கும் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பாடமும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கேட்டாங்க. அப்போ எனக்கு வாலண்டியர்ஸ் ஒரு 10 பேர் வந்தாங்க. அந்த நண்பர்களை கொண்டு சிறப்பாக 20 வருஷம் நான் அதை நடத்தினேன்.
0: இப்போவும் அந்த சேவை தொடருதா சார்? உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த மாதிரியான சேவைகள்?
1: இப்போ அந்த இரவு பாடசாலை இல்லை, ஆனால் நிறைய ஸ்கூல்ஸில் போய் கிராமர் கிளாஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் ஒரு பீரியடு 2 பீரியட் இல்லை, 4 பீரியடு. ஃபர்ஸ்ட் பீரியட் ஆரம்பித்து லஞ்சபிள் அடிக்கிற வரைக்கும் 4 பீரியட்ஸ் 3 hours வித்தவுட் பிரேக் நான் கிராமர் கிளாஸ் எடுத்தால் கூட நோபடி இஸ் கெட்டிங் போரிங். அந்த 4 பீரியட் எடுத்து முடிச்சுட்டு பாய் அப்படி சொன்னால் திரும்ப எப்போ வருவீங்க எங்கள் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஈகர்னஸை கிரியேட் பண்ண பார்த்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. திரும்பவும் நான் அங்கே போய் செய்வேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால லீவ் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் போய் ஸ்கூலில் கிளாஸ் நடத்திருக்கிறேன். அந்த அனுபவத்தில் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கும் நான் எழுதியிருக்கிறேன். அது இதுவரைக்கும் 8 எடிஷன் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏதாவது ஒரு சூழ்நிலையினால உங்களால காப்பாற்ற முடியாம போன விஷயம் ஏதாவது இருக்கா? காப்பாற்ற முடியாம போன குழந்தைகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்
1: இல்ல? அந்த மாதிரி இல்ல, நான் மோஸ்ட்லி பாய்ஸ் அந்த மாதிரி மீட் பண்ணிருக்கிறேன். ஒரே ஒரு தடவை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஆந்திராவில இருந்து ஓடி வந்துச்சு வீட்டை விட்டு. அவருக்கு 15-16 வயசு இருக்கும். அப்போ ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல நான் அப்போ டிநகர் ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் அந்த பொண்ணை ரவுண்ட் அப் பண்ணி சுற்றிக்கிட்டு அவளை கடத்திட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உடனே அந்த பொண்ணுகிட்ட நான் அரைகுறை தெலுங்கில் பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துலேயே பாண்டிபிஜார் போலீஸ் ஸ்டேஷனை கூட்டு போய் அந்த பொண்ணை அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அவங்க அதுக்கு அவளை கேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுக்கு எங்ககிட்ட கொண்டு வந்து எதுவும் ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு. இப்போ தான் சைல்டு கேர்னு சொல்லி ஒரு நம்பர்லாம் வந்திருக்கு. வந்துட்டு உடனே அந்த நம்பருக்கு பண்ணால் உடனே அங்கேருந்து வருவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, கேர் எடுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் ரிக்வஸ்ட் பண்ணி சொன்ன பிறகு அந்த பொண்ணுகிட்ட அந்த பேரண்ட்ஸுடைய ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி இமீடியட்டாக அவங்க ஈவினிங்கிலே கிளம்பி 7 மார்னிங் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த நைட்டில் மட்டும் அவங்க தெரிஞ்ச ஒரு இடத்துல தங்க வச்சுருந்தாங்க. தங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த பேரண்ட்ஸோட அந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சாங்க. அதுதான் எனக்கு நான் சந்தித்த பொண்ணு. மற்றபடி எல்லாம் பாய்ஸ் தான், வீட்டு விட்டு ஓடி வர்றது, ஸ்கூலில் கட் அடிக்கிறது எல்லாமே.
0: இப்போ இந்த மாதிரி வேற வில்லேஜ்லேருந்து பக்கத்து ஊர்லேருந்து அந்த மாதிரி வர்ற பசங்களை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? ஸ்கூல் பசங்களன்னா யூனிஃபார்ம்னு சொன்னீங்க, பட் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எப்படி கண்ணில் படுது?
1: நான் யூஸ்வலாக ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே சைடில் பார்த்துட்டே போவேன். அப்படி பார்த்துட்டே போகும்போது பார்த்தா சிக்னல் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி வெளியூர்லேருந்து ஓடி வர்ற பசங்க கையில் ஒரு மஞ்சள் பை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ஏதாவது ஸ்கூட் கேஸ் வச்சுட்டு இருப்பாங்க. வச்சுட்டு சிக்னலில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே அங்கேயும் பராக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி பையனுடைய காலை பார்த்தா ஒரே அழுக்கா இருக்கும். ஊரெல்லாம் சுத்தி இருப்பான், சாப்பாடு இல்லாம வேலை கேட்டு கேட்டு பார்த்து ஒருத்தர் வேலை கொடுக்காம இருப்பாங்க. அந்த ஆளை பார்த்தோன்னே சைக்காலஜிக்கலா எனக்கு தெரிஞ்சிடும், பை காட்ஸ் கிரேஸ் அதை நான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். நான் போய் விசாரிச்சேன்னா 99% நாங்க சரி நினைக்கிறது கரெக்டா இருக்கும், வெளியிலிருந்து ஓடி வந்த பையன் தான், 1% தான் மிஸ் ஆகுறது உண்டு. அந்த மாதிரி கண்டுபிடிச்சு முதல்ல கூப்பிடும்போது வரமாட்டான், நான் மீசையும் கீசையும் பார்த்தோன்னே போலீஸ்காரன் சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு அவன் உண்மையை சொல்ல மாட்டான். அப்புறம் நான் அவன் சொல்லுவேன், டே பயப்படாத, நான் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன், டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல, நீ உண்மையை சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன்னை ஊருக்கு கூட அனுப்பிச்சு கொடுக்குறேன் சொன்ன பிறகு அவன் உண்மையை சொல்லுவான், எந்த ஊரு எதனால வந்தேன் எத்தனை நாள் இங்க மெட்ராஸ்ல அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விவரத்தை சொல்லுவான். நான் கூப்பிட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து ஊருக்கு போக விருப்பமானா நானே என்னுடைய காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து கொடுத்து பஸ் ஏற்றி அனுப்பிச்சு விட்டுருவேன். அப்படி இல்லை அங்க வீட்டில் உள்ள சில பிரச்சனைகளை சொல்லுவான், அங்க நான் போக விருப்பப்படலன்னு சொன்னான்னா இங்க எங்கேயாவது டீ கடை ஹோட்டல் பெட்டி கடை இந்த மாதிரி கடைகளில் வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு அவனுடைய அட்ரஸ் எப்படியாவது வாங்கி அவங்க ஊருக்கு தபால் எழுதி போட்டுருவேன். இப்பதான் போன் வசதி எல்லாம் இருக்கு, நான் கிட்டத்தட்ட 30-40 வருஷமா அந்த சர்வீஸை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப தபால் போட்டு அன்னைக்கு பெட்ரோல் உடனே கிளம்பி வர்றது உண்டு. வந்த உடனே அவன் எங்க நான் வேலைக்கு சேர்த்து விடுங்க நேரம் அங்க கூட்டு போவேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோன்னா மாறி மாறி அழுகுவாங்க. அழுத உடனே என்னடா வீட்டுக்கு வரையா போவோம் அப்படிம்பாங்க, இவன் சரி அப்படின்டுவான். ஏன்னா இங்கப்பட்ட கஷ்டத்தெல்லாம் நினைச்சு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிடுவான். ஆனா ரேரா ஒரு சில பசங்கள் பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டும் நான் ஊருக்கு போக மாட்டேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவான். நான் தனியா கூப்பிட்டு கேட்டா கூட சார் நான் போகல சார் எனக்கு பிடிக்காம தான் நான் வந்துட்டேன் என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுவான். உடனே நான் பேரண்ட்ஸை தனியா கூப்பிட்டு ஐயா நீங்க இந்த பிள்ளைய திரும்ப கட்டாயப்படுத்தி கூப்பிடாதீங்க, நான் அனுப்பிச்ச இப்ப வந்துருவான், வேற எங்கேயாவது ஓடி போயிட்டான்னா அப்புறம் எங்க இருக்கான்னு தெரியாம போயிடும், இப்போவாச்சும் எங்கிட்ட இருக்காங்கிற நம்பிக்கையோட இங்க ஊருக்கு போங்க, கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும், என் கஷ்டத்தில் எங்கேயாவது இடத்துல வேலைக்கு சேரட்டும், ஆனால் விருப்பப்படும் பொழுது நான் அவனை உங்களுக்கு வண்டி ஏற்றி அனுப்பிச்சு விட்டுறேன், உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்திடுவேன், அந்த மாதிரி போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்ச உடனே பொங்கல் தீபாவளி ஏதாவது பண்டிகை வரும், அவனா சொல்லுவான் சார் நான் ஊருக்கு போறேம்மா சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன், அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்டிமேட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் போயிருக்கிறாங்க.
0: சார் இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து நீங்க காப்பாத்துறதா சொன்னீங்கல்ல சார், பேரண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க சார்? பசங்க இப்படி ஓடி வர்றதுக்கான முக்கிய காரணமே சில பேர் பேரண்ட்ஸா தான் நினைக்கிறாங்க, குழந்தைங்க சொல்றத இப்ப நீங்க சொல்ற கதைகளை கேட்டா. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: அதாவது குறிப்பா மாற்றான் தாய் குடும்பங்கும் போது தகப்பனார் அந்த பையனுடைய தாய் இறந்த பிறகு 2வது கல்யாணம் பண்ணிடுறாங்க, இந்த பையனை பொறுப்பா பார்த்துக்கூடிய மனைவியா பார்த்து கல்யாணம் பண்ணணும் ஒண்ணு, இல்ல கல்யாணம் பண்ண பிறகு அந்த மனைவிக்கு அட்வைஸ் பண்ணி இந்த பையனை நீ நல்லா கவனிச்சுக்க கொண்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும். அடுத்து 2வது என்ன பண்ணுங்க, குடிச்சிட்டு வர தகப்பனார்கள் பிள்ளைகளை நினைச்ச கூடாது, அடிச்சு துன்புறுத்த கூடாது, அந்த மாதிரி அடிக்கும் போது அந்த மனத்தாங்கல்ல வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க. அடுத்து பிள்ளைகள் ஒரே வீட்டில் 2 பிள்ளைகள் மாறி மாறி அடிச்சு சண்டை போட்டு அதனாலே ஓடி வந்துடுறாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு இது பண்ணும்போது இவங்க அவங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங் பண்ணி இந்த பிள்ளைகளுடைய அடித்தடி சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்போதான் அந்த மாதிரி பிள்ளைகள் விட்டு விட்டு ஓடி வர மாட்டாங்க.
0: சார் இப்போ நீங்க சொன்னீங்க பேரண்ட்ஸ்னால முக்காவாசி ஓடி வந்துடுறாங்கன்னு, பசங்க இப்படி ஓடி வர்ற பசங்க சில பேர் சைல்ட் லேபர் அப்படிங்கிற ஒரு மிக ஒரு கொடுமையான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறாங்க, அந்த மாதிரி பசங்களை நீங்க யாரையாவது காப்பாத்திருக்கீங்களா சார்?
1: நிறைய பிள்ளைகள், ஏன்னா நான் டீனேஜ் பாய்ஸ் தான் மேக்சிமம் இப்படி மாதிரி விட்டு விட்டு ஓடி வர்றாங்கன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி வர்ற பிள்ளை என் கண்ணில் படாத அநேக பிள்ளைகள் அவங்களாகவே வேலை தேடி அலையும் போது சில டீ கடை ஹோட்டல் வச்சிருக்க வேலைக்கு சேர்த்துடுறாங்க. வேலைக்கு சேர்த்து விட்டு சாப்பாடை மட்டும் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம 2-3 மாதம் வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவன் பார்ப்பான் சம்பளமே கொடுக்காம ஏன் வேலை செய்யணும்னா அவனா வெளியே வந்துடுவான். அப்படி வந்து வெளியே சுற்றுற பசங்களையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு என்கொயரி பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ நாளாக வேலை பார்த்தேன் சம்பளம் தெரிஞ்சுனா நேரம் அவனை கூட்டிகிட்டு கடைக்கு போவேன். அந்த கடை கட்ட இவ்வளோ நாள் வேலை பார்த்து உண்மையா சம்பளம் கொடுக்குறியா இல்லையான்னு கேட்பேன். அது நீ யாரியா கேட்கறது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். நேரம் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நானே ஒரு கம்ப்ளைண்ட்டு பையனை வச்சு எழுத சொல்லி நான் கார்டின் போட்டு இது பண்ணுவேன். உடனே அவர் ஓனரை கடைக்கு முதலாளியை ஸ்டேஷனுக்கு வர வச்சு அந்த பையனுக்குள்ளே சம்பளம் என்னதுன்னு கணக்கு பண்ணி வாங்கி கொடுத்து அந்த பையனை ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். இது மாதிரி நிறைய பிள்ளைகளை நான் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி ஏமாத்துறாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கறதில்ல, இன்னும் சொல்ல போனால் சில பேர் சாப்பாடும் சரியாக போடுறதில்ல.
0: சார் இப்போ சைல்ட் லேபர்ல பசங்க மாட்டிக்கிறத பத்தி நான் கேட்டேன், இப்போ சில பேரண்ட்ஸ் தானாவே அனுப்புறாங்க குழந்தைங்களை வேலை பார்க்க, அந்த மாதிரி ஏதாவது பசங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா?
1: இல்லை, இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி சேர்த்து விட்டவங்கள நான் யாரையும் பார்த்ததில்லை.
0: சார் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இப்போ நீங்க இந்த மாதிரி சமுதாய சேவைகள் செய்யும் போது உங்க ஃபேமிலி சைட்லேருந்தோ இல்லை இந்த போலீஸ் சைட்லேருந்தோ கவர்மெண்ட் சைட்லேருந்தோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பா இல்லை ஏதாவது தடைகள் ஏதாவது இருந்ததா சார்?
1: இல்லை, இந்த மாதிரி செய்யும்போது எங்கள் வீட்டில எல்லாம் முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ரோட்ல சுத்திட்டு இருக்க பையனை வீட்டு கூட்டு போறது, வீட்டில் போய் அவனை குளிக்க சொல்றது, சாப்பாடு கொடுக்கறது, தங்க வைக்கிறது, அப்புறம் மறுநாள் அவனை வேலைக்கு சேர்த்து விடுறது, எல்லாம் ஊருக்கு அனுப்புறது, இந்த மாதிரி பண்ணுமோ முதல்ல கஷ்டப்பட்டாங்க. அதன் பிறகு என்னுடைய சேவைகள்னால என்னுடைய சர்வீஸினுடைய இதை பற்றி பேப்பரில் போடுறது கொள்றது இந்த மாதிரி பாராட்டுகள்லாம் கிடைக்கும்போது பரவாயில்ல இவருடைய சமுதாய தொண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுக்கிறது இல்லை. அது மாதிரி போலீஸில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி முதல்ல கொண்டு போய் பசங்களை விடும்போது எதுக்கு இந்த வேலையெல்லாம், உங்களுக்கு எதுக்கு இந்த தொந்தரவு எல்லாம், அது பற்றி விட முடியாது, நீங்கள் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்க என்கரேஜ் பண்ணல. அதன் பிறகு தான் என்ன பண்ணேன், நான் ஃப்ரெண்ட்ஸாக போலீஸில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 800 மெம்பர்ஸை வச்சு சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாக நாங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணோம். அப்போ போலீஸ் லைனில் எல்லோரும் நல்ல ஒரு அறிமுகம் கிடைச்சிது.
0: இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் இருக்கா சார் உங்களுக்கு இதுக்குன்னு தனியாக? லயன்ஸ் கிளப்பில் இருக்கிறதா சொல்கிறீங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது
1: அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் போய் யாரையும் போய் இன்னும் கேட்டுக்கல. நான் இண்டிவிஜுவலாக என்னுடைய பாக்கெட் மணி வச்சுருந்தேன், அந்த சர்வீஸ்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்
2: சார். இப்போ மிஸ் ஆகிற குழந்தைகள் வந்து உங்களை மாதிரி ஆட்கள் கண்ணில் பட்டால் அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும். அப்படி உங்களை மாதிரி ஆட்கள் பார்க்கல அவங்களுடைய நிலைமை தான் என்ன?
1: கஷ்டம்தான். சில பிள்ளைகள் வீ சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, வேலையே கிடைக்காதனால யாரோ ஒருத்தன் கூப்பிட்டு போயிட்டு பிச்சை எடுக்க விடுறான். சொன்னா முதல்ல இன்சிடென்ட், பிச்சை எடுக்க விடுறது, திருடுறது, இல்லை கையை காலை ஒடிச்சிட்டு நொண்டியாக வச்சு பிச்சை எடுக்கிறது, கண்ணை நோண்டிட்டு அப்படியே பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய மிஸ்பிஹேவியர்ஸ் மெட்ராஸில் நிறைய நடக்குது.
2: இது குழந்தைகள் மட்டுமே கிடையாது, நிறைய வந்து ஏஜ்டு பீப்புளும் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சைல்டுனா குழந்தைகள்லாம் பரவாயில்ல, அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் தாங்காமல் இல்லை ஏதாவது அவமானங்கள் இந்த மாதிரி எல்லாம் வராங்க, ஏஜ்டு பீப்புள் வெளியில் வர காரணம் என்ன?
1: ஏஜ்டு பீப்புள் வெளியே வரும்போது மைண்டு சரியில்லாமல் வந்துடுறாங்க. சில பேர் வயசானவங்க வெளியே வரும்போது வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் கூட வந்துடுறது உண்டு. அந்த மாதிரிலாம் ஒரு 20 முன்னாடி நான் ஒரு வயசான ஒரு அம்மா, 70 அடையாறுலேருந்து வழி தவறி அப்படியே வந்துட்டாங்க. ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து எங்கிட்ட விட்டாங்க கோட்டூர்புறத்தில். அதன் பிறகு நான் 2 அவங்கள வீட்டை வச்சுருந்து அவங்க சொல்கிற சில அடையாளங்களை வச்சு நான் அந்த லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சொல்கிற பேரை வச்சு நான் போய் 2 தேடி தேடி தலைஞ்சி கடைசியில் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அடையார் இந்திரா நகரில் அவங்க மகனுடைய வீடு கண்டுபிடிச்சோன்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து ஆட்டோவில் வந்து அவங்க அம்மாவை கூட்டு போனார். மற்றபடி நிறைய பேர் பேரண்ட்ஸுக்கு சாப்பாடு போடாமல் அவங்கள ரோட்டை விட்ட மாதிரி விட்டுடுறாங்க.
2: சார் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்து வந்துடுறாங்க பசங்க, இல்லை முதியோர்கள் யாராவது வந்துடுறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி அவங்கள திரும்ப நீங்கள் வீட்டில் கொண்டு போய் விடணும் அப்படின்றது உங்களுடைய எண்ணம். அப்படி விட வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பண உதவி வேணும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு யாராவது தனியாக ஹெல்ப் பண்ணுறாங்களா, இல்லை நீங்களே தான் அதை செய்வீங்களா, எப்படி?
1: இது வரைக்கும் அந்த மாதிரி வேறு யார்ட்டையும் போய் ஹெல்ப் கேட்டதில்லை, யாருக்கும் ஒன்றும் இது பண்ணதில்லை. என்னுடைய பாக்கெட் மணி தான், எனக்கு இன்னமும் மற்ற எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. ஒரு ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறதுன்னு செலவு பண்ணுவாங்க, தண்ணி அடிக்கிறதுன்னு செலவு பண்ணுவாங்க, வேற கெட்ட பழக்கங்கள் செலவு பண்ணுவாங்க. நான் அந்த எதுவும் செய்யாமல் இது ஒரு சர்வீஸ் மைண்டாக என்னுடைய பாக்கெட் மணிலேருந்து நான் செலவு பண்ணுறேன். எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு.
2: இது வரைக்கும் ஏதாவது அந்த மாதிரி மிஸ் ஆன குழந்தைகளை யாராவது வந்து நீங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும்
1: ஊரில் ஃபெயில் ஆகிட்டு ஓடி வந்த பிள்ளைங்கள சில பேர் இங்கே வேலைக்கு சேர்த்து விட்டு 1 ஆகும்போது நான் ஊரில் போய் படிக்கிறேன்னு சொல்லுவான். உடனே அவனுக்கு உடனே அவன் ஊருக்கு அனுப்பிச்சு அவங்க அப்பா அம்மாவோட சொல்லி அவனை திரும்ப படிக்க வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 +2 முடித்தாங்க. நான் அவங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். திருவண்ணாமலை தாண்டி செங்கம்ங்கிற ஒரு ஊர், செங்கம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ், அங்கெல்லாம் நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 8th ஃபெயில் ஆகிட்டு விட்டு விட்டு ஓடி வந்துட்டான். அதன் பிறகு 1 இங்கே இருந்தான் என்னுடைய பொறுப்பில். அதன் பிறகு ஊருக்கு போன பிறகு படித்து 2 பாஸ் பண்ணி இப்போ அந்த பையனாக வெளிநாட்டில் வேலை செய்கிறான்.
2: சரிங்க சார், இப்போ வந்து இந்த மாதிரி குழந்தைகள் மிஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற போது உங்களை மாதிரி ஆட்கள் பார்த்து கண்டறிஞ்சு எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போய் வீட்டில் எல்லாம் விடுறாங்க. அப்படி இப்போ நம்மளை மாதிரி சாதாரணமான, அதாவது எங்களை மாதிரி சாதாரணமான ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் யோசிக்க மாட்டோம். நமக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போவோம். அப்படி சப்போஸ் இல்லை நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் உங்களுக்கு?
1: இப்போ நான் அந்த சர்வீஸ்லாம் 30-35 பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் இந்த போலீஸ் ஹெல்ப்பு கவர்மெண்ட் ஹெல்ப்லாம் கிடையாது. இப்போல்லாம் சைல்டு ஹெல்ப் லைன்னு தனியாக கொடுத்துட்டாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் உடனே அவங்க வந்துடுறாங்க. நீங்கள் ஒரு பிள்ளை இப்படி வழியில் பார்த்துன்னா அவங்க உடனே கேர் எடுத்துக்கிறாங்க. அவங்க அந்த பிள்ளையை கூட்டு போய் வச்சுக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அவங்க கண்டுபிடிச்சி அவங்க பேரண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு வசதியெல்லாம் இப்போ இருக்கிறதுனால நீங்கள் இமீடியட் அந்த ஃபோன் நம்பருக்கு மட்டும் பண்ணி தகவல் சொல்லிட்டா உங்கள் சர்வீஸ் முடிஞ்சுது, மற்றது அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கு.
0: சார் நீங்கள் இப்போ நிறைய குழந்தைங்களை வயசானவங்களெல்லாம் காப்பாற்றிருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்படி காப்பாற்றும் போது உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லா வேலை அப்படின்னு யாராவது ஏதாவது உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களா சார்?
1: இது மாதிரி ஒரு ரெண்டு இன்சிடென்ட் உண்டு. எப்படின்னா, ஒரு தடவை நான் டிநகர் பகுதியில் நடேஷன் பார்க்குன்னு இருக்கு, அங்கே ஒரு நாலு பசங்க ஸ்கூல் பாய்ஸ் யூனிஃபார்மோட விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க ஸ்கூல் அட்ரஸ் என்ன இதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த வழியாக டிநகர் போலீஸ் ஜீப் வந்தது. இன்ஸ்பெக்டர் அது உள்ளே இருந்தார். என்ன கூப்பிட்டு நீங்கள் யார், இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இந்த மாதிரி ஸ்கூல் கட்டடிச்சிட்டு இருக்காங்க சார், அவங்க பர்டிகுலர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், ஸ்கூலுக்கு போய் விசாரிச்சுட்டு உங்கள் பேரண்ட்ஸை பார்த்து அந்த பிள்ளைங்களை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் என்ன சொன்னார், இது 1982 இந்த மாதிரி அப்போ நிறைய சாமியார்கள்லாம் பிள்ளைகளை கடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு புரபகண்டா சென்னையில். அப்போ நீங்கள் புள்ள பிடிக்கிறவன் தான், நீங்கள் வந்து சோஷியல் ஒர்க்குன்னு சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம், ஏறுங்க ஜீப்பில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்கிள் வச்சுருந்தேன். வண்டியில ஜீப்ல இருந்த ஒரு போலீஸ்காரர் கீழே இறங்கி இந்த சைக்கிளை நீ ஓடிட்டு வந்து சொல்லிட்டு என்ன ஜீப்ல ஏற்றி ஸ்டேஷன் கொண்டு போட்டாங்க. இங்க தியாகராய நகர் டி நகர்ல உள்ள மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. அங்க போய் என்ன என்கொயரி பண்ணாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்க கோட்டூர்வரம் பகுதியில புதுக்குடியிருப்பு நல்வாழ்வு பேரவை அப்படின்னு ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஆபீஸ் போன் நம்பரை கொடுத்து நீங்க அங்க வேணா போன் பண்ணி கேளுங்க சார், நான் யாரு என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க அப்படின்னு உடனே அங்க போன் பண்ணி கேட்ட உடனே அங்க இருக்கிற மேனேஜர் வந்து, இவரு வந்து நிறைய சோசியல் ஒர்க் பண்றாரு, இந்த மாதிரி ஸ்கூல் கட்டடிக்கிற பசங்கள்லாம் கண்டுபிடிச்சு சரி பண்றாரு அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு அவரு உடனே எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் இதோட விட்டுடியா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணுனா எங்கேயாவது சேரி ஈரில் மாட்டிட்டா உன அடிச்சு கொண்டே போடுவாங்க, எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு என்ன அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. ஆனாலும் தொடர்ந்து நான் இந்த வேலையை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
0: ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார்.
3: சார், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து ஃபுட்போர்ட் அடிக்கிறாங்க, நிறைய கட் அடிக்கிறாங்க. பெரியவங்க பார்த்து நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு அசிங்கமா ஏதாவது சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு என்ன வந்துச்சு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசுறாங்க. சோ இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க என்ன சார் அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க?
1: அதாவது பெற்றோருடைய வளர்ப்பு சரியில்லாதனாலதான் அந்த மாதிரி பிள்ளைகள் அந்த மாதிரி பேசுறாங்க. நல்ல பிள்ளைகள் ஒழுக்கமா பிள்ளைகள் வளர்ந்தாங்கன்னா அந்த மாதிரி நிச்சயமா பேச மாட்டாங்க. அந்த பிள்ளைங்களுடைய சேர்க்கை, அவங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேரியஸ் ஏரியாஸ்ல இருந்து எல்லாம் ஒன்னா ஒரே இடத்துல சேர்னால அந்த பழக்கங்கள் வந்துடுது. ஃபுட்பால்ல தொங்கிட்டு போறாங்க அப்படின்னா அது ஒரு ஜாலியா நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. தொங்கிட்டு மட்டும் போறதில்ல, இறங்கிடுறானுங்க, அப்புறம் ஓடுற பசெல்லாம் ஏறுறானுங்க. ஒத்த காலில் நிற்கிறாங்க, ஒத்த காலில் முனை விரல் தான் தூங்கிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, அந்த பஸ்லெல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர் போட்டாங்க. அது வந்து நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா, எல்லா பஸ் இதுலேயும் கம்பல்சரியாக அந்த மாதிரி டோர் போட்டால் இந்த ஃபுட்போல்னால் வரக்கூடிய மரணங்களை நாம் தவிர்க்கலாம். அதை கவர்மெண்ட் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். பிள்ளைகள் இதை உணர்ந்து பெற்றோர் சொல்றதை கேட்டுட்டு அவங்க கூட படிக்கிற பையனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பஸ் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து செத்து போயிருப்பான், மறுநாளைக்கு இவன் அதில் தூங்கிக்கிட்டு போறான். இந்த பயம் இல்லை, பொறுப்பு இல்லை பிள்ளைங்களுக்கு.
2: சார், இது வரைக்கும் 10,000 குழந்தைகளை வந்து நீங்க மீட்டிருக்கீங்க. அந்த 10,000 குழந்தைகள்ல வந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கு இந்த குழந்தை வேணான்னு தான் நான் விட்டுட்டு வந்தேன், தொலைச்சிட்டு வந்தேன், திரும்ப கொண்டு வந்து இங்க நிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க உங்களுக்கு வந்திருக்கா சார்?
1: அந்த மாதிரி வரைக்கும் யாரும் கேட்டதில்ல. நான் அந்த பிள்ளை போனா போதுன்னு நினைச்சவங்க அநேகர் உண்டு. ஏன்னா அவ்வளவு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க இது பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து அதுக்கப்புறம் நான் சேர்க்கும் போது அப்போ பையனுக்கும் நான் கவுன்சிலிங் பண்ணி அட்வைஸ் பண்ணி இனிமேல் அவங்க வெறுக்கிற அளவுக்கு நீ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிள்ளைங்களை நான் வீட்டில் விட்டுருக்குறேன். திரும்ப அவங்க நல்லா இருக்கிறாங்க.
3: சார், ஜென்ரலாக பசங்களுக்குன்னு ஏதாவது அட்வைஸ் இங்கே கொடுக்க ஆசைப்படுறீங்களா?
1: பொதுவாக இப்போ நிறைய பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு காரணம்னா மீடியா தான். எல்லாம் டிவியில் பார்க்கறது, இன்னும் சொல்ல போனால் நெட்டில் உள்ள நுழைஞ்சிருது, ஃபேஸ்புக்கில் இது பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணும்போது பேரண்ட்ஸ் அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கிற பேரண்ட்ஸும் அதை கண்டுக்கிறது இல்லை. பிள்ளைகளுக்கு தனி ரூமை கொடுத்துட்றாங்க, ஸ்டடி ரூம்னு விட்டுறாங்க. அந்த பிள்ளைங்க அதில் என்ன பார்க்குது என்ன செய்யுதுன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. இந்த அந்த மாதிரி பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி லோன்லேயே விடாமல் அப்பப்போ அதை வாட்ச் பண்ணணும். பண்ணினாங்கன்னா இந்த பிள்ளைகள் தவறுதல் செய்யறதுக்கு அது வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அவங்க திருந்தி நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. இது பெற்றோர் தான் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்.
2: சார், இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி, அதாவது நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, 10,000 குழந்தைய மீட்டு இருக்கீங்க அப்படின்னா சும்மா கிடையாது. அப்படி நினைக்கிறவங்களுக்கு, இல்லை நானும் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களாம் அந்த மாதிரி ஒரு மனுஷன், எனக்கு இப்போ வயசு 62 ஆச்சு, நான் 35 மேலே இந்த சர்வீஸை சென்னையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். படித்த வாலிபர்களும் சரி படிக்காதவங்களும் சரி, இந்த மாதிரி ரோட்டில் ஸ்கூல் யூனிஃபார்முடையோ இல்லை வெளியூர்லேருந்து ஓடி வர பிள்ளைங்களையோ வழியில் பார்த்தா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகாமல், சரி இந்த பையன் அந்த வழியில் வந்துக்கிட்டு இருக்கான், ஏன் இப்படி இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கேட்டு விசாரித்து அவன் என்ன சூழலில் வந்திருக்கான கொஞ்சம் அவனை கவுன்சிலிங் பண்ணி இந்த சைல்டு கேர் நம்பரில் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி அவனை இது பண்ணால் அவன் நல்லாயிருக்கும். இல்ல ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த ஸ்கூல்ல யூனிஃபார்ம் அதை கொண்டு போய் அவன் ஸ்கூல்ல உண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் அவங்க பாத்துக்கிடுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மைண்ட் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
0: சார், உங்களை அணுகக்கூடிய எண் ஏதாவது இருக்கா, ஏதாவது இந்த மாதிரி தொண்டு செய்யறவங்களுக்கு?
1: என்னுடைய செல் நம்பர் சொல்றேன், பண்ண நோட் பண்ணிக்கிங்க. 9444-23-28-24. This is my personal number.
2: Okay sir, இன்னொரு சின்ன கேள்வி, இதை தவிர வேற ஏதாவது அதர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: நான் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கு ஒன்று எழுதியிருக்கிறேன்.
2: ஓகே.
1: நான் 20 வருஷமா ஃப்ரீ டியூஷன் சென்டர் நடத்தினேன்னு சொன்னேன், 200 பிள்ளைங்க எங்கிட்ட படிச்சாங்கன்னு சொன்னேன். அந்த அனுபவத்தில் புக்கு எழுதினேன். இந்த அனுபவம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எனக்கு ஒரு ஆசிரியர் நான் தமிழ் மொழியத்தில் படிக்கும்போது எளிய முறையில் சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு 200 பக்கத்தில் நேருஜி ஈஸி இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு ஒரு புக்கு எழுதினேன். அதை இது ஐ மீன் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காகவே தமிழ்நாடு பூரா ஒரு 170 ஸ்கூல்ஸில் போய் கிளாஸஸ் எல்லாம் எடுத்தேன். 3 ஹவர்ஸ்க்கு மேல கிளாஸ் எடுப்போம், யாருக்கும் போர் அடிக்காது, அவ்வளவு ஈஸி மெத்தட்ல இருக்கும். அதன் மூலமா நான் என்னுடைய புக்கு இது வரைக்கும் 8th எடிஷன் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன்.
2: யாரெல்லாம் உங்க கிளாஸ்க்கு வரலாம்?
1: ஸ்கூல் பிள்ளைகள் 5th அண்ட் எபோ யார் வேணாலும் வரலாம். கல்லூரி முடித்தவர்கள் வர்றாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு வர்றாங்க, சீனியர் சிட்டிசன் கூட வர்றாங்க. அவ்வளவு மினிமம் சார்ஜ் பண்றேன், நிறைய சார்ஜஸ் வச்சுக்கல, மினிமம் சார்ஜஸ். மாதிரி 10th படிக்கிறான், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான், தமிழ் படிக்க தெரியல, அவனுக்கு 1st கிளாஸ் புக்கு வச்சு நான் சொல்லித்தரேன், தனியாக எங்கள் வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். 30 நாள் கணக்கு, 30 நாள் 30 மணி நேரத்தில் அவனை A to Z நல்லா தமிழில் ஆனால் அவனாலேருந்து கற்றுக் கொடுத்து அவனுடைய புத்தகத்தில் மனப்பாடச்சியோட மனப்பாடம் பண்ணி தானாக தவறு இல்லாமல் எழுதுகிற அளவுக்கு நான் கொச்சி கொடுக்குறேன். இது ஒரு பக்கம். தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்கள் 8th 9th வரைக்கும் அந்த ஈவன் 10th படிக்கிற பிள்ளைகளோட என்கிட்ட வருவாங்க, இங்கிலீஷை பார்த்து படிக்க தெரியாது. அவங்களுக்கு தமிழ் மூலமாக அந்த ஆங்கிலத்தை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து அவங்களே அதே மாதிரி 30 நாளில் அவங்கள சராசரியாக அவங்களுடைய புக்கை வேகமாக படித்து மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய அளவுக்கு கோச்சிங் கொடுக்குறேன். அது பை காட்ஸ் கிஃப்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு.
2: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் போயிட்டு இருக்க டாபிக் ஓரியன்டா, இன்னைக்கு நேயர்களுக்கு வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா தனிப்பட்ட முறையில்?
1: எல்லாரும் ஆங்கிலம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பயப்படுறாங்க, பயப்பட வேண்டியதில்லை, ரொம்ப எளிய முறையில் கத்துக்கலாம். அடுத்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விட்டுட்டேன், நான் ஸ்போக்கன் ஹிந்தி புக்கும் ஒன்று எழுதியிருக்கிறேன். நான் வேலை பார்த்துட்டு ஒரு 3 வருஷம் டெபுடேஷன் மிலிட்ரிக்கு போனேன் ஆஸ் வாரண்ட் ஆஃபீஸர். அங்கே போயிட்டு நான் ஹிந்தியை கற்றுக்கிட்டு வந்த பிறகு ஒரு புத்தகம் எழுதினேன், 400 பக்கத்தில், இட் இஸ் இன் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ். அந்த மாதிரி மார்க்கெட்டில் யாருமே ஒரு புக்கு எழுதினதில்லை. அதை வச்சு நான் ஸ்போக்கன் ஹிந்தியும் கற்றுக் கொடுக்குறேன். நிறைய பேர் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி படிச்சிடறாங்க, ஹிந்தி பிரச்சார சபால 6 எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறாங்க, அவங்களால ஹிந்தியை படிக்க முடியும் எழுத முடியும், ஒரு சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது. நான் ரொம்ப எளிய முறையில் தமிழ் மூலமாகவே அவங்களுக்கு 24 மணி நேரத்தில் சரளமாக தவறில்லாமல் ஹிந்தியில் பேச கற்றுக் கொடுக்குறேன். அது மாதிரி நம்ம நேஷனல் லாங்குவேஜை எல்லாரும் ஆர்வமாக கற்றுக்கிறணும், கற்றுக்கிட்டா நம்ம தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கே போனாலும் ஹிந்தி இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தினர் அந்த ஹிந்தியை வெறுக்காமல் ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் சொல்ல போனால் ஹிந்தி இஸ் ஈஸியர் தென் இங்கிலீஷ், ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம்.
0: இவ்வளோ நேரம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லி எங்களை ஊக்குவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில் ஜவஹர்லால் நேரு, அதாவது லயன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசினதெல்லாம் ரொம்ப கேட்டீங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற விருப்பம் இருந்ததுன்னா அவர் என்ன கொடுத்துருக்காரு அது தயவு செஞ்சு அணுகுங்க. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நான் உங்க ஆர்ஜே திவ்யா,
2: ரோஸ் மர்லன்,
3: மகாலட்சுமி.

0: இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கிற மனிதர்களோட குரலை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களோட மனசுலயும் இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். சமுதாயத்திற்காக உழைக்க கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம சமுதாயத்துல உங்களை ஒருங்கிணைச்சுக்கணும். நிகழ்ச்சியை கேட்டு நீங்க மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நீங்க கேட்டுட்டு இருந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக இவர்கள்.
1: This is Playback Singer MM Manasi. You're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Do not smoke. Smoking causes cancer.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இது இருந்தது. இன்னொன்று ஆடிங் ஃபியூல் டு ஃபயர் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே பக்கத்துலேயே விநாயகரம் சார் இருந்தார். ஸோ விச் ஹூ இஸ் தி காட் ஆஃப் கட்டம். ஸோ அவர் இருக்கும்போது அவர்கிட்ட போய் சேர்ந்தது இன்னும் இட் இக்னைட்டட் இட் மோர்.
1: You are the only Ghatam artist to have received the prestigious Ustad Bismillah Khan Yuva Puraskar from Sangeet Natak Academy. How did it feel to get such a prestigious award?
0: Now I am not the only artist. I was the first artist. A few of my friends have also got it. It's a great blessing. In adu avlo periya artist perla and the award kudukranga Bismillah Khan perla. Innonu it was instituted by Dr. Abdul Kalam. ஸோ அவர் தான் அதை இனிஷியேட் பண்ணது. ஸோ அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். இன்னொன்று, நாட் ஓன்லி ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக், இட் ஈவன் ஃபார் மார்ஷியல் ஆர்ட்ஸ், மேக்கப், கராத்தே, ஜிம்னாஸ்டிக் எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு ஆர்ட் ஃபார்மாக சேர்த்து இன்ஸ்ட்ருமெண்டலில் கட்டத்துக்கு என்னை கொடுத்தது வந்து பெரிய அங்கீகாரம். நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்சோ.
1: ஃபைனலி, வாட் வுட் பி யுவர் வேர்ட்ஸ் ஆஃப் அட்வைஸ் டு த யங் அண்ட் அஸ்பைரிங் கட்டம் ஆர்டிஸ்ட்?
0: Be positive and be like focused. அது எல்லா எல்லா ஃபீல்டுக்கும் அது பொருந்தும். அண்டு கடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே என்னென்னா, கடம் கேன் பி வெரி டிப்ரெஸிங் பிகாஸ் அதில் முதல்ல சத்தமே வராது. அதனால் முக்கால்வாசி பேர் ஒரு ஃபஸ்ட்டு நாலு கிளாஸ்லேயே விட்டுடுவாங்க. அது வந்து போ எனக்கு சத்தமே வராதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமான, அதில் கடம் சவுண்டு வரதே கஷ்டம். அதுக்கப்புறம் வாசிக்கணும், வாசித்து விஷயம் தெரிஞ்சுக்கணும், விஷயம் தெரிஞ்சு அதை வந்து அழகுபட வாசிக்கணும், அப்புறம் எங்கே வாசிக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நிறைய இருக்குது, அதுக்கு நிறைய கேட்கணும். இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். அண்டு பட் ஐ வில் ஓன்லி சே ஆல் த பெஸ்ட் டு ஆல் த ஆஸ்பைரிங் கட்டம் ஆர்டிஸ்ட்.
1: இட் வாஸ் அன் இம்மென்ஸ் ப்ளெஷர் இன்டர்வியூயிங் சார். தேங்க்யூ.
0: தேங்க்யூ. நமஸ்காரம். தேங்க்யூ.

0: ஹலோ சென்னை,
1: நீங்க கேட்டு இருக்கிறது MOP 107.8.
0: இட்ஸ் என்ரிச்சிங். Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஐஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ரெண்டு மட்டும் இல்ல 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோவாகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.
3: I heard of an incident, Prachita. A 75-year-old lady called Chinnamal Palaniappan was dumped in a garbage pile and left to die there by her own family. She was rescued by the locals, who actually heard her moaning from the dump yard and were shocked to find her lying in the filth. She was then sent to an old age home.
4: Such events have been happening recently, and this is exactly what we are going to discuss today. Good day, listeners. You are listening to MOP Community Radio 107.8. Today, we are going to take you to our future self. How many of us have planned for a retired life? How many of us have thought of what we might face in the future and its consequences? Now, we will give you a real idea of the darker side of old age.
3: Though half of the old ones have a happy life, the other half does face a lot of trouble and pain, both physical and emotional.
4: I agree with you, Kanal. Already, they have to succumb to the energy loss, tiredness, and health problems that accompany old age. Imagine their plight when they have to lead this life in threats and abandonment.
3: Yes, yes. Okay, listeners. Now let us take a short break and listen to this public service announcement.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்தி நியூஸ் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக அடுத்து வர ஷோ ஹிந்தி ஒலிபரப்பு சேவை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர
1: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கானங்கள், மதுர கானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு

வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.